0: நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி தீர்வு தர வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் நான் அவருக்கு செவி கொடுக்கிறேனா என்பதுதான் கேள்வி.
1: அநேகரது வாழ்வை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த உன்னத உறவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்று நீங்கள் இமயமலை போன்ற சவாலை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கின்றதோ, அதற்கு நீங்கள் எவ்விதம் தீர்வு காண போகிறீர்கள்? பொதுவாக நம்முடைய கடினமான பிரச்சனைகளை மாற்ற அதிக பிரயாசம் எடுக்கிறோம். நம் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக முடியும் கட்டத்தில் தான் சரி ஜெபித்து பார்ப்போமே என்கிற நிலைக்கு வருகிறோம். இன்றைய நாள் செய்தியிலே நம் ஜெபத்தை குறித்த எண்ணத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கான சில உண்மைகளை காண இருக்கிறோம். அன்பு நண்பனே, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இருகலான சூழ்நிலைக்கும் தேவன் ஒரு தீர்வை வைத்துள்ளார். ஆனால் அவரது பதிலை பெற நாம் சற்று காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு வரும் தீர்வை வேதாகம உண்மைகளின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள்.
0: என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரச்சனை என்பது அனைத்து மனிதர்கள் வாழ்வின் கதவையும் தட்டத்தான் செய்யும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவார். அதன் மூலம் அவர்களின் விசுவாசமும் பலப்படும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலும் ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை குறித்து சிந்திப்போம். ஏதோ சாதாரணமான ஜெபத்தினால் அல்ல, மிகவும் விசேஷித்த ஜெபத்தினாலே இதற்கு தீர்வு கிடைக்கும். இரண்டு நாளாகவும் 20 இந்த ஜெபத்திற்கான பின்னணியை தெளிவாக தருகிறது. நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு சில உண்மைகளை நம் மனதில் நிறுத்த வேண்டும் என கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் அல்லவா? அவற்றை சற்று ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். முதலாவது, நம் பிரச்சனைகளில் தேவனுக்கு அக்கறை உண்டு என்பதை நம் மனதில் வைக்க வேண்டும். இந்த உண்மை நமக்கு முக்கியமில்லை என்று கருதினால் நாம் ஜெபம் பண்ணுவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கண்மணி போல காத்தருள்வார். நம் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட இரண்டாவது சத்தியம். சில சிக்கல்களில் இருக்கும்போது நாம் தேவனிடம் வந்து, தேவனே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. என் பிரச்சனையை உம்மிடம் சொன்னால் அதை தீர்த்து வைக்க உம்மால் முடியுமா என்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறோம். என் அன்பு நண்பனே, நம் வாழ்விலே நடைபெறும் காரியங்களை கண்டு தேவன் எப்பொழுதுமே ஆச்சரியப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தேவன் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். நம் வாழ்வின் பிரச்சனைகள் ஒவ்வொன்றை குறித்தும் விவரமாக அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை எவ்விதம் தீர்க்கலாம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் நம் தேவன் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். 2 19:3 யோசபாத் தேவனுடைய சமூகத்தை இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் தேடாமல் அதை அவன் அன்றாட வாழ்வின் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தான். கெட்ட செய்திகளை கேட்கும்போது மட்டும் தேவனை தேடுகிறவனாக இராமல் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தமாகவும் சமாதானத்துடனும் இருக்கும்போது கூட தேவனின் சமூகத்தை தேடும் பழக்கம் அவனிடம் இருக்கத்தான் செய்தது. பிரச்சனை இல்லாத சமயங்களிலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நேரங்களிலும் தேவனை தேடினால்தான் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் தேவனை தேட ஆயத்தமாக இருக்க முடியும். இதற்கு மாறாக சங்கடங்கள் குவியும் வேளையில் மட்டும் தேவனின் முகத்தை பார்த்தால் நிச்சயம் கஷ்டமாகவே அந்த நிலைமையை கடந்து செல்வீர்கள். வாழ்வில் பேரலைகள் வீசும்போது அதை தாக்கு பிடிக்காமல் சகித்துக் கொள்ள முடியாமல் தடுமாற்றத்துடனே இருப்பீர்கள். ஆகவே பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனின் சமூகத்தை நாடுவோம். 4, நாம் அறிந்து கொண்ட உண்மை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும். இதையே தேவனும் விரும்புகிறார். அநேக சமயங்களில் நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர் ஜெபிப்பதை நாம் விரும்புவதில்லை. என் பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் 2:3, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று வாசிக்கிறோம். தான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தான் மட்டும் ஜெபித்தால் போதாது, மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். தேவ ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனிடம் அன்றாடி முறையிடுவது நிச்சயமாகவே அது ஒரு புதிய அனுபவமாகவே இருக்கும். ஆனால் தேவன் நம் பிரச்சனைகளுக்கு விடை தருகிறவர் என்பதுதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையாகும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பதிலே கிடையாது என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், நான் எத்தனையோ வாரங்களாக மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஜெபித்து வருகிறேன், ஆனால் அந்த பிரச்சனை இன்று வரை தீர்ந்த பாடில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும். அன்பு நண்பனே, நாம் எதிர்பார்த்த விதமாக தேவன் நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா என்று ஐயம் கொள்ளாமல், அவர் என்னை சிக்கல்களிலிருந்து விடுவிக்க அக்கறை கொண்டுள்ளார் என்றும், என் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்றும், ஆகவேதான் நான் என் பிரச்சனையில் நீங்க ஜெபிக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர், தேவன் என் ஜெபத்திற்கு பதிலளிக்க விருப்பமுள்ளவராக இருப்பாரேயானால் எனக்கு பதில் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லை, ஏன் என கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நன்கு கவனியுங்கள், ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என நாம் ஜெபிக்கும் போது பல காரியங்கள் இடம்பெறுகின்றன. முதலாவது, தேவன் நமக்கு தரும் பதிலை அல்லது தீர்வை ஏற்றுக்கொள்ள பல சமயங்களில் நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. இந்த ஒரு உண்மையை நாம் எல்லாரும் ஆம் என ஒத்துக்கொண்டே தீர வேண்டும். நாம் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைக்காக சந்தர்ப்பங்களுக்காக தேவனிடம் மன்றாடுகிறோம். அவரும் நமக்கு பதில் தருகிறார். அவரது பதிலை கேட்கும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கிவிட்டு, தேவனே, நீர் என்னிடம் சொன்ன பதிலை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே பிரச்சனைக்காக ஜெபிக்க துவங்குகிறோம். இது எப்பேற்பட்ட குணம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன். தேவன் தரும் பதில் நமக்கு சாதகமாக இராத பட்சத்தில் வேதத்திலுள்ள வாக்கு தத்தங்களை மட்டும் வாசித்துவிட்டு முழங்கால் படியிட்டு, தேவனே, நீர் என் பிரச்சனைக்கு தந்த பதில் என் சொந்த கற்பனை போல் தெரிகிறது, ஆகவேதான் நான் மீண்டும் அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்விதமான குணாதிசயத்தினால் நாம் சொல்வது என்ன தெரியுமா? தேவனே, நீர் பேசினதை நான் கேட்டேன், ஆனால் என் சொந்த அறிவின் அடிப்படையில் பார்த்தால் அது எனக்கு நன்றாக படவில்லை என கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துவிட்டு நம்மை கண்டுகொள்ளாது விட்டு செல்கிறது தேவனுடைய பழக்கம் அல்ல. நம் பிரச்சனைகளுக்கு பதிலை கொடுக்க தேவன் ஆர்வமாக இருக்கிறார். தம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருப்பவர்களின் பிரச்சனைகளுக்கு மட்டுமே தேவன் பதில் தருகிறார். சில சமயங்களில் பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் நாமோ பதிலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறதில்லை. நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எவ்விதம் பதிலை தரலாம் என்பது தேவனுக்கு தெரியும். அதை கேட்க நாம் ஆயத்தத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? 2 நாளாகவும் 20 அதிகாரத்தில் யோசபா சந்தித்த பிரச்சனைக்கு தேவன் கொடுத்த பதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். மன்னனும் மக்களும் ஜெபித்த பிற்பாடு தீர்க்கதரிசியானவர் கூறியது என்ன என்பதை 2 நாளாகவும் 20:14-17 வரை நாம் காணலாம். வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்தரில் ஒருவரான லேவியனின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். தன்னுடைய மக்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறுவதற்கு முன்பே மனதளவிலே யோசபாத் யுத்தத்தின் வெற்றியை ருசி பார்த்தான். அவன் தேவனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இங்கே அவன் தனது படைத்தலைவர்கள் எல்லாரையும் வரவழைத்து யுத்தம் செய்வதற்கான வியூகங்களை வகுக்கவில்லை. மாறாக தங்களை சூழ்ந்து வரும் மூன்று எதிரி படைகளை தோற்கடிப்பதற்கும் ஞானமுள்ள தீர்மானம் செய்வதற்கும் முகங்குப்புற வீழ்ந்து தேவ சமூகத்தை தேடினான். தன்னுடன் மக்களை ஜெபிக்கும்படி செய்தான். எவ்விதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தேவன் அவனுக்கு சொல்லாமல் அவனது இருதயத்தில் கிரியை செய்யவும் ஆரம்பித்தார். அவனும் தேவன் பேசுவதை புரிந்து கொள்ள துவங்கினான் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே தேவன் அளித்த தீர்வு யோசபாத் எதிர்பார்க்காத தீர்வாக நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். 2 நாளாகமும் 20:21-22 வசனங்களை கேளுங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? பாடகர் குழுவினர்தான் முதலாவது அணிவகுத்து செல்ல வேண்டும் என்று கூறினான். தேவன் தரும் அனைத்து தீர்ப்புகளும் நம் அறிவுக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடும். அவைகள் நம் விருப்பத்திற்கும் ஆலோசனைக்கும் இசைந்த வண்ணம் இருக்காது. அவைகள் நாம் விரும்புகின்ற சமயத்திற்கும் வரும் என்று சொல்லவும் முடியாது. சில வேளைகளில் நாம், தேவனே, எனக்கு இந்த தீர்மானம் நல்லதாக தெரிகிறது, இது எனக்கு சரியானதாக தென்படுகிறது, ஆகவே இது போதும் என்று நினைக்கலாம். ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் சொந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேவனை துரிதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய தெய்வீக திட்டத்தினால் செயல்படுவாரே தவிர நம் நிபந்தனைகள் நிமித்தம் அவர் அசைக்கப்படுபவர் அல்ல. நாம் செய்யும் ஜபமானது தேவனின் மனதை மாற்றிவிடுமோ? இல்லை. ஜபமானது ஒரு உண்மையை உணர வைக்கிறது. அது என்னவென்றால், தாம் விரும்புகிறதையும் தமக்கு தேவையானதையும் தாம் திட்டம் பண்ணினவைகளையும் மாத்திரமே தேவனால் செய்ய முடியும். தேவனிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. நம் முழு வாழ்க்கையிலும் எழும் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை நாம் பிறப்பதற்கு முன்பே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அந்தந்த நேரங்களில் பதில்களை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல. எல்லா பதில்களும் தேவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய பதில்களுக்கு நாம் காத்திருக்கிறோமா என்றுதான் அவர் பார்க்கிறார். சில சமயங்களில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. யோசபாத்தின் நாட்களிலே அவர்கள் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கையில் பாடகர் குழு எதிரியை எதிர்த்து போரிட முதலாவது செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அதை எத்தனை பேர்தான் புரிந்திருப்பார்கள்? பாடகர் குழுவில் உள்ள நாங்கள் எப்படி முதலாவதாக செல்ல முடியும்? எதிரிகள் தாக்குதலுக்கு நாங்கள்தான் முதலாவது அகப்படுவோம். அவர்கள் ஆயுதங்கள் எங்களைத்தான் முதலாவது தீர்த்து கட்டும். அதனால் பாதிக்கப்பட போவது நாங்கள் அல்லவா என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி முடித்தவுடன் யோசபாத் அவர்களை நோக்கி, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பு பாடகர் குழு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவன் திட்டமாக இருக்கிறது என்று கூறினான். அன்பானவர்களே, ஜபத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய மனதை அறிய தவறும்போது நாமாகவே தீர்மானங்களை எடுத்துக் கொள்கிறோம். அதனால் அநேக நேரங்களில் நாம் சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் இதுதான் என்னுடைய திட்டம் என்று தேவன் சொல்லும் வரையிலும் எந்த ஒரு நபரின் பேச்சுக்கு இணங்கி செயல்பட வேண்டாம். தேவன் வகுக்கும் வழி மட்டுமே செயல்படும். இங்கே யோசபாத்தின் மக்கள் நாம் யுத்தத்திற்கு போக ஆயத்தம். பாடகர் குழுவினால் நமக்கு வெற்றியை தேடித்தர முடியாது. நம்மை நோக்கி மூன்று சேனைகள் வருகிறது, ஆகவே போர் வீரர்கள் மட்டும் போதும் என்று சொல்லவில்லை. தங்களது பிரச்சனைக்கு தேவனின் திட்டங்களை அறியும் வரையிலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். தேவன் தரும் தீர்வுகளுக்கு சற்று காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அவரின் தீர்வுகளுக்கு அவரின் சமூகத்தில் நாம் செய்யும் அர்ப்பணமே தேவை. தேவனின் தீர்வுகள் பெரும்பாலான நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி அமைந்து விடாது. ஆனால் எந்த ஒரு தீர்வும் தேவனால் தரப்படுமேயானால் அது எப்பொழுதும் நம் நன்மைக்காகவே இருக்கும். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள், அவரை நம்பினார்கள். அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடின போது அவர்களுக்கென்று இருந்த பிரத்யேகமான பாதையை காண்பித்தார். ஆகவே அன்பானவர்களே, நம் வாழ்விலே பரீட்சைகளை எதிர்கொள்ளும் போது தெய்வ சத்தத்தை கேட்கும் வரையிலும் நாம் காத்திருக்கிறோமா? தேவன் பேசும் வரையிலும் நாம் அசைவுறாமல் காணப்படுகிறோமா? பிரச்சனைகளுக்கு தரப்பட்ட தீர்வான வார்த்தை தேவனால் தரப்பட்ட வார்த்தை என உறுதியுடன் நாம் இருக்கிறோமா? இதுவரையிலும் நம் ஜபங்களுக்கு தேவன் தரும் பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய ஜபங்கள் பிதாவாகிய தேவனையே மையமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையை மையமாக கொண்டிருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு அநேகர் தங்கள் பிரச்சனைகளுக்காக வெகு நாட்களாக ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பதில்தான் கிட்டுவதில்லை. காரணம், அவளுடைய ஜபம் பிரச்சனைகளை மட்டும் மையம் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் காண்கின்ற யோசபாத் அவ்விதம் செய்யவில்லை. அவன் செய்தது என்னவென்றால், தன் முகத்தை தேவனை நோக்கி திருப்பி தேவனின் உண்மைத்துவத்தை முக்கியப்படுத்தினான். தேவனே சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிறவர், சிருஷ்டிகர், அவரிடமே சர்வ வல்லமையும் சகல ஞானமும் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்தான். தேவனே, என் பிரச்சனை என்ன என்பது உமக்கு தெரியும், இது நடைபெறுவதற்கு முன்பே அதை நீர் அறிவீர், அந்த பிரச்சனையின் விவரங்கள் உமக்கு வெட்ட வெளிச்சம், இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது உமக்கு மறைவானதல்ல, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீர்தான் தகப்பனே, என் முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறேன், நான் உமக்காக காத்திருக்கிறேன், என்ன நேர்ந்தாலும் உம் நேரத்திற்காக காத்திருப்பேன், நீரே இதை தீர்த்து வைக்கிறவர், நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்று நாம் கேட்போமா? உங்கள் உணர்ச்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான செய்திகளை கேட்டாலும் சரி, தேவ சமூகத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண நேரிடலாம். அப்பொழுது உங்களை பலவீனப்படுத்துவதற்காக சாத்தான் வந்து, நீ ஜபம் பண்ணிதான் பார்க்கிறாய், என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. தேவன் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருந்தால் உன் ஜபத்திற்கு ஏன் பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று கூறுவான். பதில் கிடைக்காமல் இருப்பதற்கான முதல் காரணம், நாம் அவர் தரும் பதிலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதில்லை. அல்லது நம் வாழ்வில் இருக்கும் பாவத்தை சுத்திகரிக்க தேவன் விரும்பலாம். அல்லது நம் வாழ்விலே வேறு சிலர் பங்கு பெற வேண்டும் என அவர் விரும்பலாம். அல்லது பதில் தருவதற்கான சமயம் இன்னுமே வந்திருக்காது. ஆனபடியால் சாத்தான் நமக்கு சந்தேகங்களை எழுப்பும் போது அதை அவனிடமே திருப்பிவிட வேண்டும். தேவன் நம்மை சத்தியத்தால் இடைகட்ட விரும்புகிறார். ஆகவேதான் நம் சத்தியத்தை கேட்பது மட்டும் முக்கியமல்ல, அவரது வசனத்தை தியானிப்பதுதான் மிக முக்கியமான காரியம். நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளை எழுதி வையுங்கள். அவைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்துவிடும். அவற்றை யோசித்து பார்த்து தியானியுங்கள். அப்பொழுதுதான் சத்துருவானவன் உங்களை தாக்கும் போது நீங்களும் அவனை எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் சாத்தானை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏதோ வானொலியில் செய்தி வருகிறது, அதை கேட்டால் போதும் என்று இருந்தால் நிச்சயம் நீங்கள் கேட்ட சத்தியத்தை மறந்து போவீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி உங்களிடம் இருக்கும் கொஞ்ச குறைய சத்தியத்தையும் எடுத்து போட்டு விடுவான். அவன் ஒரு யானையையே திகைக்குச் செய்யும் ஒரு வகை சிறிய ஈயை போன்றவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தேவ வசனத்தால் இடைவிடாது நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய சாத்தானை எதிர்க்க நாம் திராணியற்றவர்களாகவே இருப்போம். ஆகவே நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது நம் ஜபங்கள் பிரச்சனைகளை சார்ந்து இராமல் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் பதிலானது நம் விசுவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே மிகவும் தெளிவான, திட்டவட்டமான, சரியான ஆலோசனைகளை பின்பற்றுகிறவர். நாம் நலமானதையும் ஒழுக்கமானதையும் செய்யும்படியாகவே அவர் நமக்கு சவால் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே தேவன் உங்கள் பாடகர் குழுவை முதலாவது அனுப்புங்கள் என்று இஸ்ரவேல் மக்களிடம் கூறினார். இது பார்ப்பதற்கு முற்றிலும் மதியீனமாக தோன்றலாம். ஆனால் யோசபாத் தேவனை நம்பினான். அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் பாடகர் குழுவை யுத்த களத்திற்கு அனுப்பி வைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? எதிரிகள் குழப்பம் அடைந்து தாறுமாறான நிலையிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று போட்டார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பிப்போகவில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. இங்கே தேவைப்பட்டது விசுவாச செயலாகும். தேவன் சொல்கிற பிரகாரம் நாம் செயல்பட்டோம் என்றால் அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேவன் எப்பொழுதுமே தவறான தகவலை தருகிறவர் அல்ல. அவரால் அவ்விதம் தரவும் முடியாது. அவர் பரிசுத்த தேவன். நமக்கு சிறப்பாக இருக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி அவர் நம்மிடம் சொல்லப்போவதே இல்லை. இந்த நாள் நிகழ்ச்சியில் கடைசியாக நாம் சிந்திக்க போகும் உண்மை, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் தீர்வுகள் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதே. அவர் தரும் தீர்வுகளை மிஞ்சி எதையும் நம்மால் செய்ய முடியாது. அவர்கள் தேவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இதை நாம் இரண்டு நாளாகவும் 20:24 முதல் 30 வரை காணலாம். அன்பானவர்களே, தேவனின் தீர்வை நம்மால் மிஞ்சி நிற்க முடியுமா? முடியாது. இங்கே யோசபாத் தேவன் தனக்கு சொன்னபடியே நடந்து கொண்டான். தேவனின் தீர்ப்புதான் எப்பொழுதுமே சிறந்த தீர்வாக இருக்கும். தேவன் நமக்கு தந்த தீர்வை குறித்து நாம் எத்தனை முறை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருந்திருக்கிறோம்? எத்தனை முறை தேவன் நமக்கு தந்த தீர்வுக்காக அவரை துதிக்காமல் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கிறோம்? நமது தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மேலானவர். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கிறவர். அவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும்போது அதற்காக நாம் அவரை ஆராதித்து துதிக்க வேண்டும். அவரை வணங்கி பணிய வேண்டும். இதைவிட மிஞ்சி நாம் எதையும் செய்துவிட முடியாது. என் அன்பு நண்பனே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைதான் என்ன? என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் இன்னுமே இரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்றால் உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது பாவ பிரச்சனையாகும். அந்த பாவம் உங்களை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. சமாதானத்திலிருந்தும் மகிழ்ச்சியிலிருந்தும் திருப்தியிலிருந்தும் அன்பிலிருந்தும் பாதுகாப்பிலிருந்தும் நிச்சயமான தன்மையிலிருந்தும் உங்களை தூரப்படுத்துகிறது. நீங்கள் சிறப்பான நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பாவம் உங்களை தூரப்படுத்துகிறது. பணத்தால் வாங்க முடியாததும் மரணத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான ஒன்றை நீங்கள் பெறாதபடிக்கு பாவமானது தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவே பாவத்தினாலே நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நம் வாழ்வில் உள்ள பிரச்சனையில் தேவன் அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு அவர் தாமாகவே முன்வந்து செய்த செயல் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு மரித்தபோது மனிதனுடைய பாவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. தேவன் நம் பாவ பிரச்சனையே தீர்த்து விடும்போது நம் வாழ்வில் உள்ள மற்ற எந்த பிரச்சனையையும் தீர்க்க அவர் வல்லவராகவே இருக்கிறார்.
1: அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதுவரையிலும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முதலாவது உங்கள் பாவ பிரச்சனையில் இருந்து விடுபட நீங்களே முன்வாருங்கள். உங்கள் பாவ பிரச்சனைக்கான தீர்வை இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்காக பரிசாக தரப்பட்ட இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பார். ஏசாயா 54:8-10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்த ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் நமக்கும் தரப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்க.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஆண்டவரே, எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி

நான் அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோட நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே என் தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது நீ மாத்திரம். எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:8, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அடைக்கப்படுகிற வாசல்களை கர்த்தர் திறப்பார். சுவிசேஷத்துக்கு வரும் தடைகள் தகர்த்து போடப்படும்.

கூப்பிடுகிற யாவருடைய கூக்குரலையும் கேட்கிறவரே, இந்த காலை வேளையில் கூப்பிடுறோம்ப்பா. எங்க ஸ்ரீலங்கா தேசத்துக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமாப்பா. எங்களுடைய அண்டை நாடாகிய இலங்கைக்காக உம்மை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. மக்கள் வாடி தவிக்கிறத பார்க்குறோம்ப்பா. ராஜா, ஸ்ரீலங்காவுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக அப்பா. இங்க ஆண்டவரே, சிங்கள மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. நீர் மொழியை கடந்து, நாடுகளை கடந்து, ஜாதிகளை கடந்து அப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் உம்முடைய மழையையும் சூரியனையும் அப்பா, சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறவர். எங்க மக்கள் தத்தளிச்சு போயிருக்கிறாங்கப்பா. விலைவாசி ரொம்ப உயர்ந்திருப்பதால் அன்றாட தேவைகள் கூட அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் கலங்கி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களோடு இணைந்து பாரத்தோடு நாங்களும் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம்.

இந்த கூப்பிடர்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே. அப்பா, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொன்ன அப்போஸ்தலன் பவுலுடைய வாக்கின்படியே உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சு, சுத்தி சூழல் எப்படி இருந்தாலும் அவங்க மனநிலைமை உங்களுக்கு நேராக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே உங்களையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பாடுவைங்க, ஆராதிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க. உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள காதுகளாக எங்கள் காதுகளை மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. நாம் இருதயம் தொய்யும் போது, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். அவரே அகில உலகம் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல. நம்முடைய தனிமையை இனிமையாக மாற்றி தருகிற தெய்வம். தனிமையோடு இருக்கிறீர்களோ, அவரோடு உறவாடும் போது எல்லா தனிமையும் மாறும், உங்கள் வாழ்க்கையே இனிமையாகும். காலையில் எழுந்துக்கும் போதே

தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசு நம்மோடு. இந்த உலகத்தை விட்டு நாம் நம்முடைய நோக்கம் சுவாசம் எல்லாம் நோக்கம் முடிஞ்ச உடனே நம்முடைய சுவாசமும் முடியும். அப்போ நாம் இயேசுவோடு. ரெண்டே ரெண்டு ஃபார்மெட் தான். அதனால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் நம் தலைமையிலே இருக்கிறது. மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு முட்டை விலையே 28 ரூபாய், மசாலா பொடி 6000 ரூபாய். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி. ஆனாலும் நல்ல செய்தி, எலிசா காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தபோது அவருடைய கர்த்தருடைய வாக்கு எலிசாவுக்கு வந்த உடனே எல்லாமே சூழ்நிலை தலைகீழாக மாறினது போல நிச்சயமாகவே மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு, முந்திய சீருக்கு அன்பு மக்களை கர்த்தரே திரும்ப பண்ணுவார். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆகாரை போல நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களோ, எல்லா தனிமையையும் மாற்றி நம்முடைய வாழ்வையே இனிமையாக மாற்றித்தர வல்லமை நிறைந்தவர். அவரை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை தருகிறவர். இந்த காலை வேளையில் அப்பாவை பார்த்து

தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். வாழ்க்கையில் எத்துன்பம் வந்தாலும் நமக்கு உதவும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். ஹல்லேலூயா. உலகம் மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லி இருக்க நாம் தைரியம் கொண்டு, ஆண்டவரே நீரே என் சகாயராய் இருக்கிறபடியால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, மனுஷர் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரே, சொல்லலாமே. என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார் அவற்றையெல்லாம் சொல்லலாமே. அவன் சொல்லதை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? அவர் சொன்னதை நாம் சொல்லுவோம், நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நாமே எடுத்துக்கொள்ளுவோம். அவர் கொடுக்கிற பதில் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஏனென்றால் எந்த அளவுக்கு துதியை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏறெடுக்க ஏறெடுக்க அவரே ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். தனிமை இல்லை, உங்கள் தனிமையை இனிமையாக மாற்றுகிற தெய்வம் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அது யாராவது ஒடுங்கி போக நம்மளை ட்ரை பண்ண வந்தாலும் அவருக்குள்ளே நாம் கழுகை போல பலனடைவோம். ஏனென்றால் நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்கள். அவர் பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடி, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்.

ஹல்லேலூயா. அவரையே தந்து விட்டார். பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்து விட்டார். அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த காலை வேளையில் அப்படியே தேவ சமூகத்தில் முழந்தார் படிக்கின்ற என்னை பார்க்கிறப்ப உங்களுக்கு அவ்வளோ ஆசைப்பா, என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம், உங்களை வாயார வாழ்த்துகிறோம்.

0: எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக வல்லவராக கிருபையுள்ளவராக இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள வார்த்தையின் வழியாக எங்களோடு மகிமைப்பட போகிறீர். உம்முடைய தாசர் வழியாக எங்களோடு நீர் பேச போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம்.
1: ஜீசஸ்
0: நல்லவரே வல்லவரே,
1: தேங்க் யூ.
0: கிருபை உள்ளவரே.
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் எவ்வளவு அளவோடு இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். நாம் இயற்கையான மனிதர்கள், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டிய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அப்போ இயற்கையான ஒரு மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எப்போ வாழ முடியும் அப்படின்னா, அது அவனுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அது அவனுக்கு சாத்தியமே இல்லை. அவன் தேவனோடு அவன் கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம் நேச்சுரலாக இருக்கிற ஒரு மனுஷனை சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக மாற்றிடுது. ஸோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு நிலைமையை நாம் மறுபடியும் பயிற்சி செய்யணும். ஜபத்தின் மூலமாக கத்தரோட இசைந்திருக்கிறவன், ஆராதனையின் மூலமாக கத்தரோட இசைஞ்சிருக்கிறவன், வேதத்தை தியானிப்பதன் மூலமாக கத்தரோட இசைஞ்சிருக்கிறவன், அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். இந்த ஐக்கியத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது கத்தருடன் இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கத்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே
0: ஆவியாயிருக்கிறார்.
1: யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி கொடி திராட்சை செடியில் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கிற பட்சத்தில் தான் அதனால் கனி கொடுக்க
0: முடியும்.
1: என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே நாம் செய்கிற, நாம் எடுக்கிற முயற்சி இல்லை, நாம் செய்கிற பயிற்சி. இந்த பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம் நம்முடைய பயாலாஜிக்கல் சிஸ்டத்தை நாம் பிலீவ் பண்ண ஒருபோதும் முன்வரவே மாட்டோம். நாம் விசுவாசிக்கிற தியாலஜி, கிறிஸ்தனுடைய நற்செய்தி தான் நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை கொண்டு வர போதுமானது. நம்புறீங்களா?
0: எஸ்.
1: இப்போ உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தின் காரியங்களோடு நம்முடைய நேரத்தை கொஞ்சம் அளவோடு செலவிடணும். உலகம்னாலே என்ன வந்துடணும், அளவோடு. இந்த மாம்சம் உலகத்தில், உலகத்தின் காரியங்களோட நேரத்தை அளவில்லாமல் செலவு பண்ண விரும்பும். மணிக்கணக்காக உலகத்தோடு எப்படி இருக்கான், மணிக்கணக்காக தன்னுடைய நேரத்தை உலகத்தோடு என்ன செய்கிறான், செலவிடுகிறான் மணிக்கணக்காக. அப்போ நாம் உலகத்தின் காரியங்களோட, உலகத்துக்கு எடுத்த காரியத்தில் அளவில்லாமல் நம்முடைய நேரத்தை நாம் செலவு பண்ணுறப்ப, அது முறையற்ற விதத்தில் எந்த உலக காரியத்தோடு நம்ம உறவாடினாலும் சரி, அது நம்ம உடனே என்ன பண்ணிடுதுன்னா, தீட்டுப்படுத்திடுது. உலகம் நம்மளை தீட்டுப்படுத்துமே ஒழிய நம்மளை ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா, திருப்தி படுத்தாது.
0: எஸ்.
1: கண் காண்கிறதுனால திருப்தி அடைகிறது இல்லை, செவி கேட்கறதுனால நிரம்புகிறது
0: இல்லை.
1: இப்போ உலகத்தை குறித்து எவ்வளோ கேட்டாலும் செவி நிரம்பாது, உலகத்தை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கண்கள் திருப்தி அடையாது. வேணா தீட்டுப்படலாம், என்ன செய்யலாம்,
0: தீட்டுப்படலாம்,
1: நம்மை நாமே
0: தீட்டுப்படுத்திக்
1: கொள்ளலாம். இங்க தீட்டு நிகழ்கிறதே ஒழிய திருப்தி உண்டாகிறது
0: இல்லை.
1: ஆனா நம்ம ஜீவனில் கிறிஸ்துவோடு நாம உறவாடி கர்த்தரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற அந்த உச்சக்கட்ட உறவாடல எனக்குள்ள அப்படி ஒரு திருப்தி உண்டாகுது. அங்கதான் திருப்தி அடைந்தவன்
0: தேன் கூட்டையும் மிதிப்பார்.
1: உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனை துதிக்கிறவங்க எத்தனை பேர், உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனோட உறவாடி மகிழ்ந்து அவருக்குள்ள பூரிச்சு தெளிச்சு திருப்தியா இருக்கிறவங்க எத்தனை பேர். கிறிஸ்துடன் கூடிய உறவு நம்மளை திருப்தி படுத்தும்னா உலகத்தால நம்மளை தீட்டுப்படுத்தவே முடியாது.
0: ஹல்லேலூயா.
1: அது எப்படின்னா தித்திப்போட வந்தாலும் அதை ஓங்கி ஒரே மிதிய என்ன செஞ்சிருவேன்,
0: மிதிச்சிருவேன்,
1: மிதிச்சிருவேன். அப்படி
0: ஹல்லேலூயா.
1: அப்போ ஒரு தேவ மனுஷன் செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னா கிறிஸ்துவோடு உறவாடி அவன் அவருக்குள்ள அடைகிற திருப்தியை அவன் மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமா இருக்கு.
0: எஸ்,
1: இந்த பார்வை வந்துருச்சுன்னா தேறிட்டோன்னு அர்த்தம்.
0: எஸ்,
1: எந்த பார்வை வந்துருச்சுன்னா அவரோட உறவாடி அந்த சந்தோஷத்தில் நாம பூரிச்சு தெளிச்சு கிறிஸ்துவுக்குள்ள திருப்தி அடைகிறோம் பாருங்க. அந்த மன பக்குவம் வந்துருச்சுனாலே நாம தேறிட்டோம்னு அர்த்தம்.
0: எஸ்,
1: ஆண்டவரோட உள்ள உறவு போல நம்முடைய கடினமான இருதயத்தை அப்படியே லகுவாக்கி நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வேற எதுக்குமே இல்லை.
0: ஆமென்.
1: எந்த அளவு ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோட உறவாடுறானோ அந்த அளவு அவனுடைய மனசு பக்குவம் அடைகிறது, அந்த அளவு அவனுடைய இருதயம் பண்படுகிறது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: சொல்றோம்ல பண்பட்ட இருதயம் அவருக்கு, பக்குவமான ஒரு
0: இருதயம் அவருக்கு.
1: இருதயம் பக்குவமா என்ன செய்கிறார்,
0: நடந்து கொள்கிறார்.
1: பயாலஜிக்கு பக்குவமா நடக்க தெரியுமா,
0: தெரியாது, பாயத்தான் தெரியும்.
1: ஆமா. ஆனா கர்த்தரோட உள்ள உறவு நம்மளை என்ன செய்கிறது,
0: பக்குவப்படுது.
1: எஸ்ரா ஆண்டவரோட உள்ள உறவு அவனுக்கு செம்மையா இருந்ததுனால அவன் தன்னோட இருதயத்தை என்ன பண்ணியிருந்தான், அந்த உறவை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ராக்கு இருந்தது என்ன இருந்தயம்,
0: பக்குவப்பட்ட இருதயம்.
1: எஸ்ராவின் நடவடிக்கைகள் பாருங்களேன், 7வது அதிகாரம் 10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
0: அதன்படி செய்யவும்
1: இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும்
0: எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்.
1: இருதயத்தை
0: பக்குவப்படுத்தி இருந்தான்.
1: எப்படி பக்குவப்படுத்த முடியும், ஆண்டவரோட உள்ள உறவு அவரோட உள்ள தொடர்பு ஐக்கியம்தான் இஸ்ராவுக்கு இருந்த உயர்வா இஸ்ராவை பக்குவப்படுத்துச்சு
0: இல்லை.
1: ஜீவனுள்ள தேவனோடு இஸ்ராவுக்கு இருந்த ஒரு ஐக்கியம் ஒரு தொடர்பு தான் இஸ்ராவை இப்படி என்ன செஞ்சு
0: பக்குவப்படுத்திருந்துச்சு.
1: இப்போ மனசு பண்படணும்னா நாம் கர்த்தரோடு என்ன செய்யணும், உறவாடணும்.

0: புறவாடுற ஒரு மனுஷன் அவனுக்குண்டான உயர்வு நிமித்தம் கத்தரை மறக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சி அல்லது தாழ்ச்சி நிமித்தம் அவன் கத்தரை மறுதளிக்கிறதும்
1: இல்லை.
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும்
1: அவரோடு,
0: அவன் அவரோடு வாழ்வதனா தெரிந்து கொள்ளுகிறான். அந்தி சந்தி மத்தியான வேலையில அவனுக்குள்ள காணப்படுகிறது அவருடைய நினைவு மாத்திரமே. அவன் எந்நேரம் அவரோட உறவாடி அவருக்குள்ள திருப்தியா இருக்கிற மனுஷன், அவருக்குள்ள திருப்தியா இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவருக்குள்ள அவரோடு உறவாடி நாம அடைகிற திருப்தி பாதாளத்தின் வாசல்களை நடுநடுங்க செய்கிறது.
1: ஆமென்.
0: என் களஞ்சிய நிரம்பி இருக்கிறத விட அவரோட உறவாடிய மனசு நிரம்பி இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவரோட உறவாடுகிற பொழுது நம்முடைய மனசு அப்படியே நிரம்பி பொங்கி வழிஞ்சு பூரிச்சு தெளிச்சிருக்கிற பாருங்க. இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேங்க் பேலன்ஸ் நிரம்பி விடுவான், பாக்கெட்ல காசு நிரம்பி இருக்கிறத என்ன செய்வான், பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் கூடினதுனால வர்ற சந்தோஷம் பரவாயில்ல போ சூப்பராக இருக்கிற அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி பையில் காசு வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வருதா, பேஸ் பேஸ் அருமையான ஆள்றானின்ட்டு போயிடுவான் அப்படி. ஆனால் ஆண்டவரோட உறவாடி அவர் மனசுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் சிரிச்சிட்டிங்க, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, நீங்கள் பூரிப்பீங்கன்னா அவனுக்கு ரெண்டு காதலையும் புக வரும்.
1: அவனால் குக்கரில் புக வரும்.
0: ஆமாம், அவனால் அதை ஜீரணிக்கவே
1: முடியாது
0: முடியாது. இப்போ சத்ருவனால் நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நாம் கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிறோம் பாருங்க. அது ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தொட வேண்டிய ஒரு உச்சம்.
1: ஆமென்.
0: உச்சம் இந்த சென்ஸ் என்னன்னா, அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவம், அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற, அவர் வேற நான் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலைமைக்குள்ள கடந்து போக வேண்டியது ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வருஷத்தில் எப்போமாவது ஒரு நேரமோ நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம் இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் இந்த உறவில் நாம் தொட வேண்டிய ஒரு உச்சம், உச்சக்கட்டம் இது. இந்த உச்சக்கட்டத்தில் நிகழ்கிற ஒரு பரிமாற்றத்தில் அவர் எனக்குள்ள முழுமையாக என்னை ஆட்கொண்டு விடுகிறார். அங்கே எனக்குள்ள என்னை பார்க்க என்னால் முடியல, எனக்குள்ள தெரிகிறது அவர் மாத்திரமே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த அனுபவத்துக்காகவே நான் உறவாடுறேன், இந்த உச்சத்தை தொடணுங்கிறதுக்காகவே நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வாசிக்கிறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ ஜெபம் அதில் தான் இன்னைக்கு நான் தொடர விரும்புகிறேன். ஜெபமின்மை நம்முடைய நேரத்தை விரயமாக்குறது. Prayerless actually wastes our time. Pastor Vlad Nothar சொல்கிறார், but prayer actually saves our time. ஆனால் ஜெபம் நம்முடைய நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துது. காலத்தை சேமிக்கணும்னு நாம் முடிவு பண்ணிட்டோன்னா நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை நாம் எதில் செலவிடணும், ஜெபத்தில் செலவிடணும்.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தை சேமிக்கிறதுல ஜெபத்தை போல நமக்கு துணை செய்யக்கூடிய காரியம் வேற எதுவும் இல்லை. ஏன்னா தங்களுடைய காலத்தை ஜெபத்தில் செலவழிக்கிறவங்க அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு குறுகிய காலத்தில் ஜீவனுள்ள தேவன் மிகப்பெரிய கிரியைகளை நடப்பித்து முடிச்சிடுறார்.
1: எஸ்.
0: பல வருஷமாக இடிஞ்சு கிடந்த அலங்கம் நெகேம்பியா மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஆள் களத்தில் வந்தோன்னே 52 நாளில் கட்டி முடியுது.

0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம் ஒரே நாள்ல முடிஞ்சிடும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம், அதாவது ஒரு நாள்ல செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தன் ஒரு வருஷமா செய்யறான்னா என்ன அர்த்தம்? அவன் காலத்தை என்ன செய்யறான்? வேஸ்ட் பண்றான்,
1: வேஸ்ட் பண்றான்.
0: ஒரு நாள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய காரியத்தை ஒரு வருஷமா ஒருத்தன் செய்ய முயற்சி பண்றான்னா அவன் என்ன பண்றான்? இஸ் ஆக்சுவலி வேஸ்டிங் இஸ் டைம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரோட உறவாடுகிறத ஒரு மனுஷன் பயிற்சி செய்கிற பொழுது ஒரு வருஷமா போராடியும் ஒரு மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை இவன் ஒரே நாள் செஞ்சு முடிச்சான். அதனால ஜெபிக்கிறதுனால என்னையா என்னையா ஆக போகுது அப்படின்னா என் நேரம் மிச்சமாகுது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. நேற்று நான் சும்மா உத்தேசமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், காலத்தை என்ன செய்யுங்கள்,
1: பிரயோஜனப்படுத்தி
0: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல. அப்போ மனுஷனுக்கு ஆயுசு காலம் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியில்
1: 80.
0: இப்போ 70 மேலே இருக்கிறதெல்லாம் போனஸ், 80 மேலே இருக்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய தயவு இறக்கணும்னு வச்சுக்கிற வேண்டியதான். ஓகேவா? அப்போ சும்மா ஒரு உத்தேசமாக ஒரு ஒரு கணக்கு கால்குலேட்டர் இருக்கா என் கையில்?
1: இருக்குங்க.
0: கால்குலேட்டர் வச்சு இப்போ என் கணக்கு எடுத்துக்கங்களேன், எனக்கு ஒரு 54 வயசு. அப்போ 70 வயசு போடுங்களேன், போட்டால் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 16 வருஷம் இருக்காயா? என்ன 16 வருஷம், 16 × 365 போடுங்க, எவ்வளோ வருது?
1: 5840.
0: எஸ் அப்பா, மொத்தமே அந்த உலகத்தில் இருக்க போகிறது எத்தனை நாள்?
1: 5840.
0: இதில் ஒரு நாளைக்கு நாம் தூங்கிறது மற்ற காரியங்களுக்கெல்லாம் செலவிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதியாக பிரிப்போமா? 12 மணி நேரம் பிரிச்சுறோமா?
1: எஸ்
0: ஆமாம். 10 மணி நேரத்தை போடுங்களேன், 10 மணி நேரத்தை போட்டால் 16 வருஷத்துக்கு ஒரு 16 × 10
1: 160ங்களா?
0: 16 ×
1: இல்லை 5840 பாதி,
0: 16, அதில் 10 × 10 இப்படியே ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். என்னது நான் பக்குனாய் போச்சு மனசுக்கு. அப்ப காலத்தை இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்னையா செய்யறது அப்படிங்கிற ஒரு என்ன நம்மளை சோர்வுக்குள்ளாக்க நம்ம விடவே
1: கூடாது.
0: நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் ஜெபத்தில் முதலீடு செய்கிற பொழுது என் முழு ஆயுசு காலத்தில் என்னால் செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை என் கடைசி நாட்களில் செஞ்சு முடிக்க என்னால் முடியும்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை கலக்கிற ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலமே 3.5 வருஷம்தான்.
1: ஆமென்.
0: யூதய தேசம் முழுவதையும் தேவனுக்கு நேராக அவருடைய கவனத்தை திருப்புவதற்கு யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொண்ட கால அளவு வெறுமனே 6 மாதம்.
1: ஹல்லேலூயா.
0: கிட்டத்தட்ட 3 வருஷம் ஜெபத்தில் கழிச்சிட்டு வந்த எலியா தேசத்தை தேவனை நோக்கி கவனத்தை திருப்புறதுக்கு கர்மேல் பருவத்தில் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒரு மத்தியான பொழுது மட்டும்தான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ நமக்கு நம்முடைய காலத்தை ஜெபத்தில் செலவிடுவோம்னா 6 மாதத்தில் இப்படி செஞ்சிட்டாரே, அதுக்கு முன்னாடி 30 வருஷம் பிரேயரில் இருந்திருக்கான் ஜான் தி பேப்டிஸ்ட். 3.5 வருஷத்தில் இப்படி செஞ்சு முடிச்சிட்டாரே, அதுக்கு முன்னாடி 30 வருஷமா தன்னுடைய காலத்தை ஜெபத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ நாம் ஜெபிக்கிற மனுஷன் ஆக்சுவலாக அவன் காலத்தை என்ன செய்கிறான்? நிறைய சேமிச்சிடறான். ஸோ ஜெபம் பண்ணுறத நாம் சமீபத்தில் நம்ம இடத்துல ஆண்டவர் சொன்னது போல் ஜெபம் பண்ணுறத நாம் ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ ஒர்க், அது ஒரு வேலை அல்ல, ஜெபிக்கிற மனுஷன் தன்னைத்தானே சுற்றி வேலை
1: அடைகிறான்.
0: ஜெபிக்கிற மனுஷனை சுற்றி தேவன் ஒரு வேலி அடைகிறார். தேவன் வேலி அடைச்சிட்டாருன்னா பிசாசுக்கு நம்மகிட்ட வேலையே இல்லை. ஏன் ஜெபிக்கிறவன்ட்ட வேலையை காட்ட முடியல அப்படின்னா அவனை சுத்தி ஒரு
1: வேலி இருக்கு.
0: யார் போட்ட வேலி? தேவன் போட்ட வேலி.
1: தேவன் போட்ட வேலி.
0: இவன் ஜெபிச்சான், ஆனா தேவன் வேலியை போட்டார்.
1: எஸ்.
0: இப்ப நாம பண்ற ஜெபத்தை கேட்டு நம்மளை சுத்தி ஒரு வேலி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா பிசாசு நம்ம பக்கம் வந்தாலும் அவன்ட்ட அவன் பாப்பான், இவன்ட்ட எந்த வேலையும் நம்மளால என்ன செய்ய முடியாது,
1: செய்ய முடியாது.
0: ஏன் இவன்ட்ட எந்த வேலையும் வச்சுக்கிற முடியலன்னா இவனை சுத்தி ஒரு
1: வேலி
0: வேலி இருக்கு. இந்த வேலி நமக்குள்ள ஃபார்ம் ஆக கூடாதுங்கிறனாலதான் பிசாசு ஜெபத்தை எப்படி அதெல்லாம் வெட்டி வேலைப்பா, வெட்டி வேலை என்ன செய்யாத,
1: செய்யாத, பார்க்காத,
0: வெட்டி வேலை இல்லை. எப்பவுமே பிசாசு என்னை விட்டு தள்ளியே நிற்கிறான்னா, என்னை நெருங்க முடியாத அளவுக்கு அவன் தள்ளியே நிற்கிறான்னா, நான் அந்த அளவு தேவனோட நெருக்கமா இருக்கிறேன். ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதே இல்ல, ஆனா எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள விரும்புகிற மனுஷன் ஜெபிக்கிறது இல்ல. ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறனுடைய நோக்கம் காரியத்தை தன்னுடைய கையில வச்சு ஹேண்டில் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இதுக்கு பிறகு இது உங்களுடைய பொறுப்பு. இனிமே இதை நீங்க தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். என்னுடைய காரியத்தை நான் உம்மிடத்துல சாட்டி விட்டேன். ஜெபிச்ச பிறகு இனிமே இது என்னுடைய கையில இல்லை, என்னோட கண்ட்ரோல்ல இல்லை, இது முழுக்க முழுக்க உம்முடைய கரத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு
1: எழும்பிடுவான்.
0: ஜெபிக்கிறவன் எதையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதே
1: இல்லை.
0: இல்ல, சில விஷயங்கள் ஏன் நம்மளை அப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, நான் ஜெபிக்கல, ஜெபிக்காதனால கவலை கண்ட்ரோல் பண்ணுது, பயம் கண்ட்ரோல் பண்ணுது, சோர்வு என்ன செய்கிறது
1: கண்ட்ரோல் பண்ணுது,
0: கண்ட்ரோல் பண்ணுங்கிறத முடக்கி போடுது, என்ன
1: முடக்கி போடுது.
0: இப்போ ஜெபிக்கிறவனுடைய ஏக்கம் என்ன என்னன்னா, என்னுடைய காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட சாட்டிடுறேன்.
1: எஸ்,
0: இதை நான் வச்சு ஹேண்டில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, என்னால் ஹேண்டில் பண்ணவும்
1: முடியாது
0: முடியாது. நான் ஹேண்டில் பண்ண காரியமாக என்ன செஞ்சிடும், ஆண்டவரே கெட்டுற ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து அவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் கத்திரிடத்துல
1: சாட்டிடுறான்.
0: அப்போ ஏன் நான் ஜோ பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே இது என் கையில் இருக்கிறதுனால தான் என்னை போட்டு இப்படி தொந்தரவு என்ன
1: செய்யுது,
0: இது பேசாமல் உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் பாருங்க. அதனால தான் பவுல் அருமையாக இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு என்ன செய்யுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
1: 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
0: எல்லாவற்றையும் குறித்து
1: உங்கள் விண்ணப்பங்களை
0: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்
1: வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
0: அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அப்ப எதை குறித்து நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு என்ன செய்யுங்க,
1: தெரியப்படுத்துங்க.
0: உங்கள்ட்ட நான் தெரியப்படுத்திட்டேன், இனிமே நீங்க என்ன செய்வீங்க, பார்த்து கொள்ளுவீங்க.
1: ஹல்லேலூயா.
0: உங்கள்ட்ட நான் என்ன செஞ்சிட்டேன்,
1: தெரியப்படுத்திட்டேன்,
0: இனிமே நீங்க என்ன செய்வீங்க,
1: பார்த்து கொள்ளுங்க.
0: இப்ப நீங்க கேட்கலாம், என்னப்பா சார் இப்படி பட்டுன்னு முடிச்சிட்டீங்க, தெரியப்படுத்தினாப்புல சரியா வந்துருமா? இங்கதான் பிரேயரோட பவர் இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: சிலர் ஏன் ஜெபம் பண்றதே இல்லைன்னா, சிலர் ஏன் தங்களுடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த விரும்புறது இல்லைன்னா, தெரியப்படுத்தினாப்புல என்ன நடந்துரு போகுது, இப்ப தெரியப்படுத்தினதுனால
1: இப்ப என்ன நடந்துரு போகுது,
0: என்ன நடந்துரு போகுது? அதாவது நம்பிக்கையற்று போவது ஒரு அனுபவம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். சிலருடைய வாழ்க்கையில் எப்போ அவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க நம்பிக்கையற்று பேசுவாங்க. நம்பிக்கையாக அவன்கிட்ட என்ன செய்யாது, சுத்தமாக இருக்காது. ஆனால் சிலர்கிட்ட பேசுகிற பொழுது நமக்கே ஒரு தம்பு வரும், நம்பிக்கையற்று அவங்க எதையும் பேசுறதே இல்லை. ஸோ என்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே, நான் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறேன் ஆனால் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். என்னிடத்தில் காணப்படாத இந்த நம்பிக்கை அவன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிற மனுஷன். நம்பிக்கையற்று போச்சுன்னா ஜெபத்தை நிறுத்திடுவீங்க, ஜெபத்தை தொடர்வீங்கன்னா நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீங்க. நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கை அற்று போகணும்னா அதான் தெரியுது. முன்னாடிலாம் அந்த காரியத்தை குறித்து ரொம்ப நம்பிக்கையோடு என்ன செய்வார்,
1: பேசுவார்.
0: இப்போ எல்லாம் அந்த காரியத்தை குறித்து அவர்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவர் ரொம்ப நம்பிக்கையற்று என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நம்பிக்கை இழந்தவராக
1: காணப்படும்
0: இருக்கிறார். அவரிடத்துல பழைய நம்பிக்கைகள் என்னால் என்ன செய்ய முடியல,
1: காண முடியவில்லை,
0: காண முடியல. பிரேயருடைய மிகப்பெரிய விசித்திரம் என்னன்னா, பிரேயருடைய ரகசியம் என்னன்னா, நம்பிக்கையற்று போன ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற பொழுது புதிய நம்பிக்கையை நான் தேவனிடத்திலிருந்து
1: பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென்.
0: ஜெபம் எந்த விதத்தில் விசேஷமானதுன்னா, நம்பிக்கை இழந்த காரியங்களுக்காக நம்மளை நம்பிக்கையோட ஜெபிக்க வச்சிரோம். இந்த கால நேரத்தில் எதை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறீங்க, எந்த விஷயத்தில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க, ஐயோ நம்பிக்கை இழந்துட்டனே அப்படின்னு சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார், நீ ஜெபத்தில் குறைபட்ட, நீ ஜெபிக்க தவறிட்ட, உனக்கு ஜெபிக்க விருப்பம் எல்லாம் போயிடுச்சு, ஜெபத்து மேல உனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, அதனால உன் நம்பிக்கை என்ன செஞ்சிட்ட,
1: ஹல்லேலூயா.
0: ஜெபம் எதுக்குன்னா நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கைய இழக்கிறதே இல்லை. அதுக்கு போல அவன் ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான்.
1: ஆமென்.
0: ஜெப ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிற பொழுது நம்மளால நம்ப முடியாத காரியங்களையும் நாம நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்காகவே எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட பேச, எப்பவுமே ஒரு நம்பிக்கையுள்ளவனா இருக்க, எப்பவுமே ஒரு நல்ல வார்த்தைகளை நான் பேசணும் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு நல்ல மனநிலையில நான் இருக்கணும் அப்படின்னா, நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும், தேவனோட ஒரு தொடர்பில் இருக்கிறவனா இருக்கணும். ஜெபிக்காததுனால சோர்வா இருக்க முடியும், ஜெபிக்காததுனால
1: சோர்வோடு இருக்க முடியும்.
0: ஆனா ஜெபிச்சதுனால யாராவது சோர்ந்து போவானா,
1: போக மாட்டான்.
0: அவன் பேச்சிலே தைரியமா இருங்க சிஸ்டர், இந்த பாருங்களேன் ஒரு ஜெபத்தை போட்டா எல்லாம் என்ன செஞ்சிடான்,
1: சரியா வந்துடும்.
0: நீங்க ஏன் இப்படி போட்டு பயப்படுறீங்க, ஜெபத்தினால ஆகாதது என்ன இருக்குன்னு சொல்லி ஜெபம் ஜெபம் ஜெபம் ஜெபம் சொல்லி அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே பாருங்க. நம்புறீங்களா, இப்ப நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப பாருங்க என்ன பண்றேன். அவனுடைய நோக்கம் என்ன, ஏக்கம் எல்லாமே என்னதான்,
1: ஜெபம்
0: ஜெபம். ஏன்னா அவன் எதுல பழகிட்டான்,
1: ஜெபத்திலேயே.
0: ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் அவன் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை புதுசு.
1: எஸ்,
0: நம்ம கத்தரோட உறவாடுறப்ப ஒரு நம்பிக்கை வருதாயா,
1: வருதுங்க.
0: இப்ப நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கினவன அப்படி தளர்ந்து போயா நான் போவேன்,
1: இல்லை.
0: ஒரு மணி நேரம் கத்தரோட நம்முடைய நேரத்தை செலவிட்டு அவரோட உறவாடி மகிழ்ந்து வெளியில வர்றப்ப வாடி போயா நான் வருவேன்,
1: இல்லை.
0: ஒரு ஒரு ஹோப்போட வரமாட்டேன்
1: வெளியில,
0: ஒரு நிச்சயத்தோட வெளியில வரமாட்டேன், என்னை சுத்தி ஆயிரம் பயல் அடிச்சாலும் என்னை சுத்தி ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிச்சயத்தோட, ஒரு தெளிவோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு முடிவோட தான் நான் வெளியில வருவேன்.
1: ஆமென்.
0: காரியத்தை கர்த்தர் கையில வச்சிருக்கிறாரியா? எனக்கு இப்போ ஒன்றும் விளங்காம இருக்கலாம். எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்னோட வாழ்க்கையில செய்ய என் ஆண்டவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவற்றிருந்து நான் உறவாடிட்டு வந்திருக்கிறேன். அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவத்துல ஒரு மனுஷன் பேசுற பேச்சுல துணிக்கிற நம்பிக்கை, இந்த உலகத்தால புரிந்து கொள்ள முடியாத
1: நம்பிக்கை.
0: அப்போ தன்னுடைய நம்பிக்கை முழுமை அற்றுப்போன நிலைமையில தன் தேவனிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைய ஜெபிக்கிற மனுஷன் சந்தேகிக்கிறதே
1: இல்லை.
0: ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க உங்களால முடியாது. திரும்பவும் சொல்றேன், ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா அந்த நம்பிக்கைய சந்தேகிக்க என்னால
1: முடியாது.
0: முடியாது.
1: ஜெபிக்கிற
0: மனுஷனுக்குள்ள காணப்படுறது சந்தேகம் இல்ல, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை.
1: நம்பிக்கை.
0: ஏ, நான் ஜெபம் பண்ணிருக்கேன், அது எப்படி தப்பா போகும் நினைக்கிற? உன் பிரச்சனை என் ஜெபத்தோட உன் பிரச்சனை பெருசோ?
1: ஹல்லேலூயா.
0: அது இப்படிதான் பேசும். ஏன்னா அவன் இருக்கிற மண்டலம் என்னன்னா தேவனோட தொடர்புல இருக்கிற மண்டலம். அவன் மனசு தேவனோட உறவாடி இழைப்பா இருக்கிற மனசு, தேவனுடைய சமூகத்தில் மூழ்கி தெளிச்சு மகிழ்ச்சியா இருக்கிற மனசு, அதுக்கு சந்தேகப்பட தெரியாது, நம்ம தான் தெரியும்.
1: ஹல்லேலூயா.
0: தேவனோட உறவாடுகிற மனுஷனுக்கு
1: சந்தேகப்பட
0: தெரியாது,
1: நம்பத்தான் தெரியும்.
0: அத்தரை நம்ப நம்புறேன்ப்பா,
1: நம்புறேன்ப்பா.
0: ஹல்லேலூயா. ஜெபத்தோட்டு எழும்புறப்ப எப்படிதான் இருப்பான்? நம்புறேன்ப்பா,
1: நம்புறேன்ப்பா.
0: அதனால ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையேற்று போவதே இல்லை.
1: ஆமென்.
0: அவன் எந்த காரியத்துக்காக அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறானோ அந்த அந்த காரியத்துல அவன் நம்பிக்கையுடையவனா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் இவ்வளவு நம்பிக்கையுடையவனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய மாம்சம் இல்லை, அவனுடைய ஜெபம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய பலம் அல்ல, அவனுடைய பராக்கிரமம் அல்ல, அவன் தேவனிடத்துல ஏறெடுக்கிற அவனுடைய ஜெபம்.
1: ஹல்லேலூயா.
0: அந்தி சந்தி மத்தியானம் மூணு வேளையும் தானியேல் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். வழக்கம் போல அவர் பண்ற ஜெபத்தை பண்ணிட்டே இருந்தார். பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது அவர் நம்பிக்கைட்டு போனாரா?
1: இல்லை,
0: புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவரா இருக்கு. சிங்கங்களின் வாய்க்கு என்ன செய்வார்? கைக்கு
1: தப்பு விப்பார்,
0: தப்பு விப்பார். ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையேற்று போவதே
1: இல்லை.
0: இல்ல, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது அவன் குடு குடு குடுன்னு ஓடிடுவான். இதுக்கு ஜெபம் பண்றது. தேவனோட உறவாடி ஜெபாரிலிருந்து வெளியில வர்றப்பே ஒரு புதிய நம்பிக்கையோட வெளியில வருவான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ சிலர் 27:20 ஈரோக்கிளித்தான் புயல் பயங்கரமா அடிச்சு சூரியனையாவது சந்திரனையாவது காண முடியாம
1: 14
0: நாளா போராடிட்டு இருக்காங்க. பெரிய போராட்டம், வாழ்வா
1: சாவா,
0: சாவா என்கிற ஒரு ஜீவ மரண போராட்டம். அந்த அந்த சூழ்நிலையில பாருங்க, 20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும்
1: அடித்து கொண்டிருந்தபடியா
0: இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கையும்
1: முழுமையும் அற்று போயிற்று.
0: முழுமையும்
1: அற்று போய்
0: அற்று போயிற்று.
1: Hallelujah.
0: All hope of our being saved was finally abandoned. நாம பிழைப்போம் என்ற, எப்படியாவது பிழைச்சுக்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்குள்ள காணப்பட்ட அந்த நம்பிக்கை கடைசியா எல்லாருமே அதை கைவிட்டோம்.
1: ஹல்லேலூயா.
0: அதுல பாருங்க, ஒருத்தனுக்கு முழுமையும் அற்று போயிற்று.
1: எஸ்,
0: and we lost all hope of rescue. மீட்கப்படுவோம் என்கிற எல்லா நம்பிக்கையும் போச்சு. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும்
1: அற்று போயிற்று.
0: என்ன அடிச்ச சூறாவளி, அடிச்ச
1: சூறாவளி,
0: சூறாவளி சூற காற்று சுழன்று சுழன்று அடிக்குது பாருங்க. எல்லாருடைய மனசு 14 நாளா சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. விட்ட மாதிரி என்னன்னா
1: தெரியல.
0: இல்ல, வாழ்க்கையில் இப்படி ஒரு மழையை நாங்க எந்த காலத்துல என்ன செஞ்சதில்ல,
1: பார்த்ததே இல்லை.
0: ஏதோ ஒரு நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை பெஞ்சு, அதுக்கப்புறம் ஓஞ்சிச்சு அப்படின்னு இல்லாம அட்டி அட்டின்னு என்ன
1: செய்யுது, அடிச்சுக்கிட்டே
0: அடிச்சுக்கிட்டே இருக்கு. காற்று ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனை என்ன செய்ய முடியல,
1: நட்சத்திரத்தையும்
0: பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல. எல்லாமே இருண்டு போயிருக்கிற நிலைமையில எல்லாருடைய நம்பிக்கையும்
1: முழுமையும் அற்று
0: போயிரு, முழுமையும் அற்று போயிற்று.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா கப்பல்ல ஒருத்தன் இருக்கான், எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரோட உறவாடுற ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கொஞ்சம் சொல்லுவான், நான் பார்க்காத சூழ்நிலையாப்பா, நான் சந்திக்காத
1: பிரச்சனையாப்பா,
0: நீங்க எல்லாம் புதுசா பிரச்சனையை பாக்குறீங்கடா. நான் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு இக்கட்டு, இத்தனை எல்லா காரியங்கள்ல இருந்து என்னை காப்பாற்றின தேவன் கைவிடுவாரா? தேவனோட உறவாடுகிற மனுஷன் தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தவன் அவன் சொல்றான் பாருங்க, 25வது வசனம், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில்
1: நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எல்லாரும் நம்பிக்கைய அற்று போயிருக்கிறாங்க, ஆனா இங்க ஒருத்தர் நம்பிக்கையை பெற்று கொண்டு பேசுறார்.
1: ஆமென்.
0: அந்த சூழ்நிலைக்குன்னு தேவைப்பட்ட ஒரு புதிய நம்பிக்கைய தேவனோடு தொடர்பு கொள்கிற மனுஷன் பெற்றுக் கொள்கிறான்,
1: பெற்றுக் கொள்கிறான்.
0: அது சமயத்துக்கேற்ற நம்பிக்கை.
1: எஸ்,
0: அந்த சமயத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய ஜெப நமக்கு அருளி செய்கிறது.
1: ஆமென்.
0: தேவனோடு நாம கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், அப்படிப்பட்ட புதிய நம்பிக்கை அந்த நாளில் நாம பெற்றுக்கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறது. எந்த மாதிரியான சிக்கல் இருக்கீங்க, என்ன மாதிரியான சங்கடம் உங்களை வாட்டி என்ன செய்து
1: வதைக்குது,
0: இந்த நாள்ல உங்களுக்கு தேவையான நம்பிக்கைய ஜெபத்தின் மூலமா, தேவனோடு உறவாடுவதின் மூலமா பெற்றுக்கொள்ள உங்களால முடியும். இந்த நாள்ல நான் வாழ தேவையான ஒரு புதிய நம்பிக்கை எனக்கு தேவை. இந்த நாள்ல என்னை அச்சுறுத்துகிற சவால்களை ஃபேஸ் பண்ண எனக்கு ஒரு புத்தம் புதிய நம்பிக்கை
1: தேவை.
0: அந்த புத்தம் புதிய நம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் அந்த சமயத்துக்கேற்ற நம்பிக்கைய, இந்த சமயத்துக்கு எனக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய நான் தேவனோட உறவாடி பெற்றுக் கொள்கிற மனுஷன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப டல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணிடறான், பேசாம உறவாட போயிடறான். எதுக்குடா உறவாட போற, இந்த சமயத்துல எனக்கு தேவைப்படுகிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் கத்தரிடத்துல
1: போறேன்.
0: ஜெபத்தை நம்பாதவன் பூரா நம்பிக்கையற்றவன். யாரெல்லாம் ஜெபத்தை நம்புறானோ அவன் நம்பிக்கைய பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க எவ்வளவு டல்லா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, இன்னைக்கு நீங்க உறவாடுறப்ப ஒரு புதிய நம்பிக்கைய பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி இல்ல எக்ஸசைஸ் பண்ணி,
1: எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க.
0: இன்னைக்கு அந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. என்ன பயிற்சி, பேசாம ரூம்க்குள்ள போங்க, கதவை அடைச்சுக்கங்க. என் கண்ட்ரோல்ல இருக்கிறனால தான் எல்லாமே என்னைய கண்ட்ரோல் பண்ணுது ஆண்டவரே. எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம். பிரச்சனை நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா அந்த பிரச்சனை நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம். அதனால ரொம்ப தொல்லையா இருக்காண்டவரே, பேசாம இதை உங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டு போறதுக்கு நான் என்ன
1: செஞ்சிருக்கிறேன்,
0: வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க உறவாடுவீங்கன்னா அந்த சமயத்துல நான் எழும்பி நிற்க தேவையான ஒரு புதிய நம்பிக்கைய எனக்குள்ள சிருஷ்டிக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார்.
1: எஸ்,
0: அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு தந்து அனுப்புவார்.
1: ஆமென்.
0: அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த அந்த சத்தம் பிறந்த உடனே எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும் பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஆகிலவும்

0: இன்னைக்கு நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தேவையான ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும்.
1: பிறக்கும்.
0: ஹல்லேலூயா. இப்ப ஜெபத்தை நம்பாதவன் நம்பிக்கைட்டு போறான், ஆனா ஜெபத்தை நம்புறவன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்றான்,
1: பெற்றுக்கொள்கிறான்.
0: அப்ப நம்முடைய நம்பிக்கையை நாம விட்டு விடாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்,
1: ஜெபம் பண்ணணும்.
0: நீங்க ஜெப அறைக்குள்ள போறப்ப நம்பிக்கையற்றவனா போயிருக்கலாம், ஆனா ஜெப அறையை விட்டு வெளியில வர்றப்ப நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனா தான் வர முடியும்.
1: ஆமென்.
0: உள்ள போனது நம்பிக்கை அற்றவனா, ஆனா வெளியில வந்தது நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவன். ஆலயத்துல அன்னால் போனது நம்பிக்கை அற்றவளா, ஆனா ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணி முடிச்சு வெளியில வந்த பொழுது நம்பிக்கையை பெற்றவளா.
1: ஹல்லேலூயா.
0: கப்பல்ல எல்லாரும் பயந்த மாதிரி பவுல் என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு?
1: பயந்திருக்கிறார்.
0: ஏன்னா தேவனானவர் வந்த பொழுது பவுல பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, பவுலே பயப்படாத. அப்ப பவுல் வந்து எல்லாரும் கப்பல்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பயங்கர முயற்சிகள் இறங்கி, தலவாடத்தை தூக்கி எறியா அதை எறியான்னு முயற்சியில் இருக்கிறப்ப பவுல் வழக்கம் போல பயிற்சியில் இறங்கிட்டார். ஆண்டவரோட அவர் வெளியில வந்தது ஒரு புதிய நம்பிக்கையை குறிச்சு பேசுறாரு. ஜெபத்துல தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை குறிச்சு மற்றவங்கள்ட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு.
1: ஹல்லேலூயா.
0: அதான் நான் முதலே நான் சொன்னேன், நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமையில நம்ம தேவ சமூகத்தில் உறவாடி தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கையை நம்மளால சந்தேகிக்கவே முடியாது. ஆனபடினால் மனுஷரே திடமனதாக இருங்கள்,
1: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அப்படி இல்லை,
1: பிரகாரமாகவே.
0: அந்த ஏகாரத்தை கவனிங்க, பிரகாரமாகவே
1: நடக்கும்,
0: நடக்கும். இந்த வசனம் இல்லையா எடுத்துருங்க. சொல்லப்பட்ட பிரகாரமாகவே
1: நடக்கும்,
0: நடக்கும்.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க ஆண்டவரோட உறவாடினதுனால ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவராக இருப்பீங்கன்னா உங்களால் அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க முடியாது. இதுக்காகவே நீங்க இப்ப துதிக்கணும் ஆண்டவரை.
1: ஆமென்.
0: இதுக்காகவே நீங்க என்ன சொல்ல, இதுக்காகவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்.
1: எஸ்.

0: அவனால் முடிஞ்ச காரியத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆனால் நீங்கள் உங்களால் பேச, இந்த சூழ்நிலையில் பேச முடியாத காரியத்தை நீங்கள் பேசுகிறீங்க. உங்களை பேச வச்சது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு. உங்கள் மூலமாக தேவனே பேசுகிற.
1: ஆமே.
2: ஹல்லேலூயா.
0: ஜெயில அடிச்சு உள்ள தூக்கி போட்டாலும் பவுலும் சீலாவும் தளர்ந்து போகவே
1: இல்லை.
0: நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில அவங்க நம்பிக்கை இழக்காம இருந்திருக்கிறாங்க. எதனால இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் எதனால அவங்களுக்கு சாத்தியமாச்சு? அங்கதான் இடையில வருது. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து
1: பாடினார்கள்.
0: அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அந்த ஐக்கியம் பாருங்க. அந்த வறட்சியின் நடுவுலையும் அவங்க வறண்டே போகல.
1: எஸ்,
0: ஆக்சுவலா வறட்சி நடுவுல என்ன போகணும்,
1: வறண்டு போகணும்.
0: வறண்டு போகணும். வறட்சியின் நடுவுல வளமா இருக்கிறது சாத்தியமா?
1: ஜெபிக்கிறவனுக்கு சாத்தியம்.
0: அவங்க ரெண்டு பேரும் நலமா இல்ல, ஆனா மனசு வளமா இருந்துச்சு.
1: ஆமென்.
0: ரெண்டு பேரும்
1: நலமா இல்ல,
0: நலமா இல்ல,
1: மனசு வளமா இருந்துச்சு.
0: மனசுல அப்படி ஒரு பலம். அங்கதான் ஜீவனுள்ள தேவனோடு உள்ள தொடர்பு. என்னையா இவ்வளவு வறட்சி, வறண்டு போவான்னு பார்த்தா இவ்வளவு வளமா இருக்கிறான். வறட்சி நடுவுலையும் நீங்க வறண்டு போகாம நீங்க மன வளத்தோட, மனச்செறிவோட, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, பூரிப்போட, சந்தோஷத்தோட இருக்கணும்னா அதுக்கான ஒரே காரணம் ஜெபத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை.
1: ஆமென்.
0: எவ்வளவு தூரம் ஜெபத்தை நம்புற ஆளுனா அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிருப்பாங்க பாருங்க. எப்பவுமே நம்முடைய களைப்பை காரணமாக காண்பிச்சு நம்ம ஜெபத்தை தள்ளி போட்டுறவே கூடாது. நான் இந்த இடத்துல அதுதான் நான் கற்றுக்கொள்றேன். களைப்பை காரணமாக காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை இருந்துச்சா இல்லையா?
1: இருந்துச்சு.
0: இவ்வளவு அடிபட்டு இருக்கிறோம், அதனால சீலா இப்ப நமக்கு தேவை கொஞ்சம் ஓய்வு. ஆனால் எப்படியாவது பேசாம நம்ம
1: படுத்துருவோம்,
0: அப்படியே படுத்துருவோம், காலைல ஜோம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவை ஓய்வு அப்படின்னு சொல்லி அவங்க களைப்பின் நடுவில் ஜெபத்தை தள்ளி போடலை. களைப்பை காரணமா காண்பிச்சு நாம ஜெபத்தை தள்ளி போடுவோம்னா நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை இழந்துருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யோசிச்சு பாருங்க, நடு ராத்திரியில அவங்க ஜெபத் களைப்பு காரணமா காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி வச்சு காலையில ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நடுராத்திரி சம்பவங்கள் எதுவுமே நடந்திருக்காது,
1: நிகழ்ந்திருக்காது.
0: ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய களைப்பு காரணமா காண்பிச்சு என்னுடைய ஜெப வேலையை நான் தள்ளி வைக்காத ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. களைப்பு வந்தோடனே நாங்கள் எல்லாரும் உடனே என்ன செஞ்சிடறோம்,
1: ஓய்வெடுத்து
0: போயிடுறோம். ஆனால் களைப்பு வந்தாலும் ஜெபத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடாத ஒரு ஞான இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க.
1: ஹல்லேலூயா.
0: களைப்பின் மத்தியிலையும் ஒருத்தன் இவ்வளவு அற்புதமாக இளைப்பாடுறானா அவன் ஜெபத்தை என்ன செய்யலை, தள்ளி வைக்கலை.
1: நீங்க
0: ஜெபத்தை தள்ளி வச்சுட்டு உங்க சரீரத்துக்கு வேணா ஒரு ஓய்வு கொடுக்கமே முடியல, உங்க மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியாது. சில சமயங்களில் நம்முடைய சரீரத்துக்கு தேவைப்படுகிற ஓய்வை விட என் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுது. மனசுக்கு இளைப்பாறுதல் ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டுள்ள தொடர்புனால ஐக்கியத்தினாலதான் நமக்கு வரும்.
1: ஆமென்.
0: வறட்சியான நிலைமையில ஒருத்தன் வறண்டு போகாம வளமோட இருக்கிறான், அதுக்கு காரணம் என்னன்னா ஜெபத்தை தள்ளி போடல. வழக்கமா நம்ம பண்ற வேலை என்ன,
1: ஜெபத்தை
0: தள்ளி போடுறோம்,
1: ஜெபத்தை தள்ளி வச்சு தள்ளி போடுறோம்.
0: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம்னு நினைச்சு நினைச்சே
1: ஜெபிக்காமலே போயிட்டு
0: இன்னையில இருந்து ஜெபம் பண்ற ஆண்டவரே, சரிடா ஜெபம் பண்ணுறாங்க, இந்த சின்ன வேலை வந்துச்சு முடிச்சுட்டு மத்தியானத்துலேருந்து ஜெபம்

0: பண்ணுறான். சரி, மத்தியானம் ஜம்ப் பண்ணான்னு பார்த்தா கட்டாயம் சாயந்தரம் நான் வந்துடுறேன். அந்த சந்தி மத்தியானம் மூணு வேலை இல்லைனாலும் எப்படியாவது மாலையிலையாவது என்ன செஞ்சிடறேன்
1: வருகிறேன்.
0: கடைசியில் அங்கங்கே ஓடி அலைஞ்சிட்டு ராத்திரி படுக்கிறப்ப சாரி ஆண்டவரே ரொம்ப டயர்டாகி போச்சு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் என்ன செஞ்சிடறேன்
1: ஜெபிக்கிறான்.
0: இப்படியே சொல்லி சொல்லியே என்ன பண்ணலை,
1: ஜெபிக்கவே இல்லை.
0: களைப்பை காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுகிற மனுஷன் அவன் அனுபவிக்க வேண்டிய இழைப்பார் அதில் அனுபவிக்கிறதே இல்லை. நான் ஓய்வெடுக்கிறத விட என் மனசு உங்களுக்குள்ள ஓய்ந்து இருக்கிற அனுபவம், தாய்மடியில் பால் மறந்த குழந்தைய போல என் ஆத்துமா அன்றுவரே அமர்ந்திருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, அந்த ஓய்வு இருக்கு பாருங்க. அது தூக்கத்து நிமித்தம் வர்ற ஓய்வு இல்லை, ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியத்து நிமித்தம் நாம அனுபவிக்க வேண்டிய ஓய்வு. இது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு இழைப்பாறுதல். சந்தோஷமா இருக்கீங்களா?
1: எஸ்.
0: ஸ்தேவன் பாருங்க, பயங்கர இக்கட்டான ஒரு நிலைமை, நாலாபுரமும் அவரை சுற்றி எல்லாரும் வளைந்து கொண்ட அந்த நிலைமையிலையும் அவர் நம்பிக்கையேற்று போனவராகவே என்னன்னா
1: காணப்படவே இல்லை.
0: அவர் முகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், சவக்கலை இல்லை, தேவனுடைய கலை அப்படி சொட்டுது.
1: எஸ்,
0: அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா?
1: தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள்.
0: இந்த உறவாடுறவன் முகத்தில் இருக்கிற கலைய
1: தேவ கலை. ஹல்லேலூயா.
0: ஆக்சுவலா அவன் முகத்துல கவலை தெரிஞ்சிருக்கணும், ஸ்தேவன் முகத்துல யோ மறிக்க போறமேங்கிற
1: கவலை தெரிஞ்சிருக்கணும்,
0: ஆனா அங்க என்னன்னா முகத்துல
1: தேவ
0: தெய்வீக கலை சொட்டுது. அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 6:15
1: ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து
0: அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க
1: கண்டார்கள்.
0: ஒரு கலவரம் வெடிக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும் யாருக்கு?
1: ஸ்தேவானுக்கு.
0: கலவரத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லை.
1: எஸ்,
0: கலவரத்தை குறிச்சு எந்த
1: கவலையும் இல்லை,
0: ஆனா முகத்துல தேவ கலை சொட்டுது. படு பிரைட்டா இருக்கிறார், முகத்துல இருள் அடிக்கல அருள் அடிக்குது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பே அறிஞ்ச மாதிரி இருக்கான்டான்னு சொல்லுவாங்க, என்ன அறிஞ்ச மாதிரி இருக்கா?
1: பே
0: முகம் இருள் அடிச்சு போயிருக்கு அப்படின்னு. கவலைப்படுறவன் முகத்துல இருள் அடிக்குது, ஆனா அருள் அடிக்கிற முகம் தேவனோட உறவாடுறவன் முகத்துல அருள் அடிக்குமா அடிக்காதா? தெய்வீக கலை சொட்டுது, ஃபுல் ஆஃப் கிரேஸ். அதனால பாருங்க, அவருடைய மெசேஜ் உயிருக்கு வேட்டு வைக்கிற மெசேஜ் அவர் பண்ணது. அவருக்கு நல்லா தெரியும் இந்த செய்தியை கொடுத்தோம்னா
1: உயிருக்கு
0: சாவு நிச்சயம்,
1: சாவு நிச்சயம்.
0: அதனால பேசாம இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போயிடுறது
1: நல்லது
0: நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு டெசிஷனுக்கு அவர் என்ன செய்யல,
1: வரல.
0: அட்டி சொல்ல வேண்டிய சத்தியத்தை என்ன செய்யறாரு, சொல்லி முடிக்கிறார். முடிக்கிறப்ப பாருங்களேன், 57 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு 7:57 தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து
1: அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி
0: அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி
1: சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள்.
0: அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே
1: என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்
0: என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில்
1: அவனை கல் எறிந்தார்கள். ஹல்லேலூயா.
0: அவனோ முழங்காற்படியிற்று,
1: ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா.
0: ஒரு தெய்வீக பயம் வருது இந்த பாசேஜ் எல்லாம் பிரசங்கிக்கிற பொழுது. கல்லு விழுது, கல்லுனா காயப்படுத்துறது கல்லறியல, கொல்றதுக்கு கல்லறியனா, உயிரை பறிக்கிற ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஸ்தேவானுடைய உயிரை ஒரு கூட்டம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த மனுஷன் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாரு.
1: Hallelujah.
0: Systematic. He was not collapsed by the stoning. கல்லறிவது நிமித்தமா அவர் நிலை குலையல, நிலை குலைஞ்சு போல கீழே சுருண்டு விழுந்து அங்க உருண்டு இங்க உருண்டு ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்களேன்னு அலறல் சத்தம் கேட்கல. ஐயோ எனக்கு பயமா இருக்க என்ன விட்டுருங்க என்னால வழி தாங்க முடியலன்னு கத்தி கூப்பாடு போடல. தன்னுடைய எஜமான போலவே மரண தருவாயிலையும் ஜெபிச்சிருக்கிறாரு. அதுல எப்படி முழங்கால் படிட்டு நீங்க ஒரு பரிதாம உருண்டு பிறந்து அங்க அலறி தவிச்சு உயிரை விடுற ஒரு மனுஷனை அங்க நம்மள தேவான பைபிள் சொல்லல. அப்படியே முழங்கால் படிட்டு கல்லு விழுது எவ்வளவு நேரம் அவர் சுயநினைவு இழந்து மரணத்தை தழுவுகிற வரைக்கும் அவர் எப்படிதான் இருந்திருக்கிறாருன்னா
1: முழங்கால்
0: நின்று
1: ஹல்லேலூயா.
0: ஜெபம் எந்த அளவு ஜெபத்தை நம்புற மனுஷனா அவர் இருந்திருப்பார்னா இந்த அளவு ஜெபம் பண்ணியிருப்பாரு.
1: என்
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரண தருவாயிலையும் ஜெப ஊழியத்தை செஞ்சாரே.
1: எஸ்
0: பிதாவே இவர்களுக்கு
1: மன்னி
0: நாங்கள் செய்கிறது என்னதென்று
1: அறியாதிருக்கிறார்களே.
0: இப்பவும் வலது பாரிசத்துல காலகாலமா நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு
1: பரிந்து
0: பேசி கொண்டிருக்கிறார்.
1: Hallelujah.
0: ஆண்டவரே இந்த மாதிரியான ஒரு ஜெப வாஞ்சி எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா கொடுங்கப்பா. இது போல இதுல பாருங்களேன், எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த இடத்துல ஸ்தேவானுடைய ஜெபம் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. இங்க அவர் பண்ணது மன்றாட்டு ஜெபம்.
1: எஸ்
0: மன்றாட்டு ஜெபம்னா பிறருக்காக மன்றாடுறது. ஆக்சுவலா சாக போற மனுஷன் யாருக்காக ஜெபம் பண்ணுவான்?
1: தனக்காக
0: ஜெபம் பண்ணுவான். ஆனா இவன் தன்னை கொல்றவனுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே நான் சாகாது இருக்க கிருபை செய்யுங்கன்ற ஜெபம் வரல. என்னை கொலை செய்யும்படி இந்த செயலை செய்கிற இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதரும் அப்படிங்கிறது மன்றாட்டு ஜெபம். தனக்காக ஏறெடுத்த விண்ணப்பம் இல்ல, பிறருக்காக பரிந்து பேசின ஒரு ஜெபம்.
1: ஆமென்.
0: ஜீசஸ் அதானே செஞ்சாங்க சிலுவையில. அங்கேயும் மன்றாட்டு ஜெபம், இந்த பாவத்தை இவர்கள் மீது
1: சுமத்தாதிரும்,
0: இவர்கள் அறியாமல்
1: செய்கிற
0: இவர்களுக்கு
1: மன்னியும்
0: மன்னியும் மன்றாட்டு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மன்றாடுறவனுக்கு போற தனக்காக ஜெபிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஜெபத்தின் ஆழங்களுக்குள்ள போறப்ப நமக்காக ஜெபிக்கிறத நாம என்ன செஞ்சிடறோம்? தற்காலிகமா மறந்துட்டு ஜெபத்தினுடைய ஆழத்துல போறப்ப நம்முடைய சிந்தனை எல்லாமே மன்றாட்டல, பிறருக்காக.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப ஸ்தேவான் அந்த அந்த சூழ்நிலையில நம்பிக்கையற்று தனக்குள்ள கலங்கி போய் துடுதுடிச்சு மடியல, சந்தேகத்திலையும் மடியல, மிகுந்த தெளிவோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற திருப்தியோட ஓடி முடிகிறார்.
1: எஸ்
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஜெபிக்கிறவன் பார்க்கிற கோணமே வேற, ஆனா ஜெபிக்கிறவனை பார்க்கிற கோணம்
1: வேற.
0: ஜெபிக்கிற உங்களை பலர் பல கோணத்துல பார்த்தாலும் ஜெபிக்கிற நீங்க பார்க்கிற கோணத்தை எவனாலும் பார்க்க முடியாது.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. அப்படி சவுல் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா அவன் இந்த நேரத்துல இந்த பாவத்துவங்க மேல சுமத்தா தருமா? இது டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த கோணத்துல இதுவரைக்கும் நாம யாரும் சிந்திச்சதே
1: இல்லையே.
0: ஜெபத்தை நம்புகிறவர்கள் பார்க்கிற கோணத்தை, ஜெபத்தை நம்பாதவர்கள் பார்வையில் அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஜெபிக்காதவன் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை கேட்டு குழம்பி போறதை விட ஜெபிக்கிறவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்பி தெளிவடையது விவேகமுள்ள ஒரு செயல்.
1: ஆமென்.
0: உங்களை சுத்தி ஜெபிக்காதவன் சொல்ற அநேக வார்த்தைகளை அதை கேட்டு குழப்பம் அடையதை நிறுத்துங்க. உங்க நடுவுல இருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் சொல்ற ஒற்ற வார்த்தையை நம்புங்க, கரை சேர்ந்துருவீங்க. மாலிமை ஒரு மாதிரி சொல்றான், நூற்றுக்கு அதிபதி ஒரு மாதிரி சொல்றான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், எல்லாரும் குழம்பு போயிட்டான். ஆனா தேவனோட உறவாடி ஜெபிக்ஸில் இருக்கிற ஒரு ஜெப மனுஷனாகிய பவுல் சொன்ன வார்த்தை கரை சேர்த்துச்சா எல்லாரையும்
1: சேர்த்துச்சு.
0: அதனால அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிற ஒரு குழப்பம் உங்க மனசுல இருக்கு. ஜெபிக்கிற ஒருத்தன் என்ன சொன்னான், தேவனோடு உறவாடுகிற பொழுது உங்களிடத்துல தேவன் என்ன
1: சொன்னார்,
0: சொன்னார் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும்னு நம்பிக்கை இருங்க.
1: அதனால
0: நீங்க எதை குறிச்சு கலங்குறது
1: வேண்டாம்,
0: வெட்கப்பட்டு போவதே
1: இல்லை.
0: சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரே, வறட்சியான நிலைமையிலையும் நாங்கள் வறண்டு போகாம வளமோடு இருக்க முடியும்னு நீங்கள் சொல்றீங்க, அதுக்கு காரணம் உங்களோடு உள்ள அந்த ஐக்கியம்ப்பா. ஆமென்,
1: ஆமென்.
0: மன்றாடி ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு என்ன செய்யுங்க,
1: தாங்க.
0: எங்கள் நலனில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறத விட ஆண்டவரே, நாங்கள் ஜெபன் வர்றப்ப பிறருக்காக பரிந்து பேசுகிற, பிறருக்காக மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஆவி எங்களுக்குள்ளே பெருகட்ட ஆண்டவரே.
1: Hallelujah. Hallelujah.

அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஜெபிக்காததுனால நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுவோம்னா நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஜெபிக்காததுனால தான் நீ இப்படி நம்பிக்கையற்றிருக்கிற, ஜெப குறைவனால தான் உன் வார்த்தையில் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஜெப குறைவு உன்னை முறுமுறுக்க வச்சுச்சு, ஜெப குறைவனால நீ புலம்புற, துடிக்கிற, பயப்படுற, ஜெப குறைவு. ஆனால் தவறாமல் நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள தேவையான புதிய நம்பிக்கையை அந்த ஜெபத்தின் மூலம்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நம்முடைய நம்பிக்கைகளை நாம் இழந்து போகாதிருக்க நமக்கு அனுகிரகம் செய்து. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எந்த காரியம் எங்கள் பாதையின் குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிச்சா அது அகன்றுறோம். நான் ஜெபிக்கிற பொழுது தேவன் கிரியை செய்கிறார், நான் ஜெபிக்கிற பட்சத்தில் அந்த காரியம் இல்லாமல் போயிருங்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காதிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு நம்பிக்கையை பெற்று பெற்று நாங்கள் ஓட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஜெபத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் சந்தேகிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எங்களுக்கு நீங்கள் சொன்ன பிரகாரமாகவே இந்த நாளில் நடக்கும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை குறித்து இடத்துல நம்பிக்கையாக இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்தார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய நம்பிக்கைகள் உண்டாவதாக, புதிய சந்தோஷம் உண்டாவதாக, எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் இந்த நாளை எதிர்கொள்ள ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

0: சங்கீதம் 118 ஆறாம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம்.
1: Been teaching on renewing our mind for the last quite some time.
0: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
1: You know, and 2 Corinthians 10 verses 3 to 5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
0: 2 Corinthians 10th adhigaram 3 mudhal 5 vasanangal enna solugirathu, ella tharkangalaiyum devane arigira arivukku rodhamai elumbugira ella meettimai nirmulamaakki endha ennathaiyum kristuvukku keelpadiya siraipadutha vendum.
1: Thoughts are the things that get us into trouble.
0: இந்த எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
1: Thoughts bring fear.
0: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
1: Thoughts affect our health.
0: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
1: Third, thoughts affect our performance in our work.
0: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
1: So thoughts are a very important aspect of man's being.
0: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
1: The apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
0: அப்போ பிலிப்பியன் 4:8 லே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
1: Because your mind is not made to think on bad things.
0: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
1: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
0: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
1: But when you meditate on good things, it gets built up.
0: ஆனால் நல்ல காரியங்களை தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
1: Your mind is a God-given tool for you to live in this world.
0: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது.
1: It is meant to function a certain way.
0: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
1: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
0: ஆகவே தான் நம்முடைய மனதை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
1: After you become a Christian believer,
0: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் மாறின பிறகு,
1: you need to really go through a change of mind.
0: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
1: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
0: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது, அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
1: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
0: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
1: Your soul, your thoughts must prosper.
0: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
1: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
0: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
1: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
0: ஒரு விசுவாசி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
1: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
0: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேளையில் ஈடுபட வேண்டும்.
1: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
0: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களே பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
1: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
0: 2 கொரிந்தியர் 10th அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் அதைதான் போதிக்கிறது.
1: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
0: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.
1: You talk about evil habits. People have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
0: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது, இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறார்.
1: Now we are dealing with how to deal with our thoughts.
0: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதை தான் பார்த்து
1: கொண்டிருக்கிறோம். So for that I'm using as an example one of the greatest things that bother people today, that is fear.
0: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
0: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
1: Fear is the root cause of many problems of man's life.
0: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம் தான்.
1: And fear is a thought, and fear is built into people, and it becomes a stronghold over a period of time.
0: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து விடுகிறது.
1: Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
0: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்களோ அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: How they went as far as that?
0: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
1: Because they allowed thoughts of fear.
0: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
1: And it became an imagination.
0: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
1: It became a stronghold.
0: அது பலத்த அரணாய் மாறியது.
1: Now you got to take the word of God and destroy that stronghold.
0: இப்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க
1: வேண்டும். Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
0: வேதம் சொல்லுது எங்களுடைய போர் ஆயுதங்கள் பலத்த அரணைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
1: We have a spiritual warfare.
0: ஒரு
1: undertake.
0: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
1: When we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
0: ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்ன உடனே எப்பவும் அந்த பிசாசோட கூட நமக்கு சண்டை கிடையாது.
1: No, nowadays the devil, you know, he deals with our mind, and it's through the thoughts only he deals with us.
0: பிசாசு நம்முடைய மனதோடு, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
1: And it is through the thoughts that he captivates us.
0: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
1: So you need to work with the thoughts.
0: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
1: You need to bring down every stronghold by the mighty weapons that God has given to you.
0: தேவன் கொடுத்திருக்க அந்த பலத்த ஆயுதங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும்.
1: So let's go to Psalm 118 and continue with what we have said last week.
0: சரி, 118 சங்கீதத்துக்கு போவோம். கடந்த வாரம் சொன்னதை தொடருவோம் நாம.
1: Says the Lord is on my side, I will not fear. What can man do to me?
0: சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
1: The Lord is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: It's not saying that the Lord is with you or by the side of you. No, he is on your side means he is on your team pulling with you and joining with you.
0: அது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
1: And he provides his strength and his power to you.
0: அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
1: So the psalmist says, I will not fear. What can man do to me?
0: ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
1: As we began this last week, I told you that he wrote it, you know, in difficult circumstances.
0: கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, அவன் இதை எழுதினது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான்
1: எழுதுகிறான். He has gone through fearful circumstances.
0: பயப்படத்தக்க சூழ்நிலையில கூடலாம் அவன் கடந்து வந்திருக்கிறான்.
1: You know, he had to flee for his life for quite some time.
0: கொஞ்சம் வெகு நாட்களாக தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓட வேண்டிய நிலை அவனுக்கு.
1: He had every reason to fear and every reason to be in fear night and day.
0: பயப்பட இரவும் பகலும் பயந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
1: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
0: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலை மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
1: He says, I found the secret.
0: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: I will not fear because the Lord is with me.
0: நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
1: The Lord is with me.
0: கர்த்தர் என்னோடு கூட
1: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
0: நான் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: You know, I told you last week that one of the biggest problems with people today is that people think one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
0: கடந்த வாரம் சொன்னேன்லையா, மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் தான் அவருக்கு எதிராளியே.
1: The Lord is the one that ran your business into loss.
0: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
1: The Lord is the one that gave you the disease.
0: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
1: The Lord is the one that destroyed your family life.
0: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
1: See, a lot of Christian people think like that.
0: நிறைய விசுவாசிகள் அப்படி தான்
1: நினைக்கிறாங்க. How do I know?
0: எனக்கு எப்படி தெரியும்?
1: Look at them the way they talk. They say, why did the Lord do that to me, brother?
0: பேசுற விதத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
1: Now such people cannot get rid of their fear because they do not understand this primary primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
0: பாருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன் சொன்னா கர்த்தர் அவங்களுக்கு எதிராக இருக்கிறான் ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
1: Suppose you are sick and you think the Lord is the giver of sickness.
0: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கறவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வெச்சீங்க.
1: And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when, you know, it's going to happen, you know.
0: அப்புற நீங்க பயந்து தான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
1: You know, there's no other way.
0: வேற வழியே கிடையாது.
1: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
1: These kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
1: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
0: என்ன எல்லா பேரழிவுக்கு பின்னாலே, எல்லா தீமைக்கும் பின்னாலே, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
1: Anything bad and terrible happened is the Lord.
0: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
1: Now then you can't get out of fear, because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid, because you can't stand against him and win.
0: பாருங்க கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்ன்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா, நீங்க தான் நம்புறீங்க.
1: There is no other way but fear and keep on living in fear.
0: பயப்படுவதை தவிர வேற வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
1: Because if the Lord is not on your side, then you better be afraid.
0: ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்துல இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
1: But if you understand this one basic truth that the Lord is on your side.
0: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்,
1: this is one of the most basic truths that I began to understand.
0: பாருங்க நான் விளங்கிக் கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
1: Revolutionized my thinking.
0: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
1: A lot of bad things happen in this world.
0: இந்த உலகத்துல ஏராளமான தீமைகள் நடக்குது.
1: There's a lot of evil in this world.
0: நிறைய தீமை உலகத்துல இருக்கு.
1: But I know that the Lord is on my side.
0: ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார்.
1: The Lord is not my enemy.
0: கர்த்தர் என் எதிரி அல்ல.
1: No matter what happens, the Lord is not against me. Yeah. He is for me and he is on my side.
0: என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்துல எனக்காக இருக்கிறார்.
1: So I remember that at all times.
0: ஆகவே எப்பொழுதும் இத தான் நான் மனசுல வைக்கிறேன்.
1: When you are sick, you must remember that the Lord is on your side.
0: வியாதியா இருக்கும்போது இத மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார்.
1: When you don't have a job and don't have money, when you are in debt, you got to remember the Lord is on your side.
0: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
1: Having family problems, separation and all of this, you know, you got to remember that God is on your side.
0: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதை மறக்கவே கூடாது.
1: Now with the Lord's help, now you can recover and you can get back in shape.
0: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
1: So the basic thing to believe is that the Lord is on my side, and the psalmist has got the message. He has understood this basic thing.
0: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கிக் கொண்டார்.
1: Now then why so much problem in this world and in the lives of people?
0: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
1: It is because the Bible says that people perish for lack of knowledge.
0: காரணம் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
1: Many times we are in trouble because we have lack of knowledge.
0: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம். ஏன்னு சொன்னால் அறிவில்லாமை.
1: Now turn with me to 2 Peter chapter 1.
0: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
1: Let me show you something and we're going to build upon this.
0: சில காரியங்களை காட்டுகிறேன், அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
1: 2 Peter chapter 1 verse 3 and 4.
0: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
1: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
0: தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி.
1: Now notice what it's saying.
0: என்ன சொல்லுங்க கொஞ்சம் கவனிங்க.
1: That through salvation through Jesus Christ, God has now given to us all things that pertain to life and godliness.
0: ரட்சிப்பின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
1: Everybody say all things are given to me.
0: எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
1: It has to do with life and spirituality.
0: அதாவது இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் தேவைப்பட்ட அனைத்தையும்.
1: Everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you.
0: அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிறந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: Why is it given?
0: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Next verse.
0: அடுத்த வசனம்.
1: By which have been given to us exceedingly great and precious promises that through these you might be partakers of divine nature having escaped the corruption that is in the world.
0: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: It says several things here.
0: இங்கே பல காரியங்கள் சொல்லுகிறது.
1: Verse 3 says all things that pertain to life and godliness is given to us.
0: உணவாசம் சொல்லுகிறது ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு.
1: Verse 4 says that these have been given to us by way of precious promises.
0: நான்காம் வசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: How is it given? Given to us? Where is it?
0: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எங்க இருக்குது?
1: Because people say when you know when you say everything is given to you that has to do with your life and godliness, they say where is it?
0: அது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
1: I say look under your arm where you got your Bible tucked.
0: அக்கல்ல பைபிளை வச்சிருக்கீங்களா அங்க பாருங்க.
1: That's where it is.
0: அங்கதான் இருக்குது.
1: Look at your shelf where the Bible is. It's all there.
0: பைபிள் வச்சிருக்கீங்க அந்த ஷெல்ஃப் அத பாருங்க அங்கதான் இருக்கு எல்லாமே.
1: God has not put it somewhere hidden from you so you can't get it and play with you.
0: தேவன் வந்து எங்கயோ அத ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது.
1: In all of your homes you have Bible, you're carrying it around going everywhere and you know sometimes you're reading it also.
0: எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு. பைபிளை தூக்கிட்டு போறீங்க சில சமயத்துல அதை வாசிக்கவும் செய்றீங்க.
1: But do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around?
0: ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா?
1: See, that's what got me interested because when I understood that I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean.
0: பாருங்க இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது. ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால் அதை யாராவது பேச கேட்டால் அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்.
1: Sometimes I'll take their tapes and listen 3-4 times again and again.
0: சில சமயத்துல அந்த டேப் எடுத்து 3-4 முறை திரும்ப கேக்குறேன்.
1: Because that thing has to do with my success.
0: ஏனென்றால் அது என்னுடைய வெற்றியோடு தொடர்புடையது.
1: If I will only hear it and know what these promises mean and what they signify to me, then I can live in victory in every area of my life.
0: இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறது எனக்கு எவ்வாறு முக்கியத்துவம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்.
1: I want to know what these things mean.
0: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன அதை நான் அறிய விரும்புகிறேன்.
1: That's why you're in church today.
0: அவே தான் இங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க.
1: A lot of people are surprised. How come so many people are there on Sunday night?
0: நிறைய பேருக்கு ஆச்சரியம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரில இவ்வளவு கூட்டமானு.
1: One fellow told me I just go one time brother that's more than enough.
0: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன் அதுவே ரொம்ப அதிகம்.
1: His idea is he's doing a favor to the church by going one time a week.
0: அவருடைய ஐடியா என்னன்னா வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கே தான் ஒரு நன்மை செய்யற மாதிரி.
1: No, you're not doing any favor to me or to God or to the church by coming here once a week.
0: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க ஏதே ஒரு நன்மை செய்யிறது கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: You are getting a favor.
0: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது.
1: Amen.
0: Amen.
1: It is for your benefit you come.
0: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க.
1: I hear the word not so I can do a favor to somebody say I heard so and so's tape.
0: நா வசந்த கேக்குறேன் கேட்டுட்டு அவருடைய டேப்ப நானும் கேட்டேன்னு சொல்றதுக்காக கிடையாது.
1: No, it's a beneficial thing to me.
0: கிடையாது. அது எனக்கு லாபமா இருக்குது.
1: I deeply appreciate it.
0: அது ரொம்ப பாராட்டுகிறேன்.
1: Sometimes I buy these tapes for 300 400 rupees one tape.
0: சில சமயத்துல ஒரு டேப் 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகுது அத வாங்குறேன்
1: நான். Thousands of rupees it cost me.
0: ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குறேன்.
1: But I never mind.
0: ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை.
1: I will take it and hear it.
0: அதை கேட்டதே அதை வாங்கி நான் கேட்பேன்.
1: They are more than gold and silver to me.
0: பொன்னையும் வெள்ளியையும் விட அதெல்லாம் எனக்கு விலையேறப்பட்டது.
1: Because this is truth.
0: ஏன்னா அது சத்தியம்.
1: If I can only know the truth, I can be free.
0: சத்தியத்தை மட்டும் நான் அறிவேன் என்றால் நான் விடுதலை ஆவேன்.
1: You see, if I can know the truth, I can walk in victory.
0: சத்தியத்தை அறிவேன் என்றால் நான் வெற்றியிலே வாழ முடியும்.
1: Why people don't have victory is because they perish because of lack of knowledge.
0: மக்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறது.
1: The Bible doesn't say they perish because it's God's will for them to perish.
0: அது அவர்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார்கள் வேதம் சொல்லல.
1: Is there anywhere that says that?
0: இங்கது வேதம் அப்படி சொல்லுதா?
1: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
0: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
1: No, no. God's will was land of milk and honey.
0: கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
1: He told them, I've given the land to you.
0: அவர் சொல்லிட்டார், தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
1: Yet they perished in the wilderness.
0: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
1: It is not God's will.
0: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே கிடையாது.
1: God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
0: தேவன் திட்டம் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
1: No, God healed all their diseases and met their needs.
0: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
1: God did miracle after miracle in their lives.
0: தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
1: What more do you want?
0: இதுக்கு மேல என்ன வேணும்?
1: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
0: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ள முடியல.
1: Moses and Joshua and Aaron will take that one verse, I have given you this land, and preach over and over again. They still didn't get it.
0: மோசே, ஆரோன், யோசுவா போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
1: What a wonderful promise.
0: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
1: I wish they had understood that one little line, I have given it to thee.
0: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கினா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
1: Given it to you.
0: கொடுத்தேன்.
1: If they had understood that they would have possessed the land.
0: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்தரித்திருப்பார்கள்.
1: Because they did not understand, they did not even enter the land.
0: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
1: Are you making an effort to understand the promises of God?
0: தேவனுடைய வாக்குத்தத்தம்
1: That is the greatest thing that you can do for your life, my friend.
0: உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
1: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them. Know what these things mean for you.
0: உங்களுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம் பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
0: அடிக்கடி முத்தமிடுகிற, அடிக்கடி இந்த அக்களுக்கு அடியில் வைக்கிற, அடிக்கடி தலையானுக்கு அடியில் வைக்கிறோமே, இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் இருக்கிறது.
1: I say to you again, this is a success book.
0: திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து வெற்றியின் புஸ்தகம்.
1: The winner's manual.
0: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு கையேடு.
1: Go to this.
0: இதுக்கு போங்க.
1: This has got it.
0: இதுல எல்லாம் இருக்கு.
1: That's why I delight myself in preaching this.
0: ஆகவே தான் இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
1: Preaching to me is the most wonderful thing in the whole world.
0: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவது தான் உலகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
1: Because I'm just taking what God has said and just telling you what it means.
0: தேவன் என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்து அதோட அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
1: It's not such a hard thing.
0: இது வந்து அவ்வளோ கடினமான ஒரு காரியம்
1: இல்லை. Because God has said some wonderful things.
0: என்றால் தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கார்.
1: Given all things that pertain to life and godliness by way of the precious promises.
0: விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
1: That is why they are called not just promises, they are precious promises.
0: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
1: Do you understand what it means to say precious?
0: விலையேறப்பட்டதா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
1: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
0: பாருங்க, இயேசுவுடைய இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
1: Why?
0: ஏன்?
1: We all have blood.
0: எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
1: But if I shed my blood, I can't save even one little bird.
0: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரட்சிக்க முடியும்.
1: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாம ஜம்மன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன். I am not into that suffering business.
0: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலை எல்லாம் கிடையாது.
1: Because even if I shed it, what use it? It can't save anybody.
0: ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம்? அது யாரையும் ரட்சிக்காது.
1: Isn't that right?
0: இல்லையா?
1: So it's not my blood.
0: என்னுடைய ரத்தம்
1: இல்ல. We all have blood, but it's ordinary blood. But the blood of Jesus does for man what no other blood can do. That is why it is the precious blood.
0: நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கானாது சாதாரண ரத்தம். ஆனால் எந்த ஒரு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிறதுனாலே தான் அது விலையேறப்பட்ட ரத்தம்.
1: If you all join together and gave our blood, it cannot save one person.
0: நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளை கூட அது காப்பாற்றாது.
1: But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
0: அந்த ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
1: That is why we call it the precious blood of Jesus.
0: அவைதான் இயேசுவின் இரத்தத்தை விலையேறப்பட்ட இரத்தம் என்று.
1: Means there is no nothing, no other blood like that. அப்படி
0: சொன்னா அந்த இரத்தத்தை போல வேற எந்த இரத்தமும் கிடையாது.
1: Rare commodity.
0: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு பொருள்.
1: You can't get it anywhere else.
0: அது வேற எங்குமே கிடைக்காது.
1: So when it says precious promises.
0: அவை விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது.
1: This is different from all other promises you've ever dealt with.
0: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப வித்தியாசமானது.
1: Your husband held your hands at the time of your wedding and said, as long as you know death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
0: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமே இருப்பேன் என்று.
1: Wonderful promise.
0: என்ன அருமையான வாக்குறுதி.
1: But it's not a precious promise.
0: அது விலையேறப்பட்ட வாக்குறுதி கிடையாது.
1: Sometimes you know they don't even remember giving such promises.
0: சமயத்திலே அப்படி வாக்குறுதி கொடுத்து ஞாபகம் கூட இருக்குறது இல்ல உங்களுக்கு.
1: Promises given.
0: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
1: But sometimes it's not lived up to.
0: சில சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
1: But the one who has promised here is one who cannot lie.
0: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
1: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it, so that he will surely fulfill it.
0: இங்கே வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் சொல்கிறது, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்பதை காண்பிக்க, அவரை விட இன்னொரு ஆள் பெரியவர் இருந்தால் அவர் மேல் சத்தியம் பண்ணலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஆகவே தம்மேலேயே சத்தியம் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
1: He will never fail.
0: அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார்.
1: Amen.
0: Amen.
1: He will never fail.
0: தவறவே மாட்டார்.
1: Jesus never fails.
0: இயேசு தவறுவதே இல்லை.
1: We have many love failures.
0: நிறைய love failure பார்க்கறோம் நம்ம.
1: But Jesus never fails.
0: ஆனா இயேசு ஒருபோதும் ஃபெயில் ஆறதே கிடையாது.
1: So if you just you know if you this is why it is precious promise.
0: ஆகவேதான் பாருங்க இது விலையேறப்பட்ட வாக்குத்தத்தம்.
1: So every word in the Bible is very important.
0: வேதத்துல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
1: That's why you must you know it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit, bite and take a good taste, you know.
0: இது எப்படின்னு சொன்னா

0: precious promises and why all things through these precious promises
1: yen vilayera petta vaagudathangal yen anaitume inda vilayera vaagudathangalin moolamai kodukapattirukku
0: why are they given
1: yen kodukapattirukku
0: why such precious promises why all things pertaining to life and godliness given through the precious promises
1: yen inda vilayera petta vaagudathangal yen jeevanukkum devabhaktiyumane ellame இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Listen to the last portion.
1: கடைசி பகுதி பாருங்க.
0: That through these you might be partakers of the divine nature having escaped the corruption that is in the world through lust.
1: நான்காம் வசனத்தினுடைய முற்பகுதி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
0: So that you may escape the corruption.
1: அதாவது இந்த கேட்டுக்கு தப்பி கொள்ளும்படியாய்.
0: There's a lot of corruption. There's a lot of bad things happening in the world.
1: இந்த உலகத்துல நிறைய கேடு, நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு.
0: So that you may escape from all of those things.
1: இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பி கொள்ளும்படியாக.
0: So that those things don't come and drown you and finish you.
1: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக.
0: So that those things do not come and overcome you.
1: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக.
0: So that you may get away from those things. You may escape the corruption.
1: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக.
0: One fellow was telling me, you know, well brother, sometimes you know, maybe I need to learn something through that.
1: ஒருத்தர் என்ன சொன்னார், ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படின்னாரு.
0: Maybe we learn something through that.
1: மூலம ஒருவேளை நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம்.
0: Anything bad happening, we may learn something.
1: ஏதாவது கெட்ட காரியம் நடந்தா அதிலிருந்து நாம் ஏதாவது கத்துக்க வேண்டி இருக்கலாம்.
0: அப்படிதான் கத்துக்கணும்னா கத்துங்க. There's better ways to learn.
1: கற்றுக்கொள்ள இதை விட நல்ல வழிகள் இருக்கு.
0: I read in the book that there is a law of gravity, so don't jump from the 10th floor, climb down.
1: அது புத்தகத்துல வாசித்து இருக்கேன், புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு, ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம், படிக்கட்டுல இறங்கி வந்தா போதும்.
0: Is that right?
1: Yeah.
0: I believe it.
1: நான் அதை
0: நம்புறேன். I learned it already.
1: ஏற்கனவே கற்றுக்கொண்டாத.
0: You want to go jump and see and learn?
1: அது இருக்குதா ஏன்னு பாத்து குதிச்சு தான் கத்துக்கணுமா?
0: Why you want to learn like that?
1: ஏன் அப்படி எல்லாம் கத்துக்கணும்?
0: That is not the learning method that God has ordained.
1: தேவன் கற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை ஒண்ணு ஏற்படுத்தி வைக்கல.
0: Now I heard Christian teachers teach and tell us that God teaches through so many things.
1: அதாவது கிறிஸ்தவ போதகர்கள் கர்த்தர் பல வழிகளில் நமக்கு போதிக்கிறார் நான் பேச கேட்டிருக்கேன்.
0: God you know gives you a business loss and so that he can teach you this.
1: அது வியாபாரத்து நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குனா அதன் மூலமா ஒரு போதனை
0: கொடுக்க. He gives you special diseases.
1: விசேஷமான வியாதிகள்
0: so that he can teach you through that.
1: எதுக்குனா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க.
0: You know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something.
1: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோடு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க, அது எதுக்குனா அதன் மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்.
0: Have you not heard that?
1: லாம் கேட்றீங்களா இல்லையா?
0: Maybe God wants to teach you something.
1: வேற கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்.
0: You know you don't need to learn more corruption.
1: பாருங்க
0: you already learned enough.
1: ஏற்கனவே கேடான காரியங்களை நிறைய கற்று கொண்டாச்சு, இதுக்கு மேல கத்துக்கணுமா?
0: God is not sending these things your way so that you learn what this corruption is about.
1: அது இந்த கேடுனா என்ன, அழிவுனா என்னன்றத கற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது.
0: No, no, no.
1: கிடையவே கிடையாது.
0: God is on your side helping you with the precious promises and everything that pertains to life and godliness given through the precious promises. He's standing on your side so that he's expecting you to take hold of this and escape the corruption. That's why he gave
1: தேவன் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கார். எதற்காக? இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
0: He's saying, all right, look in the Bible. Just take it from under your arm and look at it.
1: அத்தன சொல்லானே அந்த அக்கிரகடியில் இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பார். அதை
0: just look at it very keenly.
1: ரொம்ப உன்னிப்பா கவனி.
0: Listen and understand what it's saying.
1: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி.
0: And believe it.
1: அதை விசுவாசி.
0: Speak it.
1: அதை பேசு.
0: Put it in your heart.
1: அதை உள்ளத்தில் வை.
0: Make a decision based on that.
1: அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு.
0: And decide and decree and it will be so unto you.
1: அதை தீர்மானித்து அதை பேசாத அப்படியே.
0: God is waiting for you.
1: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்.
0: Because he's already given everything that pertains to life and godliness. He's just waiting for you to take a hold of this thing and then act on this.
1: பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ அவர் எதுக்காய் காத்துட்டிருக்காரா? நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று காத்துட்டிருக்கார்.
0: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
1: ஆகவே தான் பாருங்க, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார், அதனால மக்கள் அழிந்து போறது கிடையாது. அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்க.
0: They don't know what the promise is about.
1: வாக்கு தத்தங்கள்லாம் என்னன்னே தெரியல.
0: They never take a hold of it.
1: வாக்கு தத்தங்களை பற்றி கொள்வதில்லை.
0: They never stand on it.
1: அவைகள் மேல் நிற்பதில்லை.
0: They never go into it.
1: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
0: That's the problem.
1: அதான் பிரச்சனையே பாருங்க.
0: You see, we always always like to say, maybe God has something.

0: இன் சம் பர்பஸ் பிரதர்.
1: நாம எப்பவுமே இதை சொல்லிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம் பிரதர், நோக்கம் இருக்கலாம்.
0: ஆல் தி பர்பஸ் ரிவீல்ட் ஹியர்.
1: கிடையாது, நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுது.
0: எவ்ரிதிங் இஸ் गिवन ஹியர்.
1: எல்லாமே இங்க இருக்கு.
0: Pertaining to life and godliness.
1: ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய எல்லாமே.
0: God is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life.
1: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும், அவை மேல் நிற்க வேண்டும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் காத்திருக்கிறார்.
0: Now the psalmist, exactly that's what he has done.
1: பாருங்க, சங்கீதக்காரன் அததான் செய்றான். சரியா?
0: What has he done?
1: என்ன செய்தான்?
0: He has come to a conclusion. He has decided. He has come to the right conclusion.
1: அவன் தீர்மானிச்சு சரியான ஒரு தீர்மான முடிவுக்கு வரான்.
0: He's got a lot of things to be afraid of.
1: பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: The king is after his life.
1: ராஜா பின்னால துரத்திட்டு வரான்.
0: And you know, he's at a great risk.
1: ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு.
0: Any time his life may be taken.
1: எந்த நேரத்திலும் உயிர் வாங்கப்படலாம்.
0: But he has now decided to live without fear.
1: ஆனா இப்பொழுது பயமில்லாமல் வாழ்வேன்னு தீர்மானம்
0: பண்ணிட்டான். Why? Because he's decided no matter what is happening, God is on his side.
1: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: God is not in my enemy's side.
1: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்தில் இல்லை.
0: God is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: And then he says, listen to this.
1: பிறகு அவன் சொல்றான், கவனிங்க,
0: every word is important.
1: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Every word, see, man shall not live by bread alone but by every word.
1: பாருங்க, மனுஷன் அப்பத்தால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
0: Everybody say every word.
1: எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
0: You can't leave any word here. Every word is so important.
1: ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், ஒரு வார்த்தை கூட விட முடியாது.
0: And I refer you to that wonderful phrase, I will.
1: அதாவது
0: I will. I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன். நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்.
0: I will not. நான் பயப்பட மாட்டேன். He says I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்றான்.
0: That tells me one thing about fear.
1: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
0: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
1: அது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேணும் அதான் பேசிட்டு இருக்கோம்.
0: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
1: ஏற்கனவே தீகல் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
0: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of me.
1: கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்னு ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகி விட்டது.
0: Already done that.
1: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
0: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
1: இப்போது அந்த கற்பனைகள் பலதரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
0: What is the thought?
1: என்ன எண்ணம்?
0: One is God is on my side.
1: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
0: Another thing is,
1: இரண்டாவது காரியம் என்னென்ன?
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: That's a decision you have to make based on what you believe.
1: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
0: I'm not going to be afraid.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் பயப்படவே மாட்டேன்.
0: And that tells me something about fear because this is the strongest words in English language.
1: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
0: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
1: அதாவது
0: கர்த்தரின் பட்ச என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says, I will not fear. I refuse to fear. I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன் என்று சொல்லுகிறவனை ஆட்கொள்ளக்கூடிய பயம் உலகத்தில் எங்குமே கிடையாது.
0: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
1: ஆனால் நான் பயப்பட மாட்டேன் என்கிற அந்த காரியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து வரணும்.
0: Like one person said, well brother, I'll go today before bed, I'll say 5 times, I will not fear, I will not fear, I will not fear.
1: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் 5 முறை சொல்லிடுவேங்க, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.
0: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன் மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
1: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக்கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறான்னு ஒரு வெளிப்பாடு வேணும்.
0: You see, we are not teaching some slogans and some kind of மந்திரா டு யூ யூ நோ
1: உங்களுக்கு வந்து ஏதோ ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கல.
0: இதை 10 தடவை சொல்லு, இதை 20 தடவை சொல்லு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு. நோ, வி டோன்ட் டு தட். Lot of people think that's what we are teaching, you know, when we teach about faith.
1: பாருங்க, விசுவாசத்தை பத்தி போதிக்கும் போது நிறைய பேர் அப்படிதான் நம்ம போதிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க.
0: They say, well, what is this Sam Chalazar teaching? If you just say it 10 times, will it happen?
1: என்ன அது சாம் சலதர் சொல்ல 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
0: No.
1: கிடையவே கிடையாது.
0: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
1: பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடியாலே சொல்லுகிறீர்கள். அது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
0: Isn't that right?
1: சரியா?
0: The more you say it, the more you begin to believe it.
1: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: All right?
1: சரியா?
0: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
1: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
0: It must come from the foundation of God's promise.
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்தில் இருந்து அது வர
0: வேணும். You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
1: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்களை போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பி இருக்காரோ நீங்க சொல்லக்கூடாது.
0: They believe that and then they say, God, you know, I will not fear.
1: அவங்க அதையும் சொல்றது, அப்புறம் நான் பயப்பட மாட்டேன்னு இதையும்
0: சொல்றது. Those two things don't go together.
1: இந்த ரெண்டுமே ஒன்னா போறது கிடையாது.
0: If you don't believe, if you believe that God is against you, then you can't say I will not fear.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது.
0: You know, if you believe that God is against you, even if you say it 10,000 times I will not fear, that's not going to change anything.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறானே நம்பிக்கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
0: You got to believe that God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கா என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
0: Get a revelation of the goodness of God towards you.
1: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கா அதை நீங்கள் மறக்க கூடாது.
0: And then as a result of that you begin to speak these words.
1: அதன் விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Another place in Isaiah 43 we read something like this: fear not, for I have redeemed thee, for I am with thee, I have called thee by my name.
1: Isaiah 43 எப்படி வாசிக்கறோம்? பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: God didn't say you pray and I'll keep you from being afraid.
1: அது நீ ஜெபம் பண்ணு, நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல.
0: He didn't say that.
1: அப்படிலாம் சொல்லல அவர்.
0: He said don't be afraid, fear not.
1: பயப்படாதே.
0: He didn't say, I'll drive out the fear. No, he says, don't fear.
1: நாம் பயத்தை விரட்டி அடிக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல, பயப்படாதேன்றாரு.
0: Don't do it.
1: அதை செய்யாதே.
0: Now when God says, don't do it.
1: பாருங்க, கர்த்தரே அதை செய்யாதேன்னு சொல்லும்போது,
0: even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear, then it's possible for you to do it.
1: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா, கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
0: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
1: பாருங்க, ஒருத்தர் கார் சாவி எங்கள கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா,
0: then that means I'm free to drive this car.
1: அதனால என்ன அர்த்தம்னா, அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
0: Now if I know driving I'll take it and drive it.
1: Driving தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
0: If I don't know driving then I can go learn and then come back and take this.
1: Driving தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
0: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
1: ஆனா
0: I have the freedom to drive it, I can do it.
1: ஆனா விஷயம் என்ன, இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்ப வேணாலும் ஓட்டலாம், அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
0: So when God says fear not,
1: அங்கே தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்போது,
0: I have redeemed you, I am with you.
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டேன்.
0: Called you by my name.
1: பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறேன்.
0: Don't be afraid.
1: நீ பயப்படாதே.
0: When he says that,
1: அவர் அப்படி சொல்லும்போது,
0: that means I can live without fear.
1: அவருடைய அர்த்தம் என்ன, நான் பயம் இல்லாமல் வாழ முடியும்.
0: Now I don't understand fully well how I can under these circumstances live without fear. I may go and learn.
1: அதாவது ஒருவேளை அப்ப எனக்கு விளங்காம இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பயப்படாமல் வாழ்வது எப்படின்னு. ஆனால் அதை எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்.
0: Just like I don't know how to drive the car, but the man said you can drive it, you know, I'm going to go learn it. You can learn how you can keep from fear, but the thing is you must believe that you can live without fear because God said fear not.
1: கார் ஓட்டுங்கன்னு சாவியை கொடுத்ததுனால எனக்கு ஓட்ட தெரியலனாலும் போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம். அதே போல பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
0: When God promised Abraham that he'll give him a child in his old age.
1: பாருங்க, முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது,
0: the Bible says that Abraham did not stagger at the promise of God.
1: பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று.
0: He did not stagger. He didn't go this way one time and that way. You know, well, God will do it. Maybe God will do it. You know.
1: பாருங்க, அவன் தடுமாறல, அலசடி படல, ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படின்னு.
0: He didn't, you know, he did not know how it can possibly come to pass. It can happen. How it can happen in that old age.
1: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படியெல்லாம் அவன் எண்ணல.
0: Did he know that?
1: அவனுக்கு தெரியுமா?
0: Can he explain scientifically how this is going to take place?
1: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
0: அப்படினு? But God said I'll give you.
1: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்னு.
0: He doesn't know how it can happen.
1: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது.
0: But he went around without staggering on the promises of God. He went claiming that he's going to be the father of many nations.
1: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகள் தாப்பனாவன் என்பதை அவன் சொல்லி வந்தான்.
0: The same way,
1: அதே போல,
0: when God says do not fear, I'm with you.
1: பயப்படாதே,
0: I have redeemed you. That's a promise. You don't know how this is going to really work out. Situation looks bad. But since God says, fear not, I am with you, you must say, yes, I will not fear.
1: ஆனால் தேவன் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னதுனாலே நீங்கள் என்ன சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன்னு
0: சொல்லணும். Amen. That is how the way out of fear begins.
1: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது.
0: Let me say something about the devil's role here in fear.
1: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்யறான், என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்.
0: The devil uses fear for sure.
1: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When you are afraid, he uses that fear.
1: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When threatening situations happen, he uses that fear.
1: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக்
0: கொள்கிறான். He simply uses things. He never, did you know that he never invented anything?
1: பாருங்க, அவன் இருக்கிறதான் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு?
0: Some people say, well brother, that's not right.
1: சிலர் சொல்றாங்க, இல்ல பிரதர் அதெல்லாம் சரியே கிடையாது.
0: He invented sin.
1: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன்தான்.
0: No, no, no, he didn't invent sin.
1: கிடையாது, அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான், அவ்வளவுதான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: He didn't invent sin.
1: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான்.
0: That's what sin is all about.
1: பாவம் சொன்னா அதுதான்.
0: Sin is not an invention of the devil. Sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it.
1: பாவம் வந்து பிசாசுனே கண்டுபிடிப்பு கிடையாது. பாவம் வந்தது எப்படி? தேவன் நீதியுள்ள காரியத்தை தந்தார், அதை திரித்தான், அதன் மூலமாய் பாவம் வந்தது.
0: So the devil has never invented anything.
1: ஆகவே பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல.
0: He is not an inventor. He is not a creator.
1: அவன் சிருஷ்டிகரனும் கிடையாது, கண்டுபிடிக்கிறவனும் கிடையாது.
0: He is just a user and usurper.
1: அவன் அபகரிக்கிறவன், இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்கிறவன்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
1: ஆகவே பயத்தப்பட்டு நினைக்கும் போது அது பிசாசுனால வந்தது, பிசாசை கண்டுபிடிச்சது, ஆகவே என் மேல அதுக்கு ரொம்ப சக்தி எல்லாம் இருக்கு அப்படியே நினைக்காதீங்க.
0: No.
1: கிடையாது.
0: Because the devil is not that powerful.
1: ஏனா பிசாசு அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவன்
0: அல்ல. He is not an inventor. He has not invented anything.
1: அவன் கண்டுபிடிக்கிறவன் அல்ல, இதுவரை எதையும் கண்டுபிடித்தவனும் அல்ல.
0: You see, everything that is evil, you know, came from that which is good. He just changed the good into evil. That's all.
1: எந்த ஒரு தீமையானாலும் சரி, நன்மையில இருந்து அது வந்து அந்த நன்மையை திரித்தான் தீமையானது.
0: So much so, it has now become a spiritual law where if you want to know what God is doing, just look at what the devil is doing and turn it around exactly the opposite way, you'll know what God is doing.
1: ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமே மாறிச்சு. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்க அறிய வேணுமா? பிசாஸ் என்ன செய்கிறான் பாருங்க, அதை நல்லதாக்கி பாருங்க, அதுதான் கர்த்தர் செய்கிறது.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: That's become a law.
1: அது ஒரு பிரமாணம் அது.
0: For example,
1: உதாரணத்துக்கு,
0: the world says seeing is believing.
1: உலகம் சொல்லுகிறது பார்க்கும்போது தான் நாம் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்.
0: பார்த்தா நம்புவேன். ரைட்,
1: சரியா?
0: Seeing is believing.
1: பார்த்தா நம்புவேன். இந்த உலகம்,
0: many Thomases are there in the world.
1: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி
0: இருக்காங்க. Only when I see, I'll believe.
1: நான் பார்த்தாதான் நம்புவேனே.
0: I must see.
1: நான் பார்க்கணும்.
0: Then only I'll believe.
1: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
0: But the Bible says,
1: ஆனா வேதம் சொல்லுகிறது,
0: believing is seeing.
1: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
0: You see by believing. Before you can ever see the thing with your eyes, you see by believing.
1: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
0: ஹலோ
1: ஹலோ.
0: The Bible teaches exactly the opposite.
1: வேதம் நேர் எதிராக போதிக்கிறது.
0: The world says exactly the other way around.
1: உலகம் பாருங்க அதுக்கு நேர் எதிராக சொல்லுகிறது.
0: Let me give you another example.
1: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்.
0: The world says if you just get enough you'll be rich.
1: உலகம் என்ன சொல்லுது? போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும் நீ பணக்காரன் அப்படின்னு.
0: If you just gather enough and accumulate enough you'll be rich.
1: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப.
0: If you just hoard you'll be rich.
1: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப.
0: If you just save and just accumulate wealth you'll be rich.
1: அப்படியே ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்.
0: But you never read that in the Bible.
1: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது.
0: The Bible says give and it shall be given unto you. Good measure, pressed down, shaken together. Totally different.
1: பாருங்க வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
0: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
1: பாருங்க பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
0: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings' class.
1: பாருங்க பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமமா ஆகாதீங்க, மனுஷனுக்கும் சமமா இருக்க கூட அவன் தகுதி இல்லாதவன்.
0: He, the Bible says he is their ministering spirits. When the angels were created, they were created as ministering spirits.
1: பாருங்க வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
0: And when this angel became a fallen angel and became the devil,
1: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறின போது,
0: he was stripped of all authority and power and thrown out of heaven.
1: இருந்த அதிகாரம் வல்லமை எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து வீசி எறியப்பட்டார்.
0: So have a proper idea about the devil.
1: ஆக பிசாசு குறித்த ஒரு சரியான எண்ணம் வேணும்.
0: He just can't do anything and everything that you imagine.
1: அதாவது நீங்க என்னமோ கற்பனை பண்ணி வச்சீங்க அது மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சிர
0: முடியும். Oh, the devil may do this, brother.
1: Oh, பிசாசு எதை செய்வானோ.
0: He's not such a big shot.
1: அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது.
0: He just can't do anything that he thinks he can.
1: அதாவது
0: No, he cannot do anything that you think that he can.
1: நீங்க விசாசிதெல்லாம் பண்ணிடுவானோ நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
0: Because he is not that big, he is not all powerful.
1: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது, அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
0: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
1: நான் சொன்னல்லையா உங்களுக்கு 1 பேதுரு 5 அதிகாரத்துல வேதம் சொல்லுது எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் போல வரானாம்.
0: Why does he have to seek whom he may devour?
1: ஏன் யாரை விழுங்கலான வகை தேடுகிறான்?
0: Because he cannot devour everybody.
1: ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது.
0: If a person says I will not fear, he cannot devour that person.
1: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
0: When a person makes a quality decision based on the promise of God, the devil can't do anything.
1: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
0: I say this because too many Christian people are afraid of the devil.
1: ஏன்னா சொல்லனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்து இருக்காங்க.
0: Oh brother, just pray brother, the devil may do anything. நான்
1: பயப்பட மாட்டேன் ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
0: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
1: Eden thodathukulla vandhan Adam Evala paartha avlo porama avanukku.
0: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
1: Devani pole ivan aaga varumnan ana inga rendu peru devani poleve bhoomila irukranga.
0: He knew the laws of God. He knew the laws of God.
1: Devude pramanangala avan nalla arindhu veithirundavan.
0: So that is why he said I will exalt my throne about the heavens. He thought even he says that he'll become that.
1: நான் வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் அவனுக்கு தெரியும். அதெல்லாம்
0: he's trying to exercise some faith, you know. I will become God.
1: நான் தேவனாவேன்.
0: I will exalt myself above the throne of God.
1: தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்.
0: Because he sees God as the speaking one and everything that he says comes to pass.
1: தேவன் பேசுகிற எல்லாமே அப்படியே ஆகிறது என்பதை அவன் கண்டான்.
0: So he said, well, maybe that's the way everything is. I'll speak and say, I will become like God.
1: அவன் பாக்குற ஒருவேளை எல்லாம் இப்படிதான் வேலை செய்யுமோ சரி நானும் பேசுறேன் தேவனுக்கு மேல என்ன உயர்த்துவேன் அப்படின்றான்.
0: But he got a wrong end of the deal. He got thrown down. He said, God said nothing doing, you know.
1: ஆனா பாருங்க நடந்தது வேற. கர்த்தர் சொல்ல இதெல்லாம் இங்க ஆகாதுன்னு கீழே அனுப்பிட்டார் அவன்.
0: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
1: Ah, devan pramanangale avan arindhavan aagave dhaan adha seyalpadutha paakkran.
0: And he knows exactly how life works.
1: Vaalkai eppadi seyalpadugiradhu eppadi velai seigiradhu avan romba nalla theriyum.
0: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
1: Avan dhaan eden thodathukulla varugiran indha aatkalukulla edhaadhu baadhippu kondu varum mudiyuma nu paakkran.
0: Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
1: பாருங்க, அவனுக்கு இருந்த அதிகாரம், வல்லமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது. வெறும் கையனாய் அங்க வந்து நிற்கிறான்.
0: Before Adam and Eve is nothing.
1: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
0: Adam and Eve were in the image and likeness of God. They had authority over every created thing and had dominion over everything.
1: ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சாயல ரூபத்தில் இருந்தவர்கள். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றும் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
0: So he uses deception. And grabbed all of the authority and power that God had given to man.
1: அதன் மூலமாய் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் அபகரித்தவன பிடுங்கி கொண்டான்.
0: Now one of the we have studied Genesis a lot in this church. இந்த
1: சபையில ஆதியாகமத்தை நிறைய நாம படிச்சிருக்கோம் இல்லையா?
0: You would think we have heard everything we can hear from Genesis.
1: நீங்க நினைக்கலாம் ஆதியாகமத்திலிருந்து நாம என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டாச்சு.
0: Here is one more thing you haven't heard.
1: பாருங்க, நீங்க கேட்காத இன்னொரு காரியம் இங்க இருக்கு.
0: You know what are the first words recorded in the Bible man speaking? To God. The first words that man spoke to God.
1: Devan manushan devanodu kuda pesina mudal vaarthaigal.
0: You know what was the first word?
1: Enna theriyuma adu?
0: That man spoke to God.
1: Manushan devanodu pesina mudal vaarthai.
0: When God said, "What happened, Adam? Why are you hiding?" He said, "I was afraid."
1: Aadame enna aayitu yen olindu kondirukkaan ketta avan sonna, "Naan bayapadugiradanaale appdinu."
0: You know, he must have spoken a lot because they fellowshipped a lot. But although all that fellowship material is not given here, not written here.
1: அவங்க நிறைய பேசிருக்கணும். ஏன்னா அவனும் தேவனும் நிறைய ஐக்கியம் கொண்டார்கள். ஆனா அப்ப என்ன பேசினாங்களோ அங்க எழுதப்படல.
0: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, "I was afraid."
1: ஆனால் பாவத்தில் விழுந்த உடனே நடந்த முதல் காரியம், பேசின முதல் வார்த்தை என்னன்னா, "நான் பயந்து." அப்படி
0: trying to show you where fear originates from.
1: பயம் எங்க இருந்து வருகிறது அதுதான் காட்ட முயற்சிக்கிறேன்.
0: Satan didn't bring this power called fear and put inside.
1: பயம் என்ற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல.
0: He didn't create it, he didn't invent it, he didn't manufacture it.
1: அவன் தயாரிக்கவும் இல்ல, அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது.
0: What did he do? Where did this fear come from?
1: அவன் என்ன செய்த அந்த பயம் எங்க இருந்து வந்தது?
0: He did not create it. He took the faith that was in the man and thwarted it into fear.
1: அவன் எதையும் சிருஷ்டிக்கல. மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை திரிக்கிறான், அது பயமாயிற்று.
0: So that faith and fear are the opposites now.
1: அவனை இப்ப பயமும் விசுவாசமும் எதிரடியா இருக்குது.
0: Now you want to understand faith, and if you don't understand all the faith teaching that I give you.
1: பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் விளங்கணுமா? நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கிற எல்லாம் எதுவும் உங்களுக்கு விளங்கலையா அது வரை?
0: There is another way to understand faith.
1: அதை விளங்கிக்கோல, விசுவாசம் விளங்கிக்கோல, இன்னொரு வழி இருக்கு.
0: You study fear.
1: பயத்தை பத்தி படி.
0: See what fear does.
1: பயம் என்ன செய்யுதுன்னு பாருங்க.
0: You will learn exactly what faith does.
1: பிறகு விசுவாசம் என்ன செய்யறது என்பதை சரியாய் கற்றுக்கொள்வீர்கள்.
0: Because fear and faith are exactly the same thing, yeah. But the opposite.
1: ஏனா பயம் விசுவாசம் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா எதிரடியா இருக்கிறவைகள்.
0: What I'm teaching about faith is unbelievable to people. They say, "Oh my God, you know, he says whatever you believe will come to pass, will come to pass, and if you say that, it'll come to pass."
1: அது நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது மக்கள் இதெல்லாம் நம்ப முடியலன்றாங்க. விசுவாசித்து நீ எதையாவது சொன்னால அது அப்படியே ஆகும் சொல்றாரு அப்படின்றாங்க.
0: I didn't say that, Jesus said that.
1: நான் அதை சொல்லல, இயேசு அதை சொன்னார்.
0: You believe without doubt in your heart and say with your mouth it will be so.
1: வாயினால சொல்லி இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு.
0: All right, you don't believe that.
1: சரி, அத நீங்க நம்பாதீங்க, விட்டுருங்க.
0: Let's go to fear and find out from there.
1: பயத்துக்கு போவோம், அங்க இருந்து பார்க்கலாம்.
0: The Bible says about Job, the thing that he greatly feared came upon him.
1: யோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனே சொல்கிறான், "நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது."
0: Your fear becomes reality.
1: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
0: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
1: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாக.
0: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
1: விசுவாசத்தை புரிந்து கொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேறு விதத்தில் விளக்கி சொல்லும் பாருங்க.
0: Where did your failures come from?
1: உங்களுடைய தோல்விகள் எங்க இருந்து வந்தது?
0: It came from the fear factor.
1: அந்த பயத்திலிருந்து வந்தது.
0: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it, and it became a reality in your life.
1: பயந்தீர்கள், பயம் உள்ளத்துல வந்தது, அதை நம்பினீர்கள், அதையே பேசினீர்கள், பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையில நடந்து விட்டது.
0: People believe, people fear that they will lose their life. People fear that they lose their job, they lose their wife, they lose their money or whatever, you know.
1: உயிர் போய் விடுமோ, வேலை போய் விடுமோ, பணம் போய் விடுமோ, இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க.
0: People entertain fear and are under the grips of fear, living night and day dreaming fear, talking fear, thinking fear all the time.
1: மக்கள் பயத்துல இருக்கிறார்கள், பயத்தை கனவு காணுகிறார்கள், பயத்தை பேசுகிறார்கள், பயத்தை கற்பனை செய்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் பயம், பயம், பயம்.
0: That is what has become the reality.
1: இதுதான் வாழ்க்கையில அப்படியே நடந்து விட்டது.
0: You literally produce what you feared.
1: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
0: That's the truth.
1: அதான் சத்தியம்.
0: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
1: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள், எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கிறது.
0: Fear has the power and the ability to produce.
1: பிறப்பிக்க கூடிய வல்லமையை மாற்றலும் பயத்துக்கு உண்டு.
0: Whatever you fear, that will surely happen.
1: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
0: Faith is the same way. Whatever you believe, it will surely become.
1: அதே போலதான் விசுவாசமும், எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
0: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
1: ஏன் அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது? அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான், அது பயமானது.
0: From the day that man fell into sin,
1: மனுஷன் என்றைக்கு பாவத்துல விழுந்தானோ,
0: faith became fear.
1: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
0: Love became hate.
1: அன்பு வெறுப்பானது.
0: Prosperity became poverty.
1: செழிப்பு தரித்திரமானது.
0: Peace became despondency, turmoil.
1: சமாதானம் குழப்பமாக, கலவரமாக மாறியது.
0: Health became sickness.
1: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
0: Hello. Now I'm going to say something in closing.
1: முடிவில் ஒரு காரியத்தை சொல்ல போறேன்.
0: Because without this we cannot close.
1: நான் இது சொல்லாம முடிக்க முடியாது.
0: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
1: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான், அவ்வளவுதான்.
0: Took faith and turned it into fear.
1: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
0: Took love and turned it into hate.
1: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.
0: Took prosperity and turned it into poverty.
1: செழிப்பை எடுத்து தரித்திரமாக்கினான்.
0: Took peace and turned it into turmoil.
1: சமாதானத்தை எடுத்து குழப்பமாக்கினான்.
0: Took health and turned it into sickness.
1: ஆரோக்கியத்தை வியாதியாக்கினான்.
0: Right?
1: சரியா?
0: So I am saying to you this.
1: ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்.
0: When you see sickness,
1: வியாதியை நீங்கள் பார்க்கும்போது,
0: I say to you, this is a law of God. This is how things operate. When you see sickness, don't just latch onto it and believe that. You believe that on the other side is healing.
1: இது தேவனுடைய பிரமாணம். அப்படியே அதை பற்றிக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன், வியாதியை பார்க்கும்போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க, மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
0: Don't be afraid of that.
1: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
0: Because on the other side of it is health.
1: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம், சுகம் இருக்கிறது.
0: If there is sickness, there is health.
1: வியாதி என்று ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கிறது.
0: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
1: பிசாசு ஆரோக்கியத்தை, வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால், பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
0: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். This is the law that you must understand.
1: இந்த பிரமாணத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், எப்படி எல்லாமே வாக்குத்தத்தங்கள் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness, where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1,000 times more.
1: பாருங்க, இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கூட அறிய வேண்டியதுல. வியாதியை பார்த்தா என்ன நினைக்கணும்? ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம். இது தெரிஞ்சா போதும்.
2: இங்கே ஆரம்பிங்க முதல்ல. Don't say, well, brother, I have not read the Bible. Where are the promises?
1: ஐயோ, நான் பைபிளை வாசித்ததே கிடையாது, வாக்குத்தத்தெல்லாம் எங்கே இருக்கு பிரதர்னு கேட்காதீங்க.
2: Are you seeing sickness?
1: வியாதியை பார்க்குறீங்களா?
2: I've told you, devil never invented anything. He cannot bring anything. He cannot put anything. He took health and turned it into this.
1: நான் சொன்னேலையா, பிசாசு எதையும் கண்டுபிடிக்கல, அவன் எதையும் உற்பத்தி செய்யல, ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
2: If he can do that,
1: அவனால அப்படி செய்ய முடியும்.
2: God can take you from where you are and turn it into health.
1: பிறகு தேவனில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
2: When you see poverty,
1: தரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் போது,
2: don't be in the fear and the grip of poverty.
1: அந்த தரித்திரத்தின் பிடியில் சிக்கி தவிக்க வேண்டாம்.
2: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்குவதற்கு முன்னாலே இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
2: Where did poverty come from?
1: தரித்திரம் எங்கிருந்து வந்தது?
2: He took the prosperity and turned it into poverty.
1: அவன் செழிப்பை எடுத்து அதை திரித்து தரித்திரமாக்கினான்.
2: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
1: வல்லமே இல்லாத, ஒன்றுக்கும் உதவாத இந்த கருபூர்வங்கட பிசாசு
2: அப்படி செய்தான். Out of prosperity he brought poverty.
1: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
2: The almighty God who created the heaven and earth and everything in it will 1,000 times more take you from your poverty into prosperity.
1: அப்படி என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1,000 மடங்கு அதிக செழிப்பு கொண்டு செல்வார்.
2: I do not believe in poverty. I am not afraid of poverty.
1: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
2: கிடையாது. Not afraid of sickness.
1: யாதை கண்டு பயப்படுவதில்லை.
2: Because if the devil can do this, then God can do thousands more.
1: என்ன பிசாசுனால எப்படி செய்ய முடியும்னா, தேவன் 1,000 மடங்கு அதை விட அதிகமாக செய்ய
2: முடியும். And I see poverty, I see prosperity on the other side. I know it's there.
1: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
2: It's there.
1: அது இருக்கு.
2: See, there is north and south.
1: பாருங்க, வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
2: Right? Two opposite sides.
1: ரெண்டு எதிர் துருவங்கள்.
2: So you go from north to south.
1: ஆகவே
2: you go from north to south.
1: வடபக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் வரீங்க.
2: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
1: பாருங்க, தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா, வடக்கு தான் போவீங்க.
2: Sure.
1: நிச்சயமா.
2: There is no more south further than that.
1: ஏனா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
2: You are going north.
1: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
2: There is east and west.
1: கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா?
2: Right? You go from west to east.
1: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
2: Then when you pass east, you are again going west.
1: கிழக்கு தாண்டின பிறகு மறுபடியும் எங்க போறீங்கன்னா, மேற்கு நோக்கி தான் போவீங்க.
2: ஹலோ
1: ஹலோ.
2: That's the way it is.
1: அப்படிதான் அது.
2: And I say to you,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
2: on the other side of poverty is prosperity, on the other side of sickness is healing.
1: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது, தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
2: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing.
1: ஆகவே,
2: healing is there for you.
1: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அது மறுபக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
2: Amen.
1: Amen.
2: On the opposite side, it's there.
1: எதிர்பக்கத்துல இருக்கு அதெல்லாம்.
2: When you see turmoil, confusion,
1: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
2: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
1: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ, அதை விட அதிகமாய் மறுபக்கத்துல சமாதானம் இருக்கிறது.
2: Amen.
1: Amen.
2: It's there.
1: இருக்கு.
2: Very simple.
1: அவ்வளோ எளிமையானது அது.
2: It's there.
1: இருக்கு, அங்க இருக்கு.
2: When you see hate,
1: பகைமை பார்க்கும்போது,
2: that's not the end of the road.
1: அதுதான் முடிவுன்னு கிடையாது.
2: No. Just keep going.
1: தொடர்ந்து போங்க.
2: There is love on the other side.
1: மறு பக்கத்தில் அன்பு இருக்கிறது.
2: Whatever hate can do, love can do much more than that.
1: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, அதை விட அதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
2: In a positive way.
1: முற்போக்கான விதத்தில்.
2: Amen.
1: Amen.
2: See, this is how you deal with fear.
1: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
2: You see a problem, immediately think the opposite.
1: பிரச்சனையை பார்க்கறீங்களா, உடனடியா எதிர்ப்பக்கம் பாருங்க, அதாவது பதிலை பாருங்கள்.
2: Amen.
1: Amen.
2: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
1: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது. பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
2: பெரிய ப்ராப்ளம் பிரதர், இவங்களே அதை பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were.
1: And they make it big. இல்லாதவர்களை இருக்கவே போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசாகிடுவாங்க.
2: பிக் ப்ராப்ளம் பிரதர்,
1: பெரிய பிரச்சனை.
2: ஓ, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம்.
1: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே இல்லை. ஐ டோன்ட்
2: திங்க் எனிபடி இன் தி வேர்ல்ட் ஹஸ் திஸ் பிக் ப்ராப்ளம்.
1: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
2: ஆல் ஐ அம் சேயிங் இஸ், நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம், ஜஸ்ட் திங்க் அபௌட் தி ஆன்சர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தட்ஸ் மச் மோர் வண்டர்ஃபுல். இஃப் தேர் இஸ் ப்ராப்ளம், ஐ டெல் யூ தேர் இஸ் ஆன்சர்.
1: நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு தெரியல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அதைவிட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்குறது, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
2: ஹலோ
1: ஹலோ,
2: there is a problem, there is an answer.
1: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
2: For every lock there is a key.
1: ஒவ்வொரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கு.
2: Isn't that right? There's an answer.
1: பதில் இருக்குது.
2: Don't be worrying about the locked lock.
1: ஆகவே பூட்டி இருக்குன்னாதீங்க.
2: Just the key, just as soon as you found the key, it'll just open.
1: சாவி கிடைச்ச உடனே திறந்துடலாம்.
2: The key is the promise of God.
1: சாவி என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம்.
2: It'll open the blessings of God for you.
1: தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திறந்து கொடுக்கும்.
2: God's answer for you.
1: தேவனுடைய பதில்களை அது உங்களுக்கு கொண்டு வரும்.
2: I want to quit right now because if I start going, then it'll take another hour to finish.
1: இங்கே நிறுத்துவோம். ஏன்னா தொடர்ந்தா இன்னும் ஒரு மணி நேரம் ஆக முடியுது.
2: I was going to show you something. I was going to show you this from the scriptures actually, but next week we'll do that.
1: இத வசனத்துல இருந்து எடுத்து காட்ட விரும்பறேன், ஆனா அடுத்த வாரம் அதை செய்றேன் நான்.
2: Because you need some time for that.
1: நான் இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
2: But thank God we have all the time.
1: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய நேரம் இருக்கு நமக்கு.
2: If there is this Sunday, there is always the next Sunday.
1: இந்த வாரம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒன்னு இருக்கு.
2: Oh brother, it's over. No, don't worry, just wait for 7 days, this will come around again.

பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபையா

நாடு கடத்தப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருந்து கொண்டு எருசலேமில் இருக்கும் தேவாலயத்தை நினைத்து எப்பொழுதும் சன்னதியில் வந்து நிற்பேன் என்று ஏற்க பெருமூச்சு விடுகிறார் சங்கீதக்காரர். சங்கீதம் 40

கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ற பவுல் அடிகளாரின் ஏக்கத்தை பாடலாக பாடுவோம். பிலிப்பியர் 3:12.

கேட்கிறேன். பரிசுத்த ஆவியே, பாலிபர்கள் பேரிலே, பெரியவர்கள் பேரிலே, உம்முடைய அக்கினி இப்பொழுது ஒரு புதிய விதத்திலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமாக வாழ, கோபத்தை மேற்கொண்டு வாழ, ஆண்டவரே புதிய பலனவர்கள் பேரில் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஊழியத்தை செய்ய அதிகாரம் அவர்களே செயல்படட்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். இப்பொழுதே அதை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறதற்காக

0: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10.
1: என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: Proverbs chapter 9 and verse 10.
1: நீதிமொழிகள் 9:10.
0: The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: The knowledge of the Holy One is understanding.
1: பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: Sometimes we can misunderstand this statement thinking that this talks about knowing about the Holy One.
1: சில நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தெரிந்து தவறாக புரிந்து கொள்கிறோம்.
0: பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு.
0: ஸோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப்.
1: பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தலையாயதா இருக்க வேண்டும்.
0: We need to have this desire and earning to know more about God.
1: நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை குறித்து அதிகமாக அறிகிறதான தாக்கம் அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும்.
0: If you come to Colossians chapter 1 verse 9 to 11.
1: என்னோடு கூட கொலோசியரின் புத்தகம் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று
0: சொன்னால், There are some phrases I want to give importance to.
1: அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன்.
0: Here apostle Paul says,
1: இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்,
0: that he continually prayed for the Colossian church.
1: இந்த கொலோசிய சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார்.
0: What for?
1: எதற்காக?
0: He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says,
1: 10th vasam marubiyumaga solugirar,
0: that you may increase in the knowledge of God.
1: Devane arigira arivile neengal viruthi adaiya vendum.
0: First receive the knowledge of God.
1: Mudhalavathu devanude arivai neengal petrukolla vendum.
0: Number 2, be filled with the knowledge of God.
1: Rendavathu devanude arivile neengal nerappapada vendum.
0: Number 3, you have to increase in the knowledge of God.
1: Andha moonravathaga nerappapatta arivile neengal viruthi adaiya vendum.
0: Devane arigira arivai பெற வேண்டும், அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும், அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். This is the prayer of apostle Paul.
1: இதுதான் அப்போஸ்தலனாக பவுலுடைய ஜெபமாய் இருந்தது.
0: And for this reason to know about God,
1: இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியான அந்த காரணத்தினால்
0: Philippians chapter 3 verse 8 he says,
1: பிலிப்பியரின் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனம் இவ்விதமாக சொல்கிறது,
0: I also count all things loss for the excellency of the knowledge of Jesus Christ my Lord.
1: என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
0: I considered everything as loss.
1: எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்.
0: Why?
1: ஏன்?
0: I want to know Jesus.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: See, Christian life is a life of relationship.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம்.
0: In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more.
1: இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாய் இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்ன?

0: என்று சொன்னால் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Early days I have heard only on the wedding day the bride and the groom meet each other.
0: ஆரம்ப காலங்களில் அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்திலே விவாக நாள் அன்றுதான் மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
1: They have never met each other.
0: அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது.
1: The bride and the groom was only seen by their parents.
0: மணப்பெண்ணும் மணமகளும் தங்களோட தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள்.
1: They said to their son, "Hey, we got a girl. Come on this day."
0: தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்வார்கள்.
1: And this person will with great fear, trembling, he'll come.
0: அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான்.
1: And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint.
0: சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன் சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறிவிடுவார்கள்.
1: மயக்கம் வந்துடும். But what happens is from that day on.
0: ஆனால் என்ன என்று சொன்னால், அந்த நாள் முதற்கொண்டு
1: எவ்ரி டே தே கெட் டு நோ ஈச் அதர் மோர் அண்ட் மோர்.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருவரை ஒருத்தர் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள்.
1: ஹல்லேலூயா. What happens?
0: என்ன நடக்கிறது?
1: Every day when they get to know this person,
0: ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பத்தி ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது,
1: they realize one thing.
0: அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள்.
1: Their husband, their wife is far, far different from their biodata.
0: அவர்கள் அந்த பயோடேட்டாவில் கொடுத்திருந்த அவர்களை பெற்றதன சுய சரித்திரம் அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இருந்த காரியமும் விவாகத்திற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும் முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது.
1: பயோடேட்டால இல்லாதெல்லாம் இங்கே இருக்க. And they get to know each other.
0: அவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
1: But these days everything is changing.
0: ஆனால் இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறிவிட்டது.
1: They say it is arranged marriage.
0: நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லுகிறார்கள்.
1: But what they do is now the boys and girls are demanding, I have to meet the boy in person.
0: ஆனால் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகத்திற்கு முன்பதாக ஒருவர் எங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் நினைக்கிறார்கள்.
1: And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl.
0: அவர் சொல்லுற, நான் பெண்ணிடத்தில் ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணித்துளிகள் வேண்டும்.
1: These days girls are asking, I need 5 minutes with the boy.
0: இன்றைய காலங்களில் மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள்.
1: I have to have an interview. I have some questions I have to ask.
0: எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும், விவாகத்துக்கு முன்பு நான் அவரோட தனிமையில் பேச வேண்டும்.
1: So 5 minutes, 10 minutes they talk, they discuss and then finally they agree to get married.
0: 5 நிமிடம், 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகத்துக்கு சம்மதிக்கிறார்கள்.
1: And then there is an engagement.
0: அதற்கு பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
1: And after engagement every day it is a chain prayer.
0: நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள்.
1: Oh, they talk about every subject under the sun.
0: அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள்.
1: And they talk until the wedding.
0: அவர்கள் பேசி பேசி பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள்.
1: What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved.
0: விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லா வெற்றியும் குறித்து சம்பாஷணம் ஈடுபடுவார்கள்.
1: And after marriage,
0: விவாகத்திற்கு பின்பு
1: I asked some people,
0: விவாகத்திற்கு பின்பு விவாக மாணவர்கள் கேட்டது உண்டு,
1: how is it going,
0: எப்படி உங்கள் விவாக காரியம், விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது.
1: ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி என்னவா? I am not able to understand a thing.
0: என்னால அந்த காரியத்தை சரிவர விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
1: 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy.
0: 3 மாதங்களா பேசி நாய், 4 மாதங்களா பேசுறேன், எப்பொழுதும் தொலைபேசியில இருந்தீர்கள்.
1: What happened?
0: என்ன ஆனது?
1: We talked. But what today I am seeing is something, a new discovery.
0: நாங்கள் பேசினோம், உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பாடு விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது.
1: ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர். புது புது வண்ணம், புது புது குணம், ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமா, கலர்கரரா மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery.
0: இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது.
1: You see, the more you get to know that person and understand them.
0: பாருங்கள், நீங்கள் அதிக அதிகமாக எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ அறிந்து கொள்கிறீர்களோ,
1: the more the relationship becomes stronger.
0: எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும்.
1: I used to think,
0: நான் யோசிப்பது உண்டு,
1: to know a human being sometimes 50 years of marriage is not enough.
0: ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டு கால மன வாழ்க்கை போதாதா இருக்கிறது.
1: Is it not true?
0: உண்மைதானங்க.
1: People have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband.
0: விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவன் என்னால் சரிவர் அறிந்து கொள்ள முடியவில்லை.
1: Imagine trying to understand God.
0: அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
1: The Bible says,
0: வேதம் சொல்லுகிறது,
1: the knowledge of the holy God is true knowledge.
0: பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
1: Hallelujah. It's a lifetime journey.
0: அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம்.
1: Every other knowledge we acquire in the world ends with this world.
0: உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும்.
1: But the knowledge of the holy God is the only knowledge that goes on to eternity.
0: ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்திய நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும்.
1: Hallelujah. Praise be to God. தேவன் நாமத்து மகிமை உண்டாவதாக. It should be a lifelong desire.
0: அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது விருப்பம்.
1: You see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more.
0: பாருங்கள், தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார்.
1: How can we know God?
0: எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது?
1: How can we attain this knowledge of God?
0: எப்படி இந்த தேவனுடைய அறிவை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது?
1: I want to speak about three things.
0: இன்று ஆலை வேளையில் கூட நான் மூன்று காரியங்களை அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Number 1.
0: முதலாவது
1: Psalm 34:8.
0: சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 8 வசனம்.
1: Taste and see that the Lord is good.
0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
1: How many of you believe that our God is a good God?
0: எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று?
1: Hallelujah. How can you know him?
0: எப்படி அவரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
1: How can you know him?
0: எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது?
1: By tasting him.
0: அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான்.
1: When we taste him.
0: அவரை ருசித்து பார்க்க வேண்டும்.
1: This really began to stop me in my tracks.
0: என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பதில் என்பது ஈர்த்தது.
1: What does it mean to taste God?
0: ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன?
1: We all know that we all have 5 senses for us to understand the world.
0: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: What are they?
0: அவை என்ன?
1: Seeing,
0: பார்வை,
1: hearing,
0: கேட்குதல்,
1: smelling,
0: முகர்தல்,
1: tasting,
0: ருசி பார்த்தல்,
1: and then feeling,
0: உணர்தல்.
1: Only with these things, these 5 senses, we are able to understand what is this world.
0: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம்.
1: Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world.
0: இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது.
1: It made me to think about how and why should we taste God.
0: நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்?
1: You see, let me give you some facts about our tongue.
0: இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன்.
1: Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface.
0: உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவையிலே கொடுக்கிறதான அரும்புகள் அல்லது முட்டுகள் இருக்கிறது.
1: How many? 10,000.
0: 10,000 இருக்கிறது.
1: They say these 10,000 taste buds are replaced every 2 weeks.
0: பாருங்கள், இந்த நாவில் இருக்கிற இந்த 10,000 சுவையை தருகிற முட்டுகள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும்.
1: That is why we can continue and have a consistent taste, because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced.
0: ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏன் என்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும்.
1: But as a person is growing older,
0: ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது,
1: science tells us that many of these cells don't get replaced.
0: அறிவியல் சொல்லுகிறது வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டு ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும்.
1: So by the time you reach 60-70, a person will have only 5000 taste buds.
0: இந்த 60 வயது 70 வயதை தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்து விடும்.
1: Therefore you cannot have the same taste or you cannot have sense the same taste you had when you were young.
0: அதனால்தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகள் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள்.
1: Now you understand why there is fighting in the family?
0: இப்ப தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு?
1: The husband is saying, what are you cooking? When you are young, you are cooking very well. Nowadays, you are not cooking at all properly. No taste.
0: வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற? ஒரு காலத்துல ஆரம்ப காலங்களில் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவார்.
1: ருசியே இல்லை. இப்ப புரியுதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்கத்துல பிரச்சனை இல்லை, நாக்கு மறுத்து போச்சு. பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமா வச்சுக்கிட்டு பாசர் சொன்னார்ல, உன் நாக்கு செத்து போச்சு. பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. But listen,
0: அலகவனிகள்,
1: there is something very interesting about the taste buds.
0: ஆனால் இந்த சுவை அரும்பு மொட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
1: There is something very interesting about tasting.
0: அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
1: What is that?
0: அது என்ன?
1: If you look at all the other sensory organs,
0: இந்த ஐம்புலன்களில் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும்,
1: let's imagine seeing.
0: பொதுவாக பார்வை, பார்க்குதல்.
1: See, in order to see, you can also see a distant object. It doesn't have to be near to you.
0: அந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருள் கிட்ட தான் இருக்க வேண்டும் இல்லை, தூரத்தில் உள்ள பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது.
1: They say a human eye in the midst of pollution and dust can see to a distance of 12 miles.
0: அறிவியல் சொல்லுகிறது மனித கண்கள் தூசும் தும்பும் இருக்கிறதான மாசுபடிந்த இந்த அந்த இடத்தில் சூழலில் கூட 12 மைல்கள் நம்ம கண்களால் துல்லியமாக பார்க்க முடியும்.
1: They say if it has no pollution, no dust, it's a clear sky, they say you can actually see 30 miles.
0: ஆனால் மாசு இல்லாமல் தெளிந்த வானமாய் தெள்ளை தெளிவாய் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனித கண்ணால் 30 மைல் தூரத்தை துல்லியமாக பார்க்க முடியும்.
1: Take our ears.
0: காதை பாருங்கள்.
1: The ears can hear sounds in a distance.
0: தூரத்தில் ஏற்படுகிற ஒலி அலைகளை நம் காதுகளால் கேட்க முடியும்.
1: You don't have to go there, you can hear it from here.
0: அந்த ஒலியை கேட்ப கிட்ட போக வேண்டாம், தூரத்தில் இருந்தே காதுகளால் கேட்க முடியும்.
1: That is why some families, you know, pastor, I was speaking in my room, from outside they heard and they took the secret out.
0: அதனால தான் சில பேர் சொல்ல வீட்டுக்குள்ள பேசுற காரியத்தை கூட வெளியே இருக்கிறவங்க கேட்டுறாங்க.
1: Because the ear is so sharp.
0: ஏனென்று சொன்னால் இந்த காதின் செவித்திறன் மிக கூர்மையான செவித்திறன்.
1: Number 3, nose.
0: மூன்றாவது முகர்தல், மூக்கு.
1: You can smell things at a distance.
0: தூரத்தில் இருக்கிற அந்த வாசனையை கூட உங்கள் மூக்கால் முகர முடியும்.
1: When you finished your work and came to your house, you know today is fish kolambu.
0: நீங்கள் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற அந்த சுவையை, அந்த முகர்தலை பார்த்தே, வாசனையை பார்த்தே இன்னைக்கு மீன் குழம்பு என்று துல்லியமாய் சொல்லிவிடுவீர்கள்.
1: You don't have to go to the kitchen.
0: நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டாம்.
1: In your parking, the smell will come.
0: உங்கள் பார்க்கிங் ஏரியாவிலே உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு மீன் குழம்பு என்று.
1: So you can smell from a distance.
0: தூரத்திலிருந்து உங்கள் நுகர முடியும்.
1: How about feeling?
0: உணர்தல் எப்படி?
1: Now you are not sitting next to the AC.
0: நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் அமரவில்லை.
1: You are there somewhere, but you are saying, Pastor, ஒரே குளிர்து பாஸ்டர், தாங்க முடியல பாஸ்டர். Why are you saying that?
0: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
1: Because even from a distance you can feel the cold.
0: ஏனென்று சொன்ன தூரத்தில் இருந்து கூட அந்த குளிர்ச்சியான காற்றை உங்கள் சரீரத்தால் உணர முடியும்.
1: You don't have to put your hand into the hot stove and say, oh, it's hot.
0: அந்த எரிகிற அடுப்பிலே உங்கள் கையை வைத்து சூடு என்று உணர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
1: The moment you go near to the stove, you can feel the heat.
0: அந்த அடுப்பின் அருகில் செல்லும் பொழுதே அந்த அனல் கீற்றை உங்கள் உணர முடியும்.
1: Eyes, you can see the distance.
0: கண்ணால் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.
1: Ears, you can hear what is in the distance.
0: காதுகளால் தூரத்தில் இருப்பதை கேட்க முடியும்.
1: You can smell what is in the distance.
0: தூரத்தில் இருப்பதை உங்களால் நுகர்ந்து பார்க்க முடியும்.
1: You can feel what is in the distance.
0: தூரத்தில் இருப்பதை உங்கள் உணரவும் முடியும்.
1: But taste.
0: ஆனால் சுவை என்று வரும் பொழுது,
1: can someone take a spoon and say very tasty? Can you taste it?
0: அதை உணவை நீங்கள் ருசி பார்க்காமல் தூரத்தில் வைத்தே, ஸ்பூன் வைத்தே, ரொம்ப சுவையா இருந்தது சொல்ல முடியுமா?
1: Not taste, Pastor. அப்படி நீங்களே சாப்பிட்டு டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை வந்து என் நாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும், நம்ம ஊர் ஸ்டைல் என்ன, போட்டு ஒரு நக்கு நக்குனாதான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும் இல்லை. என்ன ருசி, அது நாக்கில் பட்ட பிறகுதான் ருசி. டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட்.
0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
1: வாட் டஸ் இட் மீன்
0: அப்படி என்றால் என்ன?
1: அன்டில் யூ கம் க்ளோஸ் டு த லார்ட் யூ கேன் நெவர் நோ தட் இஸ் அ குட் காட்.
0: தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒளிய நீங்கள் தேவன் நல்லவர்கள் ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல.
1: ஹல்லேலூயா. You have to come close to him.
0: நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும்.
1: Pastor, they said that God is good.
0: Pastor, அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர்.
1: You can never understand it.
0: அவர்கள் சொல்வதினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
1: I saw it, Pastor. No.
0: நான் பார்த்தேன் பாஸ்டர் அல்ல.
1: I came close to God.
0: நான் நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒளிய.
1: And then I know my God is good.
0: அப்பொழுது தான் தெரியும் என் தேவன் நல்லவர்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The knowledge of the Holy One is true knowledge.
0: பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு.
1: How can I know him?
0: எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது?
1: I will taste him and know that he is a good God.
0: அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That means I come close to him.
0: அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன்.
1: Psalm 66:5 says.
0: சங்கீதம் 66:5 சொல்கிறது.
1: Come and see the works of God.
0: தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
1: Come and see.
0: வந்து பாருங்கள்.
1: Hallelujah. Hallelujah. John 1:45-46 says.
0: யோவான் 1:45-46
1: we find that Philip looked at Nathanael and said, we have found the savior.
0: பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து அங்க பார்க்கிறோம், நாங்கள் ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
1: Nathanael says, can any good thing come out of Nazareth?
0: அவன் சொல்ல, நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா?
1: What did Philip say?
0: அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்?
1: Come and see.
0: வந்து பார்.
1: Come and see.
0: வந்து பார்.
1: If you come and see, you will know that there is good coming out of Nazareth. God is a good God.
0: நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பது நீ வந்து பார், அப்பொழுது தெரியும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I taste that God is good by coming near him?
0: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது?
1: I want to give a small incident in the Bible and give you a lesson.
0: இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன்.
1: 1 Samuel 14:27.
0: 1 Samuel 14:27.
1: There Jonathan, his father, his army, they all go for the fight.
0: அங்க யோனத்தான் தன் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
1: And after the fight is over, everybody is tired.
0: அந்த யுத்தம் முடிந்த பிறகு எல்லாரும் களைத்து போயிருக்கிறார்கள், வியாழ்த்து போயிருக்கிறார்கள்.
1: But Saul and his men, they had all made a oath that we will not eat anything.
0: ஆனால் சவுலும் அவனோடு இருந்த படை தலைவர்களும் எல்லாரும் ஒரு பொறுத்தனை, ஒரு நிபந்தனை ஏற்படுத்துகிறார்கள், நாம் யாரும் சாப்பிடக்கூடாது.
1: But Jonathan did not know about it.
0: ஆனால் இந்த நிபந்தனை, இந்த பொறுத்தனையை யோனத்தான் அறியவில்லை.
1: But when he saw wild honey on the way,
0: ஆனால் அவன் ஒரு தேன்கூட்டை மரத்திலே பார்க்கும் பொழுது,
1: the Bible says he took it with a spear and he put that honey on his mouth.
0: வேதம் சொல்லுது அவன் கையில் இருந்த கோலை நீட்டி அந்த தேன் கூட்டி நுனியிலே குத்தி அதை ருசி பார்த்தான்.
1: The Bible says.
0: வேதம் சொல்லுகிறது.
1: The moment he tasted the honey.
0: அந்த அணியை அவன் ருசி பார்த்த அந்த க்ஷணபொழுதில்,
1: The Bible says his eyes were opened.
0: வேதம் சொல்லுகிறது அவன் கண்கள் தெளிந்தது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: There is something very interesting about this truth.
0: இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது.
1: Come with me now to Psalm 119:103.
0: சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள்.
1: It says, how sweet your words are to my taste.
0: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்.
1: Sweeter than honey to my mouth.
0: என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I know that the Lord is good?
0: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வது?
1: By tasting him.
0: அவரை ருசி பார்ப்பது நிமித்தம்.
1: And how can I taste him?
0: சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது?
1: I will go to his word.
0: அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்தில் போவேன்.
1: When I take the word and put it in my mouth.
0: அந்த வார்த்தை அவரிடத்தில் இந்த எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில்,
1: ஓ, it is tastier than honey.
0: ஓ, அது என் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: When the taste is in my mouth.
0: அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது,
1: it will open the eyes of my understanding.
0: என்னுடைய புரிந்துகொள்ள அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது.
1: அறிவாகிய கண்களை திறந்துறோம். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதப்பா சார் ருசிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்?
0: திறந்துடும்.
1: திறந்துடும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord.
0: நான் தேவனை அறிய வேண்டும்.
1: The knowledge of the Holy One is knowledge.
0: பரிசுத்தரையிற அறிவே அறிவு.
1: I want to know you, Lord.
0: அவர் அதிகமாக ஆண்டவரையும் நான் அறிய வேண்டும்.
1: I want to know you more and more.
0: ஆண்டவரையும் நான் அதிகமாக அறிய வேண்டும்.
1: I want to taste your word.
0: ஆண்டவரையும் வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும்.
1: In 1 Peter chapter 2 and verse 1 to 3.
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 1 3 வசனங்களிலே.
1: The Bible says.
0: வேதம் சொல்கிறது.
1: In English it is verse 2. It says like newborn infants long and long for the spiritual milk that by it you may grow up into salvation if indeed you have tasted that the Lord is good.
0: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்
1: Verse 3
0: மூன்றாம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்
1: வசனத்தை நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும் ருசி இருக்கும் என்ன ருசி கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கண்ணு தெளிஞ்சிரும் எத்தனை பேர் கண்ணு தெளின்னு ஆசைப்படுறீங்க இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே ருசிச்சு ருசிச்சு அறியணும் உன் மண்டை வரணும் உன்னோட வசனத்தோடு நான் நேராக செலவழிக்கணும் உம்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே

எப்படி அறிய முடியும் சொல்லுங்க, எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிடும் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

0: Hallelujah. Lord, I want to know you more.
1: ஆண்டவரே என்னை அதிகமாக அறிய வேண்டும்.
0: How can I know you, Lord?
1: எப்படி அறிவது ஆண்டவரே?
0: Taste and see.
1: ருசித்து அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ருசித்து பாருங்க. ருசிச்சு பாருங்க. வசனத்தை வசனத்தை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு ருசிச்சு பாருங்க. கண்ணு தெளிஞ்சிரும். Hallelujah. உடைய வசனத்தை நான் தியானிச்சேன். என் போதகர்களை விட ஞானம் ஆயிட்டேன். I became more wise than my teachers.
1: எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன்.
0: The word of God will make you know about him.
1: தேவனோட வார்த்தை அவரை குறித்து அதிகமா அறிய செய்யும்.
0: So first is taste and see.
1: முதலாவது ருசித்து பாருங்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Malachi chapter 3 verse 10.
1: மல்கியான் புத்தகம் 3:10.
0: Malachi 3:10.
1: மல்கியா 3:10.
0: Bring all the tithes into the storehouse that there may be food in my house and try me now in this says the Lord of hosts. If I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it.
1: En aalayathil aagaram undaiyirkumbadi dasama bhagangalai ellam pandagasaalaiyile kondu vaarungal appozhudhu naan vaanathin palaganigalai therandhu idam kollamar pogumattum ungal mel aashirvaadathai varishikka maateno endru adinal ennai sodithu paarungal endru seenigalin karthar sollugirar.
0: First one to know God. Taste and see.
1: முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: test and see.
1: தேவனை சோதித்து பாருங்கள்.
0: Test and see to know the Lord.
1: தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள்.
0: When you taste and see, you will know that the Lord is good.
1: நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
0: When you test and see,
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது,
0: you will know that the Lord is generous.
1: தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous.
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible.
1: இந்த மல்கியாவின் புத்தகம் 3:10 முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம்.
0: Why?
1: ஏன்?
0: Everywhere else in the Bible keeps on telling us do not tempt the Lord, do not test the Lord.
1: வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல் தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள்.
0: Even Jesus used that in his in the temptation of the devil.
1: அந்த பிசாசிடம் ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார்.
0: Though it is written do not test the Lord your God.
1: இப்படி எழுதி இருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று.
0: But this is the only place in the Bible where God himself calls us and says try me, test me.
1: ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்.
0: How can you test the Lord that he is a generous one?
1: எப்படி அவர் தயாள குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்?
0: God says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: bring your tithes to my storehouse.
1: உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள்.
0: And then you will test and you will know that I am a God who is generously rewarding you.
1: அப்பொழுது நீங்கள் தயான குணம் உள்ளவர், உத்தமர், உதாரத்தமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன்.
0: I want to take it up in 4 different heads.
1: இதை நான்கு விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன்.
0: This subject of tithe should be dealt with 4 different questions.
1: இந்த தசமபாகம் என்கிறதன காரியத்தின் நான்கு தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
0: Number 1,
1: முதலாவது,
0: we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks what does tithe mean.
1: இந்த தசமபாகத்தை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று அந்த தசமபாகத்தை குறித்ததன ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம்.
0: தசமபாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced?
1: Inda dasamabhagathukku rendavathu kaaryam, inda dasamabhagam endha kaala kattathil payanpaduthappattathu.
0: That's number 2.
1: Rendavathu.
0: Third,
1: moonravathu,
0: we're going to deal with the purpose of the tithe. Or why was the tithe instituted?
1: மூன்றாவதாக இந்த தசமோபாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசமோபாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது.
0: Number 4,
1: நான்காவது,
0: we are going to also talk about the promise given for those who give tithes.
1: நான்காவதாக தசமோபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதன வாக்கு அல்லது வாக்குத்தத்தம்
0: அல்லது ஆசீர்வாதம் சொல்லலாம். We are going to do this four very very quickly.
1: இந்த நான்கு காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம்.
0: First one, what does tithe mean? The portrayal of the tithe.
1: முதலாவது தசம பாகம் என்றால் என்ன? அதை குறித்ததான சித்தரிப்பு அல்லது விளக்கம்.
0: Tithe simply means God told the Israelites to take 1/10 of all their increase and give it as an offering to the Lord.
1: தசமோபாகம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 110% எடுத்து தேவனுக்கு கொடுங்கள்.
0: This is the meaning of tithe, means 1/10 of everything.
1: இதுதான் தசமோபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
0: And the Bible also says this tithe belongs to the Lord.
1: இரண்டாவதாக சொல்கிறது இந்த தசமோபாகம் தேவனுக்கு உரியது.
0: This also says in the Bible it is holy to the Lord.
1: இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமோபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று.
0: And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
1: இந்த தசமோபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தசமோபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது.
0: Because they did not have an inheritance with the other 11 tribes.
1: இந்த 11 கோத்திரத்தோடு சேர்ந்து லேவி கோத்திரத்துக்கு அவர்களுக்கு சொந்தமாக எந்த பாகமும் காணாமல் கொடுக்கப்படவில்லை.
0: எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தார் யோசுவா. லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? நிலம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமா அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சதுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்துல 1/10 யாரு கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ள பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about.
1: இதுதான் தசமோபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம்.
0: When you come to Malachi chapter 3:1 it also says this tithe has to be brought to the temple or the house of God.
1: மல்கியான் புத்தகம் 3:1 வரும் பட்சத்தில் இந்த தசமோபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Or the word is also store house, பண்டகசாலை.
1: ஆலயத்தில் இருக்கிறதான பண்டகசாலைக்கு
0: அதுல கொண்டு வரணும் அப்படினு போட்டுருக்கு. போ Tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple.
1: தசமோபாகம் என்பது 1/10 அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது, அது பண்டகசாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல.
0: Now the second thing.
1: இரண்டாவது காரியம்
0: the period of the tithe.
1: அந்த தசமோபாகம் கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம்.
0: When was tithe given?
1: எப்போது தசமோபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது?
0: Many of us think tithe was given from the commandment of Moses.
1: நிறைய பேர் நினைக்கல மோசேவோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமோபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று.
0: Some people say it is old testament covenant.
1: சில பேர் சொல்ல அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க.
0: இல்ல, பிரமாணம்.
1: பிரமாணம்
0: பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not.
1: அப்படி அல்ல.
0: If you come to Genesis chapter 14:20
1: ஆதியாகமம் புத்தகம் 14:20 வருவென்று சொன்னால்
0: Abraham gave tithes to the Lord.
1: எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசமோபாகம் செலுத்துவேன்.
0: Both of these instances was not commanded by God or demanded by God.
1: இந்த இரண்டு காலம் இந்த இரண்டு சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை.
0: But they gave it voluntarily to God.
1: அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள்.
0: But when you come to Deuteronomy chapter 14:22-29
1: ஆனால் உபாகத்தின் புத்தகம் 14:22-29 வருவில் சொன்னால்
0: the law of Moses had a detailed system of giving based on the tithe.
1: அந்த உபாகத்தின் புத்தகம் 14 தசமோபாகம் கொடுக்கிறதான வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
0: And it is so interesting.
1: ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம்.
0: Tithe giving began in the book of Genesis.
1: தசமோபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் தொடங்கப்பட்டது.
0: It goes on till the last book of the Old Testament, which is Malachi.
1: இந்த தசமோபாகம் கொடுத்தல் ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக மல்கியா வரைக்கும் தொடர்ந்து வருகிறது.
0: You can read those passages everywhere.
1: எல்லா இடத்திலும் இந்த வெவ்வேறு காலகட்டத்தை தசமோபாகத்தை குறித்து நீங்கள் முழு வேதத்திலே படிக்க முடியும்.
0: But now we are in the new covenant.
1: இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம்.
0: Through Jesus we have come into the new testament.
1: இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு நிமித்தம் வந்து விட்டோம்.
0: But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe 2 times in his own discourse.
1: இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமபாகம் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் 2 இடங்களில் பேசுகிறார்.
0: Luke 18:12, in one of the parables of Jesus,
1: இயேசு சொன்ன ஓமையிலே ஒன்றிலே,
0: he says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess.
1: அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான்.
0: And Jesus uses that statement in his own parable.
1: அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார்.
0: But that's not the only place.
1: அது மட்டும் அந்த ஒரு இடம் மட்டுமல்ல.
0: If you come to Matthew 23:23,
1: marubadiya Matthew ezhudra pustagam 23rd adhigaram 23rd vasanathai koringittu sonnal,
0: Jesus brings up the subject of tithe again.
1: Marubadiyaga dasamabhagathin kaariyathai inge kondu varugirar.
0: Jesus brings it.
1: Yesuve kondu varugirar.
0: He says, woe to you scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin and have neglected the weightier matters of the law, justice, mercy and faith.
1: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றாலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள்.
0: Then he closes this argument with this, these you ought to have done without leaving the others undone.
1: இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து வைக்கிறார் என்று சொன்னால், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
0: Now there is something I want you to write it down.
1: நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன்.
0: Jesus did not condemn or cancel the giving of tithe.
1: தசமபாகம் கொடுப்பதை இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை.
0: Very clearly you should understand that.
1: தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: He did not condemn tithe giving.
1: அவர் தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை.
0: He did not cancel tithe giving.
1: அந்த தசமபாகம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை.
0: Instead, what did he do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்தார்?
0: He wanted to balance their giving with their living.
1: அவர் செய்த காரியம் என்னென்று சொன்னால், அவர்கள் தசமபாகம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார்.
0: He said, you are giving tithes.
1: அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க.
0: But your life is unrighteous.
1: ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல.
0: Your life is very bad.
1: உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்கிறது.
0: You are perfect in giving, but you lead an imperfect life.
1: நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள்.
0: கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கிறீங்க, வாழ்றதுலயோ தப்பா இருக்கிறீங்க. After saying this, he said,
1: இதை சொல்லி அதற்கு பிற்பாடு,
0: you have to do that without leaving the other undone.
1: இன்னொரு விதத்தில் சொல்லணும் சொன்னால், நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: You have to live a life of righteousness.
1: நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும்.
0: At the same time,
1: அதே சமயத்தில்,
0: you have to continue giving your tithes.
1: அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து தசமபாகம் கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும்.
0: You understand what the Bible says?
1: வேதம் என்ன சொல்லுது புரியுங்களா?
0: He did not cancel or condemn tithing.
1: தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவோ அது வேண்டாம் என்றும் அவர் நிராகரிக்கவில்லை.
0: What he condemned was their lifestyle.
1: அவர் கடிந்து கொண்டது எதை என்று சொன்னால், தசமபாகத்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை முறையை.
0: There is instance like this so many places in the Bible.
1: இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் अनेक இடங்களில் இருக்கிறது.
0: For example,
1: உதாரணமாக,
0: Jesus condemned the giving of the Pharisees, which they tried to, you know, make it known by everybody.
1: உதாரணமாக சொல்லணும்னா, பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள், கொடுக்கல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால்,
0: தான தர்மங்கள்
1: ஏனென்று சொன்னால், அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள்.
0: அங்க ஆண்டர் சொல்ல, இனிமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லல, வெளியரங்கமா பாக்குறபடி கொடுக்காத, வலது கை செய்யறத. அவரு இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றத கடிந்து கொண்டார். முகத்தை வாடலா வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, இனிமே ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாம போய் உபவாசம் இருந்தார். ஜோம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜோம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜோம் பண்ணாத, நீ வந்து அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்திலிருக்க பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் வந்து உபவாசம் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் வந்து தசம பாகத்தை வேணான்னு சொல்லலை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்யாது
1: விடாதிருக்க வேண்டும்,
0: அதையும் விடாதிருக்க வேண்டும், அதையும் விட்டுறாத, இதையும் ஒழுங்காக செய். Now the question is this.
1: இப்போ கேள்வி இதுதான்.
0: Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today?
1: இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா, அல்லது அது நமக்கும் பொருந்துமா?
0: Because he said very clearly, woe to the Pharisees and scribes.
1: என்று சொன்னால தெளிவா வசனம் சொல்கிறது, மாயக்காரர் வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று.
0: You are giving tithe and kumim and anise and everything.
1: நீங்கள் ஒற்றவளோலும் வெந்தயலும் சீரத்தின் தசமபாகம் கொடுக்கிறீர்கள்.
0: So he said, you have to do this and you have to also do the other.
1: இயேசு சொன்னார், அவர்களை பார்த்து நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும்.
0: So it is only meant for the Pharisees, is it?
1: சரி, அதனால அது மாயக வேதபாரம் பரிசேயர்கள்னு சொல்லியிருக்கார், அவங்களுக்கு மட்டும்தான்.
0: Is it?
1: அப்படிங்களா?
0: Okay, there are two important truths you have to understand.
1: இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு இரண்டு சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
0: First, if you come to Matthew 23, where this passage is written.
1: மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரத்துக்கு வரும்போது இங்கே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது.
0: If you come to verse 1,
1: 1 வசனத்துக்கு வாருங்கள்.
0: It very clearly starts the entire discourse like this.
1: அந்த 23 வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பதாக முதலாம் வசன துவக்கத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது.
0: Jesus spoke to the multitudes and to his disciples.
1: இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி.
0: யாரை பத்தி பேசினாரு? எல்லா ஜனங்கள்ட்டையும், எல்லா சீஷன்ட்டையும். ஆண்டவர் பொதுவாக தான் பேசினார், இவங்களுக்கு மட்டும் பேசினாருன்னு கிடையாது. இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
1: இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
0: இஃப் டைதிங் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி கிவன் பை ஃபாரிசீஸ் அண்ட் இட் டசன்ட் mean anything to us,
1: oruvelai inda dasamobagam enbadu pariseyirum vedaparagam maatram dhaan kudukka vendum adarkum namakkum sambandham illai endru solvirengal,
0: then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us.
1: அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாதகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: Can we agree?
1: ஒத்துக்கிறீங்களா?
0: தசமபாகம் அவங்கள பத்தி சொன்னாரு, அவங்ககிட்ட தான் சொன்னாரு, நமக்கு கிடையாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது, சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்க அந்த சட்டத்தை வந்து இது பரிசேயருக்கு பேசினாரு, பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்ப பரிசேயருக்கு பேசின எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்லேருந்து எடுத்துடலாம், நமக்கு அது கிடையாது. சொல்லாமா? நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் காட்டுறேன். I'll show you two examples.
1: இதற்கு நான் இரண்டு உதாரணங்களை மேற்கோள்
0: காட்டுறேன். And you tell me, does it apply to us or not?
1: நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்க, அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்றது.
0: Come with me to Matthew chapter 23 verse 25 to 26.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரம் 25 26 வசனங்களை வாருங்கள்.
0: He says, woe to you scribes and Pharisees again.
1: மறுபடியும் இங்க தொடங்குகிறார், மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் தொடங்குகிறார்.
0: He says, woe to you scribes and Pharisees hypocrites.
1: மாயக்காரர்கள் வேதபாரகர்களே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ.
0: For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence.
1: போர் போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
0: Verse 26,
1: 26 வசனம்.
0: Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also.
1: குருடனான பரிசேயரே, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறம் சுத்தமாக்கக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
0: Does this apply to us or not?
1: இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா?
0: Come again to 27-28 verse.
1: மறுபடியுமாக அதே மத்தேயு 23:27-28 வசனங்கள் பாருங்கள்.
0: Woe to you scribes and Pharisees hypocrites, for you are like whitewashed tombs, which indeed appear beautiful outwardly, but are inside are full of dead men's bones and all uncleanness. Even so, you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness.
1: 27 வசனம். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளில் ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
0: இது யார்கிட்ட பேசினாரு சொல்லுங்க? யார்கிட்ட பேசினாரு? வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரரே. அப்ப இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்லை பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிளில் அது நமக்கு கிடையாது, அது பரிசயம்தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கல்லறை நல்லா அழகாக இருக்க, உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்குது, அது நமக்கு கிடையாது, பரிசயனுக்கு தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் ஆண்டு நம்மட்டெலாம் சொல்ல சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிட்டீங்களேன். மேத்யூ சாப்டர் 19:3.
1: மறுபடியும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாருங்கள், 3 வசனம்.
0: The Pharisees also came to him, testing him and said to him, Is it lawful for a man to divorce his wife for just any reason?
1: பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
0: Immediately Jesus said,
1: இயேசு உடனடியாக அதற்கு பதில் சொன்னார்,
0: Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts.
1: உடனே இயேசு சொன்னார், மோசே உங்களுக்கு நான் தழுதரிசிட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது.
0: From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall put asunder.
1: ஆதியில் எழுதப்பட்ட வசனம் படி சொன்னா, ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தவர்களை தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள் தான் இருக்கிறது.
0: இப்போ சொல்லுங்க, இந்த வசனம் பரிசேயருக்கா நமக்கா? அது இயேசு வந்து பரிசேயருக்கு பதில் சொன்னார், அவங்ககிட்ட பேசினாரு, நமக்கு அது பொருந்தாது. நம்ம எப்படி வேணா வாழலாம் சொல்லாமல் சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், பரிசேற்ற பேசுனதும் யாருக்கு பேசுனது தான். ஸோ டோன்ட் ட்ரை டு ஸ்லிப் அவே வித் திஸ் கேவியட் சேயிங், இட் இஸ் ஸ்போக்கன் டு த ஃபாரிசீஸ், இட் இஸ் ஸ்போக்கன் டு த ஸ்கிரைப்ஸ் அண்ட் இட் டசன்ட் அப்ளை டு மீ.
1: அதனால் இந்த எச்சரிப்பைக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளுமாக, சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அந்த எச்சரிப்புக்கு தப்பித்து கொள்ள வகை தேடாதிருங்கள்.
0: It applies to everyone.
1: இது எல்லாருக்கும் பொருந்தும்.
0: விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Yeah. Now, let's go on.
1: மறுபடியும் இப்போ தொடர்ந்து
0: We're talking about the period of the giving.
1: அந்த தசமபாகம் கொடுக்கிறதான அந்த காலங்கள், காலகட்டங்கள்.
0: It started in Genesis.
1: அது ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது.
0: It moved on till Malachi.
1: அது மல்கியா வரைக்கும் வந்தது.
0: Jesus takes up this issue and he speaks about it.
1: இயேசு இந்த சர்ச்சையான இந்த காரியங்களை தசமபாகத்தை பிரச்சனை குறித்து எடுத்து பேசுகிறார்.
0: And then he says you have to do the other and do this as well.
1: அவரும் இயேசு சொல்ல இதையும் செய்ய வேண்டும் அதையும் செய்ய வேண்டும், விடாதிருக்க வேண்டும்
0: என்று. You have to give tithe, you have to be a righteous person.
1: நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று.
0: But then
1: அடுத்தது,
0: was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine?
1: ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா?
0: Truth be told, after this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible.
1: உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
0: We don't know whether they gave tithe or they did not give tithe, we don't know.
1: நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது.
0: Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing.
1: ஆனா ஏனென்று சொன்னால், ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை.
0: But there is something very important that the New Testament church was teaching.
1: ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது.
0: 1 Corinthians chapter 16 verse 1.
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 1 வசனம்.
0: Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also.
1: பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்மம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
0: அப்போஸ்தல் பவுல் சேஸ்,
1: அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார்,
0: இன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: வாட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் வாஸ் யூ, இட் வாஸ் அ லா,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரமாணம்.
0: பட் இன் தி நியூ டெஸ்ட்மென்ட் ஹீ சேஸ்,
1: ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: லுக் அட் திஸ்,
1: படிங்கள்,
0: ஐ ஹேவ் கிவன் ஆர்டர்ஸ் to the churches of Galatia.
1: Naan Galatia sabaiyilku thittam pannirukiren, kattalai koduthirukiren
0: appdin solla. Anga vande sattam, inga thittam, solunga. Anga sattam, inga kudukiradhu ennadhu? Koyanathukku thasambhagathai vittrunga. Anga vande kudukiradhu thasambhagam ellame ennadhu? Sattam kudukanum, kandippa nee kudukanum. Ana inga sattam illa, ennadhu? நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்றது வந்து விளைச்சல், என்னது உன் தானியம் திராட்சரசம் அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், விளைச்சலின் பலன் முதற் பலன் அதை நீ தசமமாக கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைஞ்சிடக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்த வானலுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறார் பாருங்கள், இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்கள் சர்ச்சில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வசனம் ரெண்டாவது வசனம் வாசித்தீங்கன்னா மூணு முக்கியமான கருத்துக்கள் அங்கே எழுதுறாரு. மூணு முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன் நேரம் இல்லாதனால. நம்பர் ஒன், கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி, எழுதி கொடுங்க.
1: முதலாவது, அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக, கால அளவு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்க வேண்டும்.
0: வழக்கமாக கொடுக்கப்பட்டது எப்படி நான் பாருங்க, ரெண்டாம் வசனம் பாருங்க, நான் வந்திருக்கும் போது பணஞ்சறுக்குதல் இல்லாத படிக்கும் உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்க பணம் சேகரிக்கணும் பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்ப நீங்க கவனிங்க, இங்கே வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செய்திருக்காங்க, சபையில் பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தமானங்களை கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டால், நம்ம சம்பளம் வந்து மாத சம்பளம் அதான் இன்றைக்கி பொதுவாக இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு வந்து தினக்கூலி தான், காலிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம் அவ்வளோதான். ஸோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சுருந்தாருன்னு கேட்டால், நீ மாதத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை, வாரத்தில் ஒரு நாள் முதல் நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை, ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில் வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்க, எல்லோரும் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போது ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாம் வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவன் அவன். நம்பர் டூ, கிவிங் வாஸ் பர்சனல்.
1: அந்த இரண்டாவது காரியம், கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது.
0: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, லெட் ஈச் ஒன் ஆஃப் யூ லே சம்திங் அசைட், லெட் ஈச் ஒன் ஆஃப் யூன்ற வார்த்தை,
1: ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்துக் கொடுங்கள்.
0: எத்தனை பேர் வேலை செய்யணும், அவன் அவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. மூன்றாவது ரொம்ப அழகாக இருக்குது, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதில் இல்லாத, ரெண்டாம் வசனம் திரும்ப, பணஞ்சேர்க்குதில் இல்லாதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன் தன்
1: வரவுக்கு
0: தக்கதாக, இவ்வளோதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது, 50 ரூபா கொடு 100 ரூபா கொடு அப்படி கிடையாது, உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. ஸோ இட் வாஸ் நாட் எ ப்ரீ டிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் அ ப்ரப்போர்ஷனல் வேல்யூ, அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதாக கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பான், ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமாக இருக்கோ ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு 10ல் 1 பாகம், யார் நியமித்தது, கர்த்தர் நியமிக்கிறார், கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பவுல் சொல்கிறாரு அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன், தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள், தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணா இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணா இருக்கலாம். உதாரணமா ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசம பாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் மனதில் நியமிச்சுட்டு அவன் வந்து நான் கர்த்தர் நியமித்த தசம பாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் நியமித்தது என்னால் பண்ண முடியாது, நான் என் மனதில் நியமித்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக கொடுக்குறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது நியமித்தலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கர்த்தர் நியமித்தார், மனுஷன் வந்து மாற்றலாம் முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போகிற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால் ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தார்னா நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போது இதில் ஒரு சத்தியம் இருக்குது, தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன்.

முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமா இருக்கு, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமா இருக்கு. அதனால் ஒருத்தர் நியாயம் தீர்க்கப்பட போறது இல்லை. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்க கர்த்தர் நியமித்தபடி நீங்க கொடுக்கலாம், நீங்க நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்க கையில இருக்கு. ஆனா உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் விரும்புறாரு. இப்ப கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது? பர்பஸ் ஆஃப் டைத், எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனிச்சோம், இது எதற்காகனா அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்க, உங்கள் தசமபாகங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலையில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையங்கலாம்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது அங்கே நடக்கும் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. ஆசாரிய ஊழியம் என்பது பல குடும்பங்கள் பல பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அத்தனை பேரும் தேவனால் போஷிக்கப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்க சொன்னாரு. அப்போ கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்கிறது இங்க வந்தாலும், இந்த பணம் நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம், நாம இங்கிருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நீங்கள் கொடுக்கிற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம் தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது, சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும், அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரம் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டாதீங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நாம் வெளி மாநிலங்களில் எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குகிறோம். வேறே பத்திரிகை ஊழியங்கள், வேறே மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பிரித்து என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினச்சிக்கிட்டாதீங்க. நம்ம இன்றைக்கி சாட்சியில் கேட்டது போல் 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேலே நாமளாக என்ன பண்ணுறோம்? அந்த பணத்தை எடுத்து நாம் அறியாத ஏசியை கூட கிடையாது, அவங்க தன்னந்தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா? இந்தாப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்லா ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அநாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்ங்க செய்ங்க. நம்ம என்ன உணர்றோம்னா, தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமாக இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டிடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும், இங்குள்ள ஊழியர்களுடைய சம்பளங்கள், வேலையாட்களுடைய சம்பளங்கள், பராமரிப்பு செய்கிறவங்க சம்பளவங்க, பாதுகாக்கிற செக்யூரிட்டியுடைய சம்பளங்கள்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் கொடுத்து இந்த இடத்த பராமரித்து இந்த இடங்களை வாங்கி ஜனங்களுக்கு வசதிகளை பண்ணி இங்கே இருக்கிறவங்கள பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வேலை செய்கிற ஊழியர்களையும் போஷித்து பராமரிக்க கர்த்தருடைய வீட்டிற்கு இந்த பணம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னா நினச்சிடாதீங்க, பாஸ்டர் கொடுக்குறோம். நோ, இது கர்த்தருடைய பண்டகசாலில் வந்து இறங்குது. இந்த பண்டகசாலில் 100,000,000 பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள் விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளோ பேர் நொறுக்கப்பட்டவங்க, வீடு இல்லாதவர்கள் வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை, இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், அங்கே எவ்வளோ கொடுத்தோம், எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது
ஒரு பெரிய

0: பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ்? முதல்ல சொன்னேன், த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ், நாலாவது ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தயாளமாக இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா. நீ என்ன சோதிச்சுப்பார், அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவேன் நான் எவ்வளோ பெரிய தயாள பிரபுன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது? முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? அவரை ருசித்து பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா, வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிஞ்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது, கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன்? ஆண்டவர் சொல்ல வா, சோதிச்சு பாரு, ருசிச்சு பாரு, மாத்திரம் இல்லை சோதிச்சே பாரு. நீ கொடுத்து சோதிச்சு பாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால், முதல்ல அவங்க சத்தியம் தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன், உற்சாகமாக கொடுக்குறேன். கர்த்தர் என் களஞ்சியங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு, ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்திரமா கடைசியா, 1 Samuel 12:24 பாருங்க. 1 Samuel 12:24. Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you.
1: நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மூணுமே டீ தான், மூணு டீ. டேஸ்ட் அண்ட் சி,
1: ருசித்து பாருங்கள்.
0: டெஸ்ட் அண்ட் சி,
1: சோதித்து பாருங்கள்.
0: மூணாவது திங்க் அண்ட் சி,
1: சிந்தித்து பாருங்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்?
1: சிந்தித்து.
0: இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க,
1: யோசிச்சு
0: யோசிச்சு பார்க்கணும். யோசிக்காம சிந்திக்காம நீங்கள் முன்னால் போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நம்ம வந்து சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நியமிச்சிருக்கார். தெரியுமா, பைபிளில் ஞாபகப்படுத்துறதுக்குனே மூணு நியமிச்சார். வேகமாக சொல்கிறேன், ஒன்று உபாகமும் 5:15, டியூட்ரானமி 5:15.
1: உபாகமும் 5:15.
0: God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom.
1: தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டிருந்தார், ஏனென்று சொன்னால் அவர் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக.
0: அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா, முன்னால் ஓயாமல் வேலை செஞ்ச. எப்படி ஓயாமல்
1: வேலை செஞ்ச?
0: வேலை செஞ்ச. உன் பெருமூச்சு வானம் வரைக்கும் எட்டுச்சு, அப்படி ஓயாமல் வேலை வாங்கினாங்க. ஆனால் உன்னை நான் விடுவிச்சேன். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? ஓய்வு நாள் ஆசிரி எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு, அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும்? ஓயாமல் வேலை செஞ்ச என்ன, கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அது நினைக்கிறது தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள் சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? இப்போ தான் ஏன்ச்சம்பா சார் வந்தேன், வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கனே போய் ஆறணும், அதுக்கா எதுக்கு வந்தேன்? இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கறதுக்கு வந்தேன், அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த நாளில் வந்து நினச்சி நினச்சி நினச்சி துதிக்கிறேன், ஏசப்பா என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு ஒரு அலையில சொல்லிருங்களேன். அல்லேலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க, சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது. அப்படி மறக்கக்கூடாது. அப்படி என்ன, ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டர் நியமிக்கிறாரு. 1 Corinthians 11:24 குறிச்சிக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25 அதில் பார்த்தா அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க,
1: திருவிருந்து.
0: அப்போ திருவிருந்து ஆண்டு நியமிக்கிறார் எதுக்குன்னா, என்ன மறந்துடாதீங்கப்பா, ஓய்வினால நியமிச்சுட்டு சொல்றாரு. இங்க பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உன் ரட்சிப்பை மறந்துடாத, அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து, என்ன நினைக்க செஞ்சுக்கோ. என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார், அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா, சடங்காச்சாரம் இல்லை, திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு, கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மறித்தார், என் இயேசு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே தந்தார், ரத்தத்தை சிந்தினார், சரீரத்தை பிட்க கொடுத்தாரு, அதை நினைவு கூறும்படி திருவிருந்து. மூணாவது ஒன்றையும் ஆண்டு நியமித்தார் பாருங்கள், நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. யோவான் 14:26 பாருங்கள், யோவான் 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க,
1: நினைப்பூட்டுவார்.
0: அப்போ அவங்க பரிசுத்தாவினை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, பரிசுத்தாவினோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு. ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைவு கூர்றதுக்கு, திருவிருந்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவர் பலியாக நமக்கு மாறினார், அதை நினைக்கிறதுக்கு திருவிருந்து. என்னை நினைவு கூர்றதுக்கு செய்யுங்க. மூணாவது, பரிசுத்தாவியானவர் எது கொடுக்கப்படுறாருனா, இயேசு சொல்லிய வார்த்தைகள்லாம் நமக்கு டெய்லி நினைப்பூட்டுறது தான். அப்போ முக்கியம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டால், யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா, ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க,
1: சிந்தித்து.
0: அந்த சிந்தனையிலேருந்து அவர் எடுத்துடக்கூடாது. அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்குதான் திருவிருந்து, அதுக்குதான் பரிசுத்தாவியானவர். உங்களை சிந்திக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார், அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களில் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னன்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா, இவ்வளோ நினைவு எவ்வளோ முக்கியம்னு. நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது, நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சி வைக்குது. அலையிலோயா. சில பேர் மனைவிமார புருஷன்ட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்த நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா, என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நினைப்பே இல்லையா, நாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் நினைப்பே இல்லையா, எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி ஆச்சு தெரியாது, அப்பா 12 ஆயிடுச்சா, இதை வந்துடுறேன் வந்துடுறேன், நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே. இப்படி நினைப்பே இல்லாத இருந்தால் ரொம்ப ஆபத்து, புரியுதுங்களா. அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா, அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கணும், என்னது நினச்சிக்கோ, ரெண்டு ஜீவன் இங்கே உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ நினச்சிக்கோ. புரியுதுங்களா உங்களுக்கு. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினோட ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறான், நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ. அல்லேலூயா. நினச்சிக்கிட்டே இரு, நினைக்கிறத விட்டால் என்ன தெரியாமல் போயிடும், உனக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது, இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்ல தான் போகிறோம், 103:2 என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்க. மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவையாவது வாழ்ந்துக்கலாம், கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம், நினைவு மட்டும் போயிடுச்சு அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட் அவன். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு. ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. எப்பொழுது அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் 3 அதிகாரம் இல்லை, நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து,
1: அவர்
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை
1: நினைத்துக்கொள்.
0: வழி எல்லாத்திலையும் நினைச்சுக்கோப்பா, வழி எல்லாத்திலையும் நினைச்சுக்கோ. அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினைச்சுக்கிற ஆண்டவரே, உண்மை அறியணும்னா உண்மை நினைக்கணும். நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நீங்களே நினைவாக இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்கள் தான். அப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்போ நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்றைக்கு பரிசுத்தரை அறிகிற அறிவே
1: அறிவு
0: எப்படி அறிஞ்சிக்கலாம்? மூணு வார்த்தை சொல்லுங்க பாப்பா. இப்போ முதலாவது டேஸ்ட் அண்ட் சி, தமிழில்
1: ருசித்து பாருங்க,
0: ருசித்து பாருங்க, சத்தமாக சொல்லணும். ரெண்டாவது டெஸ்ட் அண்ட் சி, என்ன செய்யணும்?
1: சோதித்து
0: சோதித்து பாருங்கள். மூன்றாவது சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சி. தேவனை அறிகிற அறிவில் நாம் வளரணும்.

0: Hallelujah. எல்லார எழுமேல இருப்போம் தேவ சமூகத்துல. Let's all stand up in the presence of God.
1: தேவ சமூகத்துல மனிதர்கள் எழுந்திருப்போம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lord, I want to know you more and more.
1: ஆண்டவரே, உம்மை அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: More and more.
1: இன்னும் அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Deeper and deeper, Lord.
1: இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the Holy is the true knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, அந்த அறிவில இன்னும் பெருக பண்ணும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அறிவில இன்னும் பெருக பண்ணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும், அந்த அறிவுல நிரம்பணும், அந்த அறிவுல நான் பெருகணும். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையாவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினாரு. இன்னைக்கு பேசுனதுனால நம்ம இதுவரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா அறியறதுக்கு, அந்த அறிவுல பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்றவங்களும் ராமையின் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னும் நான் இன்னைக்கு பெருகியிருக்கேன் அந்த அறிவுல. பாருங்க, இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா, அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும். அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளவு நேசிச்சிங்களா ஆண்டவரே? இவ்வளவு அன்பு கூர்ந்தீங்களா? இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா? உமக்கு நன்றி அப்பா. அவன் இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்காக எதை வேணால் நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவர் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும், அவன் இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றது தான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும் அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது? அலே லூயா. இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே? இன்னும் அறிய பண்ணோம். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு ருசிக்க இன்னைக்கு கிருபத்தாங்க, ருசிக்க கிருபத்தாங்க. இப்போ வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மனக்கண்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபத்தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபத்தாங்க. சொல்லுங்கள், வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றி கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ருசிச்சு பாருங்கள். தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாக சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாங்களை பண்டாயசாலில் கொண்டு வந்து பாரு, பின்பு நான் உன்னை நிரப்புறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னாரு. ஆனால் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கட்டாயப்படுத்தலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டு கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீனு கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். அலே லூயா. மூணாவதுக்கு படித்தோம், நினச்சி பாரு, விட்டுறாத. பாருங்கள், தாவீது வந்து பெரிய போராட்டத்தில் போய் நின்னா, அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ வந்து என் பக்கத்தில் வந்தினா என்னோட யுத்தம் பண்ண வந்தினா அவனை வெட்டி போடுவேன். துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கத்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது, அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கத்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்கள் சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்கள் சாட்சியே உங்களுக்கு பலன், உங்கள் சாட்சியே உங்கள் விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனமாயிருவோம். மறக்க மட்டும் கூடாது, என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசுல என்ன தோணுனா, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர். தாவீது சொல்லுவார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், ஆண்டவரே இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர்கள், ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறீங்க. நான் ஏன் பயப்படணும், இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாத்துனீங்க ஆண்டவரே, இனிமேல் உமை துதிப்பேன், நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380231774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியன் பேர் வினோத் பிரட்டோ. அதே போல் இந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலியமாக பாஸ்டர் டேனியல் அவருக்கு நான் கொடானக்கூடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சங்கீதக்காரன் வசனம் 118:17-18 சொல்வது போல், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் எனக்கு சாவு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த நிலைமை தான் கடந்து வந்திருக்கேன். இப்போது இதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாக விவரிக்கப் போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். என் தாத்தா பேர் வந்து இருதயசாமி பிள்ளை. எங்கள் பாட்டி பொன்னம்மாள் ஜோசப். இருவரும் மதுரையை சேர்ந்த சௌரஸ ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் வந்து அந்த காலத்துலேயே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு பாலிடெக்னிக்னால் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக சொந்தமாக ஒரு டூ வீலர் கடை வச்சுருந்தாங்க. ஃபாரின் பைக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறையா சேல் பண்ணுவாங்க. என்ன நோக்கத்தோட கடவுள் எங்கள் தாயின் தகப்பனையும் இணைச்சாருன்னு தெரில. எங்கள் தகப்பனுக்கு ஒரு 35 வரைக்கும் திருமணம் ஆகலை. நிறைய பொண்ணு பார்த்து எதுவுமே அமையலைன்ற ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா மதுரை. டோட்டலாகவே எல்லாமே டீவியேஷன் ஆச்சு. கடவுள் ரெண்டு பேரும் இணைச்சார். 1978 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லை. 1980 நான் பிறந்தேன். என்னை ஒரு நல்ல பக்தியான குடும்பத்தில் தான் என்னை வளர்த்தாங்க. அதே போல் என் தாய் குடும்பம் பார்த்திங்கன்னா, அவங்க எங்கள் தாத்தா வந்து ஏர்ஃபோர்ஸில் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி. இருவரையும் இணைச்ச தேவன். அடியான ஒரே ஒரு புள்ள தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். என்னை நல்லா வளர்த்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லா பரிபூர்ணமாக வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஆர்சி பேக்ரவுண்டோ சேர்ந்தவர். எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உண்மையான சத்தியம் என்னன்னு அறிஞ்சு அவர் சிஎஸ்ஐக்கு மாறினார். அதுக்கப்புறம் உண்மையான சத்தியத்தின் மூலயமா நாங்கள் வந்து பெந்தகோஸ்தில் லாஸ்ட்டில் போயிட்டுருந்தோம், பெந்தகோஸ் சபையில். அதில் தான் எங்கள் அப்பா மரித்தார். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடியனை நல்லா வளர்த்தாங்க. சிறு பிள்ளையில் நல்லா கர்த்தருக்குள்ள ஜபத்தில் சர்ச்சுக்கு போகிறதில் எல்லாமே நான் நல்லா தான் வளர்ந்தேன் வச்சேன். நல்லா தான் இருந்தேன். என்னை நல்லா கவனிப்பாங்க. ஒரே பிள்ளைனால என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்து 41 நாளாக அழுதுகிட்டே இருப்பேனா. எப்பயுமே பகல்லையும் அழுவேனா, நைட்டும் அழுவேனா, ஏன் அழுவேன்னே தெரியாதான். அழுதுகிட்டே இருப்பேனா. கரெக்டாக 41வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரிக்கை மூலயமா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் போயிட்டு இருந்ததான். அப்போ என் தாய் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து, எங்கள் சித்தி மாமா எல்லோரும் உட்காந்துருக்கும்போது, அப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அந்த ஒலிபரிக்கையில் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம், தன் மகன் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தன் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையே மடியில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகளின் கட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறும். அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு நான் அழுகையை நிப்பாட்டினேன்னா. அன்னைக்கு நிப்பாட்டினது தான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அழவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு இது, சரி நமக்கு தான் இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இப்படியே என் லைஃப் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 7th grade ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல் அட்மிஷன் கிடச்சிச்சு, சேர்த்தாங்க. நான் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, 2nd standard படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸுன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கை கால்லாம் வெட்டிட்டு ரொம்ப எச்சலாம் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு மாதிரி தலை ஷேக் ஆகிட்டு கை கால் ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகணும். எங்கள் அப்பா அந்த காலத்திலே எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது. பிரெயினில் இஇஜிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போது எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தலையில் போகிற பிரெயினில் போகிற பிளட்டு வந்து 1 second கிளாட் ஆகுது. அந்த கிளாட் ஆகிறனால தான் இவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ இவர் வந்து எப்போனாலும் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கீழே விழுகலாம். ஸோ இவரை வந்து எப்பயுமே நீங்கள் டென்ஷன் படுத்தக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், எந்த டென்ஷனான காரியமும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படியே விளையாட்டிலேயே ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணாங்க. நான் என்ன பிடிக்கும் என்ன விளையாடுவேன் இப்படியே தான் இருப்பேன்னாங்க. என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 weeks நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படியே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 9 முறை ஃபிக்ஸு வந்துச்சு. அடிக்கடி ஃபிக்ஸு வரும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ கடைசியாக டாக்டர் என்ன சொன்னார், ஒரு டேப்லெட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதை கொடுத்து இதை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும், ஏன்னா இதை நிப்பாட்டினா அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடும். திடீர்னு ரோட்டில் கூட விழுந்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி இந்த சிபிஎம் சர்ச் போவாங்க. அப்போ அங்கே ஒரு மூத்த தாயார், அவங்க பேர் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்ககிட்ட ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த டேப்லெட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கடவுள் வந்து உங்கள் பிள்ளைய பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு இனிமேல் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கூட கடவுள் இருக்காரு, நமக்கு இந்த ஃபிக்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி தூக்கி அந்த மாத்திரை ஜெபிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம். அதிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஒரு 9 தடவை வந்தது. இப்போ வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி அந்த டேப்லெட்டை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிக்ஸுன்னு ஒரு சிம்டம்ஸ் என் லைஃப்பில் கிடையாது. இப்படியாக என் ஸ்கூல் வாழ்க்கை கடந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸு வந்ததுனால அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு, மேக்ஸ் சரியாக வரல. ஏன்னா பிகினிங்கில் அந்த 4th 5th தான் மேக்ஸோட ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி லீவ் போட்டனால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஸோ நான் 10th வரைக்கும் ப்ரமோட் ஆகி போயிட்டேன். 10th எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல. மிஸ்ஸு எல்லோரும் முன்னாடி இந்த செம்மு போடும்பாங்க, எனக்கு போட தெரியாது. இதனால் நான் அசிங்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் அடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றிட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டேன். இப்படியாக ஒரு 1 வீக்கு இதே மாதிரி நான் பண்ணேன். அப்போது ஒரு மிஸ்ஸு மூலியமாக எங்கள் டீச்சருக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வினோத் வந்து என் டியூஷனுக்கும் நான் போகலை. அப்போ அந்த டியூஷன் மிஸ்ஸு எங்கள் மிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வினோத் வந்து டியூஷனுக்கும் வரல, ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவங்க மிஸ்ஸு எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வினோத் வரலன்னு கேட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லையே அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்ஸுக்கு பயங்கர கோபம். அப்போது என் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்த பிரியம். ஏன்னா எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. நான் இப்படி கட் அடித்தேன்னு தெரிஞ்சவுடனே என் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகிட்டாங்க. ஆக்ரோஷமாகிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் தாயும் என் தகப்பனும் நானும் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனவுடனே எங்கள் அப்பா சொன்னார் பிரின்ஸிபால்கிட்ட, சார் என் பையன் பண்ணது தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, பிரின்ஸிபாலும் இறக்கப்பட்டு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி பார்க்கலாம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு வந்து அதை அந்த தீர்ப்பை ஒத்துக்கவே இல்லை, சுத்தமாக இல்லை, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தாயும் தகப்பனும் அப்படி வெளியில் வராங்க. அப்போ ஒரு பிரதர் வராரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் அறிமுகமாகிறாரு. எங்கள் அப்பா பேர் சேகர். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சேகர் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைப்பா, நான் என் பையன் இந்த மாதிரி மேக்ஸ் வரலன்னு சொல்லி கட் அடித்து ஸ்கூலுக்கு சுற்றிட்டான், டிசி கொடுப்பேன்னு நிற்கிறாங்க, அவங்க மிஸ்ஸு ரொம்ப அவன் மேலே கோபமாக இருக்காங்க கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் யார் அந்த டீச்சர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆர்த்தர் தேவசிங் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. சொன்னோடனே அடுத்த வார்த்தை, சேகர் ஆர்த்தர் தேவசிங் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான், நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு நான் ஆச்சரியம், என்னடா டிசி கொடுக்க நம்ம போயிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு அவர் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர், அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி, ஏய் அவங்க நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம், ஏதோ அந்த பையன் மேக்ஸ் வரலன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனால் இவனை எப்படியாவது நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி இவனுக்கு சேர்த்துக்கோ, இவனுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட பையன், நான் தான் இந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உடனே பிரின்ஸிபாலை பார்த்து, இல்லை நான் அந்த பையனுக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த பையனை இது பண்ணுங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த அந்த தேவ மனுஷன் அந்த எங்கள் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சேகர் நான் என்றைக்குமே வரமாட்டேன், இன்றைக்கி தேர்ச்சியாக வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைனா இன்றைக்கி உன் பையனுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் என்னோட காரியத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் என்னோடையே இருந்து என் கூடவே இருந்தார். இதை நான் புரிஞ்சிக்காமல் அப்படியே உலகபூர்வமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வரலன்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்யூர் சயின்ஸ் எடுத்தேன். ப்யூர் சயின்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா இது படிப்பேன், சயின்ஸ் ஓரளவுக்கு மற்றதெல்லாம் படிப்பேன் மேக்ஸை தவிர. ஸோ மேக்ஸ் வரலன்னு தான் சயின்ஸ் எடுத்தேன். அதை படித்து ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினேன். ஓரளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மார்க்கில் ஆவரேஜான மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் என் மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி தான் ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை. எனக்கு அமெரிக்கன் காலேஜ் மதுரை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிரிட்டிஷ் காலத்து காலேஜ். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நாங்கள் தடுமாடிட்டு இருக்க நேரத்தில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுன்னா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு தருணத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மொதல் நாள் எங்கள் வீடு தேடி ஒரு தெரிஞ்சவர் மூலமா இது பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போனார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம வீடு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் செஞ்சுருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்குன்னு தெரிஞ்சவங்க எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். நான் தான் லாஸ்ட், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னா அதுக்கு மொதல் நாள் கொண்டு அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கிருபையினால் அந்த அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் எம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் செட்டிலே நாங்கள் நாலாவது பேட்சு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எங்கள் அப்பா வந்து நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை, ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெரியரில் நான் ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன். நல்ல இருக்கு நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா முகமது ஜாபீர், வினோத் பிரபு, ஆண்ட்ரூ, ஐசக், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அம்மா கூட ஒரு சொந்த தாய் தகப்பனை போல் பாசமாக பழகுவாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிஎஸ்சி சீட்டு கிடச்சிச்சு. அப்போது என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் கூட வந்தாங்க. வினோத் பிரபு, ஆண்ட்ரூ பிரதீப் இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் செவன்த் இயரில் படித்தவங்க தான். இவங்க அப்படியே என் கூட வந்து பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படித்தோம். படித்து நல்லா அப்படியே போயிட்டுருந்துச்சு லைஃபு. ஸோ பிஎஸ்சி படிக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியெல்லாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் ப்ளஸ் டூலேயும் மார்க் கம்மி தான், ஆனால் என் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எனக்கு அந்த சீட்டை பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்னார். அதில் நான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சியில் செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் எம்எஸ்சியில் நல்லா படித்தேன். எம்எஸ்சி அதே காலேஜில் நாங்கள் செகண்ட் பேட்சு, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜில் செகண்ட் பேட்ச் நாங்கள் தான். நல்லா படித்தோம், வைராக்கியமாக படித்தேன். கடைசி நிமிஷத்தில் வரும்போது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல, எங்கள் அப்பாவால் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோனுக்கு நானும் எங்கள் அப்பா தகப்பனாரும், ஏன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தனால எங்கேயுமே லோன் கிடைக்கல. என் தகப்பன் அலைஞ்சார் பயங்கரமாக, போய் ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கு எல்லா பேங்க்கும் அலைஞ்சாங்க. நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கடைசி எங்கிட்ட ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினோம். அதுக்கே நாங்கள் டெய்லி போவோம். அந்த மேனேஜர் இங்கே உட்காருங்க பாரு, நாங்கள் அப்படியே ஒரு அனாதை போல் உட்காந்துருப்போம். எனக்கா மனசுக்குள்ளே நம்மனால் நம்ம தகப்பனும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஸோ எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இப்படியே சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. சும்மா ஜாலியாக அப்படி சிகரெட் குடிப்பேன், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, எல்லோரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தது தான். அப்புறம் கரெக்டாக 2005 என் தகப்பனார் தவறினார் மதுரையில்.
எங்கள் தகப்பனார் தவறின உடனே அப்படியே என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மதுரையிலேருந்து எங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி எங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாஸு, அவங்க தகப்பனார் இறந்து 4 நாளையில் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவை என்னால் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போது எனக்காக ஒரு மனசில் பட்டுச்சு, சரி கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜாப்பு பார்த்திங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு மெரெயின் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாப் கிடச்சிச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபுல்லம் சூப்பர்வைசராக ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் எம்எஸ்சி படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு 5000 தான் எனக்கு சேலரி கிடச்சிது. 2 வருடமாக நான் வேலை பார்த்தேன் அங்கே. என்னால் அதுக்கு மேலே என்ன, -5 டிகிரி டெம்பரேச்சர், அங்கே அமோனியா கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால் நான் திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் ஷிஃப்ட் ஆகி அப்போலோவில் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக, எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் மதுரை தான், நான் அமெரிக்கன் காலேஜ். எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பேக் சைடு தான், அவங்க மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் டி ஃபார்ம் படித்தாங்க. இப்படி நல்ல ஒரு அறிமுகமான ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுவோம். எங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்களோட ப்ராப்ளத்தை கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்படி அறிமுகம் ஆகும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது காதலாக மாறிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். அப்போது அவங்க வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என் ஒய்ஃபு. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே ஒரு நல்ல ஃபெய்த் உண்டு. பைபிள் வாசிப்பு, அந்த ஸ்டேஜில் நின்று கடவுளை பற்றி இது பண்ணுறது நல்லா படித்து நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. ஸோ இது மூலமா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5 வருட காலமாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருடம் கழித்து தான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் டோட்டலாகவே வேறு வேறு டீவியேஷன் இருந்தாலும் கடவுள் இணைச்சார் எங்கள் ரெண்டு பேரையும். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு நிச்சயம் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு தகப்பனார் கிடையாது, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மாமா தான் என்னை ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு அந்தளவுக்கு பண வசதியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வீட்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப வசதி இல்லை, நார்மலான அவரேஜான ஃபேமிலி. அவங்களுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்கள தான் ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெருடர்கள், அவங்க அக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால சரி அது தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்படி தான் நடந்துச்சு. 2012 எங்கள் கல்யாணம் நடந்தது. திண்டுக்கல்லில் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நடந்துச்சு. அப்போது நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வர்றோம். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி போனோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ வரும் போகும். இது எல்லார் வீட்லேயும் வர்றது தான், அதே போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் மனம் உகர்ந்து கல்யாணம் பண்ணனால அப்படியே சகிச்சு போனோம். என் தாயும் எனக்காக சகிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே நல்லா பேசிப்பாங்க. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியாக போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் எனக்கு பார்த்திங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படியே சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அது எப்படி மேற்கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே என்னால் முடியலை. அப்போ அந்த பிரச்சனையில் இருந்தலா, என் மனைவி நிறையா பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தா, என்னை கூடவே இருந்து என்னை தாங்கினா, வழி நடத்தினா. அப்போ இப்படியாக போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐக்கு இல்லாத தான் இது பண்ணோம், இது மேரேஜுக்காக தான் சிஎஸ்ஐயில் போனோம். அப்போ 2020 திடீர்னு எனக்கு ரொம்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியில் வந்து கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை, பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த சர்ச் போங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை கடவுள் வேறு பிரித்து சிஎஸ்சிலேருந்து டிவியேட் பண்ணி அந்த சர்ச்சு கொண்டு போனார். அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு நம்ம சிஎஸ்சி விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நம்ம டிவியேட் ஆகுறோமே, இதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணால் எங்களை சத்தியத்துக்குள்ளே கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. அவர் மூத்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா, அந்த ஆண்டியும் ஒரு ஊழியக்காரங்க தான். அவங்க மூத்த பையன் பேர் எபினேசர், அவரும் ஒரு ஊழியக்காரு. ரெண்டாவது பையன் பேர் கிடியன் பிரகாசம், அவரும் ஒரு ஊழியக்கார் தான். எங்களை நல்லா லீட் பண்ணாங்க. இப்படியா எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் பண்ணாலும் என்னை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிச்சிட்டே இருந்தான். எப்படின்னா உலகத்து பூர்வமாக சினிமா பார்க்குறது, சிடி வாங்கி பார்க்குறது, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, பிள்ளைங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது, இதை வாங்கி கொடுக்குறது, இப்படியா எனக்கு கடவுளை விட்டு ரொம்ப டீவியேஷன் ஆகிட்டே இருந்தேன். என் மனைவி இந்துலேருந்து வந்தாலும் ரெண்டு தடவை பைபிள் வாசித்துருக்காங்க, மூணாவது தடவை படிச்சுட்ருக்காங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் நீங்கள் சர்ச் போனால் ஒரு ப்ரேயர் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்க, சர்ச்சில் உட்காந்துருப்பேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கறக்கும், அப்படியே தூக்கம் மாதிரி வரும், இந்த மாதிரி பிசாசு போராட்டம் அதிகமாக என் வாழ்க்கையில் இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல. நான் இப்படியா என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டீங்க, நானாவது ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் வந்து நானே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து சரி அப்படியே உலக பூர்வமாக போனதுனால அப்படியே டிவேட் ஆகிட்டேன். டோட்டலாகவே என் கேரக்டரே மாற்றிட்டேன். இப்படியா என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்சி ஓப்பனாக சொல்ல போனால், சிஎஸ்சி சர்ச்சில் நான் போகும்போது வெளியில் அந்த பைக் நிப்பாட்டுற இடத்துல தான் நிற்பேன். பிரசங்கம் ஒரு பக்கம் எடுப்பாங்க, நான் காணிக்க போடுவேன், முடிஞ்சதும் வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும், அது ஒரு பெந்தேகோசை பேக்ரவுண்ட் சபை, அந்த சபைக்கு போனவுடனே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே எங்களை கவனித்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லாவே என் ஒய்ஃப் டோட்டலாக சேஞ்சு, எப்படிலாம் ஹிந்துவிலேருந்து வந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சோ, அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு கடவுளுக்குள்ளே ரொம்ப லீடிங் ஆகிட்டு நல்லாவே போயிட்டு இருந்தாங்க. இப்படியா என் ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு. நானும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ஒரு வேலைக்கு போவேன், அங்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பேன், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பியும் இப்படி அடுத்த ஒரு கம்பெனி மாறுவேன். இப்படியா ஒரு அஞ்சாறு கம்பெனி மாறி மாறி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். இப்படி கம்பெனி மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக கோவிட் வந்தது. கோவிட் வந்தப்போ நான் வேலை பார்த்துருக்க இடத்துல அவசரப்பட்டு அங்கே ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்னு சொல்லி நான் வேலையை விட்டேன். எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரில. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி சுடர் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒரு ரெண்டு வருடம் வேலை பார்த்தேன். அதே போல் எனக்கு திருமணமாகி கரெக்டாக 2013 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. என் குழந்தை பேர் ஏஞ்சலின் கிரேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை, தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் கிருபையாக ஏஞ்சலின் கிரேஸ்ன்ற ஒரு பெண் குழந்தையை எனக்கு அருளினார். அவளை நாங்கள் நல்லா வளர்த்தோம். நல்லா பக்தியாக இருப்பாள், நல்லா பாட்டு பாடுவாள், ஜெபம் பண்ணுவாள், எல்லாமே நல்லா போயிட்டுருந்துச்சு. அதே போல் 2017 சாம் ஷாலோம் என்ற ஒரு ஆண்மகனை எங்களுக்கு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தார். இரு பிள்ளைகளும் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலு, சென்னை தாம்பரத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் ஒரு மிராக்கல் தான். ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு லீட் பண்ண யாருமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு சொல்லுவாள், நிறைய பேர் சொல்கிறாங்க எம்சிசி ஸ்கூல் நல்லாயிருக்கும், அங்கே வேணால் பிள்ளைய சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவில் ரெண்டு பேரும் போகிறோம். நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அட்மிஷனுக்குன்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே ஆஃபீஸில் கேட்குறோம், எதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அட்மிஷன் முடிஞ்சு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி வந்தோம். திரும்பின உடனே கரெக்டாக அந்த பிரின்ஸிபால் அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா வந்து ஆஃபீஸில் உள்ள அனிதா, ஆனால் என்னுடைய மனைவி பேர் அனிதா. அப்போ என் ஒய்ஃபு டக்குன்னு திரும்பி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. உடனே அவங்க, இல்லை உங்களை கூப்பிடல, நான் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டேன், இனிவே ஏன் இவ்வளோ சோகமாக போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவங்க பிரின்ஸிபால் கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னால், இல்லை மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்தோம், ஆனால் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே
எதை வச்சு இந்த ஸ்கூலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, கடவுளுடைய ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிள்ளைங்களை சேர்த்தா நல்லா கிறிஸ்துக்குள்ளே நல்லா வளருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வாரத்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணால்? ஸோ எங்கள் பாட்டியோட தம்பி, அவர் வந்து அவர் சிஎஸ்ஐயில் ஒரு மெம்பராக இருந்தாங்க, அவர் பேரை நான் சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அவருக்கு உங்கள் அம்மா என்ன வேணும் அப்படின்ற அந்த பிரின்ஸிபால் கேட்டாங்க. அடுத்த வாரத்தை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை உங்கள் அம்மா பேர் பரிமலாவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, என்னடா எங்கள் அம்மா பேர் கொண்டு பிரின்ஸிபால் சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, சரி நீங்கள் போங்க, நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசி வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேயே கால் பண்ணி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்மிஷன் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அந்த பிரின்ஸிபால் சொன்ன வார்த்தை, உண்மையிலே உங்கள் டாட்டர் வந்து வெரி லக்கி, அன்றைக்கி நீங்கள் வந்த அன்னைக்கு இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து புது வாட்ச்மேனு, பழைய வாட்ச்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ளே அனுமதி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்டேன், உங்கள் பேரும் அனிதாவாக இருந்தனால தான் நீங்கள் திரும்பினீங்க. இன்றைக்கி அணி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் சேருதுன்னா இது கடவுளுடைய கிருபை அப்படின்னாங்க. எங்களுக்காக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறார், நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் காரியம் முதற்கொண்டு கடவுள் எவ்வளோ தயவாய் அன்னைக்கின்னு பார்த்து அந்த வாட்ச்மேன் புதுசு பிரின்ஸிபல் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு அனிதா வா ஆஃபீஸ் அனிதா, ஆனால் என் மனைவி திரும்பி என்னன்னு கேட்க அந்த அட்மிஷனுக்கு கடவுள் கிருபியாக எங்களை தயவு செய்தார். இப்படியா எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க போது என் ஆஃபீஸ் வாழ்க்கையிலேயும் நிறைய போராட்டங்கள், ஒரு ஒரு கம்பெனியாக மாறி மாறி மாறி வந்து கடைசி கோவிட் டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 2 வருடம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரைமெக்ஸ் கேன்சர் லேபுன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ அங்கே கேம்ப் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை ரெஃபர் பண்ணனால என்னை கூப்பிட்டாங்க. இதன் மூலியமாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியா என் கடந்த வாழ்க்கை 2021-22 அங்கே ஒர்க் பண்ணேன். இப்படியா போயிட்டே இருந்துச்சு, நிறையா கம்பெனி போனேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆக சேலரி இன்க்ரீஸ் ஆக கடவுளை நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். கடவுளை விட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு ஒரிஜினலான கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு சிந்தை வாஞ்ச எதுவுமே எனக்குள்ளே இல்லை. நான் டோட்டலாக உலகபூர்வமாக தான் இருந்தேன். ஸோ 2023 மார்ச் மாதம் கரெக்டாக எங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுமே நான் கடவுளை விட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 21 ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என் தலையில் கை வச்சு நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன்னு சொல்லி எனக்கு ப்ராபசி சொல்லியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அனுகூலமாக எனக்கு நடக்கலை. ஆனால் 2023 அந்த தொடங்கினதுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல், இத்தனை ஊழியக்காரங்க நம்மளை ஊழியக்காரன் ஆவேன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்ம கடவுளை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோமே, நமக்குள்ளே எந்த ஒரு ஒரு ஊழியத்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. ஒரு ஊழியக்காரங்கன்னா எப்படி பக்தியாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கடவுளை ரொம்ப நேசிப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லுவாங்க, நம்ம இப்படி உலகபூர்வமாக இருக்கமேன்ற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு வெப்ராலம், ஒரு அரிச்சல் எனக்கு இப்படியா போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில் 2023 ஜூலை 16 அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, நான் எண்ணி முடியாத ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. என் ஹெட்டே இப்படி டோட்டலாகவே இந்த ரைட் சைடு ஹெட்டே டோட்டலாக ஓப்பன் ஆகி அடிபட்டிருக்கேன். இது அடிபட்டது கூட எனக்கு தெரியாது. ஜூலை 16 நான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்பெக்சின்ஸ் சொல்லி ஒரு இருமல் டானிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக என் டீமோடு போயிருக்கேன். லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேனில் போகாமல் நான் வண்டியில் போயிருக்கேன். வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, விடிய காலையில் 5 மணி அளவில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, 5 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்திருக்கேன். யார் எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஜூலை 16 அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 26 எனக்கு பழைய ஞாபகம் வருது. திடீர்னு முழிச்சுட்டு என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் என்னை அட்மிஷன் போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன்,
எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு அப்புறம் கடவுளை தான், ஜோமனை ஏசப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இப்படி ஆனது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்தவங்க என்ன யார் யார் வந்தாங்க போனாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகமே வருது. இது வரைக்கும் எனக்கு அந்த அடிப்பட்ட இன்சிடெண்ட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலை. எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும், எப்படி ஆச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு துயர சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கடவுள் உண்மையான அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக என்னை வச்சுருக்காரு, இந்த உலகத்துக்கு என்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு ஏசப்பா. ஏன்னா நான் எத்தனையோ பேர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட். வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாமே. நான் கூட லவ் மேரேஜ் பண்ணதை நினச்சி ஒரு நேரம் யோசிப்பேன், நம்ம இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு லவ் மேரேஜ். ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கும் அவர் ஒரு மீனிங்ஃபுல்லான திங். என் ஒய்ஃப் மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு யாருக்கும் இவ்வளோ போல்ட்னஸ் வராது. அவ்வளோ தைரியமாக இருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு என்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு. 6 மாதம் அவங்க இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ஒரு 21 லேக்ஸ் ஆச்சு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த 21 லேக்ஸும் கடவுள் அதிசயமாக எங்களை நடத்தினார், கடனே இல்லாமல் நடத்தினார். உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கள் தான் என் வாழ்க்கையில் செஞ்சார். நான் எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இது. இது மாத்திரம் இல்லாமல் என் கை லெஃப்ட் ஹேண்டு 2 துண்டாக உடஞ்சிருச்சு. டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உடஞ்ச 2 எலும்பு

ஃப்ரெண்ட் ஆகி இந்த வோக்கல் கார்டை இப்படி டச் பண்ணி பேச வைக்கிறான். இல்லைனா என்னால் பேசவே முடியாது. அவர் சொன்ன ஒரே வேர்டு தான் மெடிக்கல் மிராக்கிள்னு. நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு. இவ்வளோ ஷார்ட் டூரியேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து இவ்வளோ ரெக்கவரி ஆகி இவ்வளோ நார்மல் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையிலே உங்கள் விஷயத்தில் அது வந்து பெரிய அதிசயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என் கூட வேலை பார்த்த பசங்கள்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி கேம்ப்புக்கு நான் விடிய காலையில் போகும்போது எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே நான் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும்போது அந்த அப்பெக்ஸ் கம்பெனி HR எனக்கு கால் பண்ணியிருக்காரு. என் ஃபோனுக்கு இவ்வளோ அடிப்பட்ட எனக்கு இந்த ஃபோன் மாத்திரம் இன்னும் டேமேஜ் ஆகலை. இந்த ஃபோன் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அடிப்பட்டது தெரிஞ்சிருக்காது, இந்நேரம் நான் மறித்து போய் 10 மாதம் ஆயிருக்கும். உண்மையிலே கடவுள் என்னை தயவாக என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு உயிருள்ள சாட்சியாக எனக்கு கடவுள் பிள்ளைகள் மத்தியில் நான் ஒரு சாட்சியாய் விளங்க என்னை நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் ஐயோ எந்த லொக்கேஷன் கேட்டு உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நேரத்தில் எங்கள் பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடுவீங்கன்னீங்களே நீங்கள் எங்கே இருக்கீங்க. அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்கா இருப்போன்னு எங்கள் பசங்களும் வந்திருக்கு. இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பூர் GH கொண்டு போயிருக்காங்க. GH-ல அவர் பொழைக்க மாட்டார், அவர் இறந்துருவார், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னை வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் அடிப்பட்டது விடிய காலையில் 5 மணி, ஆனால் என் ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் 9:00 தான் போயிருக்கு. இந்த மாதிரி அவர் அடிப்பட்டு ஏன் என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது கூட கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு 9:00 சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி வந்து சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 6 மணி நேரம் ஆப்ரேஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுள் கூடவே இருந்து எனக்கு உயிரை காப்பாற்றி இன்றைக்கி நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன அவர் வச்சுருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் எங்கள் சர்ச்சில் கூட நான் அடிபடுறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கேட்குறாங்க, ஒரு பாட்டை அவர் எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பாட்டை எப்போ பிரதர் ரிலீஸ் பண்ணுறது? அப்போ கூட நான் பெருமையாக எனக்கு July 29 என் பர்த்டே பாஸ்டர், அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அந்த 29ஆம் தேதி நான் கோமா ஸ்டேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாட்டை கேட்கும் போது உண்மையிலே என் மனசில் ஒரு பெரிய ஒரு இது. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா

இதுபோல் என் வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகளை என் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். இதை நான் இப்போ தான், இப்போ ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் தான் நான் கடவுளுடைய உண்மையான அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த பாட்டு பாடும்போது, ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அவர் அன்பை ருசித்து நான் பாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருமையாக நான் அழகாக இருக்கேன். இந்த உலகத்தில் அழகெல்லாம் மாய, அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி நான் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இந்த ரைட் சைடு ஆகி இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி அதில் நர்வில் அடிபட்டனால கொஞ்சம் கன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னுமே எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகலை அந்த ஐ. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோற்றமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னு அந்த மன மேட்டுமே இருந்துச்சோ, இன்றைக்கி டோட்டலாகவே கடவுள் இருந்தாலும் என்ன அந்த டோட்டலாக, அந்த டோட்டலாகவே என்னோடய ஸ்ட்ரக்சர் மாறாத அளவுக்கு கடவுள் எனக்கு அற்புதமாக என் வாழ்க்கையில் என் ஜீவியத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்த தேவன் எல்லோரும்

கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, 21 லட்சம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி சமாளித்தோன்னு எங்களுக்கே சொல்ல முடியல. எத்தனையோ நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் சம்பாதிச்சேன், எங்கள் அப்பா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கல, என் கூட படித்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனசில் ஏவி அவங்க நிறையா பேர், ஆண்ட்ரூ பிரதீப்பு, வினோத் பிரபு, நிறையா பேர் சொல்லலாம், மணிசங்கர், நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர், சதீஷ் பிரபு, எல்லோரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்ன துபாயில் இருந்தெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு, ஜாபீர்னு ஒரு ஃப்ரெண்டு, ஜியான் ஒரு ஃப்ரெண்டு, எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவங்க கடவுள் ஏவியிருப்பார் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே போல் என் மனைவி கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கூட நிறைய உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல, முக்கியமாக என்னை உயிரோட உயிருள்ள ஜீவனோட என்னை வைத்த தேவனுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அவரோட அன்பு அளவில் முடியாத அன்பு, இதை யாராலையும் உணர முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன், சர்ச்சில் உட்காந்தேன்னா எனக்கு அப்படி தூக்கமாக வரும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆக்சிடெண்ட், இப்போ தான் அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, என் கண்ணிலிருந்து அப்படியே அவரோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே என்ன அறியாமல் என் கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும். முன்னாடி வந்து ஒரு போலியான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடவுளை பற்றி தெரிஞ்சு நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவனை தான் இருந்திருக்கேன். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை தகுதிப்படுத்தி வேறு பிரிச்சிருக்கார். கடவுளுடைய நாமத்தை பற்றி நான் பல ஆத்மாக்களுக்கு சொல்லி, என் மூலியமாக எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உபத்திரத்தில் இருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்குது, யார் யாருக்கோ எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தான் பிரச்சனை, நான் ஒருத்தட்ட சொன்னால் அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கும்போது அதுக்கு கடவுள் என்னை எவ்வளவோ பாதுகாத்திருக்கார், எவ்வளவோ வழி நடத்தியிருக்கார். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் உண்மையிலே எங்களை அப்படியே வழி நடத்தினா. அதே போல் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களும் சரி, எங்கள் சபையை சேர்ந்தவர் எல்லாருமே எங்களுக்கு எனக்காக ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. எங்கள் ஸ்கூல், எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ளது நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்க சர்ச்சில் சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள எங்கள் மூத்த அங்கிள் அவர் ஒரு 78 வயசில் 10 நாள் எனக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, எங்கள் ஏபி பாஸ்டர் மூத்த மகன் அவரும் என் கூடவே இருந்து, நான் டிச்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்தி என் குடும்பத்தை இது பண்ணி எவ்வளோ பாதுகாத்துருக்காங்க. அதே போல் நான் ரெக்கவரி ஆகி வந்த உடனே எங்கள் பிசாசு எப்படியாவது எங்கள் குடும்பத்தை பிரிக்கலான்னு வகை தேடினான் என் மூலியமாக. ஏன்னா நான் வந்து பிசாசு போராட்டத்தினால பல பாவத்துக்குள்ளே நான் சிக்குண்டு, சினிமா, உலகத்து பூர்வமாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது, இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்துறது, நம்ம ஒய்ஃபை இப்படி சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்களை இப்படி பண்ணணும், அவங்களுக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், இப்படியா என் மைண்டை டோட்டலாக டைவெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதிலிருந்து இப்போது டோட்டலாக ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு கடவுளுடைய அன்பை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இயேசப்பாவை தவிர வேறு யாரும் உயிருள்ள தேவன் கிடையவே கிடையாது. இதை நான் வைராக்கியமாக நம்புகிறேன். நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் போய் இப்போ கூட அந்த டாக்டர் போனார்னா சொல்லுவார், உண்மையிலே இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கல், ஓன் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி ஷார்ட் டூரியேஷனில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெக்கவரி ஆகி நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் இந்த வாரம் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லுவேன், என் ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் வீக்கில் அவர் கண் முழிச்சிடும், எனக்கு அவங்க கொடுத்த கெடு வந்து பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆகும் கண் முழிக்க அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக என் ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்ச 1st வீக்கு சர்ச்சில் போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா டாக்டர் சொன்னாராம், உங்கள் விசுவாசத்தை நான் கெடுக்க விரும்பலை, ஆனால் கஷ்டம், 6 வாரமாவது ஆகும், 6-8 வாரம் ஆகும் ஒரு கண் முழிக்க அப்படின்னாங்களாம். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே சாட்சி சொல்கிறாங்களாம், மண்டே ஹாஸ்பிட்டல் வராங்க, பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாராம், என்ன அப்படின்னா
நான் உள்ளே போகிறாங்களாம், என்னை அப்படியே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்களாம் பெட்டில், அப்படியே கீழே அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி பார்த்துட்ருக்கேன்னா ஒய்ஃபு பயந்துட்டு என்ன என்னன்னு கேட்குறாங்களாம். நீங்கள் பயப்படாதீங்க, நேற்று நைட்லேருந்தே அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்களாம். என் ஒய்ஃபுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கடவுளோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திட்டு சாட்சியில் சொல்லிட்டு வந்தோம் பாரு, கடவுள் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ரெஸ்பான்ஸு. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையிலே இப்போது நான் கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயருக்கு உடனே உடனே ரிசல்ட் கிடைக்கிது, இதை நான் லைவாக உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் படுத்திருப்பேன், கரண்ட்டு போயிடும், என்னால் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எஸ்அப்பா எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் என்ன கரண்ட் வரணும், என்னால் உட்கார முடியல அப்படிம்பேன். 5 மினிட்ஸுமே 2 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வந்துடும். இப்படியா ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி நிறைய ஒரு 10-15 தடவை இதே மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் உடனே உடனே கிடச்சி அப்போ தான் நினச்சேன். அப்போ ப்ரேயர்னால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணால் மாத்திரம்தான், ஏன்னா இந்த காலத்தில் பைபிள் வாசிப்பு இல்லை, எனக்கு சுத்தமாக பைபிள் வாசிப்பே இல்லை. இப்போ நான் 43 வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கலை. ஆனால் என் மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்தால் 2 தடவை பைபிள் முடிச்சுட்டு 3வது தடவை பைபிள் வாசிக்கிறான். அப்போ நானே யோசிப்பேன், அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை இது பண்ணிட்டோம். கடவுளுக்குள்ளே இருந்தும் அவர் அன்பை ருசித்தும் அவர் எப்படியாப்பட்ட தெய்வம்னு தெரிஞ்சும் நம்ம அவரை விட்டு டீவியேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலே ஒழுங்காக இருந்தேன், இருந்தாலும் கடவுள் நேர்த்தியான நேரத்தில் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னை தொடணும்னு அவர் முன்னாடியே திட்டமும் தெளிவாக வச்சுட்டாரு. அதை குறித்து முன்குறித்து தான் எனக்கு அனிதான்ற ஒரு மனைவியை இணைச்சிருக்காரு. இன்றைக்கி அனிதா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து என்னோடய உயிரை 3-4 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து வைராக்கியமாக இருந்து ஜெபிச்சு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 4 மந்த்ஸில் என் ஹஸ்பண்டை நான் நடக்க வைக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார். அவரே ஆச்சரியப்பட்டார், அந்த 4 மந்த்ஸில் நான் நடந்தேன், அன்றைக்கி நான் செக்கப் போகிறேன், டாக்டர் எந்திச்சு நடங்க அப்படின்றாரு. நடந்தால் அவரே, பா வெரி கிரேஸ்ஃபுல் டு சி, இட்ஸ் அ மிராக்கிள், இப்படி ஷார்ட் டைமிங்கில் இவ்வளோ ரெக்கவரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், என் தெய்வன் உண்மையுள்ள தேவன், அவர் நினச்சா அவர் எல்லாமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக செய்யக்கூடிய ஒரே தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஒன்லி லிவிங் ட்ரூ லவ்விங் காட், என்னை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன். இது எத்தனையோ ஊழியக்காரங்க மூலியமாக எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த 43 வயதில் தான் இவனுக்கு நம்ம ஊழிய பாதையில் வருவான்னு சொல்லி அவர் முன்னாடியே முன்குறித்து திட்டமும் தெளிவுமா என்னை பற்றி நூக்கன் காணல் எல்லாமே தெரிஞ்ச ஒரே தேவன் அவர் தான். அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும். அதே போல் எத்தனையோ பேருக்கு கடவுளை பற்றி சாட்சி சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது பைசா கொடுக்கணுமோ அப்படிலாம் யோசித்துட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சாட்சி சொல்லணும், கடவுளுடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு இலவசமாக தான் இந்த ஒரு சுவிசேஷம் மாதிரி தான் இந்த ஒரு சாட்சியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நீங்களும் அந்த கிரைஸ்ட் காலிங் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் கண்டிப்பாக. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, இதை வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு அவர் தேவன் எப்படியாப்பட்ட அன்புள்ளது. அவங்க உண்மையிலே இறக்கமுள்ள தேவனுங்க, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. பாவிகளை நேசிக்க தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகபூர்வமான மனுஷங்க, இப்போ நான் தப்பு பண்ணேன்னு என் ஒய்ஃபுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க ஒரு மாம்சீகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மன்னித்து ஒரு அன்பாக நம்மளை நேசித்து இன்றைக்கு எனக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுளை பற்றி நான் பேசுகிறதுக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் ஊழியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஊழியம், பிரசங்கம் பண்ணுறது கடவுளோட நாமத்தை நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுளுடைய சாட்சிக்கும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பேட் இன்சிடெண்ட், இது பேட் இன்சிடெண்ட் இல்லை, இட் வாஸ் மை கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கடவுள் என்னை டீவியேட் பண்ணுறார், 43 வருஷத்தில் எனக்கு ஒரு புதிய வழியை எனக்கு டீவியேட் பண்ணுறாரு, கடவுளுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றத பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு. நான்
எனக்கு பாட்டு நல்லா வரும். நான் காலேஜ் டைமில் ஃபுல்லாக சினிமா பாட்டு இந்த மாதிரி தான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவருடைய பாட்டை நான் பாடணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன பாட்டோடு நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன்.

0: உங்கள் கிருபை இல்லைன்னா, இயேசுவோடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. இயேசப்பா உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் தேவனே மறுதளிக்கிறாங்களோ, தேவனை தூசிக்கிறாங்களோ, எல்லாரும் இயேசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிடிச்சிக்கங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும், நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக சொல்கிறேன், இந்த இயேசப்பாவை தவிர இந்த உலகத்தில் பாவிகளை நேசிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் ஒரு நொடியில் மன்னித்து நமக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து, மறுவாழ்வை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். இதுதான் இயேசப்பாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அன்பை நான் உணர்ந்துட்டேன், இந்த அன்பை நீங்களும் உணருங்க. கிரைஸ்ட் காலிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும். இது மூலியமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்க பண்ணணும். எத்தனையோ பேர் இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த இந்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இயேசப்பாவுக்கு கொடுங்க. அவர் வந்து உங்களை பூஜை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, இயேசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை உங்களால் உணர முடியும். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கடவுளுடைய பாட்டை பாடும்போது அவரோட ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புது. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து எல்லோரும் நீங்கள் நேசித்து கடவுளுக்காக வாழுங்க. இப்போ நான் பாடினேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ என்னால் பாடவே முடியாது, என்னால் பேசவே முடியாது. இதுதான் உண்மையான என்னுடைய நிலைமை. நீங்கள் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவர் எப்படி பாடினார்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த எண்டோஸ்கோபி பார்த்த டாக்டர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்குமா, வோக்கல் கார்டு, இது ரெண்டுமே வேலை செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளை நார்மலாக நம்மளால் பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வோக்கல் கார்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரோஸ் கண்டிஷன், ஃப்ரோசன் ஆகி அப்படியே உறைவு உறைஞ்சி போய் இருக்குது, அது வேலையே செய்யலை. ஆனால் இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி டேர்ன் ஆகி இதை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணி என்னை பாட வைக்கிது, பேச வைக்கிது. உண்மையிலே இதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் சினிமா பாட்டு பாடினவன் காலேஜில், பெருமைக்காக. எனக்கு குரல் நல்லா உண்டு, ஆனால் நான் சங்கீதம்லாம் படித்ததில்லை, ஆனால் குரல் நல்லா வரும். சினிமா பாட்டு பாடினேன், என்ன நல்லா ஃபெமிலியரும் ஆனேன். இப்படி பாடினேன் என்ன, 18-20 வருடங்களுக்கு அப்புறம் கடவுளுடைய நாமத்தை உண்மையிலே ஓப்பனாக சொல்லப்போனால், அடிபடுறதுக்கு ஒரு 1-2 மந்த்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு கடவுளுடைய பாட்டை சர்ச்சில் பாடணும்னு எனக்கு ஒரு உணர்த்தல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் என் தொண்டை கட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு வெக்கப்படுவேன், ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. நம்ம ஸ்டேஜில் போய் பாடினா நம்ம திடீர்னு திக்கிட்டோம்னா 4 பேர் நம்மளை சிரிப்பாங்களே, சர்ச்சில் எல்லோரும் இது பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை நான் பாடிட்டேன். எல்லோரும் கூப்பிட்டு நல்லா பாடுறீங்கன்னு சொல்லத்தக்க கடவுள் எனக்கு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. டாக்டராலே நம்ப முடியாத ஒரு விஷயம், இவர் எப்படி பாடுறாரு. எண்டோஸ்கோபி பார்த்தார், அவர் டாக்டர் சொன்னார், அப்பா அப்படின்னார். நான் பயந்துட்டு, என்ன சார் எதுவும் அப்பான்றீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க, லெஃப்ட் சைடு வோக்கல் கார்டே ஒர்க் ஆகலை, ஆனால் ரைட் சைடு வோக்கல் கார்டு பெண்டாகி அதை டச் பண்ணி பேச வைக்கிது, இட்ஸ் அண்ட் ரியலி மிராக்கல் அப்படின்னாரு. ஸோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையை மிராக்கலாக மாற்றின என் தேவதனுக்கு கொடான கொடி நன்றி. நான் சாதாரணமாக சாட்சி சொன்னால் யாருக்கும் புரியாது, நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் மறித்து போயிருந்தால் கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சு 11 மாதம், இந்த ஜூலை வந்தால் எனக்கு பிறந்த நாள் கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு சொல்லப்போனால் 6 வருஷம் ஆகும்னாங்க. நான் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கே 6 இயர்ஸ் ஆகும், நார்மலாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஞாபகமே வராதுன்னாங்க. ஆனால் கடவுள் எல்லாமே டோட்டலாக என்னை ரிவர்ஸில் கொண்டு போனார். யாருமே நம்பலை, எப்படி அதுக்குள்ளே ஷார்ட் டூரியேஷனில் இப்படி பழைய ஞாபகத்தெல்லாம் வந்து இவர் எப்படி இவ்வளோ ரிமம்பரன்ஸாக இருக்கார். அப்போ கூட பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளோ ஒரு உயிருள்ள தேவன் பாருங்கள். நான் நினப்பேன் ஒரு நேரம் நம்ம கோமாவில் போயிட்டோம் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த வேதனை, வலி வேதனை கூட என் பிள்ளைக்கு அந்த வேதனை வரக்கூடாது. நான் என்ன இரத்த வெள்ளத்தில் துடித்து கிடந்தேன்னு எனக்கு தெரில. என் கூட வேலை பார்த்த பையன் சொன்னான், உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணுலேருந்து ரத்தம், காதுலேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம், உங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனை செதஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் விடிய காலில் 5 மணிக்கு ரோட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன வேதனைப்பட்டு எப்படி துடிச்சு கிடந்தேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையை கூட இந்த பிள்ளை வந்து தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இம்மிடியேட்டாக கோமாவில் கொண்டு போய், கடவுள் கொண்டு போய் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் வந்துச்சு, எத்தனை மணி நேரம் பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நார்மல் கண்டிஷன் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஜூலை 16 அடிபட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு யார் வந்து என்னை பார்த்தாங்க, நான் எப்போ எப்படி ஆனேன், எப்படி என்னை டிசார்ஜ் பண்ணாங்க. அது முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம், அதில் கூட நம்ம தேவன் நம்மளை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணி நம்ம நம்ம பிள்ளை கஷ்டப்படுவானே, நமக்கு அவனுக்கு அந்த வேதனையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் எனக்காக எத்தனையோ காரியம், ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை இல்லைங்க, என் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் ஏசப்பா நால மாத்திரம்தான் முடியும், வேறு யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் அவரை விட்ட வேறு யாருமே இல்லை, அவர் தான் உயிர் உள்ள தேவன். யார் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ ஏசப்பாவை மறுதளிக்கிறீங்க, எல்லோரும் ஏற்றுக்கங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போங்க, மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறு நிமிஷமே பதில் கொடுப்பார். மறு நிமிஷம்னா நான் சொல்கிறது ரொம்பலாம் லேட் இல்லைங்க, ஒரு சொடக்கு போடுற தூரம் தான். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் அவர் அதிசயமான அசாத்தியமான காரியங்கள், ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடக்காதுன்ற நேரத்தில் தான் கடவுள் அந்த இடத்துல நடக்க வைப்பார். அப்படி தான் என் வாழ்க்கையும் நடத்தினார். அதனால் எல்லோரும் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னா கிரைஸ்ட் காலிங் சேனலை அணுகுங்க. உங்களுக்கு இலவசமாக அவங்க இந்த ஒரு சாட்சியின் இதை அவங்க இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாட்சின்னு சொல்லி மறுதளிக்காதீங்க. கடவுளோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா அவரை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு டச்சபிளாக இருக்கும், கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்ம ஒரு சிறு ஜபத்தோடு இந்த சாட்சியை முடிக்கிறேன். எசப்பா இந்த நாளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை உயிரோடு மீட்டீரே, என்னை மறு ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நீர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. டேனியல் பாஸ்டர் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவருக்கு நீர், அவர் தேவர்களெல்லாம் நீர் அறிகிற தேவனப்பா. எப்படி நீர் என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டெடுத்தீரோ அவர் பண்ணுற ஊழியத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துங்க. யார் யார் மூலியமாவது அவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய சாட்சியை கொண்டு வாங்கப்பா. அவர் தேவையிலெல்லாம் சந்திங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பார்.

0: హల్లెలూయా
1: హల్లెలూయా.
0: యెరేమియా తీర్చిన పుస్తకం
1: జెరెమియా
0: 31వ అధ్యాయం
1: 12వ
0: వచనంతో నామ ఎలా ఎత్తుకొల్వోం.
1: అండ్ 12
0: హల్లెలూయా ఆమేన్. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தரருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா.
1: Therefore they shall come and sing in the height of Zion, streaming to the goodness of the Lord, for wheat and new wine and oil, for the young of the flock and the herd. Their souls shall be like a well-watered garden, and they shall sorrow no more at all.
0: Jeremiah 31:25. Naan vidaitha aathumavai sampurnam adai panni thoinda ella aathumavaiyum nirappuven.
1: For I have saturated the weary soul and I have replenished every sorrowful soul.
0: Amen. மூன்று முறை அல்லேலூயா சொல்லி நாம் அமர்வோம்.
1: Let us all say hallelujah 3 times and say hallelujah hallelujah hallelujah
0: hallelujah
1: hallelujah.
0: உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his
0: hallelujah. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வெளியேறப்பெற்ற வாக்கு தத்துவத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God for the precious promise the Lord has given.
0: Hallelujah. அநேக நேரங்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் விசுவாசிக்கிறோம், அதிகமாய் எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றமும் அடைகிறோம்.
1: And many times we are praying and we are having faith, but then at the same time so we are being rejected.
0: அநேக நேரங்களிலே நாம் மிகவும் மனசோர்வு அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம்.
1: Many times we are in a sorrowful condition.
0: காரணம் என்ன?
1: What is the reason?
0: நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்மறையாக காணப்படுகிறது.
1: Our situations are something different and opposite.
0: ஆகவே சரீரத்தில் ஒரு களைப்பு,
1: டிப்ரெஷன் இன் அவர் பாடி,
0: ஆவியிலே ஒரு களைப்பு,
1: அண்ட் டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் அவர் சோல்,
0: ஆத்மா

0: ஆத்மாவிலே ஒரு களைப்பு
1: and frustration in our spirit.
0: இதன் மூலமாக நம்முடைய ஆத்மா இளைத்து போய் விடுகிறது.
1: And because of that our soul becomes weary.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, நம்முடைய ஆத்மா வாழ்ந்திராவிட்டால் நாம் வாழ்ந்திருக்க முடியாது.
1: If our soul doesn't live, we cannot live.
0: உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும்.
1: As your soul lives, you have to live in everything.
0: Amen.
1: Amen.
0: ஆகவே பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு செய்தியை கேட்டவுடனே, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவுடனே நாம் ஒரு உற்சாகத்தோடு கூட நாம் சில காரியங்களை முயற்சி செய்கிறோம்.
1: Many times whenever we hear the cheerful prophetical messages, we are being encouraged.
0: ஆனால் அந்த முயற்சியிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது உடனடியாக, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீர்?
1: Whenever we take efforts and if it is not successful, we ask Lord, why you have forsaken me?
0: ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் காணப்படும், ஏன் ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீர்?
1: Lord, why did you forget me, O Lord?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகத்திலே பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து பயங்கரமான அருவறுப்பான வாழ்க்கையை செய்கிறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள்.
1: The wicked people are always fine.
0: ஆனால் எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது?
1: Why things are happening for us like this?
0: என்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டே இருக்கிறது.
1: And we keep asking this question.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நாம் வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம்.
1: We read Bible and we can pray.
0: நாம் ஆலயத்திற்கு வரலாம்.
1: We come to the service.
0: காணிக்கை கொடுக்கலாம்.
1: We can give offering.
0: ஆனால் அதே நேரத்திலே உள்ளான மனுஷன் நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: When we look at our inner man, there is something vacuum inside.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சபையிலே நாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்றோம்.
1: We say hallelujah cheerfully in the church.
0: ஆனால் தனிமையிலே ஜெபிக்கும் பொழுது நாம் அப்படி உற்சாகமா ஜெபிப்பதில்லை.
1: When we are alone, we are not praying cheerfully.
0: ஒரு விதமான ஒரு சோர்வோடு கூட, ஆண்டவரே ஏனப்பா என்று ஒரு விதமான ஒரு சுய ஒரு பரிதாபத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி கொண்டிருக்கிறோம்.
1: And we are pleading unto the Lord with all frustration.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்திலே,
1: the promise of God in this morning,
0: ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
1: What the Lord says.
0: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன?
1: What is the promise?
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: என் பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கெம்பீரிப்பார்.
1: My children will come to Zion and they will cherish.
0: நான் அருளுகிற நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
1: They will keep running for the goodness of me.
0: அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். தோய்ந்த ஆத்மாவை அவருடைய ஆத்மா இனி தோய்ந்து போவதில்லை.
1: Their soul shall be like a well watered garden and they
0: இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார்.
1: The Lord is saying three things to you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரித்து,
1: God's people, they will be cherishing.
0: கம்பீரமா ஜெபம் பண்றோமா?
1: Are we praying with all boldness?
0: Hallelujah. கம்பீரமா சாட்சி சொல்றோமா?
1: Do we testify with all boldness?
0: கம்பீரமாக ஊழியம் செய்கிறோமா?
1: Do we do ministry with all boldness?
0: இல்லாவிட்டால் நாம் தொய்ந்து போய் காணப்படுகிறோமா?
1: Or we are under frustration.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்கள்.
1: The God's people, they will come to height of Zion.
0: சியோன் எங்கே இருக்கிறது?
1: Where is Zion?
0: எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே சியோன் இருக்கிறது.
1: Where there is God, there is Zion.
0: எங்கே சியோன் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிற இடம்.
1: Where there is Zion, the Lord is there.
0: கர்த்தர் உன் கூட இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? கம்பீரமா இருப்பாய்.
1: When the Lord is with you, you will be bold.
0: நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால், இல்லாவிட்டால் நாம் ஏதாவது ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அப்ப மாத்திரம்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஒரே குதூகலமாக இருக்கிறோம்.
1: If the miracle happens and if it happens more than expectation, we are cherishing like anything.
0: வருஷத்துக்கு ஒரு முறை பர்த்டே கொண்டாடுறோம்.
1: We celebrate once in a year the birthday.
0: ஏதாவது ஒரு கல்யாண நாளை கொண்டாடுறோம்.
1: We celebrate the wedding day.
0: இப்படி ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி, இப்படி ஏதாவது ஒரு நாள்லே உண்டாகிறது.
1: Some celebration in some day we get.
0: Hallelujah. ஆனால் தாவீது அப்படி இல்ல.
1: But David is not like that.
0: Hallelujah. நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
1: I
0: என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன்.
1: I rejoice in the Lord always.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய்.
1: We rejoice in the Lord all the time.
0: Rejoice in the Lord always.
1: Rejoice in the Lord always. Always.
0: Rejoice.
1: Rejoice.
0: Rejoice.
1: Rejoice.
0: அப்படி இருக்கறமா?
1: Do we like that?
0: ஏன் இருக்க முடியல?
1: Why it is not possible?
0: அதுதான் நம்முடைய நிந்தைகள்.
1: That is reproaches.
0: யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா,
1: if somebody says something,
0: அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல.
1: We could not bear it.
0: அருமையானவர்களே, வேலை செய்யற இடத்திலேயோ, நம்முடைய வீட்டிலேயோ, குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு அவமானமான ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியல.
1: In the family, in the workshop, if any shameful condition, we could not bear it.
0: ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டா அதை தாங்கிக் கொள்ள முடியல.
1: If we face some loss, we cannot bear it.
0: நாம் ரிஜாய்ஸ் என்று சொல்வதற்கு பதிலாக, மகிழ்ந்து என்று சொல்வதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? கோபப்படுறோம்.
1: Instead of being rejoicing, we get angry.
0: ஒரு விதமான கோபம் வருகிறது.
1: Some kind of angry is coming.
0: சில நேரத்தில் மனுஷன் இடத்துல கோபப்படுறதை விட ஆண்டவரிடத்துல கோபப்படுறாங்க.
1: People get
0: என்னங்க ஆண்டவர் இப்படி செய்துட்டீங்க?
1: Lord, why did you do like
0: this? Hallelujah. அநேகர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் இதெல்லாம் செய்கிறார்.
1: Many thought that God has done. அவன்
0: தன் சுய இச்சையினால் இழுப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுறான்.
1: They are drawn according to their own lust.
0: சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு ஆண்டவர் மேல் பழிய போடுறான்.
1: And you are drawn by your own lust, but they are blaming God.
0: Hallelujah. கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: நீ நல்லா இருக்கணும்னா உன் ஆத்மா நல்லா இருக்கணும்.
1: And your soul should be all right.
0: Hallelujah.
1: Be all right.
0: நாம என்ன செய்றோம்? முதல்ல என்னுடைய சரீரத்தை, என்னுடைய தேவையை, என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களை முதல்ல கொடுங்க.
1: First of all, we are looking for our
0: own things. ஆண்டவர் என்ன சொல்றார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்பதான் இவளெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்.
1: The Lord says, seek the Lord first and then
0: முதலாவது
1: I will
0: add. ஆத்மா.
1: First of all, the soul.
0: உன் ஆத்மா வாழ்ந்தாதான் நீ வாழ முடியும்.
1: If the soul lives, then you can
0: live. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இந்த கால வேளையிலே கர்த்தர், இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னவென்றால், உன்னுடைய ஆத்மா இனி, எல்லாம் சொல்லுங்க, இனி, இனி,
1: hereafter,
0: தொய்ந்து போவது இல்லை.
1: அருமையான
0: கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்.
1: That is the promise of God.
0: அப்படி உன் ஆத்மா தொய்ந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே நீ கடந்து வருகிறதான பல விதமான சோர்வுகள்.
1: Different kinds of frustration you are facing in your life.
0: உன் வாழ்க்கையில உன்னை சோர்வு உண்டாக்குற பல காரியங்கள்.
1: Lot of things frustrating you.
0: உன்னை பலவீனப்படுத்துகிற சில வியாதிகள்.
1: The sickness is making you weak.
0: சில நேரங்களிலே உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான சில அம்புகள்.
1: Some arrows are coming against you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருவேளை நீ என்ன செய்யலாம்? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be in tears.
0: ஒருவேளை நீ அழுது கொண்டு, நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று நீ முனகிக் கொண்டிருக்கலாம்.
1: You may be weeping, where can I go and tell all these things?
0: Hallelujah. கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: எல்லா ஆத்மாவும் என்னுடையது தான்.
1: All souls are mine.
0: நீ என்னுடையவன்.
1: You are mine.
0: நீ என்னுடையவள்.
1: You are mine.
0: என்றால் என்ன? நான் உன்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா.
1: Your soul is my soul.
0: Amen. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நம்முடைய ஆத்மாவின் நேசர், நம்முடைய ஆத்ம நேசர்,
1: our soul
0: இயேசு மாத்திரம்தான்.
1: Hallelujah. Our soul mate is the Lord Jesus Christ alone.
0: Hallelujah. அவர்தான் நம்மை இந்த ஜீவ பாதையில வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading into the living path.
0: Amen.
1: Amen.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆத்மா தொய்ந்து போய் இருக்கும் பொழுது, அதாவது உன்னுடைய உள்ளான மனுஷன், இன்னர் மேன், ஒரு விதமாய் சலிப்படைந்திருக்கும் பொழுது,
1: The inner man is frustrated.
0: When உன்னுடைய ஆத்மா சலிப்பு, அதாவது ஒரு விதமாக நம்பிக்கை இழந்து காணப்படும் பொழுது,
1: when your soul is in hopeless condition,
0: there is no more hope னு சொல்வாங்கல, hopeless,
1: hopeless,
0: இனிமேல் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது,
1: I don't have hope. Hallelujah.
0: என்ற சில சூழ்நிலைகள் வரும் பொழுது,
1: when you have such situation,
0: hallelujah,
1: hallelujah,
0: சில நேரத்தில் பார்த்தீங்களா, சில பேர் சரி நீங்க ஜோம் பண்ண விட்டுலாம், இன்னும் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி என்னத்தை கண்டோம்,
1: let me stop my prayer today, what I gain when I pray.
0: சில பேர் ஜோம் பண்றதே விட்டுறாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி விட்டுறாங்க,
1: couple of days they just leave prayer life.
0: ஆண்டவரை தேடுறதே விட்டுறாங்க,
1: they don't seek the Lord.
0: காரணம் என்ன?
1: What is the reason?
0: Hallelujah,
1: hallelujah.
0: அவருடைய ஆத்மா,
1: the soul,
0: பலனிழந்து காணப்படுகிறது,
1: it is weak.
0: Hallelujah,
1: hallelujah.
0: David சொல்றார், கர்த்தாவே நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்தீர்.
1: David says, Lord, hallelujah, you strengthened my soul.
0: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆத்மாவிலே பலன் இருந்தால் ஆவியிலே பலன் வரும்.
1: When you have strength in your soul, ஆவியிலே you have
0: பலன் இருந்தால் சரீரத்தில் பலன் வரும்.
1: Then you get strength in
0: hallelujah
1: your body.
0: நீ பலவானாய் இருப்பாய்.
1: You will be strong.
0: ஒருவேளை சரீரத்தில் நீ பலவீனமாய் இருந்தாலும், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
1: You may be weak,
0: hallelujah,
1: but you say I am strong.
0: கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் பலவானாய் ஏன் மாற்றுகிறார் என்றால், உன்னுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் திருப்தி அடையும் பொழுது நீ பராக்கிரமசாலியாய் மாறுகிறாய்.
1: Your soul is satisfied with fatness and you will
0: be mighty. உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா? தொய்ந்து போகாது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். ஹாலேலூயா.
1: Your soul like a well watered garden.
0: எப்படி இருக்கும்? வறண்ட நிலத்துக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா?
1: Do you know the difference between well watered garden and dry land?
0: Amen. வறண்ட நிலம் விடாய்த்து போய் கிடக்கும்.
1: The dry land without
0: Hallelujah.
1: water.
0: அப்படியே பூமி எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கும்.
1: And it is the earth is divided.
0: அங்கே செடி கொடிகள் வளராது.
1: No more plants.
0: ஆனால் எந்த இடத்துல நீர் ஊற்றுகள் பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே செழுமையான மரங்கள் விருட்சங்கள் காணப்படுகிறது.
1: Hallelujah. There is fountain you get.
0: கனிதம் மரங்கள் அங்கே காணப்படுகிறது போல.
1: Good fruits.
0: அருமையானவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
1: How is your life?
0: உன் குடும்பம் எப்படி இருக்கிறது?
1: How is your family?
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம்.
1: A well watered garden. Don't forget.
0: நீ அவருடைய தோட்டம்.
1: You are his garden.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுல வேறு பலவிதமான கனிதர மரங்கள் இருக்கிறது.
1: Lots of fruits.
0: அழகான மலர்கள் உள்ள பூக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் அதற்குள்ளே இருக்கிறது.
1: Lots of flowers.
0: சிங்கார வனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
1: It's a beautiful garden.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய தோட்டம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is fenced properly.
0: அவருடைய தோட்டம் திராட்சை தோட்டமாக இருக்கிறது.
1: It is like wine.
0: அதிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is moving.
0: ஆமாண்டவர் வந்து, நேசரே என் தோட்டத்தில் வந்து கனியை புசியுங்க ஆண்டவரே.
1: Oh beloved, you come and
0: Hallelujah.
1: eat the fruit in
0: Hallelujah.
1: my garden.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால்,
1: the reason for promise,
0: இந்த ஜூன் மாதத்திலே,
1: the month of June,
0: உன்னுடைய ஆத்மாவிலே இருக்கிற அந்த தொய்ந்து போன அந்த இழைப்படைந்த அந்த நிலைமை மாற வேண்டும்.
1: The sorrowful condition from your soul should be changed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: In Isaiah we read, and when you are in frustration, the Lord gives the strength.
0: அந்த ஒரு ஆத்மா மனசோர்வு அடையும் பொழுது அவனுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துருது.
1: When your soul is depressed and you get a failure attitude.
0: தோல்வி மனப்பான்மை வந்த உடனே அவன் எப்படி காணப்படுகிறான் என்றால், ஒரு கீழான சிந்தையுள்ளவனாய் காணப்படுகிறான்.
1: When you have the failure attitude and you will be having the low thoughts.
0: நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை.
1: I am useless for nothing.
0: நான் ஒன்றுக்கும் உதவாதவன்.
1: I am useless for nothing.
0: நான் பிரயோஜனம் இல்லை.
1: I am useless.
0: நான் ஒரு பட்டமரம்.
1: I am dry.
0: என்னால யாருக்கு பிரயோஜனம் இல்லை.
1: No use for anyone.
0: Hallelujah. என்கிற ஒரு எண்ணம் அங்கே வந்து விடுகிறது.
1: There will be that thought.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படி வந்த உடனே என்ன நடக்கிறது?
1: What is happening?
0: அவனுக்குள்ளே ஒரு விதமான ஒரு இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறார்.
1: He has the thought, why should I live?
0: அந்த எண்ணம் வந்த உடனே அவன் என்ன செய்றான்?
1: What does he do?
0: செத்து போனாவே நலமா இருக்குமே நினைப்பான்.
1: He says
0: சாவை விரும்புவான்.
1: He likes death.
0: வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சாதாரண மனுஷன் அல்ல.
1: He's not ordinary man.
0: அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி.
1: Powerful prophet.
0: அவர் ஜெபித்தால் வானத்திலிருந்து மழை வரும்.
1: When he prays the rain will
0: அவர்
1: come.
0: அவர் ஜெபித்தால் மழை நிற்கும்.
1: When he prays it will stop.
0: அவர் ஜெபித்தால் அக்கினி வரும்.
1: When he prays fire will
0: அப்படிப்பட்ட
1: come.
0: மனுஷன் தான் எலியா தீர்க்கதரிசி.
1: Such a Elijah prophet.
0: அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷன்.
1: Powerful man of God.
0: ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றாரு.
1: He prayed.
0: ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்துல.
1: First Kings and
0: 19. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு தெரியுமா?
1: What did he pray?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: ஆண்டவரே எனக்கு நல்ல வரங்களை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லல.
1: He didn't say Lord thank you for giving.
0: Hallelujah. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு?
1: What did he pray?
0: போதும்.
1: Lord enough.
0: போதும்.
1: Enough.
0: போதும் ஆண்டவரே.
1: Lord enough.
0: என்ன எடுத்துக்கங்க.
1: Please take me.
0: நான் கஷ்டப்பட்டது போதும்.
1: Enough struggling.
0: நான் பாடுபட்டது போதும்.
1: Enough suffering.
0: Hallelujah. நான் எவ்வளவு நாள் இப்படி பாடுபடுவேன்?
1: How long I
0: should suffer? போராடுவேன்.
1: How long I have this tribulation?
0: Hallelujah. நான் எவ்வளவு நன்மை செய்றனே?
1: I do a lot of goodness.
0: Hallelujah. எவ்வளவு ஊழியம் செய்தனே?
1: I do a lot of ministries.
0: Hallelujah. ஆனால் இப்பொழுது ஒரு இசபேலனை துரத்தி கொண்டு வருகிறாள்.
1: Isabel is following me.
0: Hallelujah. அந்த இசபேல் ஏன் துரத்தி கொண்டு வருகிறாள்?
1: Why she is following?
0: அந்த எலியா தீர்க்கதரிசி பாகால் என்று சொல்லப்படுகிற விக்கிரக ஆட்களை அவர் வெட்டி போடுகிறார்.
1: Elijah just killed many Baals.
0: அந்த விக்கிரகங்களை வணங்குகிற மந்திரவாதிகள்,
1: all the
0: பில்லிசூனியம் பண்ணுகிறவர்கள்,
1: all the witchcraft people,
0: தோப்பு விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள்,
1: all the idol worshippers,
0: இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவிதான் இந்த இசபேல்.
1: இசபேல்
0: இந்த இசபேல் மூர்க்கமடைந்து விட்டாள்.
1: She got angry like anything.
0: என்னுடைய ஊழியக்காரன், அதாவது பிசாசுடைய ஊழியக்காரன் எல்லாம் வெட்டி போடுற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான்.
1: And there is the prophet and
0: Hallelujah.
1: And killing lots of Baal's prophets.
0: அவனை நாம் அழிக்கணும்.
1: I should destroy.
0: தீர்மானம் எடுத்து
1: She got the determination.
0: எலியாவை கொலை செய்யும்படி வகை தேடுகிறார்.
1: She is seeking to kill Elijah.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: எலியா அந்த இசபேலிடத்திலிருந்து தப்பி ஓடி வருகிறார்.
1: And Elijah ran away.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஓடி ஓடி ஓடி பல மைல்கள் ஓடி வருகிறார்.
1: He ran away for long distance.
0: சோர்ந்து போனார்.
1: He was
0: இளைப்படைந்து போனார்.
1: He frustrated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேரா வந்து ஒரு சூரை செடியின் கீழே வந்து பெசாம படுத்துட்டார்.
1: He just lie down under
0: Hallelujah.
1: The tree.
0: இனிமேல் ஓட முடியாது.
1: I can't run anymore.
0: என்னை எடுத்துக்கொள்ளும்.
1: Please take me.
0: அல்ல இனிமேல் முடியாது.
1: Not possible. Enough.
0: போதும்.
1: Enough.
0: ஒரு சுய திருப்தி.
1: Self satisfaction.
0: போதும், நான் நல்லா இது வரைக்கும் வாழ்ந்தது போதும்.
1: It is enough living.
0: என்கிற ஒரு நிலைமை.
1: That kind of condition.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையானவர்களே, என்ன பண்ணிட்டு படுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு படுக்கிறார், போதும் ஆண்டவரே ஆத்மாவை என்ன செய்துங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டார்.
1: He just closed his eyes and saying, Lord, take my soul.
0: இனிமேல் நான் கண்ணே திறக்க மாட்டேன்.
1: I will not open my eyes.
0: அப்படினா யாரோ வந்து தட்டுறாங்க அவரை.
1: Somebody is knocking.
0: எழுந்திரு.
1: Come on, rise up.
0: எழுந்திரு.
1: Rise up.
0: பக்கத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் அருமையான ஆகாரம்.
1: Beautiful food.
0: தண்ணீர்.
1: Water.
0: வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is kept.
0: சுட சுட வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Hot bread kept.
0: என்ன இது?
1: What is it?
0: நான் சாகணும் தானே கேட்டேன் ஆண்டவரே.
1: Lord, I wanted to die.
0: மறுபடியும் எனக்கு ஆகாரம் வைக்கிறீரே.
1: Why do you keep food?
0: சரி, ஏதோ களைப்பினால தண்ணியை குடி சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டார்.
1: He ate and drank.
0: நல்லா தூங்குறார்.
1: He is sleeping well.
0: நல்லா சாப்பிட்டார்.
1: He ate well.
0: நல்லா தூங்கினார்.
1: He slept.
0: ஆண்டவர் விட்டு மறுபடியும் எழுப்பினார்.
1: Again the Lord woke him. Come on, rise up.
0: Hallelujah. Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: எழுந்திரு.
1: Rise up.
0: என்ன ஆண்டவரே, நான் சாகணும் சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன்.
1: I asked for take.
0: இல்ல மகனே.
1: No, son.
0: உன் இஷ்டம் கிடையாது.
1: It is not your liking.
0: உயிர் போறதும் உயிர் வரதும் உன் இஷ்டம் கிடையாது.
1: It is not your like.
0: அந்த உயிரை கொடுத்தது நானு.
1: I have given the life.
0: அந்த ஆத்மா என்னுடையது.
1: The soul is mine.
0: உன்னுடைய இஷ்டத்தின்படி நான் விட மாட்டேன்.
1: I will not leave you as you like.
0: உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்.
1: I have a plan.
0: அது நிறைவேறணும்.
1: It has to be fulfilled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அது உனக்கு தெரியுமா?
1: Do you know that?
0: அது தெரிஞ்சா நீ என்ன செய்திருக்க மாட்டே? சூரிய செடிங்க படுத்துட்டு போதும் ஆண்டவர் சொல்ல மாட்டேன்.
1: If you know that, you will not say enough.
0: அநேகருடைய வாழ்க்கையில தன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் ஒரு நிச்சயம் கிடையாது.
1: They don't have assurance about God's plan.
0: ஆண்டவர் என்ன தெரிந்தார் ரட்சித்தார் நிச்சயம் கிடையாது.
1: They don't have assurance how the Lord is saved.
0: Hallelujah. ஒரு ஏனோ தானோ என்கிற ஒரு நிலைமை.
1: Somehow they live.
0: அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல.
1: They don't know what to do.
0: என்ன ஜெபம் செய்யறாங்கன்னு தெரியல.
1: They don't know what to pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் சொல்றாரு,
1: The Lord says,
0: எழுந்து போஜனம் பண்ணு.
1: Come on, rise up and eat.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
1: You have to go for a long
0: Hallelujah.
1: way.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது யாரு?
1: Who gave this
0: ஒரு
1: food?
0: பெரிய தேவதூதர்.
1: Big angel.
0: Hallelujah. தேவதூதன் வந்து இவருக்கு பெரிய காரியத்தை ஏதோ செய்வார்னு பார்த்தா ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு போறாரு.
1: And he's just putting the food
0: Hallelujah.
1: without doing great things.
0: எலியா யோசிக்கிறார்.
1: Elijah is thinking.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
1: So great,
0: பெரிய அற்புதங்களை செய்கிறவர்.
1: Great prophet, great miracles he does.
0: Hallelujah. ஆனாலும் இதுக்கு ஒரு கேள்விக்குறி.
1: Now there is a question.
0: ஏன் இந்த ஆகாரம்?
1: Why this food?
0: அந்த ஆகாரத்தை புசித்த உடனே
1: after eating that food
0: அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான்.
1: He started walking.
0: 40 நாட்கள்.
1: 40 days.
0: Hallelujah. புசியாமலும் குடியாமலும் போஜனம் பண்ணாமலும் அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான்.
1: Without eating and drinking he was walking and walking.
0: அது சாதாரண ஆகாரம் அல்ல.
1: Not ordinary food.
0: கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம்.
1: Lord's food.
0: அதுக்கு அப்புறம் அவன் சோர்வா இருக்கறன்னு சொல்லவே இல்ல.
1: No frustration after that.
0: ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He said it is enough.
0: இப்போ அவனுக்கு என்ன வந்து விட்டது?
1: What did he get?
0: ஒரு பலன் வந்து விட்டது.
1: He got that strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடந்து போறான். 40 நாள் நடக்கிறான்.
1: 40 days he was walking.
0: ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல.
1: Not one day or two days.
0: 40 நாள் எதுமே வழியில சாப்பாடே கிடையாது.
1: No food on the way.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: அதுதான் எலியாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம்.
1: That is the way the Lord has selected
0: Hallelujah.
1: Elijah.
0: அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு.
1: The Lord kept a job.
0: Hallelujah. அவன் மூலமா எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்.
1: Through him Elijah has to be anointed.
0: அதற்கு பிறகு அதே எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
1: Elijah has to be taken in the
0: இதெல்லாம் தேவன் அவனுக்காக போட்டு வச்சிருக்கிற திட்டம்.
1: That is a God's plan.
0: சும்மா எடுத்துக்கனா எடுத்துக்க மாட்டாரு.
1: He will not take just like that.
0: அவர் உனக்கு வச்சிருக்கிற வழி அந்த சுழல் காற்றில் நீ போணும்.
1: You have to go through the swirl wind.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு.
1: The Lord keeps
0: ஒரு காலம் வச்சிருக்கிறாரு.
1: He keeps time.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை வைத்திருக்கிறார். பொறுப்பை வைத்திருக்கிறார்.
1: Responsibility.
0: அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும்.
1: You have to fulfill the responsibility.
0: ஆமென். போதும் என்று சொல்லாதே.
1: Don't say it is enough.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான வாழ் தேவ பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: அவன் சோர்ந்து போய் அந்த சூரை செடியின் கீழ் படுத்தானாம்.
1: He frustrated like anything.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இளைப்படைந்து சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உன்னை நினைத்துக்கொள்.
1: In the spiritual life whenever you get weary think about it.
0: உன்னை ஆண்டவர் நீ சோர்ந்து போய் விட்டாய் என்று உன்னை தூக்கி குப்பையில போட மாட்டார்.
1: The Lord will never reject you because you were Hallelujah. in a weary condition.
0: உன்னை திரும்பவுமாய் உயர்த்துவார்.
1: Again he will lift you
0: Hallelujah.
1: up. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவு பெரிய ஆழ்குழியில போட்டாலும் நீ மேல வருவாய்.
1: He will come up
0: Hallelujah.
1: from the deep pit.
0: Amen. நான் ஒரு கழுதையை பற்றி ஒரு சம்பவம் படிச்சேன்.
1: I have read about a donkey.
0: Hallelujah. ஒரு கழுதையை வளர்த்திருந்த ஒரு ஆள் என்ன செய்தாரா, ரொம்ப நாள் அந்த கழுதையை வச்சிருந்து அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முடியல அவரால்.
1: And he could not feed the donkey for many days.
0: அதை கொலை செய்யவும் முடியல. என்ன கூட வளர்த்தார் இல்லையா.
1: He could not even kill.
0: அதனால அவர் என்ன செய்தாரா, எங்கேயாவது ஒரு குழியில் இதை தள்ளிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குழியில் தள்ளிட்டாரா.
1: He just put it,
0: யாருக்கும் தெரியாமல் அப்படியே சாகட்டும் அப்படின்னு சொல்லி
1: let it die.
0: வந்துட்டார்.
1: He came.
0: அந்த குழியில் அந்த ஊர் மக்கள்லாம் போய் என்ன செய்யணும், குப்பையை கொட்டுவாங்களாம்.
1: And they all put the dust in that pit.
0: குப்பையை கொட்டினே இருப்பாங்க.
1: They kept on putting the dust.
0: இந்த கழுது மேல தான் அந்த குப்பை வந்து விழும்.
1: And everything will come upon that donkey.
0: அப்ப அந்த கழுது என்ன செய்யுமா,
1: what the donkey does,
0: அப்படி உதறிட்டு மறுபடியும் மேல வரும்.
1: It will just shake and come up.
0: குப்பை கீழ போவும்.
1: The dust go down.
0: கழுது மேல வரும்.
1: Then it will come up.
0: மறுபடியும் குப்பை கொட்டுவாங்க.
1: Again they put the dust.
0: மறுபடியும் கழுது இன்னும் ஒரு அடி மேல வரும்.
1: Again 1 feet it comes up.
0: மறுபடியும் குப்பையை கொட்டுவாங்க.
1: Again they put.
0: மறுபடியும் உதறிட்டு மேல வரும்.
1: Again it comes up.
0: குப்பையை கொட்ட கொட்ட கழுது என்ன செய்யுது, மேல வந்துனே இருக்குது.
1: When they put the dust and it is coming up, when the pit is filled,
0: கழுதிக்கு தெரியுது நம்ம நிலத்துக்கே வந்துட்டோம்.
1: Now we have come to
0: Hallelujah.
1: the ground.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேரா எஜமான்கிட்ட போது.
1: It went to the master.
0: அவர் பார்க்கறாரு.
1: He saw that.
0: செத்து போயிருப்பேன்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறியே.
1: I thought you died.
0: Hallelujah.
1: But you come back.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னால என்னை சாகடிக்க முடியாது.
1: You cannot kill me.
0: என்னை குழியிலிருந்து ஒருத்தர் உயர்த்தி இருக்கிறார்.
1: From the pit one Hallelujah. Raised me up.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உன்னை குழியில தூக்கி போட்டாலும் சரி,
1: though you put up in
0: உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவர்களா இருந்தாலும் சரி,
1: though they
0: உனக்கு விரோதமா எழும்புவர்களா இருந்தாலும் சரி,
1: they may come against you,
0: கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you
0: Hallelujah.
1: up. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வருதோ நல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு
1: பரவாயில்லன்னு
0: நினைப்போம்.
1: வந்துட்டே இருக்கும்.
0: சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவம் அளிக்கிற
1: தேவன்
0: இருக்கிறாரு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு அத்திக்கிறிஸ்து புஸ்தகத்துல 40 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31 வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே
1: மாட்டார்கள்.
0: சரி, நடந்தாலும் சரி, நீ இளைப்படையவே
1: மாட்டாய்.
0: அதனால அவன் சூப்பர்மேன் நினைச்சிடாதீங்க.
1: Don't think he's a superman.
0: எலியா திகச்சு சாதாரண மனுஷன் தான்.
1: Elijah was ordinary man.
0: வேற எலியா திகச்சு குறித்து என்ன சொல்லுது?
1: What the Bible says.
0: யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது,
1: in James,
0: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான்.
1: And
0: உன்ன போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான்.
1: You and me is also
0: suffering. நெருக்கங்கள் தான்,
1: oppression,
0: போராட்டம் தான்,
1: tribulation,
0: ஒரு விதமான பிரச்சனை தான்,
1: problems.
0: ஒருத்தர் உன்னை புகழ்வார்கள், ஒருத்தர் உன்னை இகழ்வார்கள்.
1: One will lift you up,
0: ஒருத்தர் உன்னை நம்புவார்கள், ஒருத்தர் உன்னை பழிப்பார்கள்.
1: One may believe you, another one.
0: பல விதங்களிலே உன் வாழ்க்கை காணப்படலாம்.
1: In different ways your life
0: Hallelujah.
1: may be. Hallelujah.
0: என்ன இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ அதை பார்க்க கூடாது.
1: Don't look at that.
0: அது முடிவு அல்ல.
1: It's not end.
0: நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை அது கஷ்டமான ஒரு பாதையா இருக்கலாம்.
1: It may be a difficult
0: way. ஆனால் அதெல்லாம் உன்னுடைய முடிவு.
1: That is not your end.
0: கர்த்தர் உன்னை எங்க கொண்டு வருகிறார் தெரியுமா?
1: Where the Lord is.
0: மனுஷரை உன் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவார்.
1: They ask.
0: Hallelujah.
1: They make the men.
0: சங்கீதம் 66ல.
1: In Psalms 56.
0: ஆனால் எங்கே கொண்டு வந்து விடுவார்?
1: Where the Lord
0: will bring you. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார்.
1: He will bring you to the Hallelujah. prosperous land.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
1: The sufferings cannot be compared with the future.
0: தெரிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே,
1: you understand this.
0: உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஆத்மா தொய்ந்து போகாம இருக்கணும்னா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க.
1: You understand one thing.
0: இந்த கஷ்டம் வந்து இருக்குதே,
1: the problems have
0: come, இந்த பாடு வந்து இருக்குதே,
1: the sufferings have come,
0: இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.
1: I rejoice in that.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்?
1: How many can say
0: Hallelujah.
1: I am rejoicing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஏன் நம்ம சந்தோஷப்படணும்? 1 பேதுரு 4:13 வாசிக்கும் பொழுது,
1: 1 Peter 4:13,
0: கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானபடினால் என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க.
1: Hallelujah. And rejoice because you are the partakers of his sufferings.
0: ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பாடு வந்துச்சுனா அது உன்னால வந்துச்சோ, நீ செய்த தவறுனால வந்துச்சோ, இல்ல மனுஷர்களால் வந்ததோ, சாத்தானால வந்ததோ, எப்படி வந்தாலும் சரி, பாடு பாடுதான்.
1: The sufferings may be
0: கஷ்டம் கஷ்டம்
1: the sufferings may be anyway.
0: ஆனால் அந்த கஷ்டத்துல தேவனுடைய பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான்.
1: You do one thing.
0: எதை செய்யணும்?
1: What you supposed to do?
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
1: I rejoice.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: நான் இந்த பாடுகள் உம்முடைய பாடுகளுக்கு என்னை பங்காளியாய் மாற்றி விட்டது.
1: And it makes me the partakers of your sufferings.
0: என்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோமோ,
1: whenever we become the child of God,
0: கிறிஸ்துவின் பங்காளி,
1: We are the partakers of Christ.
0: அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளி தான்.
1: Partakers of his blessing.
0: சந்தோஷத்துக்கும் பங்காளி தான்.
1: Partakers of his joy.
0: அவருடைய பாடுகளுக்கும் பங்காளி தான்.
1: Partakers for his sufferings. Hallelujah.
0: அதனால நீ சந்தோஷப்படணும்.
1: You have to rejoice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: Amen.
1: Amen.
0: அது நிமித்தம் நீ என்ன செய்யணும்? முதலாவது சந்தோஷப்படணும். இரண்டாவது நீ என்ன செய்யணும்? 16வது வசனத்தை பாருங்க. 1 Corinthians 4:16 வசனம். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன செய்யணும்? தேவனை உன்கிட்ட வந்து சொல்லுவாங்க.
1: They will come and say,
0: என்ன பைபிளை தூக்கின்னு போற, தூக்கின்னு வர, இங்கே சர்ச்சுக்கு போற, அங்கே ஜோம் பண்ற, எல்லாம் பண்ற, உன் நிலைமை இப்படி இருக்குது.
1: You take the Bible, you go to church, your condition is like this.
0: சிரிக்கணும்.
1: You have to laugh.
0: துதிக்கணும்.
1: You have to praise.
0: Hallelujah. உனக்கு வெக்கம் இல்லையா?
1: Don't you have shame?
0: எனக்கு வெக்கமே கிடையாது.
1: No shame at all.
0: அவங்க யோசிப்பாங்க.
1: They may think.
0: கஷ்டப்பட்டா இவங்க சந்தோஷப்படுறாங்களே.
1: When they suffer, they rejoice.
0: ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதனால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்து.
1: You have to glorify God in the midst of suffering.
0: கர்த்தர மகிமைப்படுத்து.
1: You glorify God.
0: ஏன் தெரியுமா?
1: Because.
0: உனக்கு தெரியாது.
1: You may not be knowing.
0: உனக்கு அது பாடு.
1: It is suffering for you.
0: கஷ்டம்.
1: It is suffering.
0: கொஞ்ச நாள் பொறுத்து உங்களுக்கு தெரியும்.
1: After that you know.
0: ஆண்டவர் நல்லதுக்காக தான் இதை ஏற்படுத்தினார்.
1: The Lord made it for goodness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரிடத்தில் அவரை அன்பு கூறுகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், Hallelujah. Amen.
1: Amen. Those who love the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்களுக்கு சகலமும், சகலமும்,
1: all things
0: எப்படி நடைபெறுமா? நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும்.
1: For goodness.
0: நன்மைக்காக.
1: All things work together for good. For good.
0: இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே,
1: the month of June,
0: உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல,
1: not only your soul lives,
0: உன் வாழ்க்கையில நான் நிறைய நன்மையை செய்ய போறேன்.
1: I do goodness.
0: நீ நிறைய நன்மையை காண்பாய்.
1: You will see lot of goodness.
0: இனி தீங்கை நீ காண்பதில்லை.
1: No more evil.
0: இனி நீ தீங்கை காண மாட்டாய்.
1: No more evil.
0: நன்மையை தான் பார்க்க போறேன்.
1: You will see the goodness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப நீ என்ன செய்யணும்?
1: What you supposed to do?
0: இப்பொழுது இருக்கிற பாடுகளை பார்க்காத.
1: Don't look at the suffering.
0: கர்த்தர் சொல்றார் இல்லையா, நன்மை வரப்போகுது.
1: The goodness will come.
0: நன்மை வரப்போகுது.
1: Goodness will come.
0: நன்மை வரப்போகுது.
1: Goodness will come.
0: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Just praise.
0: நன்மை வரப்போகுது.
1: Goodness will come.
0: Amen.
1: Amen.
0: அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே?
1: What I supposed to do?
0: சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு என்ன செய்து ஒப்பு கொடுத்துரு. Hallelujah.
1: Commit the keeping Alleluia. Of your souls to him.
0: அவருக்கு ஒப்பு கொடுத்துரு.
1: You commit yourself.
0: எதுவா இருந்தாலும் அவருக்கு ஒப்பு கொடு.
1: Whatever it may be, commit.
0: அவர் ஆசீர்வாதமா மாற்றுவார்.
1: They will, the Alleluia. Lord will make it blessing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பிரசங்கம் கேட்டுன்னு 5000 அதிகமான மனிதர்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
1: The 5000 people are
0: sitting and listening. சாப்பிடுறதுக்கு வழி இல்ல.
1: 3 days over, no food.
0: அப்போ சீஷங்க வந்து சொல்றாங்க.
1: Disciples came and said,
0: ஆண்டவரே,
1: Lord,
0: போது அந்த ஜனங்களை அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே.
1: Please send them back.
0: அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீஷர்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு.
1: Disciples got hungry.
0: இவங்களால நம்ம உட்கார் சாப்பிடாம இருக்கிறோம்.
1: And we don't
0: இவங்க போனா நம்மளாவது நல்லா சாப்பிடலாமே சொல்லிட்டு.
1: Go back, we can eat.
0: இவங்களை எல்லாம் அனுப்பி விடுங்க ஆண்டவரே.
1: Lord, you send them Hallelujah. back.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இல்லப்பா.
1: No.
0: அவங்க சோர்ந்து போய் விடுவார்கள்.
1: They will be under weary.
0: ஆண்டவருக்கு கவலை அதுதான்.
1: That is the worry.
0: சோர்ந்து போகும். என் ஜனங்கள் சோர்ந்து போக கூடாது.
1: My people should not get weary.
0: ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give food.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகாரம் கொடுங்க.
1: Give food to them.
0: அப்ப இவரு வனாந்தரத்துல போய் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.
1: The Lord is saying giving food in the wilderness.
0: உங்கத்துல என்னப்பா இருக்கு?
1: What do you have?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லிட்டு ஆண்டவர் உடனே சொல்றாரு,
1: the Lord said immediately,
0: போய் பாருங்க.
1: Go and see.
0: உங்கட்ட என்ன இருக்குது?
1: What do you have?
0: போய் பாரு.
1: Go and see.
0: The சீஷர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா?
1: What the disciples
0: போய் பார்க்கிறதுக்கு சோம்பேறி தான பட்டுக்கிட்டு.
1: They get
0: ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டவரே.
1: Nothing is there.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போய் சொல்றது.
1: Telling lie.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம நிறைய பேர் அப்படிதான். ஏதாவது ஒரு வேலையை கஷ்டப்பட்டுட்டு சும்மா நான் சொல்றது நடந்துருச்சுங்க முடிஞ்சிருச்சு சும்மா சொல்லுவாங்க. போய் பார்த்தாங்க ஒண்ணுமே நடந்திருக்காரு.
1: நத்திங் வுட் ஹேவ்.
0: அது போல ஆண்டவருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்.
1: Let me give
0: food. என்ன இருக்குது?
1: What do you have?
0: கொண்டு வாங்க.
1: Bring it.
0: அப்படினா ஒண்ணு இல்லன்னு சொல்லி இருப்பாங்க.
1: They would have said
0: ஆண்டவர் நேத்துல போய் பாரு.
1: Go and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பார்த்துட்டு வந்து போய் சொல்ல முடியாது.
1: They cannot tell lie anymore.
0: இந்தாங்க ஆண்டவரே, அஞ்சு அப்பத்தை ரெண்டு மீன் நீங்க ஒண்ணே சாப்பிடுங்க.
1: 5 loaf of
0: Hallelujah.
1: Bread and 2 fish.
0: அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு?
1: What did the Lord do?
0: அத வாங்குனாரு.
1: He got it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஜனங்களை பார்க்கல.
1: He didn't look at the
0: people.
1: He didn't look at the disciples.
0: மனிதர்களை பார்க்கல.
1: He didn't look at anyone.
0: அண்ணாந்து வானத்தை பார்த்தாரு.
1: He lifted and saw the heaven.
0: கையில அஞ்சு அப்ப ரெண்டு மீன்.
1: 5 bread and 2. Where did he see?
0: சம்பளம் வாங்கின உடனே எங்க பார்க்கணும்?
1: When you get income, where did he
0: சொல்லுங்க?
1: See?
0: சொல்லுங்க. வானத்தை பார்க்கணும்.
1: You look at the
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உனக்கு எது இருந்தாலும் சின்னதோ பெருசோ உடனே எங்க பார்க்கணும்?
1: Whatever may be small or big.
0: என்ன செய்யணும்?
1: Lord, what can I do?
0: உங்க கையில கொடுத்துட்டேன்.
1: The Lord has given in your hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருக்கு கொடுத்து எவனும் தர்த்தரானது கிடையாது.
1: When you give unto the Lord, you will not become
0: poor. போன வாரம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க.
1: Last week one sister came.
0: அவங்க வந்து என்ன ஐயா, சபையில நிறைய தேவைன்னு சொன்னீங்களே ஐயா.
1: You said you have lot of needs.
0: ஆமா, அவங்க ஏழையான ஒரு சகோதரி.
1: Poor lady.
0: எவ்வளவு பணக்காரங்க ஒருத்தர் கூட வந்து இந்த வரைக்கும் இன்னாயான்னு கேட்கவே இல்லை.
1: The rich man did not ask.
0: இவன் வந்து கேக்குறான்.
1: She was asking.
0: அப்ப நான் சொன்னேன், என்னமா அப்படின்னு.
1: I said what?
0: இல்லையா, எங்க வீடு ஓடெல்லாம் ஒழுகுது.
1: And the water is coming.
0: ஒழுகுது.
1: It is water is entering.
0: ரிப்பேர் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தேன்.
1: I determined to repair.
0: அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன்.
1: I have gathered some money for that.
0: ஆண்டவர் சொன்னாரு.
1: Lord said.
0: இத போய் பாஸ்டர் கிட்ட கொடுன்னு சொன்னாரு.
1: Go and give it to the pastor.
0: நான் சொன்னேன், no no no.
1: I said no.
0: முதல்ல போய் வீட்டை சரிபடுத்து.
1: Go and set right your house.
0: No
1: no.
0: அப்போ அவர் சொன்ன, நான் எப்படிங்க ஆண்டவர் ஐயா எடுத்துட்டு போறது? இதை
1: How can I take it back?
0: ஆண்டவர் குடுன்னு சொல்லிட்ட பிறகு
1: The Lord said,
0: நான் எடுத்து போக முடியாதுங்க.
1: I cannot take it.
0: உண்மையா சொல்றீங்களா? ஆமாங்க.
1: Truly.
0: அப்போ மழை வந்து ஒழுகுனா என்ன பண்ணுவீங்க? அது பரவாயில்லையா?
1: The rain comes, what do you do?
0: அது பரவாயில்ல.
1: It is okay.
0: எங்க வீடு தானே ஒழுகுது.
1: My house.
0: கர்த்தர் வீடு ஒழுக கூடாது.
1: Hallelujah. Not have any rain.
0: எனக்கு கண்ணல தண்ணீர் வந்து.
1: I got tears.
0: ஒரு ஏழை சகோதரி.
1: Poor lady.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு விதவை,
1: the widow.
0: கொடுக்க கூடியவங்க யாருமே வரல.
1: என்ன
0: சொல்றேன்னா, அந்த சகோதரி பார்த்து சொன்னேன்,
1: I said to the sister,
0: கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார்.
1: The Lord will build a house.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ என்ன செய்யற?
1: What are you doing?
0: கர்த்தருக்காக நீ என்ன செய்யற?
1: What are you doing for the Lord?
0: பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
1: He is looking for it.
0: நீ கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டதனால,
1: since you are given unto the Lord's hand,
0: ஓட்டாண்டே போக மாட்டே.
1: You will not become poor.
0: நிச்சயம் உன கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: Certainly the Lord will bless you.
0: நிச்சயம் உன ஆசீர்வதிப்பார்.
1: Certainly the Lord will bless you.
0: நிச்சயம் உன ஆசீர்வதிப்பார்.
1: Certainly the Lord will bless you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த கவர் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணும்போது,
1: whenever I pray for the covers,
0: எத்தனை தசமபாகம் காணிக்கைகள் இருக்கு,
1: the tithe and offerings,
0: அதை யோசிக்க மாட்டேன்.
1: I won't think that.
0: அந்த காணிக்கையை மாத்திரம் என்னுடைய நினைவுல வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே,
1: I keep thinking
0: about, வெட்கப்பட்டு போக கூடாதப்பா.
1: God, they should not.
0: Hallelujah.
1: Poor.
0: அது ஒரு விசேஷத்த காணிக்கை.
1: It's a special.
0: அது ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம்.
1: It may be small.
0: அருமையான தேவனுடைய பிள்ளை,
1: dear children of God,
0: என்ன சொல்றேன்?
1: What I'm trying
0: பணம்
1: to say,
0: இல்ல,
1: not the money.
0: உன் வாழ்க்கையே கூட,
1: even your life,
0: நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பா.
1: You commit your life,
0: உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு.
1: You commit your children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு நாலு பிள்ளை கொடுத்தா, முதல் பிள்ளை இப்படி ஆகணும், ரெண்டாவது பிள்ளை இப்படி ஆகணும், மூணாவது பிள்ளை அப்படி ஆகணும், எது மக்கோ அது எங்க போனோம்? ஊழியத்துக்கு போட்டோம்.
1: If the child is not having good brain,
0: உருப்படாத பிள்ளையா,
1: go to ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஒருத்தர் வந்தாங்க.
1: Someone came.
0: ஏன் என் பிள்ளை அடங்கா பிடாரியா இருக்கிறான், ஊரெல்லாம் வம்பழுத்துன்னு வரான்.
1: My child is not obeying.
0: Hallelujah. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க.
1: I pray.
0: ஒரு பிள்ளை தான் உனக்குன்னு
1: கேட்டேன். You have only one.
0: நாலு பிள்ளைங்க இருக்காங்க ஐயா.
1: Four children.
0: மூணு பேர் நல்லா இருக்காங்க.
1: Three are okay.
0: இவன் தான் அப்படி இருக்கான்.
1: He is like this.
0: நல்லா இருக்கிறவங்கள பற்றி கவலை இல்ல.
1: No worry about them.
0: நல்லா இருக்கிறாங்கன்னா என்ன?
1: If they are
0: சர்ச்சுக்கு வரல,
1: not coming to church.
0: நல்லா சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning well.
0: Hallelujah. அப்ப யாரை ஒப்பு கொடுக்கற?
1: Whom you are committing?
0: நீ உபயோகம் இல்லாம நீ கொடுக்கறதை ஆண்டவர் என்ன செய்வார்? உபயோகப்படுத்துவார்.
1: The Lord will use it for the useless things.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நல்லா கவனிங்க.
1: Listen.
0: இந்த ஊழியத்தின் பாதையில நான் கண்டுபிடித்தது அதுதான்.
1: In the path of the ministry,
0: Hallelujah. இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
1: They will come running for the goodness.
0: கோதுமை,
1: திராட்சை, grapes.
0: Hallelujah. இதெல்லாம் உனக்கு கடையிலேயே கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking it is available? Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆட்டுக்குட்டி,
1: the lamb.
0: Hallelujah. இதெல்லாம் கடையில போய் வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்களா?
1: Are you thinking it is available in the shop?
0: அங்க அந்த வார்த்தை கவனிங்க.
1: Look at that.
0: கர்த்தர் அருளும் நன்மை. கர்த்தர் அருளும் கோதுமை.
1: Goodness given by God.
0: என்ன கோதுமை?
1: What kind of wheat?
0: ரேஷன் கடையில வாங்குற கோதுமை இல்ல.
1: Not from ration shop.
0: ஃப்ரீயா கிடைக்கிற கோதுமை இல்ல.
1: Not free wheat.
0: கர்த்தர் அருளும் கோதுமை.
1: God given wheat.
0: கர்த்தர் அருளும் திராட்சை ரசம்.
1: God given wine.
0: கர்த்தர் அருளும்
1: God given
0: எண்ணெய்.
1: Oil.
0: கர்த்தர் அருளும்
1: God given
0: ஆட்டுக்குட்டி.
1: Lamb.
0: கர்த்தர் அருளும்
1: God given
0: கன்றுக்குட்டி. Hallelujah.
1: Bull.
0: Amen.
1: Hallelujah.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் கொடுக்கிற கோதுமை எப்படிப்பட்டதா இருக்கும்?
1: What kind of wheat it is?
0: Hallelujah. அது கொழுமையான கோதுமை.
1: It is fat.
0: உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார்.
1: God will satisfy Hallelujah. You with the fat.
0: நான் உங்களுக்கு என்னைக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா கண்ட ஜோக்கு கண்ட இதெல்லாம் பேசி உலக பிற மாம்ச பேச்செல்லாம் நான் இங்க பேச மாட்டேன்.
1: I won't talk any flesh.
0: உச்சிதமான கோதுமை.
1: Only the
0: உச்சிதமான கோதுமை.
1: Freshest.
0: எனக்கு தெரியும்.
1: Wheat.
0: எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது.
1: I have that assurance.
0: இதுவரைக்கும் நான் பிரசங்கித்த எல்லாமே உச்சிதமான கோதுமை தான்.
1: All the precious wheat I preach.
0: Amen.
1: Amen.
0: இங்கே ஆண்டவர் ஊற்றுகிறதானே அந்த திராட்சை ரசம்.
1: The wine the Lord.
0: Hallelujah. அது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம்.
1: The Lord's anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் கொடுக்கிறதான பரிசுத்தாவி.
1: Holy Spirit given by God.
0: அந்த ஆரோனின் சிரசில ஊற்றப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய்க்கு சமானம்.
1: It is equal to the Hallelujah. Olive oil.
0: கன்றுக்குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் போல
1: like lamb.
0: ஆண்டவர் உனக்கு புதிய ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
1: The Lord gives a new soul.
0: வளர்ந்த ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
1: The grown up soul.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போன வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணார்.
1: Last week one preached.
0: அவர் கேட்டார், ஐயா நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்திருக்கிறேன்.
1: I came when I was a small boy.
0: கேட் வரைக்கும் ஜனங்க நிக்குமையா?
1: People used to stand near the gate.
0: கேட் வரைக்கும் அப்படியே நிக்குமே ஜனங்க. எங்க போனாங்க எல்லாம் அப்படிங்க.
1: Where did they go?
0: கேட் வரைக்கும் இருந்தது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் பதறுங்க.
1: And all chaff you have
0: seen. பதறலாம் பறந்து போச்சு.
1: The chaffs are
0: இப்ப மணிங்க தான் இங்க இருக்குது.
1: Only the
0: Hallelujah.
1: Grains are here.
0: நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான்யா.
1: Your whatever you say it is right.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பதறலாம் எங்களுக்கு தேவையில்லை.
1: We don't need chaff.
0: அது ஃபோன் ஊதுனா பறந்து போயிடும்.
1: When we blow it will
0: ஒரு கஷ்டம் வந்தா ஓடிடும்.
1: When the sufferings come it will run.
0: உலக பிரகாரம் நன்மை வந்தா ஓடிடும்.
1: When the goodness comes it will go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு உயர் வந்தா ஓடிடும்.
1: When there is lift there will run.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: The Lord gives
0: குட்டி.
1: Such blessings the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: கர்த்தரளும் நன்மைகள்.
1: God's goodness.
0: இந்த மாதத்திலே ஜூன் மாதத்திலே.
1: The month of June.
0: உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே.
1: In your spiritual life.
0: கர்த்தர் உனக்கு பரத்திலிருந்து அநேக நன்மைகளை கொடுக்க போகிறார்.
1: The Lord will give lot of goodness.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: அப்போ உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். உன் ஆத்மா இனி தொய்ந்து போவது இல்லவே இல்லை.
1: Your soul will never become weary.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: நற்கிரியைகளை செய்கிறதிலே சோர்ந்து போகாதே.
1: Don't be weary by doing good works.
0: கலாத்தியர்ல வாசிக்கிறோம்.
1: In Galatians 6
0: அதிகாரத்திலே
1: 6
0: நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில்
1: If you are not weary, you will
0: தளர்ந்து போக கூடாது.
1: You should not be weary.
0: தளர்ந்து போகாதிருந்தால்
1: If you are not weary,
0: ஏற்ற காலத்தில்
1: right time
0: அறுப்பீர்கள்.
1: You will reap.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. இவ்வளவு நாள் பொறுத்த.
1: So far you
0: இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக காத்திருந்தேன்.
1: You are waiting.
0: இன்னும் பொறுத்திரு.
1: Keep waiting.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
1: Those who wait upon the Lord
0: ஒருபோதும் வெட்கப்பட்டு விட்டு போவதில்லை.
1: They never be ashamed.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
1: Those who wait upon the Lord.
0: அசைக்கப்பட்டு போவதில்லை.
1: They will not be despised. கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்கள்
1: Those who wait upon the Lord.
0: சீயோன் பர்வதம் போல இருப்பார்கள்.
1: They will be like Zion.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
1: Those who wait upon
0: Hallelujah.
1: the Lord. Hallelujah.
0: அவர் வல்லமையான சீயோனை போல இருப்பார்.
1: They will be like powerful
0: Thank
1: Zion.
0: You Lord. Hallelujah.
1: Thank you Lord. Hallelujah.
0: நீ கர்த்தருக்காக காத்திரு.
1: You wait upon the Lord.
0: அசைக்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக
1: Through the promise,
0: கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம்,
1: The Lord's blessing.
0: ஆமென். உன்னுடைய ஆத்மா இனி தொய்ந்து போவதில்லை.
1: Your soul will not become weary.
0: நீ இனிமேல் அழுது கொண்டிருக்க போகிறதில்லை.
1: You will not be weeping.
0: எப்படி இருக்க போறீங்க தெரியுமா?
1: How you will be?
0: சொல்லுங்க. எப்படி இருப்பீங்க?
1: How you would be?
0: சொல்லுங்க.
1: How you would be?
0: நீங்க கம்பீரமா இருப்பீங்க பிரதர்.
1: You will be bold.
0: எப்படி போவீங்க?
1: How you will be?
0: கம்பீரமா போ, கம்பீரமா வா.
1: Hallelujah. You will be bold enough.
0: எப்படி இருப்பீங்க?
1: How you will be?
0: கம்பீரமாக.
1: You will be bold.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: ஒரு பெரிய பிரசிடென்ட்,
1: big president,
0: அவனால கம்பீரமா நடக்க முடியலங்க.
1: He could not walk properly.
0: அவே இப்படி பார்த்தான். இப்படி பார்க்கறாரு.
1: He looks down like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் அவர் இப்படி பார்க்கறாருன்னு பார்த்தா,
1: why he looks like this?
0: யாம சுடுவானோ?
1: Anybody will
0: எங்க புல்லட் வருமோ?
1: Any bullet will come.
0: பயம்,
1: fear.
0: ஆனால் நமக்கு அந்த பயம் கிடையாது.
1: ஏனென்றால் no fear at all.
0: நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார்.
1: The Lord is around us.
0: நம்ம கர்த்தர் காக்கிறார்.
1: The Lord is protecting.
0: ஆகவே நீ பயப்பட தேவையில்லை.
1: Be not fear.
0: நீ கம்பீரமாய் நடப்பாய்.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Shall we all rise?
0: இந்த அருமையான காலவேளையில் அநேக காரியங்கள் உண்டு.
1: There are many things.
0: ஆனால் முக்கியமான காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: The important things I have told.
0: இளைப்படைந்தவனுக்கு
1: Those who are weary.
0: சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி.
1: The right kind of
0: இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: In the morning.
0: இளைப்படைந்தவனுக்கு
1: Those who are weary.
0: சமயத்திற்கேற்ற வார்த்தையை
1: the right word.
0: சொல்லும்படிதான் இந்த அதிகாலை ஆராதனை.
1: The early morning
0: இந்த அதிகாலை ஆராதனை கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's promises are being fulfilled.
0: ஆசீர்வதிக்கும்படியாக.
1: Now to bless you.
0: சத்துவத்தை பெருக பண்ணிக்
1: கொண்டிருக்கிறபடியாக.
0: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
1: Let us all praise God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: உன் வாழ்க்கையில வந்திருக்கிற சில கஷ்டங்கள்
1: the problems
0: ஒருவேளை அது எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be,
0: நீ தெரிந்து கொள்,
1: you understand,
0: கர்த்தர் அனுமதிக்காமலும் வாழ்க்கையில் எதுமே வராது.
1: Without God's permission nothing will happen.
0: எது வந்தாலும்,
1: whatever it may be,
0: ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்னு கேக்குறீங்களா?
1: Why did the Lord permit?
0: அது அவருடைய சிட்சை.
1: That is the chastisement.
0: அது சிட்சிக்கிறார்.
1: He
0: chastises you. பிரயோஜனத்துக்காக உன்னை சிட்சிக்கிறார்.
1: For your benefit.
0: ஆகவே நீ சொல்லு.
1: Say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது
1: and the Lord chastises you
0: சோர்ந்து போகாதே
1: don't be weary
0: சோர்ந்து போகாதே
1: don't be frustrated
0: சோர்ந்து போகாதே
1: don't be frustrated
0: தளர்ந்த கைகளை ஸ்திரப்படுத்து
1: you strengthen your hands
0: தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்து
1: strengthen your knee
0: சோர்ந்து போகாதே
1: don't be weary
0: கர்த்தர் சொல்லுகிறார்
1: the Lord is saying
0: hallelujah
1: hallelujah
0: நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை
1: we will not be weary
0: hallelujah
1: hallelujah
0: அருமையானவர்களே
1: dear children of God
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது
1: the Lord's word
0: amen
1: says, hallelujah
0: எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது
1: in Hebrews
0: hallelujah நீ இப்படிப்பட்டதான பாதையில கடந்து போகும் பொழுது hallelujah
1: when you go through these paths
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்
1: you look unto the Lord Jesus
0: hallelujah
1: hallelujah
0: அவரை நோக்கி பார்க்கும் பொழுது
1: when you look unto the Lord
0: என்ன வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்து
1: what we read
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: Hebrews
0: amen 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
1: 12th chapter
0: நீங்கள் பல விதங்களிலே சோதிக்கப்படும் பொழுது
1: when you are tested
0: hallelujah பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்
1: you think about all the sufferings of the Lord
0: அவருக்கே பச்சை மரத்துக்கே இவைகளை செய்வார்களானால்
1: they do it for the greenish tree
0: பட்ட மரத்துக்கு வேற என்ன செய்ய மாட்டார்கள்
1: why not for the dry land
0: hallelujah
1: dry tree
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of God
0: என் ஆண்டவராகிய கர்த்தர்
1: the Lord God
0: oh hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: நீ விடாய்த்து போவதில்லை
1: you will not be weary
0: சோர்ந்து போவதில்லை
1: you will not be frustrated
0: சோர்ந்து போகிற நேரத்தில்
1: at the time of frustration
0: இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பா
1: just look unto the Lord
0: hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்
1: the Lord is with you
0: hallelujah
1: hallelujah
0: இந்த சோதனையின் மத்தியிலே
1: in the midst of suffering
0: சோர்வுகளின் மத்தியிலே
1: in the midst of depression
0: இளைப்படைந்து போகிற நேரத்திலே
1: at the time of frustration
0: உன்னை மறுபடியும் பலப்படுத்தி
1: again he
0: உன்னை சிறப்படுத்தி
1: he strengthens
0: உன்னை திடப்படுத்தி
1: he
0: உன்னை நிலைநிறுத்த
1: he will make
0: என் தேவன் வல்லவராக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி
1: powerful
0: சோத்ரே hallelujah
1: thank you lord
0: Thank you, Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ கழுகை போல,
1: like eagle.
0: கழுகை போல,
1: like eagle.
0: மறுபடியும் எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: சட்டுகளை அடி.
1: Beat your wings.
0: எழும்பு.
1: Rise up.
0: கர்த்தருக்காக எழும்பு.
1: Rise up.
0: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: God has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை இந்த உலகத்துக்கு எந்த ஒரு காரியம் அழித்து வைக்க முடியாது.
1: And nothing can hold
0: எந்த
1: you.
0: எந்த காரியம் உன்னை கட்டி வைக்க முடியாது.
1: Nothing can hold you.
0: கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு.
1: Keep the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் சட்டைகளை அடித்துக்கொண்டு.
1: Beat your wings.
0: எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: Rise up, the Lord says.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many of you ready?
0: நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
1: I'm going to pray for you.
0: இந்த வாக்குத்தத்தத்தின்படி.
1: According to this promise.
0: இந்த மாதம் ஜூன் மாதம்.
1: The month of June.
0: ஆத்மா வாழ்கிற மாதம்.
1: Your soul will live.
0: ஜூன் மாதம்.
1: The month of June.
0: ஆத்மா கொழுத்ததாகிற ஒரு மாதம்.
1: It will have fatness.
0: இந்த ஜூன் மாதம்.
1: The month of June.
0: ஆத்மா வல்லமையான உறுதியான சத்துவமுள்ள ஒரு ஆத்மாவாய் மாறுகிற ஒரு மாதம்.
1: Your soul will become strong.
0: உள்ளான மனுஷனிலே
1: inner man
0: வல்லமையாய் பலப்படுகிற ஒரு மாதம்.
1: You will be strengthened.
0: பலத்தி மேல் பலன் அடைவாய்.
1: You get strength of
0: சியோனிலே காணப்படுவாய்.
1: You will be in Zion.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி.
1: Let us all praise
0: ஸ்தோத்திரி.
1: God. Praise God.
0: ஸ்தோத்திரி.
1: Praise God.
0: Hallelujah.
1: Praise God.
0: Hallelujah.
1: Praise God.
0: Hallelujah.
2: நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்.

நாமத்தில் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்மை ரட்சிக்க வந்தோரும் இறைவனின் மைந்தனுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தாழ்மையின் கோலத்தில் மரியாளின் மைந்தனாய் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அவருக்கு இப்புவியில் பாடப்படும் ஒரு எளிய தாலாட்டு பாடல்.

0: நாம் தேவனை துதிக்க அறிந்திருந்தோம், மௌனமான வாழ்க்கையே வாழ்ந்து வந்தால் நம் உள்ளத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
1: வேத உண்மைகளை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேவன் மெய்யாகவே எப்படி இருப்பார் என்ற கேள்வியை நம்மில் அநேகர் ஆழ்ந்து சிந்தித்திருப்போம். ஆனால் இதை குறித்து நாம் பிரமிப்படைய வேண்டாம். தேவனுடைய தன்மையை குறித்து வேதாகமம் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. அந்த விளக்கமே நாம் தேவனை துதிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய நித்திய குணாதிசயங்களான அன்பு, கருணை, மன்னிப்பு மற்றும் மாட்சிமையே தேவனை துதிப்பதற்கான பல காரணங்களுக்குள் சிலவாகும். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தேவனுடைய பரலோக சிங்காசன அறை பரலோக துதியை குறித்த சிறிய கண்ணோட்டத்தை நமக்கு தர இருக்கிறது.
0: அன்பு நேயர்களுக்கு என் உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேவன் யார் என்பதையும் எப்பேற்பட்டவர் என்பதையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருப்பதினாலேயே நாம் தேவனை துதிப்பதற்கு மிகவும் குறைவான நேரத்தை கொடுக்கிறோம். அதை ஏன் கேட்கிறீர்கள்? சிலர் அவரை துதிப்பதே கிடையாது. பல சமயங்களில் நாம் அவரை எப்படி நினைக்கிறோம் என்றால், பரலோகத்தில் வீற்றிருக்கும் ஒரு வயது முதிர்ந்தவர் என்றும், நம் தேவைகளை சொல்லும்போது உன்னிப்பாக கவனிக்கிறவர் என்றும், நம் ஜபங்களை விருப்பத்தோடு கேட்கிறவர் என்றும், நம் கஷ்டங்களை நீக்குகிறவர் என்றும், வாழ்விலே சிக்கல்களையும் சங்கடங்களையும் சந்திக்க நேரும்போது உதவி செய்கிறவர் என்று மாத்திரமே அவரை குறித்து அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவர் மகத்துவமும் நீதியும் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நாம் மறந்தே போய்விட்டோம். அது மாத்திரமா? அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை பேச்சளவில்தான் ஒத்துக்கொண்டிருக்கிறோமே தவிர, உண்மையிலே அவரின் பரிசுத்த தன்மை எப்பேற்பட்டது என்றும், இவையெல்லாம் அவருக்கு முன் நிலை நிற்க முடியாது என்றும் இன்னுமே அறியாதவர்களாகவே இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8 வசனத்திலே, 4 ஜீவன்களும் இருந்தவரும்

சிலர் அவரை குறித்து கூறுவதுதான் உண்மை. வேறு சிலர் கூறுவதோ உண்மைக்கு புறம்பானது என்று சொல்ல முடியாது. காரணம், நாம் அனைவருமே தேவனை அறிந்த அறிவில் குறைவுபட்டவர்கள்தான். நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த பூமியில் நாம் வாழ்கின்றபடியால் தேவனை குறித்த நம் அறிவு ஒரு வரையறைக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவே தேவத்துவத்தின் முழு வெளிப்பாடாக இருக்கிறார். கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் தேவனை குறித்து அதிகமாக அவரது குமாரனாகிய ஆள்தத்துவமுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, தேவன் யார் என்றும் அவரது மகத்துவம், வல்லமை, மேன்மை, பரிசுத்தம் என்ன என்றும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே அவரை சிறப்பான முறையில் துதிக்க முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியில் பரலோக துதியை குறித்த சிறிய கண்ணோட்டம் என்ற உண்மையை சிந்திப்போம். என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நீங்களும் நானும் ஆராதிக்கிற, சேவிக்கிற, போற்றி புகழ்கின்ற தேவன் யார் என்பதை கண்டுகொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-8 பார்க்கப் போகிறோம். 1 இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே யோவான் கண்ட காட்சிகள் யாவும் தேவன் தாமே அவனுக்கு காண்பித்தவைகளாகும். இது எந்த மனிதனும் இன்று வரை கண்டிராத காட்சிகள். அவன் பார்த்தது என்ன? 2 உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அன்பானவர்களே, தேவனே அங்கே வீற்றிருந்தவர். அவன் தேவனை பார்த்தபோது கண்டது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எண்ணுவது போல இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு மனித உருவத்தை பார்க்கவில்லை. அவன் கண்டது என்னவென்றால், 3 கவனியுங்கள், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. தேவனுடைய சிங்காசனத்தை அவன் நோக்கி பார்த்தபோது அவன் கண்டது என்ன தெரியுமா? அவன் பிரகாசத்தை கண்டான். மகத்துவத்தையும் பரிசுத்தையும் மனித குலத்திற்கான தேவனுடைய மீட்பின் அன்பையும் கண்டான். ஆகவே அன்பான சகோதர சகோதரியே, நாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் ஆராதிக்க வேண்டும். அவரை ஒரு சிருஷ்டிப்புக்கு ஏற்றபடி வடிவமைக்க முயற்சிக்க கூடாது. 4:5 கவனியுங்கள், அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடிசூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த வசனங்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படப் போவதை குறித்து கூறுகின்றன. இது கிருபையின் நிமித்தமாகவோ, இரக்கத்தின் நிமித்தமாகவோ, அன்பின் நிமித்தமாகவோ, தயவின் நிமித்தமாகவோ தரப்பட்ட நியாயத்தீர்ப்பு அல்ல. இது பயங்கரத்தின் நிமித்தமாக வெளிவரும் நியாயத்தீர்ப்பு. 5 குறிப்பிடப்பட்டுள்ள 7 என்ற எண் பரிபூர்ணத்தை குறிப்பதோடு சிலர் கருதுகிறபடி இது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறதுமா இருக்கிறது. ஆம், இடைவிடாது தேவனுக்கு துதி செலுத்துவதே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த மூப்பர்களின் பணியாகும், பொறுப்பாகவும் இருந்தது. தேவனை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதிப்பதிலிருந்து அவர்கள் ஓய்ந்து போகவே இல்லை. எதற்காக பிதாவாகிய தேவன் இந்த வெளிப்பாட்டை யோவானுக்கு கொடுத்தார்? கவனியுங்கள், தேவன் மனித சாத்தியத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதையும், பூமியில் உள்ள எந்த ஒரு காரியமும் செயலும் தேவத்துவத்தின் நிலையை மாற்றவே முடியாது என்பதையும் பிரியமான யோவானின் மனதில் பதிப்பதற்காகவே இந்த ஒரு வெளிப்பாட்டை யோவானுக்கு கொடுத்தார். இவ்விதம் மனிதனின் தொடுதலுக்கும் தொடர்புக்கும் பக்கத்தில் இல்லாத இதே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தனிப்பட்ட முறையில்

0: ஈடுபட விருப்பம் கொண்டுள்ளார். ஆகவே அவரை வயதான ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறவர் போலும் அவ்வப்போது நம் ஜபங்களை கேட்பவர் என்றும் எண்ணிவிடக்கூடாது. அவர் இந்த அண்ட சராசரத்திலே அனாதி தேவனாக இருக்கிறார். மனிதனால் தொடப்படக்கூடியவர் அல்ல. அவருக்கு முன்பாக பளிங்கு குப்பான கடல் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. அப்படி இருக்க நாம் அவர் அண்டை செல்ல வேண்டுமானால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே இது சாத்தியமாகும். அன்பானவர்களே, நீங்களும் நானும் முற்றிலும் நம்பிக்கையின்றி உதவியின்றி தவித்துக் கொண்டிருக்கும் போது இதே தேவன் நமக்காக வந்து நம் பாவங்களிலிருந்து மீட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமே அன்றி வேறு எந்த வகையிலும் இந்த அனாதி தேவனை அணுகவும் முடியாது, தொடர்பு கொள்ளவும் முடியாது. யோவான் எதை கண்டாரோ அதுவே ஆராதனையின் மெய்யான அனுபவமாகும் என வேதம் கூறுகிறது. பரலோகத்தில் இருந்த அனைவரும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக விழுந்து சொன்னது என்ன என்பதை 11 வசனம் கூறுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஜப வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட ஆராதனை வேளையிலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள விரும்பினால் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு என்ன சொல்வது என்று தெரியாது இருக்கும்போது இந்த அதிகாரத்தில் உள்ள 8-11 வசனங்களை சத்தமாக வாசியுங்கள். இவ்விதம் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளலாம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், வேதாகம வசனங்களையே தேவனுக்கு வாசித்து காட்டுவது சரியான செயலாக எனக்கு தெரியவில்லை என்று சொல்லலாம். நீங்கள் ஏன் அதை வினோதமாக எண்ண வேண்டும்? அவரை நன்கு அறிந்தவர்களும் தேவ சிங்காசனத்திற்கு முன்பு எப்பொழுதும் இருப்பதற்காக படைக்கப்பட்ட ஜீவன்களும் கிறிஸ்துவின் சபையாகிய விசுவாசிகளை பிரதிபலிப்பதற்காக இருந்த 24 மூப்பர்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறார்கள். அவர்கள் அவ்விதம் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதற்கான காரணம் அதுதான், தேவனை பிரியப்படுத்துகிறதாயும் கனப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஒரு செயல் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கும் என்றால் இது வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்காதே. தேவன் யோவானை தம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அழைத்து அவனை பார்த்து, யோவானே, நீ சேவிக்கிற தேவனாகிய நான் யார் என்பதை பார் என்று கூறினார். அங்கே அவர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவரது பரிசுத்தையும் நீதியையும் மகத்துவத்தையும் வல்லமையும் கூறும்போதும் அவர் சிருஷ்டிகர், இரட்சகர், நம் ஆண்டவர், நம் ஜீவன், நம்மை காப்பவர், நமக்கு போதுமானவர், அவரில் மட்டுமே பரிபூர்ணமாக முடியும் என்று சொல்லும் போதும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவனை துதிக்கிறோம். இது அவரை கனப்படுத்துகிறது, மகிமைப்படுத்துகிறது. இதுவே சர்வவல்ல தேவனின் செவிக்கு இனிமை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். பயபக்திக்காகவும் மரியாதை நிமித்தமாகவும் அமைதியான நிசப்த நேரம் பரலோகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஆராதனையின் ஆரவாரம் கேட்கத்தான் செய்தது. இந்த ஆரவாரம் துதியின் சத்தமாகவும் ஆராதனையின் சத்தமாகவும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தும் சத்தமாகவே இருந்தது. இதற்கு பின்பு நிகழ்ந்த மிகவும் சுவாரஸ்யமான சம்பவத்தை வேதம் 5 அதிகாரத்தில் கூறுகிறது. கவனியுங்கள், 3-5 வசனங்கள். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இந்த மூப்பரின் வார்த்தைகள் நிச்சயமாகவே யோவானின் அழுகையை நிறுத்தியதோடு அவனை திடப்படுத்தியது. தொடர்ந்து 6-7 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, எப்படி இது அவரால் மாத்திரம் செய்ய முடிந்தது? சர்வ வல்ல தேவனுடைய வலதுகரத்தில் இருந்து அந்த புஸ்தகத்தை அவரால் எப்படி பெற முடிந்தது? காரணம், இயேசு கிறிஸ்துவே உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோராக இருந்தபடியால் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த புஸ்தகத்தை கையிலே வாங்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் முடிந்தது. இந்த புஸ்தகத்தை பரலோக தேவதூதர்களாலும் மற்ற எந்த ஒரு நபராலும் திறக்க முடியாததாய் இருந்தது. ஆகவேதான் இந்த புஸ்தகத்தை திறக்க யாரால் முடியும் என்ற தேவதூதனின் கேள்விக்கு பதில்கள் கிட்டவில்லை. நிசப்தம் மிஞ்சியது. ஆம், அந்த புஸ்தகத்தை திறக்கும் தகுதி யாரிடமும் இல்லாதிருந்தது. ஆனால் இந்த அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அவரால் அதை எப்படி வாங்க முடிந்தது? காரணம், தேவ குமாரனான இயேசு கிறிஸ்துவே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை போன்று தமது ஜீவனை ஈந்தார். உலக பாவ கடன் முழுவதையும் செலுத்தி தீர்த்தார். ஆகவே அவர் மாத்திரமே தேவனுடைய நியாய தீர்ப்பு அடங்கிய அந்த புத்தகத்தை திறக்க தகுதியுடையவராக காணப்பட்டார். 8 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினபோது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து என்று வாசிக்கிறோம். அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திற்கு ஏறி சென்று அவருடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் பிதாவின் கரத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கும்போது 24 மூப்பர்களும் அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்திலே புதிய ஒரு பாடல் தொனிக்க ஆரம்பித்தது. அது என்ன பாடல் என்பதை 9-10 வசனங்களிலே வாசிக்கலாம். வாசிக்கிறேன், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே அந்த புத்தகத்தை வாங்கவும் திறக்கவும் முடிந்தது? ஏன் தெரியுமா? அவர் மாத்திரமே உங்களையும் என்னையும் தம் சொந்த இரத்தத்தை விலைக்கரியமாக கொடுத்து நம்மை மீட்டு எடுத்த தேவ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்களா? இல்லை, இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து நாட்டு மக்களும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே. அவர்களே பரலோகத்தில் இருக்க முடியும். அன்பானவர்களே, நாம் ஏன் வேதத்தில் உள்ள இந்த 2 அதிகாரங்களில் அடங்கியுள்ள வசனங்களை வாசித்தோம் தெரியுமா? தேவனை குறித்து தேவன் விரும்புகிற அளவு நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தையும் கடந்து விஞ்சி நிற்பவர். அந்த சராசரத்திலும் அவரே அனாதி தேவன். அவரே உங்களுடைய என்னுடைய சிருஷ்டிகர். ஆம், அவர் மாத்திரமே நம் துதிகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுடையவர். நண்பனே, நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த தேவன் அண்ட சராசரத்தையும் கடந்து நிற்பவர். உன்னதமும் மேன்மையுமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனிதனும் அவர் அண்டை கிட்ட முடியாது. அவரின் மகத்துவத்திற்கு முன்பாக நம்மை எந்த விதத்திலும் முக்கியப்படுத்த முடியாது. இன்று உலகத்தில் 600 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்தவர்களின் எண்ணிக்கை எத்தனையோ. இருப்பினும் நாம் துதிக்கிற ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் தமது சிங்காசனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்கிறார். நேற்று இரவு நீங்கள் ஜெபித்தபோது அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு அவரும் பதில் கொடுத்தார். நண்பனே, அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை மன்னிக்கிறார், சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் தமது சேவையிலே அவர் உங்களை பயன்படுத்துகிறார். மகா பரிசுத்தமும் அப்பாற்பட்டோருமான அந்த தேவனுக்கு நம்மை குறித்த சிறு சிறு விஷயங்களும் மறைவானது அல்ல. நம் தோல்விகள் பலவீனங்கள் மத்தியிலும் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கத்தான் செய்கிறார். அப்பேற்பட்டவர் நம்மால் செலுத்தக்கூடிய துதிகளுக்கும் ஆராதனைக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்க முடியாதா என்ன? இவை அனைத்திற்கும் அவர் மட்டுமே தகுதியுடையவர். பரலோகம் நித்திய காலத்திற்கும் பரலோகமாகவே இருக்கும். மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு என்றென்றைக்கும் தேவனை சேவிக்கும் ஆராதிக்கும் துதிக்கும் ஸ்தலமாகவே இருக்கும். தேவைகள் என்று எதுவும் இருக்காது. அவையாவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே சந்திக்கப்படும். நீங்கள் எப்பொழுதாவது மன சோர்வுடன் இருக்கும் நிலைக்கு தள்ளப்படும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் இந்த நிகழ்ச்சியில் வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 வாசியுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் வாழ்கின்ற தேவன் மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது நீங்கள் மன சோர்விலிருந்து நிச்சயம் விடுதலை பெறலாம். இந்த தேவனே சர்வலோகத்திற்கும் மேலான இவரே தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம் பாவங்களுக்காக மரிக்கும்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினார். மட்டுமல்ல, இவரே தான் பரிசுத்த ஆவியானவரை நம் உள்ளத்தில் வாசம் பண்ணும்படி அனுப்பி தந்தார். இந்த ஆவியானவரே நம் விண்ணப்பங்களை தேவனிடத்திற்கு எடுத்து செல்கிறார். இதே தேவனே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தனிப்பட்ட ரீதியில் அக்கறை கொண்டுள்ளார். நீங்கள் தேவனை அறியும் போது உங்களால் மௌனமாக இருக்கவே முடியாது. உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்தான் உங்களுடைய நித்திய வாழ்க்கைக்கும் பாவ மன்னிப்புக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் போதும் சரி, அல்லது வேறு யாரும் அறிய வந்தாலும் சரி, அந்த உண்மையை தெரிய வரும்போது ஒருவராலும் இயேசுவை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை உண்மையை அறிந்தும் மௌனமான வாழ்வையே வாழ்ந்து வந்தால் அவர்களது உள்ளத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் பொருள். நீங்களும் நானும் தேவன் யார் என்பதை சிறிதளவில் அறிந்து கொண்ட உடனேயே நாம் அவரை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். நாம் அவரை அதிகமாக புரிந்து கொள்ளும் போது அவரை துதிக்கும் துதி நிச்சயமாக அதிகரிக்கத்தான் செய்யும். நீங்கள் அவரை அதிகம் அறிய துவங்கும் போது நீங்கள் செய்யும் தேவைகளுக்கான விண்ணப்பத்தை விட துதி செலுத்துதல் அதிகரித்துக் கொண்டே செல்லும். மனித சமூகத்தை தேடாமல் ஜீவிக்கிற தேவனை துதிக்க விருப்பம் உடையவர்களாக இருப்பீர்கள். ஒருவர் தேவனை துதிக்க துவங்கும் போது அற்புத விதமான செயல்கள் அவருடைய வாழ்வில் நிச்சயம் நிகழத்தான் செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள், சகோதரனே, இன்று நீங்கள் வாசித்த 2 வேத பகுதிகளும் எனக்கு புரியவே இல்லை. வேதத்திற்கும் எனக்கும் அதிக தூரம் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இப்பொழுதே கர்த்தராகிய இயேசுவே, என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று எனக்கு தெரியும். என் பாவங்களுக்காக நீர்தான் மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன். இப்போதே நான் உம்மை என் வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் இந்த சமயமே தேவன் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தமது பிள்ளையாக முத்திரையிடுவார். இனிமேல் நீங்கள் அவருக்கு மாத்திரமே சொந்தமானவர்களாக இருப்பீர்கள். நிச்சயம் நீங்களும் பரலோகம் செல்ல முடியும். ஏற்கனவே தேவனின் இரட்சிப்பை பெற்று வாழும் நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் முகப்பிரகாசம் நம் வாழ்வில் பிரதிபலிக்கும். நம்மை பார்ப்பவர்கள் நம்மில் ஒரு வித்தியாசத்தை காண்பார்கள். இதுதான் தேவன் அவரின் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் வைத்து சென்றிருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தமாகும்.
1: நம் துதிகளுக்கு தேவன் மாத்திரமே தகுதியானவர் என்பதை இந்த நாளில் நாம் மிக முக்கியமாக சிந்தித்தோம். நாம் தேவனை தெளிவாக புரிந்து கொள்ளும் போது மட்டுமே நம் வாழ்க்கை அவருடைய மகிமையை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வேதாகம துதியை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வாழ்விலே வளர்ச்சி பெறுங்கள். தேவன் மாத்திரமே நம் துதிகளுக்கு பாத்திரர். ஆனால் பல சமயங்களில் அவரை பொருட்டாக எண்ணாதிருக்கிறோம். நீங்கள் கேட்கப் போகும் வேத வசனங்கள் மூலமாக தேவனுடைய மகத்துவத்தை நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்கள். சங்கீதம் 89:5 வசனம் முதல் 8 வசனம் வரை வாசிக்கிறேன். கேளுங்கள், கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

பழைய பாட்டெல்லாம் பாட போகிறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்குறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சினோட சாவி கொத்து இருக்கும் பின்னாடி, டோரு சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடிச்சு பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையா இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்துல வேற ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மொராக்கோஸ் ஒன்று இருக்கும், இப்பெல்லாம் தெரியும் வரும் சவுண்டு, அதை வேற ஒன்று, அது கம்பியெல்லாம் தெரியும் கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்க கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சைக்கு வந்தவங்க கர்ச்சி கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம் எல்லாம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

பேருக்கு இந்த பாட்டு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்க எல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே பிரசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம். நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்தர ட்ரம் வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம் வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் கிட் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்.

0: இருதயத்தை பார்த்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ
1: பாக்கியவான். சகல காரியத்தையும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்களை கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே

தாவீது சவுலுக்கு பயந்து காத் என்ற நாட்டின் அரசன் ஆக்கீசிடம் அடைக்கலம் புகுந்தார். இதை நாம் 1 சாமுவேல் 21:10 வாசிக்கிறோம். ஆனால் அங்கிருந்தும் தாவீது விரட்டப்பட்டு அதுலாம் என்ற குகையில் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையிலும் தாவீது முறுமுறுக்காமல், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்று பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 34.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து நாங்கள் ஒரு ஜன கூட்டமாய் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வானத்தை துறந்து தூதர்களை அனுப்பி நாம் அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

இன்னல்கள் வேதனைகள் மத்தியில் பவுல் விசுவாச அறிக்கையிட்டு வெற்றி வாழ்வை சுதந்தரிக்கிறார். ரோமையர் 8 அதிகாரம் 30 முதல் 39 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

எங்களோடு எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நாளும் குறைவு என்பது இல்லை. நரகமோ பேயோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ சிருஷ்டியோ எதுவும் உங்க அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாள் உங்களோடு இசைந்த வாழ்க்கையாய், எங்க ஹார்ட் என்னால சாஃப்டான ஹார்ட், உங்க சமூகத்தில் வரும்போது வேதத்தை வாசிக்கிற போது ஜெபிக்கும் போது ஆத்மாக்களுக்காக மன்றாடும் போது கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு எங்க ஹார்ட் ரொம்ப சாஃப்டா இருக்க உதவி செய்யப்பா. எங்க ஹார்ட் கடினமான ஹார்ட்டா இருக்க கூடாதப்பா, அவளையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, பயத்தினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, இச்சையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கம்பாஷனேட் ஹார்ட்டா, ஒவ்வொரு நாளும் ஆத்மாக்களுக்காக பாரப்படுகிற ஹார்ட்டா. உங்க ஹார்ட் எங்க ஹார்ட்டா மாறிட்டோம்ப்பா. பிஸ்கட்லாம் சாப்பிடுவாங்க லிட்டில் ஹார்ட்ன்னு குட்டி பசங்க, அது மாதிரி எங்க இருதயம் உங்க இருதயமாயா. எவ்வளோ பெரியவங்களானாலும் உங்க இருதயத்தை தரிச்சு லிட்டில் ஹார்ட்டா. அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாக உங்க மோடுக்கு நாங்களும் வந்துரு. எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராஜா கைரோஸ்க்காக அங்க காத்திருக்கிற அன்பு மக்களாய் காணப்படும் ராஜா உதவி செய்ய. குரோனோஸ்ல கால அளவின்படி இருக்கிற கடிகாரத்துல டைமை விரயமாக்காம முதலீடு செய்ய செய்ய செய்ய உங்க கைரோஸ் வரும்னு சொன்னீங்களே, உங்க சித்தப்படியே எங்களை கைரோஸ்க்கு கொண்டு வந்து விட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் ஓடு பாதையில் எத்தனை இன்னல் வந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருக்க சொன்னீங்களோ அந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்க உயர்த்துகிற ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பட்டணத்துல இருந்திருக்கலாம், அவங்க படிச்சவங்க, ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால கிராமத்துல இருந்து ஆத்மாக்கள் வராங்களோ வரலையோ, நீங்க சொன்ன இடத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் மனுஷிக்கும் உயர்வை கட்டளை எடுக்கிற இந்த கைரோஸ் ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம், சித்தம் போல நடத்துகிறீர், நன்றி சொல்லுகிறப்பா நன்றி. மனதார ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ளப் போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில். ஒவ்வொரு நாளும் சந்திக்க வைக்கிற அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலமும் நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன். பக்கத்தில் பசங்க உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அப்புறம் எதுக்கு கவல? அதனால் இதை நினைக்கும் போது உள்ளமானந்த கீதத்திலே உள்ளம் வெள்ளமாக பாய வேண்டும். இல்லம் ஒவ்வொருவருடைய இல்லமும் அடிதடி நடக்கிற இல்லமா, கசட பேசுகிற இல்லமா, சண்டை பிடிக்கிற இல்லமா இருக்கக்கூடாது. ஒரு அருமையான என்னுடைய நண்பர் சமீபத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஐயா என்னுடைய வேலை என் மனைவி பிள்ளைகளுடைய வேலையே என்னன்னு கேட்டால், துதிக்கிறது ஜெபிக்கிறது வேத வசனம் வாசிக்கிறது இதுதான் செய்வோம். இந்த சத்தமா கூட நாங்கள் பேச மாட்டோம், சந்தடியா நாங்கள் பேச மாட்டோம், சண்டை போடுற மாதிரி அதை கத்த மாட்டோம். ஏன்னா அவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் ஒரு புறாவை போல போன்றவர், ரொம்ப சத்தம் போட்டா புறா பறந்துருந்தானயா அப்படின்னாரு.
எனக்கு அப்படியே அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது மனசுல நான் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுறப்ப ஹோலி ஸ்பிரிட் நம் மத்தியில தானே இருக்கிறாரு. மென்மையான புறாவை போன்ற ஹோலி ஸ்பிரிட் அவர் துக்கப்படாதபடி நம்முடைய ஹார்ட் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில், அப்பா உங்களோடு பழகிற ஹார்ட்டாக, உங்களை துக்கப்படுத்தாத ஹார்ட்டாக ஆண்டவரே என் ஹார்ட் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அப்பா சமூகத்தில். நேற்று காலில் டிவோஷன் முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கிறப்ப கேட்ட பாடு. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எங்கள் பாஸ்டர் பென்னி பாஸ்டர், நாங்கள் ட்ரினிட்டி சர்ச்சில் இருக்கிறப்ப எங்கள் பாஸ்டர் அவ்வளோ அழகாக அந்த பாடலை பாடுவார்கள். சந்தோஷமாய் இந்த காலை நேரத்தில் அப்பா சமூகத்தில், அப்பா உங்களை உயர்த்தி உயர்த்தி பாடுறோம்ப்பா.

மார்த்தாள் ஓடி வருகிறாள், மரியாள் ஓடி வருகிறாள். ரெண்டு பேருமே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. நீங்க ஏன் சொன்ன உடனே வரல, குரோனோஸ்ல ஏன் வரல? ஏசையா சொன்னாங்க, அப்பா குரோனோஸ்ல செஞ்சா என் நாமம் மகிமப்படாது. மார்த்தாலே விசுவாசிக்கிறியா? இப்ப நான் அவனை எழுப்புவேன் விசுவாசிக்கிறியா? ஆமா, உயிர் தெழுதல எழுப்புவீங்க, அதுல என்ன சந்தேகம்? உயிர் தெழுதல எழுந்துக்கும், அது வேற. இப்ப நான் எழுப்புவேன். ஐயோ, நாலு நாள் ஆயிட்டு நாருமே அப்பா. குரோனோஸ், மார்த்தா குரோனோஸை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், If you believe, you can see, you shall see the glory of God அப்படின்னு சொல்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.

குரோனோஸ்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கைரோஸ்ல வந்து லாசரு கம் அவுட் அப்படின்னாரு பாருங்க. கைரோஸ்ன்னு முடிச்சு நேற்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ராஜன்னு சொன்னாங்க, உங்க கையில எல்லாரு கையிலும் ஒரு ரோஸை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள்.

0: நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து வந்து கிரியை செய்கிற அந்த கைரோஸ், அந்த சீசனை குறிச்சும் அந்த டயத்தை குறிச்சும் நாம கடந்த நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்க தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பூமியில நாம ஆண்டவரோடு சஞ்சரிக்கவும் அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையில தொய்வில்லாம நாம நடப்பதற்கும் தேவையான ஆலோசனைகளை, அதிசயமான ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம வாரி வழங்குகிற கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: ஆமென்.
0: எல்லாமே இருக்கு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் என்னன்னா இல்ல, ஆனா இந்த உலகத்துல படிச்சாக வேண்டி இருக்கு.
1: ஒரு பாஸ்போர்ட் மாதிரி.
0: ஆனா ஸ்கூல் நமக்கு கற்றுத்தர முடியாததை, இந்த உலகத்துல நாம நம்மை குறித்த ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க தேவையான பாடங்களை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை, வழிநடத்தல்களை இந்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படி வாரி வழங்குறார்.
1: ஆமென்.
0: பஞ்சமே இல்லாம.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆச்சரியமா இருக்கு இந்த ஆலோசனைகள், சத்தியங்கள் எல்லாம் நாம தியானிக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் எங்கதான் வச்சிருக்கிறார்னா பைபிள்ல இருந்து நமக்கு தேவைப்படுற கைடன்ஸ் கடந்து வருகிறது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி வர்றப்பதான் இந்த குரோனோஸ், இந்த
1: கைரோஸ்.
0: கைரோஸ் கைரோஸ்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்து தீவிரமா காரியங்களை செஞ்சு முடிக்கிற ஒரு காட்ஸ் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் டைம் டு ஆக்ட். தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணம், கிரியை செய்கிற நேரம். குரோனோஸ்ங்கிறது நம்முடைய வாழ்நாள், நம்ம காண்டர் கொடுத்திருக்கிற காலம், வாட்ச் டைம், மாசம், வருஷம், நாள், நேரம், நிமிஷம், நொடி, இது எல்லாம் நேரம் நமக்காக என்ன செய்வதில்லை, ஒருபோதும் காத்திருப்பதே
1: இல்லை.
0: இல்லை, நேரத்துக்காக நாம காத்திருக்க முடியும், ஆனா நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்காது.
1: அல்லேலூயா.
0: ஆஃப்லான வேர்டு பார்த்தீங்களா, டைம் வந்து யாருக்காக என்ன செய்யறதில்லை,
1: காத்திருக்கிறதே இல்லை.
0: காத்திருக்கிறதே இல்லை. காலத்துக்காக தான் நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். ரொம்ப யூனிக்கான இயல்பு பயத்துக்கொண்டு. ஸோ நீங்களும் நானும் தேவன் நமக்கு குறித்திருக்கிற காலத்துக்காக காத்திருக்கிற நபர்கள். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய கைரோஸ்க்காக, கைரோஸ் மொமெண்ட்டுக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அதிதீவிரமாக நடந்து முடிய போகிற தேவனுடைய பலத்த கிரியைகளை தரிசிப்பதற்காக நாம கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம்.
1: அல்லேலூயா.
0: அப்ப நீங்க கைரோஸ்க்காக என்ன செய்யலாம், காத்திருக்கலாம். ஆனா குரோனோஸ் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்காது. குரோனோஸ் வந்தா டைம் வந்து நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறதே இல்லை. ஏப்பா நீ வர்ற வரைக்கும் நான் 2 நிமிஷம் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் நமக்காக நிக்குதா?
1: நிக்கலையே,
0: ஓடிக்கிட்டே இருக்கு.
1: அதோடு சேர்ந்து நம்ம ஓடணும்.
0: ஓடுறவன் தான் நேரத்தோடு சேர்ந்து ஓட முடியும்.
1: எஸ்.
0: நடக்கிறவன் தான் நேரத்தோடு சேர்ந்து நடக்க முடியும்.
1: எஸ். அல்லேலூயா.
0: குரோனோஸ்னு வந்தா நேரம் நமக்காக காத்திருக்கிறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை, தேவன் நமக்கு தந்த நேரத்தோட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்.
1: எஸ்.
0: தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரத்தோட நாம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு நமக்காக தேவன் குறிச்சிருக்கிற நேரத்துக்காக நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அப்ப குரோனோஸ் நேரம் யாருக்காகவும் என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறதே
0: இல்ல. வாட்ச் வந்து டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் என்ன செய்யுதுன்னு அப்படியே
1: ரொட்டேட் ஆகிட்டே
0: ஓடிட்டே இருக்கு. 24 மணி நேரம் ஒரு நொடி கூட யாருக்காகவும் வெயிட் பண்றது என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. அது பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாலும் சரி,
1: பிரசிடென்டா இருந்தாலும் சரி,
0: அல்லது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் நேரம் என்ன செய்வதில்லை,
1: காத்திருப்பதில்லை.
0: அதுதான் குரோனோஸ். குரோனோஸோட இயல்பது ஒரு செகண்ட் நிறுத்துங்க பாப்போம். ஏ இரியா வர்றேயா,
1: ஓடிக்கிட்டே இருக்க,
0: இவ்வளவு நேரம் அவசரமா டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்க, உனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாம். ஒரு 2 செகண்ட் நின்ன என்ன, நான் வந்து சேர்ந்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரோனோஸை பார்த்து எனக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவியா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவியான்னு குரோனோஸை பார்த்து யாரும் கேட்க முடியாது.
1: எஸ்
0: குரோனோஸ் என்ன சொல்லும், தேவன் நம்ம கொடுத்த நேரம் என்ன சொல்லும், என் கூட சேர்ந்து ஓடிவா.
1: எஸ்
0: என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்,
1: ஓடிவா,
0: நீ நட. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அந்த கைரோஸ் இருக்கு பாருங்க, காட்ஸ் டைம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்ன டைம்,
1: காட்ஸ் டைம்.
0: காட்ஸ் டைத்துக்காக நான் என்ன செய்ய முடியும், காத்திருக்க முடியும்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: குரோனோஸ் நமக்காக காத்திருக்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா குரோனோஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா எதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா, என்னோட கைரோஸுக்காக.
1: ஆமென்.
0: எனக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த அப்பாயிண்டட்
1: சீசன்,
0: சீசனுக்காக, டயத்துக்காக.
1: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
0: புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: எனக்கு பலனா இருக்கு, திரும்பவும் தெளிவுபடுத்துறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்கிறது
1: என்னன்னா,
0: டைம் ஓடிட்டு இருக்கு. இந்த டயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம்.
1: எஸ்.
0: இந்த டயத்துல நாம தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: அல்லேலூயா.
0: அப்ப இந்த குரோனோஸ் வந்து 5:30க்குன்னா 5:30 டிவோஷன் ஆரம்பிச்சாகணும்.
1: எஸ்.
0: 6:10, 6:00, 6:12 மெசேஜ் என்ன செஞ்சாகணும்,
1: ஆரம்பிச்சாகணும். அல்லேலூயா.
0: இத ஆரம்பிக்க முடியலன்னா இந்த டிவோஷன் ஆரம்பிக்க கூடாது.
1: எஸ்.
0: அதனாலதான் ஒண்ணு ஆரம்பிக்கிறது ஈஸி, ஒண்ணு ஆரம்பிக்கிறது
1: ஈஸி.
0: ஆரம்பிச்ச பின்னாடி அதோட ஓடிடலாமா? நாங்களும் இந்த 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் என்ன செய்யறோம், டிவோஷன்ல
1: ஓடிக்கொண்டே
0: ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 5 வருஷத்தை நம்ம

0: நேரத்தில் தேவன் எனக்கு செய்ய சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காலத்தில் தேவன் எனக்கு சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கான தேவனுடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அதற்காக நாம அனைவரும் என்ன செய்கிறோம்?
1: காத்திருக்கிறோம்.
0: காத்திருக்கிறோம். இந்த நாட்கள் என்ன செய்தனா, that time has come in our life.
1: Amen.
0: அந்த தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்திருளி கிரியை செய்கிற காலமும் நேரமும் வந்திருக்கிறது.
1: வந்திருக்கிறது.
0: You are in your kairos.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம், தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவி,
1: அதற்கு தயை செய்யும் காலமும்
0: அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது.
0: வந்தது. Yes. The appointed time, the moment designated has come.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The appointed time, Devan kurichirukkira anda neram, the moment designated. ஆண்டவர் தம்முடைய ஆதினத்துல இதெல்லாம் நிகழணும்னு சொல்லி முன்னாடியே திட்டம் பண்ணிருப்பாரு. பாருங்க, அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில நிகழுகிற நேரம் வந்தது.
1: வந்தது. ஆமென். Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் வர்றப்ப தேவன் தீர்மானிச்சிருக்கிற காரியங்கள் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: தீரும்.
1: தீரும். Hallelujah.

0: யெகோவா ஷம்மாவோடு இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: நீங்க சும்மா இருக்க கூடாது நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் யெகோவா ஷம்மாவோடு இருந்து பாருங்க.
1: எஸ்
0: அம்மா நம்மளோட தானே இருக்கிறாரு,
1: இருக்கிறாரு,
0: கூடவே இருக்கிறாருல,
1: கூடவே இருக்கிறார்.
0: அதனாலதான அவருக்கு நாம என்ன நாமோ யெகோவா
1: ஷம்மா.
0: ஷம்மா யெகோவா ஷம்மானா தேவரீர், என் கூடவே
1: இருக்கிறீர்,
0: இருக்கிறீர்,
1: இருக்கிறீர்.
0: அவர் கூட நம்ம இருக்கிறப்ப யெகோவா ஷம்மா நம்மளோடு கூடவே இருக்கிறாரு. அந்த ஷம்மாவோட நாமளும் கூடவே இருக்கிறப்ப நம்மளால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனாலதான் ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை முதலீடு செய்கிறமே ஒருபோதும்
1: சும்மாவே
0: சும்மாவே இருக்கிறது இல்ல.
1: எஸ்
0: சுறுசுறுன்னு இருப்பான்.
1: ஆமென்.
0: இப்ப பார்த்தாலும்
1: சுறுசுறு
0: சுறுசுறுன்னு இருப்பான் எறும்பு மாதிரி.
1: எஸ் அல்லேலூயா.
0: தேவனோட பழகிட்டு இருப்பான். நீங்க ஏதாவது செய்யணும்னா முதல்ல தேவனோட பழக கற்றுக்கொள்ளணும்.
1: ஆமென்.
0: சொல்லுவாங்க ஆண்டவர் என்னுடைய பலத்துக்கேற்ற பணியை கொடுக்கல, பணிக்கேற்ற பலனை கொடுக்கிறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவுதான் உனக்கு ஸ்ட்ரென்தா? சரி இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும், போ. இதுக்கு மேல ஒரு ஒரு பணியை உன் கையில கொடுத்தா நீ நசுங்கி போயிருவ. அதனால உனக்கு லிமிட் இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான்டா உன்னால சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பலனுக்கேற்ற பணியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, கொடுக்கறது இல்லை, அசைன் பண்றது இல்லை. ஆண்டவர் பெரிய டாஸ்கை நம்ம கையில கொடுத்து அந்த பணியை செய்து முடிக்க தேவையான பலத்தினால நம்மை இடை கட்டுகிறார்.
1: ஆமென்.
0: இதான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட், அதனுடைய பாராஃப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரே என் பணிச்சுமையை குறைங்க, எனக்கு ஓவர் லோட் ஆகுது அப்படின்னு சொன்ன சிரிப்பார் ஆண்டவர். என்னடா என்னடா நீ என்னடா வேலை பண்ணி எடுத்துற, நீ உனக்கு அவ்வளோ டயர்டாயிடுச்சோ, உன்னால நான் சொன்ன வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் என்ன செட்டீங்கன்னா

0: பிஸி ஆயிட்டி,
1: பிஸி இல்ல ஒவ்வொரு அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னு
0: சொல்றேன். திராணி இல்லைன்றீங்க,
1: எங்க எங்க இருந்து நடிக்கிற, யார ஏமாத்துற, நீ முதல்ல போடா போய் கொஞ்ச நேரம் உறவாடுற போய் என் கூட.
0: எஸ் ஹல்லேலூயா,
1: அங்கதான் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிறான்,
0: சொல்லுவான். ஹல்லேலூயா,
1: இன்னைக்கு வொர்க் லோட் அதிகமா இருக்கா, பேசாம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போயிட வேண்டியதான்.
0: எஸ் ஹல்லேலூயா,
1: பாஸ்டர் நான் ஜோம் பண்ண முடியாத அளவுக்கு நான் களைப்பா இருக்கேன்,
0: பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு அப்பா
1: டூ மச் ரெஸ்ட். எதை குறிக்குதுன்னா நான் ப்ராப்பரா ஆண்டவரோட உறவாடல.
0: எஸ்
1: உறவாடாதவனுக்கு தான் அதிகமான ஓய்வு தேவைப்படுது. ஆனா ஆண்டவருக்குள்ள ஓய்ந்து இருக்கிறவன் பிஸியா இருக்கிறான்,
0: ஆமென்,
1: ஆக்டிவா இருக்கிறான்.
0: எஸ்
1: அவன் பாசிவா இருக்கிறது என்னன்னா இல்ல, அவனுடைய லைஃப்ல ஒரு ப்ரொடக்ஷன் காணப்பட்டுகிட்டே இருக்கும்.
0: எஸ்
1: ஒவ்வொரு நாளும் அவன் ப்ரொடக்டிவா இருப்பான், சும்மா இருந்தா செடக்டிவ் ஆயிடுறோம்.
0: எஸ்
1: செடண்டரி, செடக்டிவ், தேக்க நில, மந்த நில.
0: எஸ் நீர் தேக்கமா இருங்கப்பா, தேங்கிட்டீங்களேப்பா.
1: நேத்து ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு ஏடிஎம் சர்வீஸ்ல போய் நீங்க பணம் எடுக்கலான் போறப்போ அந்த ஏடிஎம் சர்வீஸ் மெஷின் முன்னாடி அவுட் ஆஃப் சர்வீஸ் போட்டிருந்தா நீங்க அங்க போய் நிப்பீங்களா?
0: நிக்க மாட்டோம்.
1: அவுட் ஆஃப் சர்வீஸ், என்ன என்ன என்ன என்ன என்ன அர்த்தம்? ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்தது, இப்ப சர்வீஸ்ல இல்ல.
0: எஸ்
1: ரொம்ப ஓய்வு எடுக்கிறவன் அப்படிதான் இருக்கிறான், அவுட் ஆஃப் சர்வீஸ். ஏ ஒரு காலத்துல சர்வீஸ்ல இருந்தடா, என்னடா பண்ணிட்டு தர்ற, இல்ல ஓய்வு எனக்கு தேவைப்படுது. ஒரு மாதிரி எனக்கு கிருகிருன்னு என்னன்னா
0: வருது.
1: அப்ப என்ன காரியம் அப்படின்னா, நான் ஆண்டவரோட பிஸியா இல்ல, நான் உறவாடல, நான் ஜோம் பண்ணல. ஜோம் பண்ணிருந்தா எனக்கு இந்த நாள்ல நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பணியை செய்ய தேவையான பலனை எனக்கு ஆண்டவர் தந்துருவாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நான் பலவீனமா இருக்கிறதுக்கு காரணமே நான் தேவனோட என்ன செய்யல, உறவாடல. அதனாலதான் நான் ஆக்டிவா இல்ல, சுறுசுறுப்பா இல்ல, மந்தமா இருக்கேன்.
0: எஸ்
1: ஆண்டவர் கொடுத்த பல ஊழியங்கள் தேங்கி போச்சு.
0: எஸ்
1: என்ன அவுட் ஆஃப் சர்வீஸ். நீங்க கடையை திறங்க சாமி.
0: எஸ்
1: உங்க கடை என்ன செய்யுங்க,
0: திறங்க சாமி. ஹல்லேலூயா. சும்மா நான் இருக்க மாட்டேன்.
1: சும்மாவோட இருந்தா

0: ஏன் சும்மா என்னால இருக்க முடியலன்னா, நான் யெகோவா
1: சம்மாவோட
0: இருக்கிறேன்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
0: Don't say I will do, do it now.
1: Yes. If not, when? If not you, who?
0: சொல்லிக்கிட்டே தெரியாது. செய்ய முதல்ல, இன்னைக்கு செய்ய. நான் எழுதுவேன், எழுதுறேன் முதல்ல,
1: எழுது. ஆமென்.
0: நீங்க பாருங்க, நான் பாடுவேன். பாடுறேன் முதல்ல.
1: ஆமென்.
0: நான் ஓடுவேன். ஓடுறேன் முதல்ல.
1: அல்லேலூயா.
0: If you want to see the move of God in your life, move now.
1: Yes.
0: ஆண்டவருடைய நடத்துதல உடனடியா உணரணும்னா இப்பவே நட.
1: ஆமென்.
0: Arise and walk.
1: Yes.
0: நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா தெரியல, தளபதி ஜெனரல், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்ச அற்புதமான பாத்திரம், என்னோட ஃபேவரேட்ல அவர் ஒருத்தர். அவர் சொல்லாரு, ஜீசஸ் வில் நாட் சிட் வித் தி சிட்டர்ஸ், ஹி வில் நாட் ஸ்லீப் வித் தி ஸ்லீப்பர்ஸ். உட்கார்ந்து சேர்ந்து ஆண்டவர் உட்கார்ந்திருக்க மாட்டாரா? நடக்கிறவனோட சேர்ந்து அவரும் நடப்பாராம், ஓடுறவனோட சேர்ந்து அவரும் ஓடுவாராம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: Don't deceive yourself by simply sitting and wasting your time. Do something. இல்ல,
1: yes,
0: do it now.
1: Yes.
0: சும்மா உட்காந்து வெட்டி பொழுது போக்குறத நிறுத்திட்டு
1: ஆக்கப்பூர்வம்
0: ஏதாவது செய்வேன் செய்வேன்னு வாய்ச்ச விடால் விடாம செய்ய ஆரம்பிச்சாமி,
1: செய்ய ஆரம்பி சாமி.
0: உன்னோட குரோனோஸ்ல ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டு சாமி.
1: ஆமென்.
0: அதான் சாமி கைரோஸ்ல மிகப்பெரிய வேலை பண்ண போகுது.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் சீக்ரெட் அது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நடத்தினா நான் என்ன நடக்க மாட்டேன் சொல்றேன், நீ நடந்தா நான் என்ன நடத்த மாட்டேன் சொல்றேன்.
1: ஆமென்.
0: நீங்க நடத்துவீங்கன்னா நான் என்ன நடக்க மாட்டேன்னு ஆண்டவரே சொல்றேன். டேய், நீ முதல்ல நட, நான் என்ன நடத்த மாட்டேன் சொல்றேன். புரியா பயலன்ற, இப்பமே எந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய
1: பேர். அல்லேலூயா.
0: நேத்து வரைக்கும் செய்வேன் செய்வேன், ஒரு நாள் வரும் நான் என்னன்னா
1: செய்வேன்
0: அப்படியே சொல்லி சொல்லிய
1: எத்தனை வருஷத்தை போக்கிட்டோம்.
0: எனக்கு இந்த எழுத்து பணியில இந்த சோதனை வரும். ஏய், இந்த பாருங்க, ரெண்டு மாசம் என்னால அந்த காரியங்களை, இந்த பிஸி, அந்த இது, இந்த இது, அடிச்ச கொடகுடன்னு மழை கொட்டினதுல எதை எழுதுறது, எவ்வளவு எழுதுறதுன்னு தெரியாது. இதுல ரொம்ப நான் வந்து எழுத்துல மந்தமாயிட்டேன். ஆனா மெசேஜ் எழுதுவேன். டெய்லி டிவோஷனுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே இருக்கும் பாருங்க. ஆனா இந்த மந்த்லி மேகசின் வந்து எப்பவுமே இல்லாத ஒரு தேக்கம். அந்த ரெண்டு மாசம் பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு மனசு. ஏஞ்சல்கிட்ட சொன்னேன், ஏமா எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த அந்த சுறுசுறுப்பாக அந்த விஷயத்தை என்ன செய்யணும்னா எழுதணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டு திரும்ப அதை டைப் பண்ணி, வரி வரியாக நான் பண்ண மெசேஜை நானே கேட்டு நானே டைப் பண்ணி, அது ஒரு செட்டு கொண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டைம். அதில் மற்ற மினிஸ்ட்ரி அங்கே இங்கே எல்லாம் போகிறப்ப எனக்கு வான் பண்ண, டே எழுத்துங்கிறது நான் கொடுத்த ஊழியம், எழுத்துங்கிறது நான் உனக்கு கொடுத்த
1: ஊழியம்,
0: கொடுத்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டுறா.
1: Yes.
0: திரும்ப நம்மளை தட்டி எழுப்பி அந்த இதில் நம்மளுடைய கீஸில் வந்து நம்முடைய விரல்கள் படும் பொழுது அன்றைய மூவ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோவை கண்டு பிசாசு பயப்படுறான். அதனால நீ ஸ்லோவாயிடும். ஏன் நிறைய பேர் லைஃப்பில் ஃப்ளோ இல்லைன்னா அவங்க ஸ்லோவானது தான் காரணம்.
1: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அப்புறம் பொருத்தனை பண்ண, ஆண்டவரே மொத்த பணியை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி எழுதுறதெல்லாம் எனக்கு கஷ்டம், அதனால டெய்லி ஒரு பக்கம் எழுதுறேன். தினசரி என்ன செய்யறேன்?
1: ஒரு பக்கம்
0: ஒரு பக்கம். இந்த மெசேஜ் கடகடன்னு எழுதுறோம், இங்க வந்து நின்னா மடமடான்னு பேசுறாரு. கடகடன்னு எழுதுனதை பேசுறதா, மடமடன்னு சொன்னதை பண்றதா? வர்றேன் நேரம் உனக்காக காத்திருக்காது, நீ தான் நேரத்துக்காக காத்திருக்கணும். நான் அதை இன்னும் மெசேஜுக்குள்ளே போல, அதுக்குள்ள இவ்வளவு நேரம் நிக்குது. நீ இதெல்லாம் உட்காந்து கேட்டு வரி வரியா என்ன செய்யணும்? நான்
1: டைப் பண்ணணும்.
0: அப்புறம் இங்க இருக்கிற எங்களோட பணி செய்யற தம்பிட்ட நேரத்து கொடுத்தேன், ஐயா ராஜா நீ இதை வந்து மொழி நடையா இருக்கு, எனக்கு இது உரை நடையில என்ன செஞ்சு கொடு, நீ எழுதி கொடு, முதல்ல ஆர்டரை எழுதி கொடு, அதுக்கப்புறம் நான் அதில் கை வைக்கிறேன்னு சொல்லி நேற்று ஒரு பொறுப்பை நான் வந்து அசைன் பண்ணி, அப்புறம் நானாக ஒரு ஆர்டிக்கல் உட்காந்து என்னன்னா எழுதின பின்னாடி தான் மனசுக்கு அப்பாடான் இருக்கு. ஆனால் இதை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆமென்.
0: நீங்க நடக்கலைன்னா அவரால் உங்களை நடத்த முடியாது.
1: எஸ்.
0: கிரானோஸ் வந்து உங்களுக்காக ஒருபோதும் என்ன செய்யாது,
1: காத்திருக்காது.
0: காத்திருக்காது. தேவன் கொடுத்த நேரத்தோட சேர்ந்து நாமளும் என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்,
1: ஓடிக்கிட்டே.
0: அப்ப ஓய்வே எடுக்க கூடாதா பாஸ்டர்? யார் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. We need some rest. அதுக்காக ரெஸ்ட்லயே இருந்துட கூடாது. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் மோடு. என்ன மோடு?
1: ரெஸ்ட் மோடு.
0: ஃப்ளைட் மோடு மாதிரி
1: ரெஸ்ட் மோடு.
0: ரெஸ்ட் மோடு. அப்ப இந்த க்ரோனோஸ்ல நாம சும்மா இருக்கிறதுக்காக இந்த நான் கத்திற்காக வெயிட் பண்றேன், கத்திற்காக என்ன செய்யறேன் நான்
1: வெயிட் பண்றேன்,
0: வெயிட் பண்றேன், என்னோட ஹைரோஸ் மொமெண்ட்டுக்காக நான் என்ன செய்யறேன் நான்
1: வெயிட் பண்றேன்,
0: காத்திருக்கிறேன், வரும் வரும்னு உட்கார்ந்து இருக்கிறேன், உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லை. அன்று சொல்ல நேரத்தோடு ஓடிக்கிட்டே நேரத்துக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: உனக்கு நான் கொடுத்திருக்கிற நேரத்தோட சேர்ந்து ஓடிக்கிட்டே உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிற என்னுடைய நேரத்துக்காக, என்னுடைய கைரசுக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: ஓடுறதுக்கு,
1: ஓடுறதுக்கு.
0: கைரோஸ் எதுக்கு?
1: காத்திருக்க,
0: காத்திருக்கிறதுக்கு,
1: காத்திருக்க.
0: அப்ப நான் யாரு? ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? நான் காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்கிறாய்? ஓடுவதற்காக காத்திருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கத்தர் வருவார், வந்து விசிலை ஊதுவார், ஊதும் பொழுது நான் ரன் என்று சொல்லுவார், நான் உடனே என்ன செய்வேன், தடதடவென்று என்ன செய்வேன்,
1: ஓடுவேன்,
0: ஓடுவேன். அப்படி இல்லை, நீ ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: இதுதான் விசிட்டம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: So don't say I will do something, I will sing one day. No.
1: Sing it now.
0: Sing it now. Sing today. Do it now.
1: Yes.
0: கடைய தரங்க சாமி திரும்ப.
1: ஆமென்.
0: ரொம்ப நாள் அடைச்சு போட்டிருக்கீங்க நீங்க.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு பயங்கர குற்றம் ஒன்று சேர்ச்சு. நவம்பர் டிசம்பர்ல மேகசின் எழுதாது, அதனால கடையை திறந்துட்டேன், பயந்துகிட்டே திறந்துட்டேன். ஆண்டவரே அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்ல, திரும்ப சர்வீஸ்க்கு என்ன செய்யறேன் நான்? அந்த அங்க ஒர்க் இருக்கு, இங்க மினிஸ்ட்ரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சாக்கு போக்கலாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் கையில கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்கப்பா, நீங்க
1: திருப்பி செய்யுங்கப்பா,
0: திருப்பி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் ரெண்டு நாள் உட்காந்து கீஸ்ல கை வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அந்த ஃப்ளோ, அந்த மூவ் ஆஃப் காட் எல்லாம். அப்பா நம்ம கிளைமேட்ல இருக்கிறோங்கிற ஒரு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு.
1: ஆமென்.
0: இன்னைக்கு நம்ம ப்ரொடக்டிவா இருந்தோம், நம்ம சும்மா இல்ல, நம்ம வெறுமனை டிவோஷனை மட்டும் முடிச்சுட்டு மற்ற காரியத்தில் மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சோம், சுறுசுறுப்பாக இருந்தோம், நாம் ஆண்டவருக்கான காரியத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு, பணி நிறைவு.
1: ஆமென்.
0: பி ப்ரொடக்டிவ்.
1: எஸ்.
0: டோன்ட் பி பாசிவ்.
1: எஸ்.
0: சும்மா இருக்காதீங்க.
1: ஆமென்.
0: இந்த சோம்பேறி தினத்தை மேற்கொள்ளணும்னா ஷம்மாவோட உறவாடணும்.
1: ஆமென்.
0: அதனால மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாரா, இன்னைக்கு கடுமையான வேலை இருக்கு, அதனால மடமட நான் வேலை செய்ய போறது இல்லை, என்னைக்கு எனக்கு அதிகமான வொர்க் இருக்கோ அன்னைக்கு தான் நான் அதிகமா ஜோம் பண்ணுவேன் அப்படின்னா.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. To pray more, to work more.
1: Yes.
0: அதிகமா பணி செய்யணும்னா அதிகமா ஜோம் பண்ணணும்.
1: ஆமென்.
0: ஜெபம்தான் நம்முடைய பணி செய்ய தேவையான பலனை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறது.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அப்ப தேவன் தந்த குரோனோஸ்ல நாம தேவனுக்காக ஓடிக்கிட்டே தேவன் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்து கிரியை செய்ய போகிற நம்முடைய கைரோஸுக்காக
1: காத்திருக்கணும்,
0: காத்திருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க?
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கையில் ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்ல, சின்ன சபையா இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்து பணியா இருக்கலாம், அல்லது ஒரு அல்லது விசாரிப்பு பணியா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேசல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஒரு வர்ஷிப் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சிங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆண்டவர் என்னை சும்மா இருக்கல, என் கையில ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு பொறுப்புல என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறார்.
0: அத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய குரோனோஸ்ல நான் என்ன செய்வேன், நான்
1: செஞ்சுக்கிட்டே
0: இருப்பேன். அப்ப தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்த ஊழியத்தை நாம செஞ்சிட்டு இருக்கிறப்ப, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுல சுறுசுறுப்பா இருக்கிறப்போ, எப்படி இருக்கிறப்போ
1: சுறுசுறுப்பா இருக்கிறப்ப,
0: நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளி தீவிரமா கிரியை செய்கிற விறுவிறுப்பான நேரம் வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குரோனோஸ்ல சுறுசுறுப்பா இருந்தா விறுவிறுங்கிற கைரோஸ் உங்க லைஃப்ல வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துல நீங்க சுறுசுறுப்பா இருந்தா தேவன் குறித்த நேரத்துல விறுவிறுன்னு வந்து வேலையை செய்வார்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, கொடுத்த நேரம்,
1: கொடுத்த நேரம்,
0: குறித்த நேரம்,
1: குறித்த நேரம்,
0: கொடுத்த நேரம் குரோனோஸ், குறித்த நேரம் கைரோஸ்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆமலே இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செஞ்சா அவர் எவ்வளவு விறுவிறுன்னு வேலை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் ஏன் சுறுசுறுப்பு, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய விறுவிறுப்பு,
1: விறுவிறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இந்த ட்ரூத் வந்து நீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்களேன். ஆதியாகமத்துல ஜோசப்போட லைஃப்ல 40வது அதிகாரம் வசனம் 1-8 முடிய வாசிக்கலாமா?
1: இந்த நடபடிகளுக்கு பின்பு
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம் பாகியும்
0: எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள்.
1: பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும்
0: சுயம் பாகியர்களின் தலைவனும்
1: ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு
0: அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும்
1: தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான்.
0: தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி
1: யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான்.
0: அவன் அவர்களை விசாரித்து வந்தான்.
1: அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள்.
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம் பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள்.
0: காலமே யோசேப் அவர்களிடத்தில் போய்
1: அவர்களை பார்க்கும் போது
0: அவர்கள்
1: கலங்கி இருந்தார்கள்.
0: அவர்கள் கலங்கி இருந்தார்கள்.
1: அப்பொழுது
0: சரி, நானே கலங்கி போயிருந்தான் இருக்கேன், என்னை சுத்தி எத்தனை பேர் கலங்கி போயிருந்தா எனக்கு என்ன, நானே ஒரு தப்பு பண்ணாதன பிடிச்சு கொண்டாந்து ஜெயில அடைச்சு போட்டான்னு வேதனையில இருக்கிறப்ப அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆர்வமற்ற நிலைமையில தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புல யோசேப்பு இல்ல.
1: எஸ்,
0: வார்னிங், நல்லா கவனிச்சுக்கங்க. தேவன் பொறுப்பை கொடுப்பார், தேவன் நம்ம கையில
1: பொறுப்பு கொடுப்பார்.
0: ஆனா அந்த பொறுப்புல நம்மளால ஆர்வம் இல்லாம இருக்க முடியும்.
1: எஸ்,
0: இங்கதான் குரோனோஸ்ல இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்றோம். தேவன் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அதுல நான் ஆர்வம் இல்லாம இருக்கிறது தப்பு.
1: இவர்
0: வாழ்க்கையில ஏற்பட்ட டேமேஜ், யார் வாழ்க்கையில, யோசேப்போட லைஃப்ல நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால அவரே விரக்தியில தான் ஜெயில என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. ஜெயில இருக்கிற யாவரையும் விசாரிக்கிற பொறுப்புல யார வச்சிருக்கிறாங்கன்னா யோசேப் வச்சிருக்கிறாங்க. யோசேப் வந்து, ஆமாமா, நான் ஏற்கனவே விசாரிப்புல உண்மையா இருந்து என்னத்தை கண்டேன், என்னை தூக்கி ஜெயிலான போட்டிருக்காங்க. இந்த சிறைச்சாலையில விசாரிக்கிறதுல உண்மையா இருக்கிறதுனால பெருசா என்ன நடந்திருப்போது, அதனால எனக்கு ஒரு நன்மை என்னன்னா இல்லைன்னு லாஜிக்கலா திங்க் பண்ணி ரீசனிங் பண்ணி அவர் டல்லாவே இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே யெகோவா ஷம்மாவோட இருந்தார்.
1: ஆமென்.
0: அதனால ஜோசப்பால சும்மாவே என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது.
0: He was very active and productive.
1: Yes.
0: Hallelujah. அவர் போய் அவருடைய பணியை செய்றார். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில்
1: தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி,
0: உங்கள் முகங்கள் என்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள்,
1: சொப்பனம் கண்டோம்,
0: அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள்.
1: அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான்.
0: அல்லேலூயா. அடைச்சு போட்டாலும் ஒருத்தன் ஆக்டிவா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஜெயில
1: அடைச்சு போட்டாலும்
0: அவனுடைய
1: ஆர்வத்தை அடைக்க முடியல.
0: அந்த மாதிரியான ஒரு நபர் தான் யாருன்னா
1: யோசேப்.
0: His daily walk with God was awesome. அன்றாடம் தேவனோடு நடக்கிற விஷயத்துல ஜோசப்க்கு வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: எப்பவும் பிரிஸ்க், எப்பவும் பிரைட். வாழ்க்கை டார்க்கா இருந்தாலும்
1: எஸ்.
0: இதான் ஜோசப்போட குரோனோஸ் மொமெண்ட்ல, குரோனோஸ் டேஸ்ல தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்த நாட்கள்ல யோசேப்பு கத்திருக்கா என்ன செஞ்சாருன்னா ஓடிக்கிட்டே இருந்தார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அவருக்கு என்னன்னா தெரியல. ஆனா இவர் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவிச்சிருச்சு. ஆனா அவர் ஃபெய்த்ல சொல்றார், எப்ப நான் வந்து குருட்டு பூன விட்டத்துல பாஞ்ச மாதிரி நான் உன்ட்ட என்ன செய்யல, சொல்லல. 100% உனக்கு இது சம்பவிக்க போறதுல நான் ரொம்ப ஷியூரா இருக்கிறேன். நான் சொல்றேன், கவனமா கேளு. இது அவனுக்கு என்ன செய்ய போகுது,
1: சம்பவிக்க
0: நடக்க போகுது அப்படின்னு தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவினால தெள்ள தெளிவா ஜோசப் பிரெடிக்ட் பண்றார். அவர் சொன்ன அர்த்தத்தின்படியே, நான் சொன்ன அர்த்தத்தின்படியே உனக்கு என்ன செய்யணும்னா நடக்கும். 14th வசனம் வாசிப்போமா. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்.
0: If things are going அப்படினு சொல்லல, when things are well with you again. ஒருவேளை நான் சொன்னபடி நடந்தால் இல்ல, நான் சொன்னபடி நடக்கும்போது not if, when.
1: Hallelujah.
0: But think on me when it shall be well with thee. KJV ல மெசேஜ்ல, only remember me when things are going well with you again. Tell about me to Pharaoh and get me out of this place.
1: Yes.
0: Hallelujah. என்ன மாதிரியான ஒரு போல்னஸ் பாருங்க.
1: Yes.
0: Crystal clarity. நீங்க குரோனோஸ்ல இருந்தாலும் குழப்பமா இல்ல, தெளிவா இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டல் ஹார்ட்டடா இல்ல. நீங்க எதா பேசினாலும், ஐயா சிறையில் அடைச்சாலும், கிடங்களை போட்டாலும், கத்தருக்குள்ளான என்னுடைய ஷார்ப்னஸ் ஒருபோதும் குறையாது.
1: அல்லேலூயா.
0: தகதகன் இருந்தான் ஜோசப்.
1: ஆமென்.
0: He was very active.
1: Yes.
0: During his Kronos period.
1: Amen.
0: Kronos la nam active a irukirade nammale bless panniruom Kairos la.
1: Amen.
0: Kronos ku Kairos ku or direct link irukku.
1: Amen.
0: Devan namakku koduthirukkira nerathila nama seigira kaariyangalukkum namakku kurichirukkira kaalathila devan seiya pora kaariyathukkum or direct link irukku sami.
1: நேரடி தொடர்பு சாமி.
0: வெரி பவர்ஃபுல். திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்துல நாம தேவனுக்காக செய்யற காரியத்துக்கும் தேவன் நமக்கு குறிச்சிருக்கிற காரியத்துல காலத்துல அவர் நமக்கு செய்ய போற காரியத்துக்கு இடையில நேரடி தொடர்பு இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: 40வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ்ல தேவன் அவருக்கு கொடுத்திருந்த நேரத்துல அவர் சுறுசுறுப்பா இருந்ததை பார்க்கிறோம். ஆனா ஆதியாகமம் 41ல யோசேப்புக்கான தேவனுடைய செட் டைம் வருது.
1: எஸ்,
0: தேவன் யோசேப்புக்காக குறிச்சிருந்த காலம் வருது. ஜோசப்போட கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: 41ல யோசேப்புக்குள்ள சுறுசுறுப்பை பார்த்தோம். 40ல தேவன் விறுவிறுப்பா களத்துக்கு வர்றதை பார்க்கிறோம்.
1: ஆமென்.
0: 40ல சுறுசுறு யோசேப்பு, 41வது அதிகாரத்துல விறுவிறுன தேவன் செஞ்ச காரியம்.
1: ஆமென்.
0: தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: அவனை கொண்டு வந்து
0: Hallelujah. 40வது அதிகாரத்துல we saw Joseph's daily walk with God.
1: Hallelujah.
0: தேவனோட யோசேப்பு நடந்ததை பார்க்கிறோம். ஆனா 41வது அதிகாரத்துல தேவனோட நடந்த யோசேப்புக்கு நடக்கிறத பார்க்கிறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Now God has walked into his life.
1: Yes. அதான் ஆண்டவர் யுத்த குதிரையில சொன்னாரு, இன்றைக்குடைய வாக்கு தான் நாளைக்கு அவருடைய மார்ச்சா மாற போகுது.
0: Your daily walk with God will transform into a powerful march in the days of evil.
1: Yes.
0: Are in your season.
1: Amen.
0: Are in your set time.
1: Amen.
0: Are in your appointed time. தேவனோடு நடக்கிற உன்னுடைய அனுதின நடனா ஆண்டவர் உனக்காக குறிச்சிருக்கிற காலத்துல யுத்த நடையாய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது,
1: நடையாய்
0: மறுரூபமாகிறது.
1: ஆமென்.
0: அதான் யுத்த குதிரை செய்தியினுடைய சாராம்சமே.
1: ஆமென்.
0: மைய கருவே அதான்.
1: எஸ்.
0: என்ன யூடியூப்ல பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்க யுத்த குதிரை.
1: உங்க
0: இருதயம் உடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோட நாம தொடர்ந்து நடக்கிறதுல கவனமா இருக்கணும்.
1: ஆமென்.
0: என்ன உடைச்சாலும் நான் அவரோட நடந்துகிட்டு தான் இருப்பேன்.
1: எஸ்.
0: தேவன் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற தருணம் வரும்.
1: வந்திருக்கிறது.
0: வந்திருக்கிறது. Now is your time.
1: Amen. Hallelujah.
0: This is God's time for your life.
1: Amen.
0: This is your season.
1: Yes.
0: This is God's season for you.
1: Yes.
0: இது உங்களுக்கான தேவனுடைய நேரம், உங்களுக்கான தேவனுடைய காலம்.
1: Amen.
0: ஜெயில ஒரு பக்கம் வாடி போன முகத்துல யாருதான் இருந்திருக்கணும்னா யோசேப்பு தான் இருந்திருக்கணும்.
1: Hallelujah. Hallelujah.
0: வாடி போன முகம் யாருக்கு தான் இருந்திருக்கணும்?
1: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: துக்க முகம் யாருக்கு தான்
1: இருக்கணும்? யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: கலங்கி போன முகம் யாருக்கு தான் இருந்திருக்கணும்?
1: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: இப்ப துக்கமா இருக்கிற ஒருத்தன், நானும் துக்கமா இருக்கிறேன், யூதாவும் துக்கமா இருக்கிறாப்ல, ஏதாவது வித்தியாசம் தெரியுமா?
1: தெரியாது.
0: என்ன, ரெண்டு பேரும் ஒரே முகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறப்பதான் என்ன என் கூட இருக்கிற நபர் தூக்கமா இருக்கிறது எனக்கு உடனே தெரியுது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஏயா நீ கலக்கமா இருக்கிற அப்படின்னு வந்து யோசேப் போய் அவங்கள விசாரிச்சிருக்கிறார்னா யோசேப் எப்படி இருந்திருக்கிறாரு? தெளிவா இருந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: விசாரிப்புல உண்மையா இருந்த யோசேப்பு அவரை தான் பிடிச்சி எங்க போட்டிருக்காங்கன்னா
1: ஜெயில.
0: ஜெயில போட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல், இங்கேயும் விசாரிப்புல. விசாரிப்புல உண்மையா இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஆனா குற்றச்சாட்டுக்கும் இங்கே கொடுத்திருக்கிற பொறுப்புக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டதோ அந்த பொறுப்புல தூக்கி திரும்ப என்ன செய்யறாங்கன்னா யார வைக்கிறாங்க? யோசேப்பு வைக்கிறாங்க. போத்திபாருடைய மனைவி யோசேப்பினுடைய நடக்கைய கத்தரித்து சித்தரித்தாள்.
1: எஸ்.
0: கத்தரித்து
1: சித்தரித்தாள்.
0: சித்தரித்தாள். ஆனாலும் யோசேப்பு தொடர்ந்து உண்மையா இருந்தார்.
1: ஹல்லேலூயா.
0: உண்மையா இருந்து என்னையா கண்ட வாழ்க்கையில கத்தரிச்சு சித்தரிக்கிறான். உண்மையா இருந்தவனுக்கு துரோகி பட்டம் காட்டுறான். துரோகம் பண்ணவனுக்கு உண்மை விளம்பின்னு சொல்றான். இந்த உலகத்துல நல்லதுக்கு என்னன்னா
1: காலமே இல்ல.
0: அதனால நல்லது செய்யற மாதிரி ஐடியாவே எனக்கு என்னன்னா
1: இல்ல
0: இல்லன்னு சொல்லி தனக்கு தேவன் தந்த தாளந்த, தேவன் தனக்கு தந்த கிருபைய, தேவன் தனக்கு தந்த வரத்தை புதைச்சு போடல.
1: எஸ்,
0: தேவன் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிற காரியத்தை புதைச்சு போடுறாதீங்க. இதையும் அதையும் காரணம் சொல்லி
1: அல்லேலூயா.
0: நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. தேவன் தங்களுக்குள்ள விதைச்ச காரியத்தை புதைச்சு போட்டாச்சு. கோபம் நியாயம் செய்யணும், நியாயத்துக்காக செய்யணும், செஞ்சு என்ன பிரயோஜனம்? அத்திற்காக செய்யுங்க.
1: எஸ்,
0: அத்திற்கு உண்மையா இருங்க.
1: ஆமென்.
0: உங்க குரோனோஸ் இது. பி ஆக்டிவ் அண்ட் பி பிரிஸ்க், பி ஃபெய்த்ஃபுல் டு காட்.
1: எஸ்,
0: தொடர்ந்து உண்மையா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எப்படி இருந்தார்னா உண்மையா இருந்தார். யோசிப்பினாலே பொறுப்புல நெருப்பா
1: இருக்கிறவன்
0: எப்படி இருக்க? எனக்கு கொடுத்த பொறுப்புல நெருப்பா இருக்க,
1: நெருப்பா இருக்கு.
0: அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இல்ல, குரோனஸ்ல எப்படி இருக்கிறேன்? நெருப்பா இருக்கிறேன்,
1: நெருப்பா இருக்க.
0: குரோனஸ்ல நெருப்பா இருந்தவன் எல்லாம் கைரோஸ்ல பயங்கரமா இருக்கும்,
1: எரிமலையாக விடுவோம்.
0: எரிமலை தான் அவன். நீ குரோனோஸ்ல நெருப்புனா குரோனோஸ்ல நீ பற்றி எரிக்கிற ஒரு விறகுல வச்ச நெருப்பு. ஆனா உன்னோட கைரோஸ் வர்றப்ப நீ வெடிச்சு சிதறுகிற எரிமலை.
1: எரிமலை. அல்லேலூயா. இந்த ஜோபல் எங்க கேட்டான்னு தெரியல. அந்த டயலாக் அடிக்கடி எங்கிட்ட சொல்றான், சூடா நெருப்பு கொண்டு வரவா?
0: நீங்க உங்க குரோனஸ்ல விறகுல பிடிச்ச நெருப்பு நீங்க.
1: எஸ்,
0: நீங்க ஒரு அக்னி தழல்.
1: ஆமென்.
0: ஆனா உங்களுக்கான கைரோஸ் வர்றப்போ
1: அல்லேலூயா
0: வெடிச்சு சிதற எரிமலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய காரியம் அப்படி கொப்பளிக்கும்,
1: கொப்பளிக்கும். எஸ், அல்லேலூயா.
0: அடா விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தான், திடீர்னு எரிமலையா வெடிக்கிறான், என்னடா ஆச்சு?
1: தீப்பிழம்பாக,
0: தீ பிழம்பு.
1: எஸ்,
0: தீ சுவாலய.
1: எஸ்,
0: தீ பிழம்பு.
1: எஸ்,
0: அக்கினி குழம்பு.
1: குழம்பு,
0: பிழம்பு, அக்கினி குழம்பாய்,
1: குழம்பாயிற்று.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க ஒரு தீ பிழம்பு.
1: எஸ்,
0: ஆனா உங்க கைரோஸ் நேரம் வருகிற போது நீங்க அக்கினி குழம்பு.
1: குழம்பு குழம்புறதுக்கு வேலையே இல்லை.
0: எரிமலைக்குள்ள இருந்து வெளியில வருதுல, அது என்ன சொல்லுவாங்க? லாரா, லார்வாவா, என்ன சொல்லுவாங்க? லாவா, லாவா,
1: லாவா.
0: அந்த அந்த எரிமலை குழம்பு.
1: எஸ்,
0: ஆனா தீல விறகுல பிடிச்ச நெருப்பு அக்கினி பிழம்பு.
1: பிழம்பு.
0: ஆனா எரிமலையில இருந்து ரிலீஸ் ஆகிறது அக்கினி குழம்பு.
1: குழம்பு,
0: பிழம்பு,
1: குழம்பு.
0: குரோனோஸ்ல பிழம்பா இருந்தது, கைரோஸ்ல
1: குழம்பாக,
0: குழம்பாய் மாறும்.
1: ஆமென். Hallelujah.
0: தமிழை புரிந்து கொள்ளுங்க. இருக்கா அந்த படம் இருக்காயா?
1: எஸ்,
0: அந்த எரிமலையில இருந்து வெடிச்சு அப்படி செதறி வருது பாருங்களேன்.
1: எஸ்,
0: அப்படி
1: ஒரு மாதிரி
0: அப்படி தங்கத்தை உருக்குன மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கொலகொலான்னு வரும் வெளியில.
1: எஸ்,
0: தீ வந்து கொலகொலான்னு வருது பாருங்க. அதான் என்னன்னா அக்கினி குழம்பு.
1: குழம்பு.
0: அல்லேலூயா. மாறி இது வெடிச்சு வர்றது தீ ஜுவாலை இல்ல,
1: அக்கினி
0: குழம்பு.
1: குழம்பு
0: பாருங்க, அப்படின்னா வலு வலியுது பாருங்க.
1: எஸ்,
0: சிறைச்சாலையில யோசேப்பு நெருப்புல விறகுல பிடிச்ச நெருப்பு மாதிரி இருந்தான்,
1: தீ பிழம்பாக இருந்தான்.
0: அதான் உங்க குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு. பவர்ஃபுல்லான வேர்டு.
1: எஸ்,
0: ஸ்லோல எனக்கு வருது. குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு. ஆனா இது உங்க சீசன். திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட்.
1: எஸ்,
0: இந்த செட்டாயத்துல நீங்க எரிமலையில் இடிஞ்சு வெடிச்சு சிதறுகிற அக்கினி
1: குழம்பு,
0: தீ பிழம்பு, அக்கினி குழம்பாய் மாறுகிற தருணத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி நீங்களும் வெடிச்சு இந்த வருஷத்துல என்ன செய்வீங்கன்னா சிதறி உள்ள இருக்கிற அக்கினி குழம்பை கக்குவீர்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய குளோரி இப்படிதான் ரிலீஸ் ஆக போகுது.
1: ஆமென்.
0: இதைத்தான் நீங்க எத்தனை ஆண்டு கற்பம் தரிச்சிருந்தீங்க, இதைத்தான் நீங்க எத்தனை வருஷங்கள் உங்களுக்குள்ள சுமந்தீங்க. தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் நீங்க உங்களுக்குள்ள உங்க ஆவியில சுமந்தத ஆண்டவர் உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வருகிற பொழுது இது போல வெடிச்சு செதறி வெளியில கொண்டு வருவார். யூ வில் பிகம் அ குளோபல் இம்பாக்ட்.
1: எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: குளோபல் லெவல் இன்ஃப்ளூயன்ஸ். விறகுல பிடிச்ச நெருப்பா இருக்கிறப்ப நீங்க லோக்கல், ஆனா கைரோஸ்ல நீங்க
1: குளோபல்
0: குளோபல்
1: குளோபல்.
0: எப்படியா எப்படியா குரோனோஸ்ல இருந்தவன், எப்படியா விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தவன், எப்படியா வந்து அக்னி குழம்பா மாறுறான் அப்படின்னா, உங்களுக்குன்னு தேவன் செட் பண்ண டயத்துல தேவன் சுறுசுறுப்பா ஏங்கன உங்க வாழ்க்கையில விறுவிறுப்பா வருவார்.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: ஜோசப் உண்மையா இருந்தார், கத்தர் தனக்கு கொடுத்த நேரத்துல
1: உண்மையா இருந்தார்,
0: உண்மையா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டாலும்
1: உண்மையா
0: அந்த விறகுல பத்த வச்சு நெருப்பு அணையவே இல்லை, அவிஞ்சு போவே இல்லை. எப்பவும் தக தக.
1: ஆமென்.
0: எப்பவும் தக தக
1: தக தக.
0: பாடி வதங்கி போன நிலைமை என்னன்னா, இல்லவே
1: கத கதை இல்ல, தக தக தான்.
0: இல்லைன்னா யோசேப்ப பார்வன் முன்னாடி போய் நிறுத்துறப்ப அவன் எலும்பும் தோலுமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: இல்லையே.
0: அப்படி ஷேவ் பண்ண உடனே மாப்பிள்ள களை சொட்டுது. ஜெயில கடங்களை கடந்தவன் எப்படி
1: இருப்பான்?
0: தொத்தலுமா சாப்பிடாம வயிறு ஒட்டி போய் எலும்பும் தோலுமா இருப்பான். இந்த பய அப்படி இந்த காணா செலு செலுன்னு இருந்திருக்கான், அப்படி ஜொலிச்சிருக்கான் தக தகன்னு சொல்லிட்டு. இந்த குரோனோஸ்ல வந்து ஆக்டிவா இருக்கிற பூரா தக தகன் தான் இருப்பான்.
1: ஆமென்.
0: அவன் பொலிவு மாறாது
1: மாறாது.
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன். உங்க பொலிவு, உங்க குளோரி, உங்க ஃப்ரெஷ்னஸ் எவ்ரிடே
1: ஃப்ரெஷ்
0: ஃப்ரெஷ் எவர் கிரீன்
1: எவர்
0: கிரீன்.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: இந்த டிவோஷன்லாம் வர்றப்ப ஓடுறதுக்கு காத்திருக்கிற மாதிரியா இருக்கு?
1: இல்லையே,
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறோம்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறோம்.
0: கத்தர் ஒரு நாள் வருவார்,
1: எங்களை எழுப்புவார்,
0: எங்களை எழுப்புவார். அந்த நாளிலே நாங்களும் எழுந்து கிரியை என்ன செய்யணும்?
1: நடப்பிப்போம்
0: அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த அஞ்சு வருஷத்தை ஒப்பை தெரிஞ்சிருக்கும். அஞ்சு வருஷத்துல எத்தனை செய்திகள். டேய், காத்திருக்கிறவங்க பண்ற வேலையாடா நீங்க பண்ணிட்டு தரீங்க, புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் எ பவர்ஃபுல் ட்ரூத்.
1: எஸ்.
0: வை காட் ஹஸ் கிவன் யுவர் குரோனோஸ் டைம்.
1: எஸ்.
0: காத்திருப்பின் காலத்தை தேவன் ஏன் உங்களுக்கு தந்தார், ஏன் நமக்குன்னு ஒரு டயத்தை தந்திருக்கிறார்னா, நாட் டு வேஸ்ட் அவர் டைம்.
1: எஸ்.
0: வெயிட்டிங்கிற பேர்ல நாம வேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கல. பி ஆக்டிவ் டூரிங் யுவர் வெயிட்டிங் பீரியட்.
1: ஆமென்.
0: டோன்ட் பி எ பாசிவ் லீடர்.
1: ஆமென்.
0: பி ப்ரொடக்டிவ். சும்மா சோம்பேறித்தனமா அதையும் இதையும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறார், இதையாவது செஞ்சுக்கிட்டே இரு,
1: செஞ்சுக்கிட்டே இரு. எசேக்கியா என்ன சொல்லுவாங்க, நீ எழும்பி பிரகாசி, அப்பொழுது கர்த்தர் மகிமை மேல உதிக்கும். நீ படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு எழுப்புவாருன்னு சொல்லாது, எழும்பு.
0: ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
1: காத்திருங்க.
0: யோசேப்பு ஓடிக்கிட்டே காத்திருந்த பாத்திரம்.
1: எஸ். அல்லேலூயா அல்லேலூயா.
0: இந்த மாதிரி நாம ஓடிக்கிட்டே காத்திருக்கிறப்பதான் அக்னி விளம்பு அக்னி குழம்பாய் மாறுகிற ஒரு தருணம் லைஃபுக்குள்ள வரும்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வழிஞ்சு ஓடுவீங்க.
1: எஸ்.

0: இது அக்கினி குழம்பதா நீங்க கற்பம் தரிச்சிருந்தீங்க. இதைத்தான் நீங்க இத்தனை ஆண்டுகள் சுமந்துட்டு இருந்தீங்க. இத இத இத வெளியில நீங்க கொப்பளிக்கிற ஆண்டு இது.
1: அக்கினி
0: இதை நீங்க அடக்கி கொள்ள முடியாது. இதை அடைச்சு வைக்கவும் முடியாது. இது வெடிச்சு வெளியே வருகிற அதிசயம். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் இந்த ஆண்டு வெடிச்சு வெளியில

அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில வர்றீங்க. உங்களை அடைச்சு போட்டாங்க, உங்களை ஒட்டச்சு அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில இது போல வருகிற ஆண்டு இது. This is your Kairos moment.

0: இதை நீங்க உங்களுக்குள்ள சுமந்தீங்க.
1: Yes.
0: நீங்க அக்கினியை சுமந்து கொண்டிருக்கிற நபர் என்பது உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியல.
1: Yes.
0: ஏதோ கட்டையில பிடிச்ச நெருப்பு அவங்களை பார்த்தாங்க, ஆனா கட்டையில பிடிச்ச நெருப்பு நீங்க இல்ல.
1: Yes.
0: உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிமலை குழம்பு போல, அது வெடிச்சு வெளியில வரும்,
1: வெடிச்சு வெளியே வரும்.
0: உங்களுக்கு விரோதமா நடிச்சாங்க, உங்க உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு உங்களுக்கு முன்னாடி நடிச்சு உங்களை உடைச்சாங்க, ஆனாலும் நீங்க வெடிச்சு வெளியில வருவீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எப்படி பாஸ்டர் இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா, உங்க கைரோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தீங்க,
1: க்ரோனோஸ்ல
0: உங்க க்ரோனோஸ்ல உங்க கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் உங்களோட உங்களோட இருக்கிறாருங்கிறத தேசம் அறியக்கூடிய இடத்துக்கு நீங்க வர்றீங்க.
1: ஆமென்.
0: உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை அறிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறது ஒரு நேஷனல் லெவல் டிக்ளரேஷனா வரும்.
1: ஆமென். We believe.
0: ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் உங்களுக்கு வருது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Regional level, national level மட்டும் இல்ல, international level வரைக்கும்.
1: Amen.
0: ஒரு global impact.
1: Yes.
0: உங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் வந்து உங்களோ உங்க வாழ்க்கையில செய்கிற காரியத்தை யாரும் மறைச்சு வைக்க முடியாது, அந்த பகுதி முழுவதும் பேசப்படும்.
1: Amen.
0: ஜோசப் வந்து தேவனோட செலவிட்ட நேரம் தான் பாரோவோட அரண்மனையில அவரே ஆசீர்வதிக்கிற தருணமா ரிவர்ஸ் ஆவருது.
1: ஆமென்.
0: அதான் நான் நேத்து சொன்னேன், நீங்க தேவனோட செலவிட்ட நேரத்துக்குள்ளதான், உங்க குரோனோஸ்க்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு, உங்களுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: நாற்பதாவது அதிகாரத்துல குரோனோஸ்ல ஜோசப் தேவனோடு செலவிட்ட நேரம், ஆனா 41வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ் சாரி கைரோஸ் அங்க தேவன் கடந்து வந்து கிரியை செய்கிற நேரம். இந்த நேரம் எந்த நேரத்துக்குள்ள இருந்து வந்துச்சு?
1: குரோனோஸ்க்குள்ள இருந்து.
0: குரோனோஸ்க்குள்ள இருந்து தான்
1: கைரோஸ் வந்து.
0: கைரோஸ் வந்துச்சு. இப்பதான் நான் சொல்ல வர்றேன், முடியுது டைம். செலவிட்ட நேரத்துக்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டாம தேவனோடு செலவிடுகிற தன்னுடைய குரோனஸ் கவனமா
1: பயன்படுத்துவான்.
0: இருக்கா உங்களுக்கு? இனிமே நான் ஏதாவது சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல
1: மாட்டீங்களா?
0: இருப்பீங்களா? உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்பதான் தெரியும்.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நாளைக்கு இதை லிங்க் பண்ணி நம்ம தியானிக்கலாம்.
1: ஆமென்.
0: இன்னும் உள்ள டீப்பா டைவ் பண்ணலாம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இன்னைக்கு என்னன்னா, ரெண்டு செய்தி உள்ள வந்து சொல்ல வந்த செய்தியை வந்து அடுத்த நாள் கொண்டு போயிச்சு. நம்பர் ஒன் என்னன்னா, குரோனோஸ் நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறது இல்ல. ஆனா கைரோஸுக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்?
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா நேரத்துக்காக என்ன செய்யறேன்?
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். தேவன் தந்த நேரத்துல தேவனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் குரோனோஸ்ல. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நான் எதுக்காக காத்திருக்கிறேன்னா, என்னோட வாழ்க்கையில தேவனுடைய நேரம் அந்த கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்யும் வரும் என்று நான் விசுவாசிச்சு காத்திருக்கிறேன். ஏதாவது செய்வேன்னு சொல்லல, செய்யறேன் இன்னைக்கு.
1: எஸ்.
0: நான் ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன் இல்ல,
1: ஓடிக்கிட்டே காத்து,
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்து.
0: இன்னைக்கு கட்டையில பிடிச்ச நெருப்பு,
1: நாளைக்கு பிளம்பு,
0: அக்னி குழம்பு,
1: குழம்பு.
0: இன்னைக்கு நீங்க பிளம்பு, ஜெயில நீங்க அக்னி,
1: பிளம்பு.
0: போத்திபார் வீட்டுல நீங்க அக்னி,
1: பிளம்பு,
0: பிளம்பு. ஆனா ஃபாரோ கோர்ட்ல நீங்க அக்னி பிளம்பு இல்ல, அக்னி குழம்பு,
1: குழம்பு. Hallelujah.
0: Your season
1: has come
0: and your stage. God has prepared both of them already.
1: Amen. Yes.

0: your season and your stage. உங்களுடைய காலமோ உங்களுக்கான மேடையும்.
1: Yes. இன்றைக்கு ஓடையில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு மேடைக்கு வருவீர்கள்.
0: இணைஞ்சு வந்திருக்கு.
1: Yes.
0: Have come together.
1: Yes.
0: Your season and your stage have come together.
1: Amen.
0: This year is your Kairos moment.
1: Amen.
0: Believe it.
1: I believe, Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க சுறுசுறுப்பா இருந்திருப்பீங்கண்ணா, உங்க குரோனோஸ்ல நீங்க ஆக்டிவா இருந்திருப்பீங்கண்ணா, கைரோஸ்ல உங்களை ஆனர் பண்ண ஆண்டவர் வந்திருக்கிறார்.
1: Amen.
0: He is here already. Hallelujah.
1: Hallelujah.
0: This is your moment.
1: Amen.
0: இதுக்குதான் நீங்க பிறந்தீங்க.
1: Yes.
0: இதுக்காக தான் உங்க கையில ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். இது எந்த அளவு நீங்க கிரகிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா குரோனோஸ்ல ஒரு திட்டத்துக்காக, ஒரு தரிசனத்துக்காக ஆண்டவர் தங்களுக்குள்ள விதைச்ச ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும் இந்த செய்தி புரியும்.
1: Yes.
0: ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறது விளங்கும். இந்த மொமெண்ட தவற விட்டுறாதீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்திருந்தீங்க. 15 வருஷமா, 20 வருஷமா, 22 வருஷமா, 25 வருஷமா நீங்க காத்திருந்தது இந்த மொமெண்ட்டுக்காக தான்.
1: ஆமென்.
0: This is your moment. This is your season. This is your time.
1: ஆமென்.
0: Don't miss it. இதுக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க ஆக்டிவா இருந்தீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷம் தேவன் உங்களுக்குள்ள பத்த வச்சு நெருப்ப நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. கட்டையில பிடிச்ச நெருப்பு இல்ல. You are pregnant with fire.
1: Yes.
0: நீங்க கற்பம் தரிச்சிருக்கிற நெருப்ப பிடிச்சு செதறுகிற அதிசயமா கத்தர் விளங்க பண்ணும்.
1: ஆமென். Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வல்லமை வெளிப்படும் ஆண்டு இல்ல, வல்லமை வெடித்து சிதறுகிற dynamis.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This is what we call it, dynamis.
1: Dynamis. Yes, dynamis.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God's power.
1: Yes.
0: Dynamis. He's going to manifest in your life in a wonderful and powerful way.
1: Amen.
0: You are going to experience the dynamis of God in your ministry, in your personal life soon.
1: Amen.
0: It's already happening.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னால முடிக்க முடியல.
1: Yes. Dynamis வரணும்னா இந்த குரோனோஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So எப்படி குரோனோஸும் கைரோஸும் இன்டர்ட்வைண்டா இருக்கு, எப்படி ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு, எப்படி ரெண்டுக்கு இடையில இருக்க நேரடி தொடர்பு குறித்து சின்ன டீடைல்டா அடுத்த நாளை தினத்துல நாம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தேங்க்யூப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இறக்கமுள்ளவரே, எவ்வளவு அற்புதமா பைபிள்ல இருந்து நாங்க துவக்கத்துல ஜெபிச்சதை போல, நாங்க அறிக்கை செய்ததை போல, ஒரு ரோட் மேப் போல எங்க கையில ஒரு விஷனை தந்து, அந்த விஷன்ல நாங்க இதை ஏன தானே நடக்காம ஆகாயத்தை அடிக்கிறத போல நாங்க சிலம்பம் பண்ணாம, ஆண்டவரே நாங்க நாங்க நாங்க திட்டமும் தெளிவுமா இலக்குக்கு நேரா ஓடக்கூடிய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி.
1: எஸ்.
0: நேற்று நாங்க சொன்னது போல எங்க குரோனோஸ் மொமெண்ட்ல, எங்க குரோனோஸ் டேஸ்ல ஆண்டவரே நாங்க முழுசா நாங்க எங்க நேரத்தை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். எங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவரே நீங்க நீங்க விறுவிறுப்பா செய்ய போற, தீவிரமா செஞ்சு முடிக்க போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இப்பொழுது ஞாயிறு மாலை போதனைக்கு நாம் செல்லுவோம்.
1: We were teaching about the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: We have began to teach on it several weeks ago.
0: பல வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் போதிக்க ஆரம்பித்தோம்.
1: Turn with me to Revelation chapter 12.
0: திருப்புவோம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
1: And verse 11 is our key text that we are using.
0: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
1: இருக்கு. Revelation chapter 12 verse 11.
0: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
1: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Talks about believers victory over Satan.
0: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
1: How did they take victory?
0: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
1: By three things.
0: மூன்று காரியங்கள் மூலமாய்.
1: By the blood of the lamb.
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே.
1: The word of God.
0: தேவனுடைய வசனத்தினாலே.
1: And by their testimony.
0: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
1: How do these three things work together?
0: இந்த மூன்று காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the blood of Jesus and they testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
1: The testimony, the word and the blood is there.
0: பாருங்க, சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
1: How do they function together?
0: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
0: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
1: The blood and the word never change in its power or if effectiveness.
0: ரத்தமும் ரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
1: Their efficacy is guaranteed.
0: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
1: Forever.
0: என்றென்றைக்கும்.
1: The word and the blood are constant.
0: ரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
1: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
0: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது.
1: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
0: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
1: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
0: இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
1: If you testify to the contrary, then the defeat is there.
0: ஆனா அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
1: The word is there and the blood is there.
0: வசனம் இருக்கிறது, இரத்தமும் இருக்கிறது.
1: But what we do with it is what brings us victory.
0: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: That is why so many believers, even though they have the word and they have the blood that was shed 2000 years ago, still can't take victory.
0: ஆகவே தான் நிறைய விசுவாசிகள் பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிந்தப்பட்ட இரத்தம் இருக்கிறது, இவை இரண்டும் இருந்தும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள்.
1: Because their testimony is not right.
0: ஏனென்றால் அவருடைய சாட்சி சரியில்லை.
1: They have gone wrong with their testimony.
0: அவருடைய சாட்சியிலே தவறாய் போய் விட்டார்கள்.
1: One way they go wrong is because they don't know what the word says that the blood has done for them.
0: அவர்கள் தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாது இருக்கிறார்கள்.
1: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
0: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
1: Now I have taught you already 9 things I think.
0: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
1: And let me just quickly mention them.
0: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
1: The blood has brought us redemption.
0: இரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
1: Secondly, forgiveness of sins.
0: இரண்டாவது பாவம் மன்னிப்பை.
1: Thirdly, cleansing from sin.
0: மூன்றாவது பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்து
1: இருக்கிறது. Fourthly, justification.
0: நான்காவது நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
1: Fifthly, sanctification.
0: ஐந்தாவது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது.
1: Sixthly, the blood speaks better things than the blood of Abel.
0: ஆறாவது ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் மேலானவைகளை பேசுகிறது.
1: Seventhly, it has brought reconciliation.
0: ஏழாவதாக அது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது.
1: Eighthly, it has brought us boldness to come to God.
0: எட்டாவது தேவனுடைய சமூகத்தில் வர தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: Ninthly, it has given us intimacy.
0: ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
1: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
0: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது அதுல 10th காரியத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
1: These are things that you need to probably write down to remember.
0: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது அந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
1: The blood, the Bible says, gives us a right to dwell in the very presence of God in the holiest place.
0: வேதம் சொல்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
1: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
0: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
0: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
1: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
0: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவர்கள் சொல்லுகிறேன், அது தேவனுடைய பிரசன்னம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
1: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
0: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
1: The best that I have heard when I was growing up is about how to enter.
0: நான் வளர்ந்து வந்தப்போ கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
1: Entering itself was a problem, that itself was preached very very very infrequently, very rarely.
0: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது தான் பிரசங்கம் பண்ணாங்க.
1: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
0: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
1: Not so easy.
0: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
1: But we not only enter, we have a right to dwell through the blood.
0: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசம் பண்ணும் உரிமை நமக்கு இருக்கிறது.
1: This is a tremendous mind-boggling truth.
0: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக
1: இருக்கிறது. This is to me and to my heart, it is a most wonderful thing to think about.
0: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது.
1: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
0: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: The church, our church here must learn to say these truths correctly.
0: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: That's why we are teaching it.
0: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
1: You ought not to say that we enter into God's presence, we ought not to leave it at that. We have to go on and say that we dwell. We must use that word. We dwell, we stay in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வது ஒரு நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
1: This idea of dwelling in God's presence.
0: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
1: எண்ணம் grip our hearts and our minds.
0: அதுதான் நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
1: Truth must be cherished and loved.
0: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
1: Our hearts tonight must rejoice.
0: இன்றைக்கு நம்முடைய உள்ளம் களிகூர வேண்டும்.
1: I'm going to preach about this, and as we get through, your hearts must leap for joy for this great privilege that God has given.
0: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன், இதை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷமா.
1: If your heart does not rejoice, then you need to get saved.
0: உங்களை இருதயம் கழிகூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
1: Because you don't know anything about the salvation.
0: ஏனென்றால் ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
1: You are a saved person and the Lord of heaven lives in you. You will rejoice and cherish this.
0: நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே கழிகூர்ந்து மகிழ்வீர்கள்.
1: This truth will be dear to your heart.
0: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
1: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
0: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
1: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
0: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள்.
1: Turn with me to Hebrews chapter 10.
0: திருப்பும் எபிரேயர் 10 அதிகாரம்
1: verse 19 to
0: 22. 19 முதல் 22 வரை.
1: Hebrews 10 19 to 22.
0: எபிரேயர் 10 19 முதல் 22 வரை.
1: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
0: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
1: by a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh, and having a high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water.
0: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
1: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind, or the temple in his mind.
0: எபிரேயர் நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி இதை எழுதுகிறார்.
1: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
0: எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது.
1: So he's writing with that picture in mind.
0: ஆகவே அதை மனதில் கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
1: There was the temple of God or the tabernacle of God.
0: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
1: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
0: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
1: Now the people stood outside in the outer court.
0: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
1: There they offered the sacrifices.
0: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
1: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
0: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
1: And even they just cannot enter just like that. They had the blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
0: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
1: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
0: ஆரோனின் சந்ததியாக இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
1: Only the priests can enter in, not everybody.
0: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
1: That also through the blood only.
0: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
1: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
0: ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
1: And so there to enter in there is not an ordinary thing.
0: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே இல்லை.
1: Even all the priests are not allowed.
0: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
1: Only the high priest is allowed only once a year, that also.
0: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம். அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
1: There he also enters only with the blood.
0: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாக தான் உள்ளே நுழைகிறான்.
1: So the picture is this.
0: ஆகவே படம் இப்படி தான் இருக்கு.
1: Without the blood you cannot even step into that place.
0: ரத்தம் இல்லாமல் உள்ள கால கூட வைக்க முடியாது.
1: It is through the blood only.
0: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே முடியும்.
1: Priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
0: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
1: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
0: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
1: But what has happened in the New Testament time?
0: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நடந்தது?
1: That we have all become priests.
0: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
1: Bible calls us a kingdom of priests.
0: வேதம் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
1: How many we believe you are all priests?
0: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள்
1: என்று? That means that the blood of Jesus has been sprinkled upon you.
0: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
1: We do not have the Old Testament priesthood now.
0: இப்போது பழைய பட்டு ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
1: We are all priests.
0: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
1: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
0: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
1: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
0: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல,
1: the blood of Jesus. You see, the New Testament times we have the blood of Jesus.
0: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
1: In the Old Testament it was only the blood of bulls and goats.
0: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
1: It was only a symbolic thing of the real.
0: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
1: It was a shadow of the real.
0: நிஜத்தினுடைய நிழலாக அவைகள் இருந்தது.
1: It was a type of the actual.
0: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
1: So now we have the precious blood of Jesus.
0: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
1: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
0: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
1: We enter into the holiest.
0: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
1: The holiest, the holy of holies is opened for the believer now.
0: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
1: Through the blood of Jesus, the holy of holies becomes accessible for us.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
1: Now I like the way the author of the book of Hebrews puts it.
0: எபிரேயர் ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
1: He says four things have been prepared for us.
0: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
1: God God has prepared four things for us.
0: தேவன் நமக்காய் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
1: That is what is mentioned in these verses.
0: அதை நான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
1: One,
0: முதலாவது,
1: God has prepared for us the holiest place, the holy of holies.
0: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
1: What does it mean to say that God has prepared the holiest place for us?
0: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்?
1: Not so that we may visit once in a while and go.
0: ஏதோ எப்பவாவது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
1: The apostle Paul said it as he preached in Athens.
0: அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னார்.
1: We live and move and have our being in him.
0: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
1: In other words, he said we are dwelling in him.
0: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
1: Our existence is in him.
0: நம்முடைய நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
1: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
0: புதிய ஏற்பாட்டு விசுவாசிப்பது உள்ளே பிரவேசிக்கிறார், அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
1: What is the dwelling place?
0: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
1: That dwelling place is the dwelling place of God himself.
0: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
1: God not only wants you to just enter but he wants you to dwell there.
0: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
1: Make it your house.
0: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
1: Make it the place where you belong.
0: நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
1: Holy of holies is opened for you.
0: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
1: God has prepared that for you.
0: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
1: Believers used to stand outside but now through the precious blood of Jesus God has prepared the holy of holies to be inhabited by the believers, ordinary believers.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: Now this because that people don't understand this they have many other holy of holies here.
0: இத மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
1: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
0: நான் சொன்னேன்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்கார பாக்க போனார், லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு, நீங்க போங்க.
1: He is so great.
0: அவர் ரொம்ப பெரியவர்.
1: He is in the holy of holies.
0: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல.
1: And all these people are standing and waiting.
0: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
1: காத்து enter in.
0: உள்ள பிரவேசிப்பார்.
1: And he says I will only see foreign people.
0: அவர் சொல்றாரு இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு.
1: I am telling you.
0: நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: You've got the holy of holies itself, the very presence of God opened for you to come in.
0: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்கு திறந்திருக்கிறது.
1: Not some pastors or evangelists room.
0: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது.
1: No,
0: கிடையாது.
1: It is the very dwelling place of God.
0: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
1: Where God is.
0: அங்கே தேவன் தான் இருக்கிறார்.
1: That itself God has prepared for you and he is telling you to come.
0: அதை தேவனே உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார்.
1: He says you must have now boldness to enter.
0: அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
1: That is why I don't stand in any other holy of holies.
0: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
1: Because if I can go straight to him into the very holy of holies and dwell there then I have no problem.
0: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
1: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me then there is nothing in the whole world to stop me from entering into the holy of holies.
0: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் ரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
1: See the problem today with the believers is they don't think like that.
0: இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான், இப்படி சிந்திப்பதே கிடையாது.
1: Not thinking like that they are weak believers.
0: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளா இருக்கிறார்கள்.
1: You see we have a provision made by God.
0: பாருங்கள் தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
1: What is that provision?
0: அந்த வழி என்ன?
1: The provision is a dwelling place.
0: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
1: Amen.
0: Amen.
1: Not a place where we enter.
0: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
1: இல்ல. Not a place where we peek into and just come out.
0: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் இல்ல.
1: Not a place where we look stand far away and look and wonder and be in amazement about.
0: அல்லது வெகு தூரத்துல நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் இல்ல.
1: It is a place where we enter and stay.
0: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
1: There is no one stopping us there.
0: நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
1: People think Peter is there telling you to come in.
0: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாரு.
1: No no no we don't enter by Peter.
0: கிடையாது, பேதுரு உத்தரவு பெற்று நாம் உள்ளே போவது
1: கிடையாது. Neither do we enter by any other saint.
0: வேறு எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுல உள்ள போவது
1: கிடையாது. We don't need anybody's help to enter in there.
0: உள்ளே அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை.
1: Amen. Peter was just a man like us.
0: பேதுரு நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்.
1: He has also entered in.
0: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்.
1: So we are not banking on Peter and Paul and other saints.
0: ஆகவே பேதுரு, பவுல், மற்ற பரிசுத்தவான் இவங்க எல்லாம் நாம சார்ந்திருக்கோம்.
1: We don't give importance to that.
0: அதுக்கெல்லாம் முக்கிய சாட்சியத்துவம் கொடுப்பதில்லை.
1: We enter in through our high priest and his blood that was shed for us.
0: நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்காய் அவர் சிந்தின இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
1: See, we must not reduce this Christian faith, this great faith, into some little religion. You see,
0: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை சாதாரண ஒரு மதம் ஆக்கிட கூடாது. நாம்
1: we must not reduce these great things to these flimsy little things.
0: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்ப காரியங்கள் ஆக்கி விட கூடாது.
1: No,
0: கிடையாது.
1: It is Jesus himself was provided as the way.
0: இயேசுவே நமக்கு அந்த வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: So the author of Hebrews says the holiest or the holy of holies is prepared for us.
0: ஆகவே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
0: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
0: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கு.
1: Once again, let me emphasize, the authority that allows us into the presence of God is no less than God himself.
0: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
1: The admission rights belong to God.
0: பாருங்க, உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
1: No saint, nobody's got it.
0: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
1: He says, if you come in this way, I will get you, I will let you in.
0: தேவன் சொல்லுகிறார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
1: I have prescribed the way.
0: வழியை நானே சொல்லி இருக்கேன்.
1: What is the way?
0: என்ன வழி?
1: It is called a new and a living way.
0: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
1: How did he inaugurate this new and a living way?
0: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
1: Through the veil, that is the flesh.
0: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
1: What does that mean?
0: அதனுடைய அர்த்தம் என்ன?
1: It means when his flesh was rent on the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
1: When his flesh was rent for us.
0: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
1: When it was torn into pieces.
0: அது
1: When he suffered there in his body,
0: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடு
1: பட்டபோது, when he shed his blood there on the cross of Calvary,
0: சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
1: through the veil that is his flesh, he opened this new and a living way.
0: அவருடைய மாம்சமாகிய இந்த திரையினோடாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் திறந்தார்.
1: Through the blood he has made it.
0: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
1: It mentions it very specifically.
0: குறிப்பாக சொல்றார் பாருங்க.
1: By the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
1: A new and a living way has been consecrated.
0: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: Through the veil. Through the flesh.
0: மாம்சத்தின் வழியாய்.
1: Amen.
0: Amen.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: The blood procures the admission for us.
0: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
1: Why? What is there in that blood?
0: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
1: What does that blood say?
0: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
1: As we enter in, the blood says.
0: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
1: The blood of Jesus is speaking there, remember?
0: ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
1: It is speaking better things than the blood of Abel.
0: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
1: What is it speaking?
0: அது என்ன பேசுகிறது?
1: It is speaking saying that his punishment has already been given.
0: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
1: His death, the punishment of death has already been given.
0: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
1: And God says, when?
0: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
1: What is the proof?
0: அதுக்கு ஆதாரம் என்ன?
1: The blood is the proof.
0: ரத்தம் தான் ஆதாரம்.
1: Life is in the blood.
0: உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
1: The blood was shed.
0: ரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood is kept in the very presence of God.
0: ரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
1: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
0: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று இரத்தம் அங்கே பேசுகிறது.
1: The blood is speaking that.
0: இரத்தம் அதை பேசுகிறது.
1: That is why we enter in, my friend.
0: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பர்களே.
1: So now we have the liberty.
0: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
1: The blood is saying he's all right, he can come in.
0: ரத்தம் சொல்லுகிறது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
1: Why does it say that?
0: ஏன் அப்படி சொல்லுகிறது?
1: It says it because we have put our faith on Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினாலே அப்படி சொல்லுகிறது.
1: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
0: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களையும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
1: That is the only way to come to God.
0: தேவனுடைய வருவதற்கு அது மட்டும்தான் வழி.
1: Jesus said, I am the way.
0: இயேசு நானே வழி.
1: That is the new and a living way.
0: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
1: There is no other way.
0: வேற வழியே கிடையாது.
1: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
0: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
1: And that is how they can enter.
0: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
1: So first of all, the holy of holies is prepared for us as a dwelling place.
0: மகா பரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
0: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கி இருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: Thirdly, God has provided a new and a living way, he says.
0: மூன்றாவது புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார்.
1: That is what I just explained just now.
0: அதை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
1: Through the flesh means through the death on the cross.
0: மாம்சமாகிய திரையின் வழியாய் என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக
1: the blood that was shed there.
0: பிறங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
1: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
0: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறார்.
1: Having a high priest over the house of God.
0: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி.
1: Jesus is our high priest.
0: இயேசு தான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
1: God has provided us a high priest.
0: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
1: You see, the priests in those days in the Old Testament days that entered into the holy place.
0: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
1: they couldn't go into the holy of holies.
0: அவங்களாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது.
1: Only the holy place.
0: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்
1: just outside the presence of God.
0: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
1: For that they have to be sprinkled with blood.
0: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்.
1: And also they have to be related to Aaron, that they have to be descendants of Aaron.
0: அது மட்டுமல்ல அவங்களாம் ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
1: You just can't enter in.
0: சும்மா அப்படியே நுழைந்துட முடியாது.
1: You know, all the tribes of Israel can't just enter in.
0: இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
1: Only the sons of Aaron.
0: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
1: With the blood and through the blood.
0: இரத்தத்தை கொண்டு இரத்தத்தின் மூலமாக.
1: That is all.
0: அவ்வளவுதான்.
1: Their relationship to the high priest Aaron is very important.
0: ஆர் பிரதான ஆசாரியாக ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
1: The question asked is, who are you?
0: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படினு.
1: You must say, my ancestor is Aaron.
0: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படினு.
1: And I am a priest.
0: நானும் ஒரு ஆசாரியன்.
1: Because of my relationship to Aaron, I am a priest.
0: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
1: That is how I enter in.
0: ஆகவே அப்படிதான் உள்ள நுழைறேன்.
1: The New Testament.
0: ஆனா புதிய ஏற்பாட்டில்
1: the believers,
0: விசுவாசிகள்,
1: we enter in through our relationship to our high priest Jesus Christ our Lord.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
1: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
0: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேறு எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
1: It is not important whether you are rich or poor.
0: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
1: Not whether you are educated or not educated.
0: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
1: Not important what caste you belong to.
0: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
1: No.
0: கிடையாது.
1: When you enter in,
0: உள்ளே நுழையும் போது
1: the only thing that is asked of you is that who are you?
0: அங்க கேட்கப்படுற ஒரே கேள்வி, நீ யார்? அதான்.
1: What right do you have to enter in?
0: உள்ளே பிரவேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
1: You say, I belong to the high priest.
0: நீங்க சொல்லலாம், நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானவன்.
1: I come on the basis of my relationship to him.
0: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே, அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
1: And I come on the basis of the blood.
0: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
1: You see, this is a wonderful thing that God has provided for us.
0: அவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
1: He has provided the holy of holies for us to dwell in.
0: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: He has given us the right to enter in and to dwell in through the blood.
0: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
0: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
1: வைத்திருக்கிறார். And there is a high priest there.
0: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்கே இருக்கிறார்.
1: He is a living high priest.
0: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரியர்.
1: He is standing there and saying, yes, he is allowed, he is mine.
0: அவர் அங்கே நின்று கொண்டு இவர் உள்ள வரலாம், இவர் என்னுடைய சொந்தம் தான் அப்படி.
1: He is there to receive you.
0: அவர் உங்களை வரவேற்க அங்க இருக்கிறார்.
1: Now how many think you can enter in?
0: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசிக்க?
1: The place is prepared.
0: இடம் ஆயத்தம்
1: பண்ணப்பட்டது. Right is given.
0: உரிமையும் கொடுக்கப்பட்டது.
1: The way has been made.
0: வழியும் ஏற்படுத்தப்பட்டது.
1: And there is a person there welcoming you and opening the door for you.
0: பிறகு ஒரு நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்.
1: Now after you hear that, you feel like entering in.
0: இதை கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு இல்லையா?
1: You want to dwell in.
0: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
1: விரும்புறீங்க. But then he doesn't leave it at that. He tells us four more things about how we are prepared to enter in.
0: பிறகு அவர் அப்படியே நம்மை விட்டு விடுவது கிடையாது. உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்கிறார்.
1: First, I told you about what God has prepared.
0: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோம்.
1: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
0: இப்போது தேவனின் பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடியும் தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
1: About that, here in these verses that I read to you.
0: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே.
1: First of all, he says, a true heart has been prepared.
0: முதலாவது
1: we are prepared with a true heart.
0: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும்.
1: Now even though the right is given and the place is there and the high priest is there and the new and a living way is there.
0: பாருங்கள், இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது, பிரதான ஆசாரிய நமக்கு இருக்கிறார்,
1: உரிமை இருக்குது,
0: உரிமை நமக்கு இருக்கிறது.
1: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
0: இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
1: The heart must be cleansed.
0: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
1: Sin must be taken care of.
0: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
1: That is why he says, let us draw near with a true heart.
0: ஆகவே தான் சொல்கிறான், உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
1: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
0: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
1: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
0: Yesu Christuvin rathathinale sutham pannapattu adu sutigarikkira andha vallamaikku thanai oppu kodutha irayathu kurithu idu pesugirathu.
1: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I am a pretty good person, I can enter in.
0: Unmayila irudhayam sonna ungala neengale kannadila paathu aa na nalla dhaan irukken na ulle pogalam appdi solradhu kedaiyadhu.
1: Not judging yourself and saying, well, I am fine, I am a good person, I can go in.
0: Ungala neengale nidanichittu aa na nalla dhaan irukken na ulle pogalam appdi kedaiyadhu.
1: No,
0: kedaiyadhu.
1: The only right you have is through the blood.
0: Ungalukku ஒரே உரிமை ரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
1: The heart must be cleansed through the blood.
0: இருதயம் ரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
1: Sins must have been confessed.
0: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
1: And it must the heart must have been cleansed by the power of the blood.
0: பிறகு இருதயம் ரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
1: A true heart is a heart that God gives.
0: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
1: God doesn't judge us by our perfection.
0: நம்முடைய
1: பார் பெர்ஃபார்மன்ஸ்,
0: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
1: He judges only by the covering of the blood.
0: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா, அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
1: Only if we are covered by the blood then we can enter.
0: ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
1: A true heart is something that God gives and only through
0: ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
1: So God prepares us to enter in by giving us a true heart.
0: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நாம் கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
1: The second thing that God does to prepare us.
0: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்
1: is that he gives in our hearts a full assurance of faith.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
1: That is another thing that God gives.
0: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
1: See, that is why I am amazed when people hesitate to enter in to God's presence.
0: ஆகவே தான் பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: How can you hesitate?

0: what God says about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறியும் போது,
0: when you come to know the word of God,
1: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது,
0: and when you confess it and make it your testimony,
1: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது,
0: that brings full assurance of faith.
1: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: This is not the full gospel.
1: இதுவே அது பூரண சுவிசேஷம்.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: Full assurance.
1: பூரணமான நிச்சயம்.
0: Full boldness.
1: பூரணமான தைரியம்.
0: Full confidence.
1: முழுமையான நிச்சயம்.
0: No doubt.
1: சந்தேகமே
0: கிடையாது. No apprehension.
1: எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது.
0: No hesitation.
1: எந்த விதமான தயக்கமும் கிடையாது.
0: Full knowledge that God has taken care of all that.
1: தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார் என்ற பூரணமான ஒரு அறிவு.
0: The full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம்.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: How many of you are filled with full assurance tonight?
1: எத்தனை பேர் இன்றைக்கு இரவு பூரண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்?
0: Does your heart say yes, I can enter in?
1: ஆம், நான் உள்ளே நுழைய முடியும் என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart rejoice in the blood of Jesus?
1: உங்கள் இதயம் இயேசுவின் இரத்தத்திலே களி கூறுகிறதா?
0: Does your heart say, oh, thank you Lord for you have given me a new and a living way?
1: தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளே சொல்கிறதா?
0: Does your heart say thank you Lord for the holy of holies?
1: உங்கள் இதயம் தேவனே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதா?
0: Does your heart say I have the right?
1: உரிமை எனக்கு இருக்கிறது என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart say I must enter in because the holy the high priest is there?
1: பிரதான ஆசாரியன் அங்க இருக்கிறார், ஆகவே கண்டிப்பா நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று இதயம் சொல்கிறதா?
0: Does your heart have full confidence and full assurance?
1: உங்கள் இதயத்திலே முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
0: Amen.
1: Amen.
0: That is a lot of people have got the half gospel.
1: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் இருக்கு பாருங்க.
0: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
1: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்களா? அப்பனா நாங்களா என்ன பாதி சுவிசேஷமா அப்படின்னு.
0: I said, do you have half gospel?
1: நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
0: What do you believe? Tell me.
1: நீங்க என்னத நம்புறீங்க சொல்லுங்க.
0: Let's find out whether you got half the gospel or full gospel.
1: உங்களுக்கு பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படி.
0: He said, oh brother, I thought you meant this by full gospel.
1: அவர் சொன்னார், brother, full gospelனா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்கன்னு யோசிட்டேன்.
0: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
1: பூரண சுவிசேஷத்துல எல்லா பூரணமா இருக்கு.
0: Have you got it full?
1: பூரணமா இருக்கு உங்ககிட்ட.
0: Many people haven't got it full.
1: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
0: That is why the full assurance is not there.
1: அதுதான் பூரண நிச்சயம் இல்ல.
0: This is something that God prepares us with.
1: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: Gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: Then gives us a full assurance.
1: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: Then thirdly,
1: பிறகு மூன்றாவது,
0: it says he our hearts are cleansed.
1: நம்முடைய இதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
0: This is another way that he deals with us.
1: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
0: He gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: But then after we get the true heart,
1: பிறகு உண்மையுள்ள இதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
0: many times we do still wrong.
1: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவளாய் இருக்கிறோம்.
0: We sometimes commit sins.
1: சில சமயத்தில் பாவம் செய்து விடுகிறோம்.
0: We fall sometimes.
1: சில சமயத்தில் விழுந்து விடுகிறோம்.
0: We falter sometimes.
1: சில சமயத்தில் தவறுகிறோம்.
0: There are many shortcomings that we have.
1: பல குறைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
0: It's a true heart. It's a true heart.
1: உண்மையுள்ள இதயம் தான்.
0: It's a God given heart.
1: தேவனால் கொடுக்கப்பட்ட இதயம் தான்.
0: But this true heart sometimes needs to be cleansed again and again.
1: ஆனா இந்த உண்மையுள்ள இதயம் சில சமயத்துல திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கு.
0: And God provides the cleansing also from time to time.
1: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: That is why John says in 1 John 1:7.
1: ஆகவே தான் 1 யோவான் 1:7 யோவான் கூறுகிறார்.
0: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: This is not talking about an unbeliever.
1: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
0: This is talking about a believer.
1: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
0: Some of you say, oh, believer sinning, brother.
1: சிலர் ஐயோ விசுவாசி பாவம் செய்கிறதா?
0: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
1: ஆ, விசுவாசி பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்தில் பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.
0: He says, us.
1: நம்மை அப்படின்றார். நம்மை சுத்திகரிக்கும்.
0: He includes himself.
1: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
0: Saint John.
1: பரிசுத்த யோவான்.
0: He says, the blood of Jesus cleanses us.
1: அவர் சொல்கிறார், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: This great saint says it cleanses us.
1: மாபெரும் பரிசுத்தவான் சொல்கிறார், நம்மை சுத்திகரிக்கும் என்று.
0: Cleanses John.
1: யோவானை சுத்திகரிக்கும்.
0: Cleanses Paul.
1: பவுலை சுத்திகரிக்கிறது.
0: Peter.
1: பேதுருவை.
0: It cleanses you and I.
1: உங்களையும் என்னையும் அது சுத்திகரிக்கிறது.
0: All of us need the cleansing power of the blood from time to time.
1: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
0: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
1: தேவன் உண்மையுள்ள இதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்ய,
0: அதை மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்தில் ஏதாவது பாவம் செய்ய

0: உடனே உடனே நிச்சயம் போயிடும், உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், வெளியே ஓடி வந்துடுவோம். That is why he says, I'll give you cleansing also.
1: அவே தான் அவர் சொல்லுகிறார், நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
0: Cleansing, continual cleansing.
1: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
0: Cleansed from an evil conscience, the Bible says.
1: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: Cleansed constantly as we confess our sins.
1: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: You're living in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழுகிறோம்.
0: Sometimes when you sin,
1: சில சமயத்திலே நீங்கள் பாவம் செய்யும்போது
0: makes you very uncomfortable.
1: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
0: Puts fear in your heart.
1: உங்கள் இதயத்திலே பயத்தை உண்டாக்குகிறது.
0: Strains your relationship with God.
1: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
0: Unable to pray.
1: ஜெபிக்க முடியவில்லை.
0: Unable to enjoy your fellowship with God.
1: தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: What do you do?
1: நீங்கள் என்ன செய்வது?
0: Don't just get out.
1: சும்மா அப்படியே வெளியே போய்டாதீங்க.
0: Don't just walk away.
1: அப்படியே நடந்து போய்டாதீங்க.
0: Don't just walk away from the communion.
1: திருவிருந்தை விட்டு வெளியே போய்டாதீங்க.
0: All those things are not the right thing to do.
1: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம்
0: இல்லை. What do you do when you feel uncomfortable?
1: இப்படி சங்கடப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: What do you do when you know that you have done wrong and it's not right?
1: பாவம் செய்து விட்டேன், இது சரியில்லை என்பதை உணரும் போது என்ன செய்ய வேண்டும்?
0: Confess.
1: அறிக்கை செய்யுங்கள்.
0: The blood of Jesus cleanses you from all your sins.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
0: Fourthly.
1: நான்காவது.
0: The body is also washed.
1: சரீரமும் கழுவப்படுகிறது.
0: With pure waters.
1: சுத்த ஜலத்தால்.
0: This is another fourth preparation that God gives us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
0: What does it mean by the body being washed with pure water?
1: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்கிறதே என்ன அர்த்தம்?
0: You see, the blood cleanses us from all our sins.
1: பாருங்க, நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
1: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள்.
0: This is another kind of cleansing.
1: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
0: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
1: இது இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
0: It is a constant work of sanctification done in the believer through the word of God, which cleanses him and makes him more and more sanctified and holy.
1: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்போதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
0: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God dealing with him, correcting him and washing him and cleaning him up.
1: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது.
0: Now when you come to the Lord through the blood.
1: பாருங்க, இரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது
0: you are washed with the blood.
1: நீங்க இரத்தத்தினால
0: கழுவப்பட்டீர்கள். Covered with the blood.
1: இரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்.
0: And enter into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்.
0: And dwell there.
1: அங்கேயே வாசம் பண்றீங்க.
0: But then you got to grow a lot.
1: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
0: Grow a lot in holiness and in purity.
1: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்.
0: How do we grow?
1: எப்படி வளருவது?
0: Through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
0: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
1: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்.
0: Now let us look at the two sets of four things.
1: இப்போது இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
0: Now listen very carefully.
1: நல்லா கவனிங்க.
0: God has prepared four things.
1: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: The holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலம்.
0: The right to enter there.
1: அங்கே நுழையக்கூடிய உரிமை.
0: And a new and a living way has been consecrated, dedicated.
1: புதிய ஜீவனமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And then the high priest is also given.
1: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
0: This is God preparing for us.
1: இது தேவன் நமக்காக
0: then we are prepared so that we may come in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: We are given a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
0: We have given the full assurance of faith.
1: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
0: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
1: பிறகு நம்முடைய இதயமும் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
0: Then the word of God also is given to wash us and clean us.
1: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: After telling us what God has done, four things that God has done, and after telling us the four things that God has done to prepare us.
1: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களையும் வசனம் கூறுகிறது.
0: And then only he says let us draw near.
1: அதன் பிறகு தான் சொல்லுகிறார் நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
0: So you must not just read the let us draw near alone. You must understand these things and only then he says let us draw near.
1: ஆகவே உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும் உள்ளே பிரவேசிப்போம் என்று.
0: If he simply said let us draw near, many of us will run away.
1: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அந்த வாஸ்தவம் சொன்னா நம்மள அனைவரும்
0: Why does he say let us draw near?
1: ஏன் அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
0: Let us draw near Because he has prepared the holy of holies for us to dwell.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசமண்ணும்படி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோனு சொல்றார்.
0: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
1: உள்ளே நுழைக்கிற உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
1: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because the high priest is there to welcome us.
1: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படி அங்கே இருக்கிறார். ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because we have a heart given to us by God, a pure true heart.
1: தேவன நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இருதயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
0: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
1: இப்போ அப்போ நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
1: வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
0: After hearing that you cannot stay out.
1: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
0: After hearing that how can you fear?
1: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
0: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
1: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள், உள்ளே பிரவேசிப்பீர்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Amen.
1: Amen.
0: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
1: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
0: You know what let us draw near means?
1: சேரக்கடவோனா என்ன அர்த்தம் தெரியுமா?
0: I like the Tamil translation. It says what I want to say really.
1: நான் என்ன சொல்ல வரேனோ அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
0: Says what the Bible is really saying.
1: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது அது.
0: சேரக்கடவோனா கடைசியா வந்து அரை வாய்டுவோன்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Not visiting.
1: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
0: Not coming once in a while.
1: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
0: Finally don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
1: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்க வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
0: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
1: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
0: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Look at the person next to you.
1: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
0: சே வந்து சேந்திருங்க.
1: வந்து சேந்திருங்கன்னு.
0: Into the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலேயே.
0: Oh praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a wonderful thing it is to meditate on these things.
1: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: You see a lot of believers the problem is that they never think about these things.
1: பாரு நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
0: You know because they never think about these things there is no boldness and there is no confidence.
1: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
0: Because these truths are not there they have struggles.
1: இந்த சத்தியங்கள் இல்லாதபடியனால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
0: Now let me share with you one more thing.
1: இப்போ இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
0: just in the next few minutes and then we'll close.
1: அடுத்த சில நிமிடங்களே இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
0: The 11th matter.
1: 11வது காரியம்.
0: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் கூறுகிற 11வது காரியம்.
0: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
1: இன்னும் ஒரு 7 8 நிமிடங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
0: We don't have much time.
1: நேர் நமக்கு அதிகம்.
0: But I will share it with you.
1: ஆனால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
0: Victory over the devil through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
0: That is why I read Revelations 12:11. That is the key text.
1: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசித்தா அதான் முக்கியமான வசனம்.
0: But now let us read John chapter 12.
1: ஆனால் இப்பொழுது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
0: John chapter 12.
1: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
0: And verse 31
1: to 33. 31 முதல் 33
0: வரை. It says, now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth, I will draw all men unto me. This he said signifying what death he should die.
1: இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: Now the cross Jesus is talking about the cross here.
1: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
0: You know he says if I be lifted up from the earth.
1: அதுல நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது
0: he is talking about being lifted up on the cross.
1: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
0: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
1: 33 சரியாய் தெளிவா சொல்கிறது தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: What will happen when he dies on the cross?
1: அவர் சிலுவையிலே மரிக்கும் போது என்ன நடக்கும்?
0: One of the things that will happen, he says, is that the prince of this world be cast out.
1: நடக்கபோகிற காரியங்களில் ஒன்று, இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்லுகிறார்.
0: You and I know that the devil is the prince of this world.
1: உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுதான் என்று.
0: When Jesus dies on the cross, the prince of the world will be cast out.
1: இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
0: How is it that the cross deals with the devil in that way?
1: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்திலே சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
0: In what way is the cross the means of casting out this prince of this world?
1: சிலுவை எந்த விதத்திலே இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
0: See, we have to understand how the devil has power over people.
1: அவர்கள் மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: The devil has power and authority over people because of their sin.
1: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாயதான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை.
0: If a man is not a sinner, the devil has no power over him.
1: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
0: The Bible says all have sinned.
1: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
0: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
1: அவங்க எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ இருக்கிறார்கள்.
0: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
1: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடினாலே அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
0: He has power over people through sin.
1: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
0: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
1: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
0: On the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: when Jesus died there and shed his blood,
1: இயேசுவானவர் அங்கே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
0: when he was lifted up there on the cross,
1: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டபோது,
0: when his blood was shed,
1: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டபோது,
0: it was shed for the remission of our sins,
1: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
0: Yeah, and that blood covers us.
1: அந்த இரத்தம் நம்மை மூடுகிறது.
0: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
1: தேவன் நம்மை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நம்மை காண்கிறார்.
0: The devil is the great accuser of the brethren.
1: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு தான்.
0: The devil has power because he accuses us night and day.
1: இரவும் பகலும் பிசாசு நம்ம மீது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான்.
0: That is his job.
1: அதான் அவனுடைய வேலை.
0: But all of a sudden,
1: ஆனால் திடீரென்று,
0: when a person comes and believes that Jesus died for him,
1: ஒரு மனிதர் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
0: and that the blood was shed for him,
1: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் போது,
0: and puts his faith in Christ,
1: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்
0: போது, and is saved,
1: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
0: Then what happens? The devil finds no accusation.
1: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
0: That is why the apostle Paul says in Romans 8:34.
1: ஆகவே தான் ரோமர் 8:34 ல அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான்,
0: Who is he that condemneth?
1: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
0: He says it is Christ that died, yea rather is risen again.
1: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
0: Who is now at the right hand of God interceding for us?
1: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
0: Which accuser is he talking about?
1: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பத்தி அவர் பேசுகிறார்?
0: Which condemning person he is talking about?
1: எந்த ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதனை பற்றி பேசுகிறார்?
0: There is only one person that does that.
1: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறான்.
0: He is talking about the devil that accuses and condemns us all the time.
1: நாம் எப்பொழுதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
0: He says, Who is he that condemneth?
1: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
0: It is Christ who died.
1: கிறிஸ்துவே மரித்தவர்.
0: His blood was shed.
1: அவருடைய இரத்தம் தான் சிந்தப்பட்டது.
0: He took care of my sin.
1: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
0: Therefore the devil has no right to condemn me.
1: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
0: See, the devil all of a sudden is landed without any power.
1: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்னவிதமான அதிகாரம் வல்லமை இல்லாமல் போய்விட்டது.
0: This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
1: இப்படிதான் கல்வாரி சிலுவையின் மூலமா அங்கே நடந்த காரியம் மூலமா உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
0: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
1: அநேக மக்களுடைய இதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே, அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
0: He has been the lord and master over them, dominating them. He has been cast out.
1: அவர் மீது ஆண்டவன் எஜமானமாய் இருந்து அவளை ஆண்டவன் தான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான்.
0: The prince of this world has been cast out.
1: உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டான்.
0: When the blood was shed,
1: இரத்தம் சிந்தப்பட்டபோது,
0: sins have been forgiven.
1: பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
0: The devil's weapons were confiscated.
1: பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது.
0: The greatest weapon was the weapon of accusation.
1: மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல் தான்.
0: It has been taken away from him.
1: அது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது.
0: He has no weapon to wield now.
1: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
0: He is a devil without a teeth, the Bible says in Psalm 2.
1: சங்கீதம் 2ல சொல்றது, அவன் பல் இல்லாத பிசாசு.
0: In the boxing match he lost his teeth.
1: பாக்ஸிங் மேட்ச்லயே அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Poor fellow can't chew on you.
1: பாவம், இப்போ உங்களுக்கு மெல்ல கூட முடியாது அவனால.
0: He just opens his mouth and roars.
1: வாயத்தன்னு சும்மா கர்ச்சிட்டு இருக்கு.
0: But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
1: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுகளை பாருங்க, பல்லே இருக்காதுங்க.
0: Jesus has knocked out all his teeth.
1: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டாரு.
0: There's no power.
1: அவங்ககிட்ட வல்லமே இல்ல.
0: When you put your faith in Jesus.
1: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது.
0: When you believe that his blood washes you.
1: அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசி.
0: The devil has no grip on you.
1: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
0: He cannot put his claws on you and hold you.
1: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
0: No, nothing can hold you.
1: முடியாது. எதுவும் உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
0: So this world has been cast out
1: in the ulagathin adipadi purame thallapattu
0: from the throne of your heart
1: ungale iriya simhasanathil
0: irundhu for everyone that believes in Jesus the prince of the world has been cast out
1: yesu viswasikkira ovvoru iriyathilirundhu indha ulagathin adipadi puramai thallapattu vittu
0: now in the throne of your life and my life Jesus is lord and
1: ippodu ungalude ennude vaalkai simhasanathile yesuve aandavaru rakshagaramai vittirukkira
0: we have victory over this accuser
1: indha kutthan saatrin meedhu naam vetri vettirukkirom
0: we say like the apostle paul
1: suppose nai paulai pole naam solugirom
0: who is he that condemned
1: அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவனியா?
0: We don't say, oh, he is condemning me.
1: ஓ அவன் என்ன அக்கினிக்கு உட்படுத்திட்டே இருக்கான் நாம சொல்லுவோம்.
0: We don't let him come and chase us.
1: அவன் வந்து நம்ம துரத்த நாம என்ன கொடுக்கிறது?
0: We are looking for him.
1: நாம தான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
0: அவன் எங்க நம்ம தேடிட்டு எங்க அவன்? Where is he?
1: எங்க அவன்?
0: Who is he that condemns?
1: அக்கினிக்கு உட்படுத்துறவன்
0: யார்? That is our attitude.
1: அதுதான் நம்முடைய
0: மனம். We are challenging him.
1: நாம் அவனுக்கு சவால் விடுறோம்.
0: Can you condemn me?
1: நீ என்ன குற்றப்படுத்த முடியுமா?
0: Can you challenge what the blood of Jesus has done?
1: இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிறத நீ சவால் விட முடியுமா?
0: Can you say that I am not washed enough?
1: நான் போதுமான அளவு கழுவப்படவில்லை என்று சொல்ல முடியுமா?
0: Can you say that I am not clean?
1: நான் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியுமா?
0: Can you say that?
1: நீ அப்படி சொல்ல முடியுமா?
0: The devil stands there without any accusation.
1: பிசாசு அப்படி சொல்லும்போது குற்றம் சாட்ட ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான்.
0: Rejoice.
1: களி கூறுங்கள்.
0: Rejoice in who you are.
1: நீங்கள் யார் என்பதிலே களி கூறுங்கள்.
0: Let's stand up together.
1: நாம் எல்லாரும் எழுந்து.
0: And lift up our hands and rejoice.
1: கரங்களை உயர்த்தி நாம் களி கூறுவோம்.
0: Amen.
1: Amen.
0: Praise God and rejoice.
1: சத்தரை துதித்து மகிழுங்கள்.
0: ஹalleluya
1: ஹalleluya
0: for what the blood of Jesus has done for you.
1: இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கதோ அது நிமித்தமாய்
0: rejoice
1: மகிழுங்கள்.
0: amen
1: amen
0: you are righteous
1: நீங்கள் நீதிமான்கள்.
0: in the sight of God
1: தேவனுடைய பார்வையில்.
0: ஹalleluya
1: ஹalleluya
0: oh praise you Jesus
1: oh நன்றி கர்த்தாவே.
0: praise you Jesus
1: நன்றி இயேசுவே.
0: praise you Father
1: நன்றி தகப்பனே.
0: thank you Lord
1: நன்றி கர்த்தாவே.
0: ஹalleluya
1: ஹalleluya
0: praise you Jesus
1: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே.
0: praise you Father lift up your hands and say
1: கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.
0: I have been given the right to dwell in God's presence.
1: தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Everybody, I have been given that right to dwell in the presence of God.
1: எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: I have right to enter.
1: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
0: The way is open.
1: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: High priest is there.
1: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: I have a true heart.
1: உண்மையுள்ள இருதயம் எனக்கு இருக்கு.
0: Full confidence and assurance.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
0: The cleansing of the heart.
1: இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
0: And the cleansing of the body with the washing of the water.
1: சரீரமும் ஜலத்தால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு.
0: And the high priest is there to welcome me.
1: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: Oh, that is my dwelling place.
1: ஓ அதுதான் நான் வாசம் பண்ண இடம்.
0: I live in him.
1: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். Clap your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
0: Praise him.
1: அவரை துதியுங்கள்.
0: Oh, praise you Jesus. Praise you Lord.
1: Praise you.

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.

கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் அளிக்கிறார்.

இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மை

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க செல்லுகின்ற பொழுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து தேவனோடு நெருங்கி சேர்ந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நன்மைகளை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க முடியும். இன்னும் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிகமாக நன்மைகள் கிடைக்கல, இன்னும் என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியில் அகலவில்லை, இன்னும் குறைவுகள் நீங்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வில் நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது, ஆதங்கங்கள் இருக்கிறது, மன்றாட்டங்கள் விண்ணப்பம் இருக்கிறது, இன்னும் நான் நன்மை காண வேண்டும், இன்னும் நான் உயர்வுகளை காண வேண்டும், இன்னும் ஆசையில் காண வேண்டும் என்ற விதமாக நம்முடைய மனம் சொல்லுகிற பொழுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகும் பொழுது, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சபை கூடுகளில் கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி நிறைய நன்மையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட சில செயல்பாடுகளை நாம் பெரும்பாலும் நினைப்போம். உண்மையிலே இவைகளெல்லாம் அவசியம்தான், மிக மிக அவசியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் ஜப அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப கூட்ட அனுபவம் இருக்குது, ஜப அனுபவம் இல்லை. ஜப அனுபவம்னா தனித்து ஆண்டவரோட பேசி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ்கிறதா ஜப அனுபவம். ஜப கூட்ட அனுபவம்னா கூட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறது, அது சில வேளை வந்து சொற்பொழிவாற்றுகிறதாகவும் அமைந்து விடுகிறது. நிறைய பேருக்கு ஜப கூட்டமாக போய் நிறைய கலந்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி உண்மையான ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதில்ல. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ண போனால் கூட இன்னொரு அக்காவை சேர்த்துக்குவாங்க, குளோரியாக்கா கொஞ்சம் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நிர்மலாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாக்கி ஆண்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரீங்களா, இப்படி செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கணும்னாலும் புதன்கிழமை ஜெபிக்கணும்னாலும் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் சனிக்கிழமை ஜெபிக்கணும்னாலும் ஒரு சிலருக்கு என்ன வேணும், யாராவது ஒரு குளோரி, ஒரு நிர்மலா, ஒரு சாந்தி, ஒரு வத்சலா, ஒரு வசந்தா தேவைப்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்கும் அப்படி தான், ஏதோ ஒரு ஏசுராஜன், இல்லைன்னா ஒரு ஜேம்ஸு, இல்லைன்னு சொன்னால் ஒரு தங்கமுத்து, ஒரு பாக்கியராஜு, அது மாதிரி யாரும் தேவைப்படும். அந்த ஐக்கியத்தில் ஜெபிப்பான் நல்லது. அவன் உண்மையிலே நம்ம வந்து நாலு பேரோட கூடி கூடி ஜெபிக்கிற ரொம்ப பெட்டர், நான் அதை தப்புன்னு சொல்கிறோம்னு நினச்சிட போகிறீங்க, நிச்சயமாக செய்யணும். ஆனால் சிலர் வந்து இதுக்கு இதில் தான் அவங்களுக்கு ஜெபமே இருக்கும், இவங்களை யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இல்லை என்ன வராது, ஜெபம் வந்துட்டாங்க ஜெபம் நிற்காது. அக்கம் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக இருந்தாலும் ஜெபத்தை தொடங்கவே மாட்டாங்க. தொடங்கினாலும் அது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, முடிச்சு பார்த்தா என்ன செய்வாங்க, தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க, ஜெபம் இதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எங்கே முடிஞ்சது, நம்ம வாயில் பேசி தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அது சீராய் மலை அனுபவம். நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும் அவன் நமக்கு என்ன செய்யாது தெரியாது, முடிச்சு பார்த்தா 40 நாள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்து போயிருக்கோம். அப்போது நிறையபடிய வாழ்க்கையில் ஜப அனுபவம் இல்லை, எந்த அனுபவம் தான் இருக்குது, ஜப கூட்ட அனுபவம் தான் இருக்குது. நமக்கு ஜப கூட்ட அனுபவம் வேணும், நாலு பேரோட சேர்ந்து ஐக்கியமாக ஜபிக்கிற நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க செய்யுங்க. ஆனால் எத்தனை பேரோடு நீங்கள் சேர்ந்து ஜபித்தாலும் நீங்கள் தனித்து ஜபிக்கிறீங்களா, தனித்து ஜபிக்காதவங்க நாலு பேரோட சப்போர்ட் பண்ணி ஜபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு தனித்துப்பட்டவங்களும் தேவனை தெரியலை, ஆண்டவருக்கு தெரியலை, அது தெரியணும். சரி, ஆயினும் இதன் மாதிரிலாம் எல்லா காரியங்களும் அவசியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ஜெபம் வந்து ஒரு முதுகெலும்பு போல தான். அதே நேரத்தில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், அந்த கேள்விக்கு என்ன பதில், இன்னும் நான் நிறைய ஜெபம் பண்ணோம் என்றால் இன்றைக்கு நிறைய போதகர்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டினா எழுப்புதல் வரும், ஜெபத்தை கூட்டினா ஊரெல்லாம் ரட்சிக்கப்படும், ஜெபத்தை கூட்டினா வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன் சைடாகவே போகிறாங்க. எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி போயிடுறதுனால நிறைய பேர் ஜெபத்தை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி பார்க்குறாங்க, ஆனால் நன்மை என்பது வராமலே போயிடும். ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி இது என்ன ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னால் தரம் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது பரிசுத்தம், நீதி, உண்மை அந்த மாதிரி மட்டும் கிடையாது. தேவனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அது ஏன் ஆவிக்குரிய
உன்னதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அர்த்தம் நிறைய பேர் புரியலை. எப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிற என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, நம்ம ஒழுங்காக வாழ்றது, உண்மையாக வாழ்றது, நேர்மையாக வாழ்றது, பயபக்தி வர்றது, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் ஆவிக்குரியவளாக மாறணும். ஒரு லெவலில் நின்று கொண்டிருப்பதல்ல, இன்னும் ஒரு லெவலுக்கு வராமலே இருந்து கொண்டிருப்பதல்ல, வந்தால் அந்த லெவல்லையே அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருப்பதல்ல. யூ மஸ்ட் க்ரோ ஆன் அண்ட் ஆன். நீங்கள் இன்னும் வளரணும். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும். ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும். நம்முடைய வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட வயசோடு நிற்கிது, அப்படி தான் நம்ம வளர்ந்துட்டு தான் என்ன நடக்கும். ஒரு 20 வயசில் ஒரு 5.5 அடி வளர்ந்தோம், 40 வயசில் 13 அடி ஆகிடுங்களா? இல்லை, ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்க வேண்டியிருக்குது மனுஷன், அப்படி தானே. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதனால தான் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வளருவாங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வியாதியை சட்டாவாங்க. ஏன் வளர்ச்சி இல்லைல்ல, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் தான். சும்மா ஆயில் போட்டு ஃபியூலை ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி பிள்ளைகள் தான் வளருவாங்க. அவங்களுக்கு எலும்பு வளரும், நரம்பு வளரும், ரத்த ஓட்டங்கள் இதாகும், ஹைட் ஆகும். நாம் வளர்ந்துக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கணும், இல்லையா? அப்போ இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு போய் நீங்கள் வளர்வீர்கள். எனவேதான் ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 2 வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய நன்மையை

வளர்ந்து கொண்டே இருக்கணும். எனவேதான் நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்ன செய்யணும், மாறாவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, பிள்ளைகளைப் போல மாறணும். அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு வளர்ச்சி நல்ல அப்படி நின்று கொண்டிருக்கிறோமா? ஆவிக்கு தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டும் என்றால் தேவனுக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வளரத்தான், நான் ஜபத்தில் வளர்ந்து விட்டேன், ஆராதிக்கிறதில் வளர்ந்து விட்டேன், துதிக்கிறதில் வளர்ந்துட்டேன், கொடுக்கறதில் வளர்ந்துட்டேன், ஊழியர் செயல் இதெல்லாம் வந்து ஒரு வேறொரு பகுதி. இங்கேயும் வளரணும், ஜப அனுபவங்களும் வளரணும். நாம் என்றைக்குமே காலைல எழும்புறோன்னா கணிசமாக நேரம் என்ன செய்யணும், ஜபத்தில் செலவிடணும். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். ஏன்னா காலைல நீங்கள் எங்கே போனாலும் இதை முடிச்சு தான் போகணும். எந்த அலுவலாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம காலைல என்ன செய்யணும், கணிசமாக நேரத்தை ஜபம் பண்ணிட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காலை எழுப்பின பொம்பளைக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, இன்றைக்கி என்னத்தை செய்யலாம், இட்லியா தோசையா அப்படி சிந்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் காலை எழுப்பினா என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வாட்ஸ்அப் என்ன அனுப்பலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, நம்ம புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவோமா, இல்லை நேற்றைக்கு சாப்பிட்ட கடையில் எடுத்துள்ள ஒரு ஃபோட்டோ அதை போட்டுக்குவோமா, இல்லை பீச்சுக்கு போனதை போடுவோமா, இல்லை பார்க்குக்கு போனதை போடுவோமா, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட் வந்தாங்களே அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ போடுவோமா, ஏதாவது இந்த மாதிரி காலையில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதில் என்ன செய்யணும், முதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தில் போய் எவ்வளோ தான் தேடினாலும் அந்த தேடனுடைய விளைவு உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். தேவனை அதிகமாக தேடுங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பயபக்தியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் க்ரோயிங் அப், யூ ஹேவ் டு செக். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஆர் அப்சர்வ், நான் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஃபிசிக்கலி நம்ம வளர்ச்சி ஒரே அளவு தான், போன மாதம் அளந்தோம் அவ்வளோதான் உயரம், இந்த மாதம் அவ்வளோதான். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்போ இந்த வளர்ச்சி அடைய அடையத்தான் ஆவிக்குரிய ஆசிரியர்கள் வரும். இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்த உடனே என்னுடைய சூழல் எல்லாம் மாறிடுமா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடுமா, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுமா, நான் முன்னைய விட இப்போ கேரக்டரில் மாறிட்டேன், நல்ல விஷயங்களில் மாட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறின உடனே என்னுடைய சூழல்லாம் அப்படியே தலைகளாக மாறுதா? அதனால நிறைய பேர் சொல்லணும், எவ்வளோ ஜெபிக்கிறோம் பிரதர், அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே மாற மாட்டேங்க, அப்படியே தான் இருக்குது, நானும் தலைகளாடுன்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் தலைகளை தான் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, தலைகள் இருக்கும், தலைகளாக இருக்கிற சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஜெபம் தலை இங்கே தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், ரைட் இருக்கட்டும். தலைகளாடுன்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம் உபவாசம்னு எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிலைமை மாறலையே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிலைமையும் மாறும், மாறாத நிலைமைகளும் உண்டு. ஆனால் மாறாத நிலைமைகள் இருந்தாலும் அந்த மாறாத நிலைமைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் என்ஜாய், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நீச்சலையே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ என்னையுமே போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பழக முடியாது. அப்போ அந்த கடலை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், ஒரு சி ஒரு சமுத்திரத்தை பார்த்தோன்னே கடலை பார்த்தா என்ன வரும், ஐயோ அந்த ஆல்பா அந்த அலையை பார்த்தோன்னே பாண்டிச்சேரி அலைகளெல்லாம் பார்த்தா யாருக்கும் பயம் வராது. நீங்கள் சவுதர்ன் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா என்ன செய்யும், ஆமாம் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சவுதர்ன் ஏரியாஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்ட உயர்ந்து செய்வோம், பனைமர அளவுக்கு உயரத்துலேருந்து எழும்பி வரும். இப்போ அதை பார்த்தோட உங்களுக்கு என்ன வரும், யூல் பி அஃப்ரைட் இல்லையா, பயப்படுவீங்க. ஏன், உங்களுக்கு என்ன நீச்சல் தெரியாது. ஆனால் நீங்கள் நீச்சல் பழக பழக பழக பழக என்ன ஆகிடும், கடல் மாறிடுமா, இவன் நீச்சல் பழகிட்டான்ப்பா, இவன் நல்லா நீந்த தெரியும், இவன் நல்லா டைவ் அடிக்க தெரியும், அதனால் நாம் என்ன செய்ய அடக்கி வாசிப்போம் அப்படின்னு கடல் அலைகள் அமர்ந்துருமா? கடல் அலைகள் வளர்க்கும் போல என்ன பண்ணும், கடல் அலைகள் வளர்க்கும் போல தான் எலும்பு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவைகளை சந்திக்க ஆற்றல் பெற்றவங்களாக மாறிட்டீங்க. உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியும் இல்லையா, இந்த வண்டி ஓட்ட தொகுக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கார் இப்படி வந்தோம், இல்லை வந்து இப்படி வரான், இன்னொருத்தன் இப்படி வந்து இன்னும் இப்படி வரான், ஏன்னா வண்டி இப்போ தானே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும், நமக்கு உரதம் இப்படி வந்தாலே பயம், அப்படி வந்தாலே பயம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறைய திரும்ப திரும்ப திரும்ப ஓட்டி ப்ராக்டிஸ்

0: சொந்துச்சு. இப்போ உங்களுக்கு டிராஃபிக் எல்லாம் மாறதா? அதை விட இப்போதான் நீங்கள் அதிக ஆட்கள் இருக்கிற தான் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க. ஆனால் லாபகமாக ஓட்டிட்டு போகிறீங்க இல்லையா, கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகிறீங்க, அழகாக பக்கத்தில் கொண்டு பேசிகிட்டே ஓட்டிட்டு போகிறேன். முன்னாடி இந்த வருதம் வரான் இந்த வருதம் வரான், எப்படி போகிறது தெரியல, அங்கே திரும்புவான் இங்கே திரும்புவானே தெரியலையே, அதுவும் அவன் அவ்வளோ ஸ்பீடில் வரான், நான் இப்படி போகிறேன், அவன் ஸ்லோ பண்ணுவானா பண்ண மாட்டான் தெரியலையோ. இப்போ அந்த மாதிரி கவலை இல்லைங்கடி, ஆமாம் இப்போவும் பழையது மாதிரி தான் எல்லாரும் வரான். நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டு போகிறையே. நான் பழக பழக சூழல்களை என்ன செய்கிறேன், சந்திப்பதற்கு என்றவனாக மாறுகிறேன். நான் நீச்சல் கலை கற்க கடலோ ஏரியோ அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், அவைகளினாலே பாதிக்கப்படாதவனாக எல்லாவற்றையும் சந்தித்து கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குறிகளாக வளர வளர வளர உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் மாறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூ ஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட். எல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால், உங்களால் வந்து ஓவர்கம் பண்ண முடிகிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட். அல்லேலூயா. ஏதோ நான் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணது, ஜெபத்தை அளந்து அளந்து அளந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் மாறிச்சா, இந்த பக்கம் மாறிச்சா, கிழக்கு பக்கம் மாறிச்சா, வடக்கு பக்கம், எல்லாம் ரிமைனிங் சேம். ஆனால் ஆவிக்குரியவளாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மாற வேண்டும், வி மஸ்ட் சேஞ்ச், வி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இனி நிறைய சபைகள் ஆராதனையில் மக்களை பழக்கி வைத்து பழக்கி வைத்து பழக்கி வைத்து நல்ல ஆராதனை எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க. தம்பி உட்காரு, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க. அப்புறம் வந்து ஊழியகத்தில் ரொம்ப பழக்க உணவுகளாக மாறிடுறாங்க. ஆனால் மாறுவது எதில், ஆவிக்குரிய அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில், தேவ உறவில், தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறதுல நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த இடங்களில் மாறணும், முதலாவதாக எங்கே மாறணும் நீங்களே சொல்லுங்களேன், நான் பாயிண்ட் கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணிக்கன்னு பார்த்துக்கலாம். எங்கெங்க முதல்ல மாறணும், சத்தமாக சொல்லுங்கள், மைண்டு. இதில் எல்லாம் காமனாக தான் இருக்கிறீங்கல்ல, பரவாயில்ல, ஒத்த கருத்து. அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் அதுதான் முதல் பாயிண்டாக வச்சுருக்கிறேன், புரிகிறதா, எங்கே மாறணும். அப்போ சில உண்மைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால நான் இப்போ வந்து இதை சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் சேஞ்ச் இன் அவர் மைண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு தான், மனசு எப்படியோ வாழ்க்கை அப்படியே, உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுவல்ல, வாட் அபவுட் யுவர் மைண்ட், ஹவு இஸ் யுவர் மைண்ட், தட் இஸ் என்ன செய்ய, தட் இஸ் அதாவது டிசைடிங், தட் இஸ் டெட்டர்மைனிங், அது உங்களுடைய இதை தீர்மானிக்குது. அப்போ முதலாவது உங்களுடைய மனநிலை என்ன. அப்போ சரி, பவுல் சொல்கிறது ஒன்று குறுந்தீர் ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, வி ஹவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட், வி ஹவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொல்ல நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம்ல, ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம். அதனால் நம்ம இந்த பரிசுத்தாவி குறித்த நிச்சயமுடையவளாக இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய வருஷம் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவி குறித்த நிச்சயமற்றவளாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் வரகாலம் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிற பொழுது அதுதான் அந்த மைண்ட் சேஞ்ச். இப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கலாத்தியர் 5:16 பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
1: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
0: அப்போ ஆவிக்கேற்றபடி ஹோலி ஸ்பிரிட் படி நடந்து கொள்ளுங்கள். அப்போது இதை தான் ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது மாற வேண்டிய இடம் இது மனம். மனம் எப்படிங்க மாறும், மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும். முக்கியமாக மனதை வைத்துக் கொள்ளுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் அதை நம்ம டீட்டெயிலில் பார்க்க போனால் அது வந்து பல நாட்கள் வேணும். நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்முடைய மனதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், தலைப்பு மறந்துட்டீங்களா? ஆமாம், மாற மாற மாற மாற மாற. என்னடா இது, இவருக்கு என்ன ஆச்சுது, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நான் மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க மாறிக்கொண்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். தேவ சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்கோம். அதில் முதலாவது மாற வேண்டியது நம்முடைய மனம். மனம் எப்படி மாறுறது, முக்கியமாக மனிதர்கள் விஷயத்தில் தான் நம்முடைய மனம் அதிகமாக கரப்ட் ஆகுது. பொருட்கள் விஷயத்தில் கரப்ட் ஆகுது, சூழல்கள் விஷயத்தில் கரப்ட் ஆகுது, நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுறது எதுன்னு சொன்னால் மனிதர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலே சம்மந்தப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதர்களை குறித்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தான் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுது, அதை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது மனிதர்களை குறித்த நம்முடைய சிந்தனை நிலை எவ்விதமாக இருக்கிறது? சிலரை நீங்கள் கோபமாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் எரிச்சலாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வருத்தமாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வெறுப்பாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வைராக்கியத்தோடு தான் சிந்திக்க முடியும். சம்திங் ஹேப்பன்ட். சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட முடியாது. சிலர் நினைக்கும்போது எனக்கு வருத்தம் வருது, கோபம் வராத இடத்துல என்ன வந்துடுது? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கும். அவங்க சொன்னது உண்மைதான், கோபம் எல்லாம் கிடையாது, என்ன இருக்குது? வருத்தம் இருக்குது. சிலருக்கு வருத்தம் இருக்காது, கோபம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது நெகட்டிவாக. மனிதர்களை குறித்த எதிர்மறையான பார்வை நிலை, ஹவு வி ஆர் வியூவிங் த பீப்புள், மக்களை, மனிதர்கள் யாருக்கலாம், அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி, அவர்களை குறித்த மனம், நம்முடைய மனம் எப்படி இருக்குது? ஏன்னா நம்முடைய மனதில் அதிகமான நேரங்கள் மனிதர்களை குறித்து சிந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே நான் சொல்கிறது, பொய்யா உண்மையா? கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மையா? உண்மைதான், அப்படி தானே. நிறைய விஷயங்கள் வேறு சிந்திக்கிறோம், பொருட்களை பற்றி சிந்திக்கிறோம், வேலையை பற்றி சிந்திக்கிறோம், வீட்டை பற்றி சிந்திக்கிறோம், ஹெல்த்தை பற்றி சிந்திக்கிறோம், வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஊர் ஓரத்தில் நடக்கிறத பற்றி சிந்திக்கிறோம், அரசியலை பற்றி சிந்திக்கிறோம், நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறோம். ஆனாலும் அதிகமாக அவைகளெல்லாம் வேடிக்கைக்க தரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதனுடைய நிலையை வந்து தீர்மானிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் மனிதர்களை குறித்த பார்வை. அப்போது நீங்கள் சிலரை வந்து கோபமாகத்தான் உள்ள சிந்திக்க முடிந்தால், நீங்கள் கோபமாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கோபமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்குள்ளே செயல்படாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதில்ல, இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோப மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது, வருத்த மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது, அதிருப்தி மனநிலை சிலர் நினைக்கும் பொழுது பொறாம மனநிலை வரும். யார் யாருக்கெல்லாம் பொறாம இருக்குதுன்னு நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குள்ளே தெரியும் பொறாமல் வருதா வரலையா அப்படின்னு. நம்ம விட்டு பையனாக 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் அடுத்த விட்டு பையனும் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவன் மார்க் வாங்கிட்டு வரான், நம்ம பையனும் மார்க் வாங்கிட்டு வரான், அப்போ தான் தெரியும் யார் யாருக்கு பொறாமல் இருக்குது. அவனை விட நம்ம பையன் அதிக மார்க் வாங்கினா நமக்கு பொறாமல் வராது, நம்ம பையனை விட அவன் அதிகம் வாங்கினா என்ன வரும்? பொறாமல் வரும். சரி, அப்போ பொறாமை மனம் சிலரை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம்னா, எப்போவுமே தாழ்வாகவே சிந்திப்போம். ஏன்னா அவங்க தாழ்வாகவே, அதாவது அவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாத ஆட்கள் கிடையாது, அவங்க ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. அப்போ அது பெரிய ஆட்களாக இல்லைன்னா நம்ம அவங்கள எப்படி நினைப்போம்? சாதாரணமாக நினைப்போம். சிலரை மட்டமாக நினைப்போம், சிலரை எப்போவுமே சந்தேகமாகவே நினைப்போம், அவங்கள நம்பவே மாட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருப்போம், ஏன் இதாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது? அவங்க வந்தாலே சந்தேகம், இவங்க கூட ஏதாவது, இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா, கூட ஏதாவது ஆவி வந்திருக்கா? இந்த பிற மதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள் உண்டு. எப்படி நம்பிக்கை? அதாவது இந்த வாசு சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், நம்ம வெளியே போகிறவள்ள வந்து எதையா பார்த்தா அதனுடைய அடிப்படையில் நல்லது கெட்டது அமையும், எந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வீடு கட்டணும் கட்டக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும், சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு மருமகள் வராங்க, மருமகள் வந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பெரிய பணக்காரர் ஆகலைன்னா என்ன சொல்லிடுவாங்க? இந்த மணமாக வந்த பிறகு தான். ஆமாம், இல்லைன்னா வேறு யாராவது மேல் பக்கம் வாடகை இருக்க வந்தாங்கன்னு வச்சுங்களாம், இவங்க ஒரு ஃப்ளோரை வாடகை விட்டுருப்பாங்க, அவங்க வந்தது இவங்களுக்கு முன்னேத்தே இருக்காது. இவங்க எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க? என்றைக்கு மேலே ஒருத்தங்க வந்தாங்களோ அன்னிலேருந்து என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க வந்த பிறகு தான் நாங்கள் கார் வாங்கினோம், ஆனால் இவங்க வந்த பிறகு நாங்கள் காரை விற்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலை நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க? இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதை டிசைட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இதில் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் டைப்பு. ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, புரிகிறதா? நான் நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிள் படித்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருடைய மனைவியை, ஒரு பாஸ்டர் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆகி அவரை வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணால் சரி பரவாயில்ல அவர் வாழ்ந்துட்டு போகட்டும், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏற்கனவே இருக்குது, அந்த அம்மா டைவோர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் இந்த இதை பண்ணிச்சு என்ன நினச்சுன்னா பரவாயில்ல ஒரு பாஸ்டர் இவட்ட ஒரு அபிஷேகம் அது சொல்லுது, நான் அபிஷேகம் இருக்கு நம்பி தான் இவரை கல்யாணம் பண்ணேன், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கு. இந்த அபிஷேகம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, அபிஷேகம் இருக்கு நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், அவருக்கு ரெண்டு பிள்ளை வேறு இருக்குது, சரி ஒரு கர்த்தரை ஊழியத்தை செய்கிறாருன்னு வந்தேன். அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அதனால் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்த அம்மா வந்ததுலேருந்து அவருடைய சபை என்ன ஆகிட்டு டிக்ளைன் ஆகிட்டே இருந்தான், நிறைய பேர் விலை விலை என்ன செஞ்சிட்டாங்களாம் போயிட்டாங்களாம். அதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வந்தார்னு சொன்னால், இந்த இவங்க வந்ததுனால தான் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க, ஆண்டுலேருந்து இவங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்களாம், அப்புறம் பேசுறது நிறுத்திட்டாராம், அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்களாம் பேச மாட்டாங்களாம், அப்புறம் அது அப்படியே போயிட்டு போயிட்டு போயிட்டு பெரிய மனவேதனைக்குள்ளே மாறி போச்சுது. அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்த, ஓ மற்றவங்க இப்படியெல்லாம் சிலர் சிலர் சிலர் விஷயத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்கள்ட்டே என்ன இருக்குது, சிலர் அப்படி தான் யாராக உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி வந்துச்சு, அவங்க வந்துட்டு போன பிறகு தான் எங்கள் பையனுக்கு காய்ச்சல் வந்தது, அவன் வந்துட்டு போன பிறகு தான் எனக்கு கணவனுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, புரிகிறதா? அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு பிரச்சனையாக தாங்க இருக்கும். இப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா, நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஐயோ அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அடுத்த மூணு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமே, ஆயத்தமாகணுமே, எப்படி கட்டி ஜெபிக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள், மனிதர்களை குறித்த எண்ணங்கள், ஒரு சந்தேக பார்வை. சிலர் வந்தால் எப்போவுமே அவங்க எதையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த பக்கம் போன இந்த பக்கம் போன அவங்க பின்னாலேயே பின்தொடர்றது, எப்போவுமே என்ன செய்கிறது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், உட்காந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க. அப்போ சந்தேக பார்வை, கோப பார்வை, வருத்த பார்வை, கசப்பு பார்வை, பொறாமை பார்வை, எரிச்சல் பார்வை, இப்படி பல பார்வை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்வை இருக்கா இல்லையா, அதை முதல்ல யோசிப்போம் உட்காந்து. அடுத்த இரண்டு நிமிடங்கள் நமக்குள்ளேயே நாம் யோசிப்போம், யாரை குறித்தாலும் நமக்கு கோபமான ஒரு பார்வை இருக்குது, எப்போவுமே அவங்கள நினைச்சாலே கோபம்தான், நினைச்சாலே வருத்தம்தான், நினைச்சாலே எரிச்சல் தான், நினைச்சாலே வெறுப்பு தான், நினைச்சாலே சந்தேகம்தான், நம்பவே முடியாது, நம்பவே. இயேசுநாதரே அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறனால அது அவர் இயேசுநாதர் கிடையாது, அது யாராக இருப்பார், ஒளியின் தூதனுடைய வேஷம். நான் பார்த்தேன் இயேசுனா இவன் வந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை நம்ப மாட்டேங்கிற யாரோ, நீர் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்சி கொடுன்னு சொன்னால் அவரே வந்துட்டார், வந்து நின்று ஒளிவட்டமாச்சுது, நம்ப வேண்டிய என்ன செய்யலை, அது உண்மைதான். பார்த்துருந்தேன் இயேசுனார் பக்கத்தில் இருந்தால் அந்த எந்த இயேசு வேதம் கொடுக்குற இயேசுவோ அது தெரில, அது என்ன வயசு. அப்போது உங்களுக்கு சந்தேக மனநிலை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இவைகள் உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் யூ will never enjoy God's blessings. நீங்கள் வெள்ளை பேப்பர் எடுத்து நல்லா எழுதுகிற பேனா வச்சு நல்லா எழுதி கீழே கையொப்பம் போட்டு டேட்டை எழுதி வச்சுங்க. நான் சொன்னது புரிஞ்சா, யார் யார் வெள்ளை பேப்பர் வச்சுருக்குறீங்க, இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் என்ன செய்யுங்க. நான் சொன்ன இந்த விதமான மனநிலைகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எழுதி சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு வச்சிங்க, நான் இப்படி சொன்னதை கேட்டேன்னு. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும், உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, அது அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கல அர்த்தம் கிடையாது, எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது, பட் யூ கேனாட் என்ஜாய், நீ அதை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனம் என்ன செய்கிற, எதிர்மறை மனம். ஆக மனிதர்களை குறித்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும், அதுதான் மாறுறது. டெய்லி ஜெப் பண்ணுறவொன்னும் நமக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது, டெய்லி பைபிள் படிக்க டிஃபிகல்ட்டி கிடையாது, நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கலாம், அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி ஊழியங்களுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம், இதுக்கெல்லாம் நமக்கு வி டோன்ட் ஹேவ் மச் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மனசை என்ன செய்யணும், அப்போ தேவ கிருபையை தேடி, தேவ இரக்கத்தை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி, இந்த மனதை என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். எபேசியர் 4:31 வாசிப்போம்.
1: சகலவிதமான கசப்பு,
0: சகலவிதம் அவர் பார்த்தார், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தால் நமக்கு எழுதுறது முடியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், சகலவிதமான கசப்பு. அப்புறம்
1: கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
0: பாருங்க, உங்களை விட்டு நீங்க கூட, நீங்க நிறைய பேரை பார்த்து கோபமாகவே நடக்கல, நல்லா சிரிச்சுட்டு தான் அவங்களை சந்திச்சு பேசுனீங்க, அவங்களுக்கு தெரியாது உங்க பேர்ல அவங்க எவ்வளவு கோபமா இருக்கிறாங்கன்னு, உங்கள்கிட்ட நல்லா சிரித்து தான் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வருத்தமாகவும் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, அவரது வசனம் என்ன சொல்லுகிறது? மூர்க்கம் பேசுகிறவள சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், போய் தொலைய மாட்டேங்கிறாள். நான் இதோட நிறுத்திட்டு போவா, இதோட நிறுத்தி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன், புதுசு புதுசாக ஒன்று மேட்டர் தொடங்கிட்டு இருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப அவசரம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். மனம் என்ன சொல்லுது? போய் தொலைய மாட்டேங்குது. ஆக நம்முடைய மனம் என்ன செய்கிற வசம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில வேளை உங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம், சிலரை கசப்பாக நினைக்கிறது, வருத்தமாக நினைக்கிறது, கோபம் நினைக்கிறதுக்கும் யூ மே ஹாவ் சம் ரீசன்ஸ், குட் ரீசன்ஸ். ஆனால் இது உங்கள் தேவ ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எனவே தான் யாக்கோப் எழுதுகிற பொழுது கூட 3:14 யாக்கோபின் நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3:14 பார்க்கலாம்.
1: உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
0: அப்போது உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் சும்மாவாக வருது? ஏதோ ஒரு சூழலில் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் வந்தது நமக்குள்ளே இருக்கிறவையில் அது நமக்கு என்ன செய்கிற பெரிய மனவேதனையை ஏற்படுத்துகிறது, ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அப்போ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நடுநிலையாக பாருங்கள். சிலர் மோசமாக இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு ஒரு மோசமும் பண்ணலையும். அவங்களால் ஒரு மோசம் வருகிறது வரைக்கும் அவங்கள நடுநிலையாக பாருங்கள். அவன் மோசக்காரன், அவன் மோசக்காரன் அப்படியே பார்த்து கொண்டாதருங்கள். நீங்கள் சந்தேகிக்கும் விதமாக ஒன்று இதுவரை நடைபெறவில்லையே, எதை நடந்ததா? நடந்தால் நடக்கலையா? நடக்கலைல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் வராதா? நடுநிலையாக இருக்கணும். என்னைக்கா தப்பு பண்ணி மாற்றவில் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஞானமாக இருக்க வேண்டாம். ஞானமாக இருங்க. எப்படி ஞானமாக இருக்கிறதுக்கா எப்போவுமே ஒருத்தரை எதிர்மறையாக பார்க்கணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் மோசமாக இருக்கக்கூடும், ஒருத்தன் ஃப்ராடாக இருக்க முடியும், ஒருத்தர் ஏமாற்றுக்கிறவனாக இருக்க முடியும், ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஒருத்தர் திருடுகிறான். ஆனால் அவன் திருடுவானா திருடுகிறத குறித்து நீ எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் எப்பவும் அவன் திருடன் பார்த்தா அவன் திருடாமலே என்ன செஞ்சு நீங்கள் அவனை திருடன் ஆக்கிவேன். அவன் திருடாமல் தான் உங்கள் வீட்டு வெளியே போன, அவங்க வீட்டில் ஒன்று காணா போச்சு. திருடுறதாரு உங்கள் பையன், உங்கள் வீட்டு பையன் தான் திருடனான். ஆனால் அந்த மனுஷன் பாவி மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் இவரை பற்றி நிறையவே சொல்லி எங்கே போனால் ஏதாவது திருடுவான்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதே மைண்டில் வச்சுருந்தோம். அவர் போன பிறகு நம்ம வீட்டு பொருள் காணோம். நம்ம வீட்டு பொருளை திருடுறது யார்? நம்ம வீட்டு பையன். இப்போ பேர் வாங்குறது யார்? ஏன் வந்து வந்தது? நாம் உண்மையில் யார் திருடுன்னு பார்க்கல. திருடுனா யார் தான் திருடியிருப்பான்? அவன் தான் திருடுவான். அப்போ மனிதரை குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் இவரை இப்படித்தான் பார்ப்பேன், இவரை குறித்த என்னுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இந்த வைராக்கியத்தோடு தான் இருப்பேன், இந்த கோபத்தோடு தான் இருப்பேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா பார்க்குறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து சரியில்லைன்னு, அதனால் இவரை சரியில்லாதவர் பார்ப்பேன். சிலரை பார்க்கணும், மட்டமாக தான் பார்ப்போம். அருண் பெரிய ஆள், அவர் சாதாரண ஆள் தானே, என் கண்ணு முன்னாலே வந்து இது பண்ணவர் தானே அவர். அவர் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நடுநிலையாக பாருங்கள். நீங்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டாம், ஆனால் பிச்சைக்காரனாக பார்க்காதீங்க. புரிகிறதா? நீங்கள் அவர் நீதிமானாக பார்க்க வேண்டாம், ஆனால் ரொம்ப தப்பானவனாக பார்க்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிற என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தால் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்காக ஒரு 100 பேர் வராங்கன்னா திருடர்கள் எச்சரிக்கைன்னு சொன்னால் 100 பேரையும் திருடனாக பார்க்குறதா? இப்போ நம்ம கோயில் உலகெல்லாம் போகிறோம்ல, திருடர்கள் எச்சரிக்கை. பஸ்ஸில் போனால் அங்கே போடுறான், ட்ரெயினில் போனால் அங்கே போடுறான், மெட்ரோவில் போனால் அங்கே கூட திருடர்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் பக்கத்தில் ஒரு திருடர் உட்காந்துருக்குறான், அவங்க எழுதியே போட்டிருக்கிறா, திருடர்கள் எச்சரிக்கை. ஆமாம், இங்கே ஒரு திருடன், இங்கே ஒரு திருடி, எல்லாரும் திருடன். அத்தனை பேரும் நான் ஒரு தான் யார்? இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடமைகளை கவனமாக என்ன செய்யுங்க, வச்சிட்டுருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலவரப்பட வேண்டாம். அவன் திருடனாக இருந்தால் அவன் திருட வரவில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக அவனை திருடனாகவே பார்த்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நடுநிலையாக பாருங்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகள் ஏற்படும் விதமாக அவங்கள பிராண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க கெட்டவங்களை இங்கே நல்லவங்களாக பார்க்கணும் தேவை கிடையாது, ஆனால் கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருக்காதிங்க. எங்கள் ஒருத்தர் வந்து மிக மோசமானவர், அவரை நான் எப்படி பார்க்கணும்? சொல்லி கொடுப்பாங்க நல்லவராக தேவையில்லை. அவரை நீங்கள் மோசமானவரன்னே பார்த்துட்டு இருக்காதிங்க. நடுநிலையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா. மனம் மாற வேண்டும், மனிதர்கள் தொடர்பாக நம்முடைய மனநிலைகள் மாறாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஆயத்தமாக தான் இருக்கிறது. பட் நாம் என்ன செய்ய முடியாது? வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை நம்மால் என்ன பண்ண முடியாது? தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள்? இப்போ மனசை பார்த்துட்டோம், அடுத்த நம்முடைய சுபாவம், குவாலிட்டிஸ். இது வந்து மைண்ட் செட்டுங்கிறது நம்ம மனது உள்நிலை, மனசுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோங்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய கேரக்டர், சுபாவ நிலைகள். நம்முடைய சுபாவ நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய சுபாவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம ஜபத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறதுல, நான் இன்றைக்கி ஜபம் பண்ணிட்டேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணிக்கு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்களை நல்லவன நடந்திருக்கிறேன், அவைகளே கவனிக்கிறேன். உங்களுடைய சுபாவங்களை கவனியுங்கள். உங்களுடைய சுபாவங்கள் என்றால் என்ன? உங்களுடைய தாழ்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய உண்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நீதியை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நேர்மையை குறித்து கவனியுங்கள். கசப்பு, பகைமை, வெறுப்பு, விரோதம், இது போன்ற சுபாவ நிலைகளை கவனியுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இந்த சுபாவ நிலைகள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கிறது. இப்போ யோவான் 15 மத்தேயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது 8 வசனத்தில் என்ன சொல்லுனா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுவது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ யார் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும்? அவருடைய வார்த்தைகளை பெற்று கனி கொடுக்கிறவன். உங்களுடைய சுபாவங்கள் சரியற்றவைகளாக இருந்தால் உங்களுக்கு மிகுதியான வருமானம் வரலாம், மிகுதியான செல்வங்கள் வரலாம், நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் சம்பாதிக்கலாம், விரும்புகிறபடியெல்லாம் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அனுபவிப்பு நிறைய பெற முடியும். ஆனால் ஆசீர்வாதமாக இராது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஹெல்த் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. எவ்ரி திங்ஸ் தேர், ஆசீர்வாதம் இல்லை. வீடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், உறவு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை, ஏன் தெரியுமா? நம்முடைய சுபாவங்கள் எப்படியோ அப்படித்தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுங்கிற சுபாவ நிலை வளர்ச்சி தான். நம்ம இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்மையில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடிகிறது, இன்னும் எவ்வளவு தாழ்ந்து போக முடியும், விட்டு கொடுக்க முடிகிறது, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ மற்றவர்களை குறித்த கசப்பு, கோபம் இவ்வளோ விட முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேச முடியும், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக போக முடிகிறது, இவைகளை நம்ம என்ன செய்யணும்? வி ஹவ் டு அப்சர்வ், வி ஹவ் டு வாட்ச். சுபாவ நிலைகள் சில நேரத்தில் வந்து நான் அந்த சுபாவ நிலைகளை பேசுகிறவர்கள எனக்கே ஒரு கேள்வி வரும், சரி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா? இப்போ சுபாவங்களை பற்றி பேசுகிறவள பேசுகிறவங்க பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள்? அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவர் என்ன பெரிய சுபாவக்காரரா? யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? சிஸ்டருக்கு என்ன அச்சரி போகிறது பாருங்கள். சுபாவங்களை குறித்து பேசும்பொழுது பல நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா சொல்லுகிறவங்க? இப்போது எனக்கே நல்ல சுபாவம் இருந்து வச்சிங்களா, இது உங்களுக்கு எப்போ தெரியும்? இல்லை என்ன விட்டுருங்க, ஒரு மிக்ஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கிறார். இப்போ மிக்ஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவர், அடுத்தது மிக்ஸ்டர் ஒய்னு ஒருத்தர் இருக்குது. அந்த மிக்ஸ்டர் ஒய் வந்து மிக்ஸ்டர் எக்ஸை எப்போ தங்கமானவராக பார்க்க முடியும்? அவர் சொல்கிற தங்க நல்ல சுபாவக்காரன்னு. ஆனால் இவர் வந்து அவருடைய சுபாவத்தை எப்போ அனுபவிக்க முடியும்? பழகும் பொழுது. சரி, ஐக்கியமாக இருந்தான். சரி, அப்புறம் அதாவது ஒருவருக்கு சுபாவம் இருந்தாலும் அவர் சுபாவக்காரர்தானே இல்லையா என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விட்றேன் அவ்வளோதான். அதை சத்தமாக சொல்லுங்கள், நல்ல சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால்தான் ஒருவர் நல்ல சுபாவக்காரராக இல்லையா என்பது தெரிய வரும். புரிகிறதா? ஏனென்றால் உங்களுடைய மனம் எவ்விதமான சுபாவங்களோடு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு நல்ல சுபாவக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பானவன்னு வச்சிங்களா, பெரும்பாலும் நம்ம சுபாவம்னு வரவில்லை, இதுதான் பேசுகிறோம், அன்புன்னு பேசுகிறோம், அன்பானவர். இப்போ இவர் அன்பானவருங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க? இப்போ நீங்கள் அவரை எப்படி அன்பானு கண்டுபிடிப்பீங்க? அன்பான காரியங்கள் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு அவர் அன்பான காரியம், ஆனால் உங்களுக்கு அவர் அன்பான காரியம் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வித்தியாசமாக இருக்கிறீங்க. புரியுதா? இப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வெளியே போகிறோம், போயிட்டுருக்கிற வெள்ள வந்து ஒருத்தரை பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டோம் போயிட்டோம் அவரை திரும்பி பார்க்கல, விஷ் பண்ணல. கவனிங்க, பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், உடனே இல்லை கொஞ்சம் லேட்டாக. அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன செய்ய, நான் அப்படியே பார்க்காம என்ன செய்யப்பட்டேன். இப்போ நேற்றி கூட நான் சாயங்காலம் லாஸ்ட் பேட்டை போக்கும் போகிற வெள்ள ஒருத்தரை பார்த்தேன், அவர் கொஞ்சமாவது என்ன தெரிங்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி காட்டேன், அவரை பார்த்து விஷ் பண்ணல பார்த்தா அவர் அப்படி ரெண்டு மூணு பார்வை பார்த்து நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அப்படி நண்பரோடு பேசிட்டுக்கார். சரி, பேசி தொலைங்கன்னு நான் போயிட்டேன். இப்போது நாம் ஒரு தடவை பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம், நல்லா கவனி இதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்க, பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டோம். புரியுதா? இப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பார்க்காம போகிறான். அந்த நபர் வந்து இன்னொரு இடத்துல உட்காந்துருக்கிறவர்கள் இந்த நபர் என்ன சொல்ல, நாம் ஒருவர் ஒருவர் பார்த்து என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அன்பாக நடந்துக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணுறார். இப்போ அவர் என்ன சொல்வார், உதாரணத்தை கரெக்டாக கவனிச்சிங்களா? அன்னைக்கு இவன் என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்க மாதிரி போனான், அவன் போய் சொல்கிறான் பாருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கவனித்து என்ன செய்ய வேண்டும், அன்புக்கு நற்கரையும் ஏவப்படும்படி ஒருவர் என்ன செய்யணும், இவன் இவ்வளோ வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணானே இவன் என்ன பார்த்துட்டு போக பார்க்காமலே போயிட்டான், இது என்ன உண்மை தெரியுமா? உண்மைதான், பார்த்துட்டு பார்க்காம தான் போனோம். இப்போ அந்த நபர் இவனை பார்க்கும் பொழுது இந்த நபர் எப்படி தெரிகிறார், இவன் பிரசங்கம் பண்ணுறான், என்னை பார்த்துட்டு என்ன செய்கிறான், பார்க்காம போகிறான். ஆனால் இவன் ஏன் அவனை பார்த்துட்டு பார்க்காம போனான் தெரியுமா? இவனை பார்த்தாலும் அவன் சிரிக்க மாட்டான். ஹலோ, ஒரு என்ன எப்படின்னு கேட்டோம், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அவசரம், இப்போ நான் போகணும்பா, அவனை பார்க்காம தான் போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் பார்க்காம போனேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை பார்த்த மாதிரி காமிச்சு அவன் சந்தோஷப்பட மாட்டான். இது என்னடா, நாம் போட போகிற ரூட்டில் இவனும் வராம்பா இல்லையா, சந்தோஷப்பட மாட்டான், நான் விஷ் பண்ண அவன் விஷ் பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து எதாவது விசாரித்தா பதில் சொல்ல மாட்டான். புரிகிறதா? அப்போ அப்படிப்பட்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு தான் இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நான் எப்படி, அந்த நபர் எப்படி? புரிஞ்சிட்டிங்களா? உதாரணத்தை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும். புரிகிறதா? அப்போ சிலர் வந்து நீங்கள் சரியாக இல்லை என்றால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு கெட்டது செய்கிறதே யோசனைப்பட்டு இருக்கிறார், இவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் அன்பாக பேச போகிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி சூட நாலு வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவருக்கு இப்போ அன்பான வார்த்தை பேச முடியுமா? நல்லா கவனி, சீரியஸாக கவனிங்க. முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தீமையே செய்து கொண்டிருக்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பிளாக் பண்ணோம். அப்புறம் அவர் என்ன சொல்லலாம், ஈஸியாக கேட்ச் பண்ண மாதிரி தெரியலையே, டக்கு டக்குன்னு பதில் சொல்ல வேண்டாம், அவன் எனக்கு என்ன நன்மை செஞ்சான், ஏ நீ நன்மை செய்ய விட்டியா என்ன, நீ நன்மை செய்ய அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே, நீ அன்பை பேச அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே. அப்போ என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் சுபாவங்களில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய சுபாவங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் உங்களுடைய உங்களுக்கு நல்லதை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சுபாவம் அவர்கள் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எனவே உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் மாற வேண்டும். ஒரு கெட்டவன் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை அடையாளம் கண்டு கொள்ளவே மாட்டான், ஏன்னா அவன் நல்ல, அந்த கெட்டவன் ஒருபோதும் இவனை நல்லவனாக பார்க்கல, ஏன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புரிஞ்சிட்டீங்களா? புரியலைன்னா பிரசங்கம் முடிஞ்ச கூட தனியாக வந்து கேளுங்க, அது என்ன சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நேரம் பேசி ஒன்று விளங்கல அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறேன். ஆக சுபாவங்களிலே வளருவோம், பண்புகளிலே வளருவோம், அதில் தான் ஆசீர்வாதங்களும் வளரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்த என்ன என்ன மாற்றம், வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், எபேசியர் 4:29 சீக்கிரமாக படிங்க, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், வேற என்ன புறப்படலாம்? ஆ, அது ஏன் அந்த உண்டானாலும் போடுறாரு? எப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, அப்படி பேசுறதா இருந்தா பக்தி விருத்திக்கு எதுவா நல்வார்த்தை உண்டானா பேசு, இல்லை வாய் மூடி சும்மா உட்காரு. புரிகிறதா? பக்தி விருத்திக்கு எதுவான நன்மையான வார்த்தை இருந்தா அதை பேசு, இல்லைன்னா உங்ககிட்ட வார்த்தை இல்லை, வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உன் வார்த்தைனால ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் பழம் கெட்டு போச்சுது, வாழைப்பழம் கெட்டு போச்சுது, இல்லை குழம்பூச்சம் கெட்டு போச்சுது, அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி வேதான் நம்ம ஏரியாவுக்கே தூரமாக கொண்டு போடுவோம்ல, ஏன்னா அது இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும், நாற்றம் அடிக்கும், கெட்டு போயிடும். அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆரோக்கியமானதாக நலமானதாக இருக்க வேண்டும். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அது மட்டுமல்ல எப்படி நம்முடைய வார்த்தையின் தரம் இருக்குது, வாட் அவர் த குவாலிட்டி ஆஃப் அவர் வேர்ட்ஸ், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். சிலருடைய வாயை தருந்தாலே பரிகாச வார்த்தைகள் தான், சிலர் வாயை தருந்தாலே கோபமான வார்த்தைகள் தான், சிலருடைய வாயை திறந்தாலே காமெடி வார்த்தைகள் தான். எப்பொழுதுமே தங்களுடைய சிலர் வாயை பார்த்தால படத்தை பற்றி பொருளை பற்றி தான் பேசும், ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுவாங்க? நீதிமொழிகள் 18:21 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21,
1: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நம்ம பேசுகிற வார்த்தைக்கே ஒருவருக்கு சாவை கொடுக்குற அதிகாரமும் இருக்குதான். அதுக்காக நீங்கள் வார்த்தையை பேசி மற்றவங்களை சாகடிச்சு முடிவு பண்ணிடாதங்க. நல்லதாக போச்சு. இப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகடிக்கணும் வார்த்தை, அது ஒரு உதாரணத்தை சொல்லப்படாது, அதான் வார்த்தையோட எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகணும்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறது. ஆனால் அவரை நீங்கள் சாகடிப்பீங்க. சில நேரம் சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது? மற்றவர்களை செத்து போக வைத்து விடுகிறது. சில வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது இல்லையா? அவன் செத்து போய் கிடப்பான், சோர்ந்து போயிருப்பான், அப்படியே அவனால் ஒரு இஞ்சி எலும்பு கூட முடியாது. ஒரு வார்த்தை உள்ளே வரவள் என்ன ஆகுது? பயப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? தைரியமாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவளாம் என்ன பண்ணுறான், உற்சாகப்படையில ஜீவன் வந்துடுது. அதுவரை அவன் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, ஓ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைத்து கொடுவேன். இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குப்பா, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கான். என்ன பண்ணுறான்? இதுதான் ஜீவன். புரிகிறதா? அப்போது வாழ்க்கை வாயினுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை சாகடிக்கவும் செய்யலாம், செத்து போயிருக்கிறவங்கள என்ன செய்யலாம். இன்றைக்கி எந்த மாதிரி வேலை நம்ம வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே தான் கொலோசியர் 4:6 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம், வசன வார்த்தை, யுவர் வேர்டு, அது கிருபை பொருந்துறதாக இருக்கட்டும். அப்போது நம்ம வாயிலிருந்து இன்னும் எந்த தரமான வார்த்தை, சிலர் சிலர் பேசுகிற வார்த்தையை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க நம்பத்தக்க வார்த்தை பேசுகிறதே இல்லை. அவங்க எதையாவது பேசுவாங்க, அதனால் அவங்க வார்த்தையை என்ன செய்ய முடியும், நம்ப முடியாது. அப்போது கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, பரியாச வார்த்தை, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது? நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதுல என் வாழ்க்கையில் ஒன்று எப்போவுமே சீரியஸாக பேசியிருக்க முடியாது. நகைச்சுவை வேணும், ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தால் சினிமா காமெடி மாதிரி ஆகிடுவோம்ல, முழுசுக்கு முழுக்க நகைச்சுவையாக மாறிடும். அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை, ஏன்னா தேவ உறவில் வளர வளர நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சோம், எங்கள் வீட்டம்மா பார்த்துட்டு எனக்கு வந்து சொன்னாங்க, 8 பாயிண்ட் வச்சுருக்குறீங்க, 8 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லிக்கிட்டு 11 ஆக்கிட போகிறீங்க. நான் நினச்சேன் அப்படிலாம் கிடையாது, நினைப்பேன் ஞானமானவன், கரெக்டாக பிளான் பண்ணி சொன்னால் இப்போ நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. இதே லெவலில் போயிட்டுருந்தா 11:45 முடியாது போல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், பெரியவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லுவோம், அது அதிகமாக பேசாமல் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? முதலாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டுமென நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நிலைமைகளில் வளரணும். வெறும் வழிபாட்டு ரீதியில் வளர்றதில்ல. அப்போ மனம், முதல்ல மனதை கவனிக்கணும், எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. இரண்டாவது நம்முடைய கேரக்டர். மூன்றாவது நம்முடைய வார்த்தை, வாயை திறந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்முடைய வார்த்தையை மற்றவர்கள் மதிக்கத்தக்கதாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்போமா இருக்கு அப்படிம்பாங்க. நாம் 5 வந்து வாசலை எட்டி பார்த்தோம், 5:30 பார்த்தோம், 6:00 பார்த்தோம், 7:00 பார்த்தோம், 8:00 தான், 8:30 வந்து நிற்கிறார். இவர் நாளைக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புவேனா? இங்கே நீங்கள் நம்புறீங்க, நம்பலை ரெண்டு நாளில் கொடுத்துட்றேங்க, கரெக்டாக ரெண்டு நாள். ஆனால் ரெண்டு வருஷமே ஆகிப்போச்சு, ரெண்டு நாளில் கொடுக்குறேன்னு சொன்னது. நான் உனக்கு எப்படி அடுத்த கடன் கொடுக்க முடியும்? இருந்தால் கூட கொடுக்க முடியுமா? உன் வாயின் வார்த்தை, நீ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கடன் கொடுக்க ரெண்டு வருஷத்தில் திருப்பி தரேன்னா தரவும் மாட்டீங்க. உங்கள் பலவீனத்துக்காக தான் நாங்கள் பேச வேண்டியது வர இருக்குது, இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் தர முடிஞ்சோட தருவீங்களா? உங்கள் கையில் இருக்கிறத நான் வாங்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது? ரெண்டு நாள் தான் சொல்ல வேண்டியிருக்குது, ஒரு வாரம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் பல நேரங்களில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவன் தரதுக்கு வில்லிக்காக தான் தர மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா மகாத்மா காந்தி கணக்கில் தான் எழுதி வைக்கணும், அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தைகள் உண்மையாக இருக்கும், அதனால் பேசுது அளந்து பேசுங்க, செய்ய முடிஞ்ச ஆமென்றும் இல்லை என்றும் பேசுங்க, அப்படி தானே? உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று காலைல வருவீங்கன்னு சொன்னால் வரேன்னு சொன்னால் காலையில் சொல்லுங்க, இல்லைனா மாலை வர ஆகும்னு சொல்லுங்கள். நான் செலவில் சொல்லுவேன், ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வந்துடுறேங்க. அவங்கள குழப்பணம் எல்லாம் போட்டு ஆமாம். ஆக இயன்ற வரைக்கும் வார்த்தைகளை கட்டப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளில் மாற்றங்கள் வேணும். உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், உடை மீது ஆசை, உணவு மீது ஆசை, இடத்தின் மேல் ஆசை, காசு மேல் ஆசை, வாழ்க்கையின் மேல் ஆசை, நல்ல வாழ்க்கை முறைகள் மேல் ஆசை, நிறைய ஆசைகள் வரும். ஆசைகள் வருவது தப்பல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிற பொழுது எப்பொழுதும் பணத்தின் மேல் தான் ஆசை இருக்கிறது, பொருளின் மேல் தான் ஆசை இருக்குது, தொழில் மேல் தான் ஆசை இருக்கிறது, வீட்டின் மேல் தான் ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் தான் ஆசை இருக்குது, கோல்டின் மேல் தான் ஆசை இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது. இந்த ஆசைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆவிக்குரியவளுடைய ஆசை எதுவாக இருக்கணும்? நான் இன்னும் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், பெருகணும், உயரணும், தேவன் அறிகிற அறிவில் நான் இன்னும் முன்னே போட இந்த ஆசைகள் வேணும். இன்றைக்கு அநேக இடத்துல இந்த ஆவிக்குரிய ஆசையே இல்லை. பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழணும், உண்மை இல்லாத உலகத்தில் நான் உண்மையில் நான் வாழணும், பொறுமையற்ற உலகத்தில் நான் பொறுமையாக வாழணும், பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும், தேவனை அறியாத உலகத்தில் தேவன் அறிந்தவனாக வாழணும். இந்த ஆசைகளை எப்போ பார்த்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி உடுக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி சொத்து வாங்கிறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நகை வாங்கிறது, வாழ்கிறது, போகிறது, வருகிறது, இதே தான் ஆசை. ஆசை ஆசை எப்போ பார்த்தாலும் ஆசை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசையுடையவளாக மாறுங்கள். எனவே தான் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்கிறேன், மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. தேவன் விரும்புகிறவைகளை நீங்கள் ஆசைப்படுங்க. உங்கள் வாழ்க்கையின் மேல் அவர் வைத்திருக்கிற ஆசைகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படுங்கள். அதுபோல் வாழ்க்கையில் வழிகள், உங்கள் வழிகளெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். ஒன்றை விரும்பி நீங்கள் அடைய செல்லுகிற பொழுது அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழி என்ன? சில வழிகள் எளிதாக நீங்கள் அடைய விரும்புகிறத அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சில வழிகள் பாருங்கள், ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் அடைய வேண்டிய அந்த உயர்வை ஆறு மாதத்தில் அடைய வைக்கும். ஆனால் அது சரியான வழி அல்ல, அது தேவனுக்கேற்ற வழி அல்ல. நீங்கள் அடைய விரும்புவது தவறல்ல, உங்கள் இலக்கில் இருப்பது தவறல்ல, ஆனால் அவைகளை அடைவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றீர்கள் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆக சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனதில் மாறுவோம், இரண்டாவதாக சுபாவங்களிலே மாறுவோம், மூன்றாவதாக வார்த்தைகளிலே மாறுவோம், நான்காவதாக ஆசைகளிலே மாறுவோம், ஐந்தாவது வழிகளில். நம்ம என்ன பண்ணாலும் அந்த எந்த வழியில் போகிறோம் அதுதான் முக்கியம். சரி, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ மனசில் மாறணும், சுபாவத்தில் மாறணும், ஆசையில் மாறணும், வழியில் மாறணும், மாறுமா இது? மாறாது மாறாது மனமும் குணமும். இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டதுனால பரவாயில்ல பரவாயில்ல பிறகு எனக்கு நேத்தையும் தெரியாமல் இருந்தது, இப்போ பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், இனிமேல் போட்டு நான் என்ன பண்ணுவேன்? மனமெல்லாம் மாறிடும், வார்த்தையெல்லாம் மாறிடும், ஒன்றும் மாறாது அப்படி. ஆக முதலாவது நம்முடைய மனதை யோசிக்கணும். இப்போது இது மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? மூன்று விதங்களில் நம்முடைய மனநிலை இருக்க முடியும். ஒன்று, நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஐ எம் சாரி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன். அதனால நிரூபிச்சோம், வந்தபடி நாங்கள் திரும்பி சொல்லாதபடிக்கு அப்புறம் வந்தபடி வச்சு திரும்பி சொல்லாதபடி எப்படி போகிறது? நிறைய பேர் வந்தபடி திரும்பி போகிறதில்லை, கொண்டு வந்தது போட்டு போவாங்க இல்லையா? சரி, நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொள்கை உடையவங்க. நமக்கு 1000 பிரசங்கம் கேட்போம் பிரதர், அதுக்காக 1000% மாறிட்டே இருக்க முடியுமா? நாம் கர்த்தர் மாதிரி இருக்கணும், கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்மளும் கர்த்தர் மாதிரி தான் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால் பிரசங்கங்கள் பலவிதமாக இருக்கும். அவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்குவாங்க, ஒரு வாரமாக யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை என்ன பேசுகிற, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறேன்னு. அவங்க பேசட்டும், அவங்க கடமை அவங்க செய்யட்டும், நாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக என்ன செஞ்சுருவோம். இந்த மாதிரி நிறைவேறிய வாழ்க்கையில் என்ன பிரசங்க கேட்டாலும் கேட்க நேரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராமா பார்க்குறது மாதிரி, ஒரு சினிமாக்கை பார்க்குறது மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரி, இது வாழ்க்கையை தொடர்றதே கிடையாது. உணர்வில்லாத மக்கள் கூட்டம், இவர்களுக்கு இன்னும் உணர்வுள்ள மனம் வரவே இல்லை. இரண்டாவது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்ற முயற்சிப்பாங்க, மாறாது, கவலைப்பட மாட்டாங்க. முதல் கூட்டம் என்னது? நினைக்கிறதே இல்லை. முடிஞ்சாச்சா? கச்சிதமாக நாலு பேரை பார்த்தவங்க கொண்டுமா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். கறிக்கடை கறிக்கடை சந்துக்கு போடுவோம், இல்லைன்னா கீதா புரோட்டீனுக்கு, இல்லை மாமல்லாவுக்கு போயிட்டு இன்னைக்குள்ள விஷயத்தை என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் என்னென்னா கேட்குறவள்ள ஆண்டவர் எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார். ஆமாம் சிஸ்டர், இன்றைக்கி கேட்ட பிரசங்கம் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண வரும்னா மாற்ற விரும்புகிறாங்க, அவ்வளோதான், மாற்ற விரும்புகிறாங்க. ஒன்றும் மாற மாட்டேங்குது, மாறதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆசைப்பட்டோம் முடியலை அப்படி இருப்போம். அடுத்த பிரசங்கம் இந்த மாதிரி ஒரு நாள் வரும், எங்கே போட போகுது? ஆக மாற்றத்தை விரும்பாத மனம், அடுத்தது மாற முடியாத மனம். முடியாத பற்றி இல்லை, முடியாத பற்றி என்ன செய்யலை. அப்போது மூணாவது மனம் என்ன, இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது கிடையாது. ஏன் நம்மளால் மாற முடியலை? ஏன் நமக்கு உணர்வு இல்லை? நாம் ஏன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இப்படியே இருந்துகிட்ருக்கிறோம், இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனம் இப்படி இருக்குதா இல்லையா புரிஞ்சுது. என்ன பண்ண அடுத்தது, பிரயாசப்பட வேண்டும். வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ். மனம் மாறணும், சுபாவம் மாறணும். மாறலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க இயலாதது, எட்டு தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினும் அல்ல, தேவ ஆவியில் தான் கூடும். அப்போ எப்படி நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வருன்னா மூன்று முக்கியமான வழிகள். ஒன்று, விசுவாசத்தினாலே மாற்றம். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவள், நான் தேவாவியை பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கேட்கிற வசனத்தின்படி என்னால் மாற முடியும். கேட்குறவெளியே சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் பிரசங்கம் பண்ணி போவார், இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண முடியும், இவங்க எங்கே மாறுவாங்க? மாற முடியாது, கேட்குற நேரத்திலே விசுவாசம் இல்லை இல்லையா. அவர் ஒரு பிரசங்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவார், நம்ம மாற முடியுமா பிரதர்? அது மாதிரி எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. விசுவாசம் பை ஃபெய்த், நாட் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணுறதில் இல்லை, ஒரு விசுவாசம். நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இதன்படி நான் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்கார். இரண்டாவதாக, தேவ உறவோடு வாழணும். தேவ உறவோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவ உறவை நீங்கள் அனுபவிக்க தான் மாறுவீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் மாறாது. கேட்டதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாதுங்க. யூ கெனாட் ஃபைண்ட் சக்ஸஸ். அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவின் அனுபவங்கள் இருக்கணும். தேவ உறவு சும்மா வராது, அதுக்கு என்ன வேணும், காணிக்கை கொடுக்கணுமா? இல்லை, நேரம் கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கணும் ஈஸி, போனால் போது காசு ஒதுக்கி கொடுத்துருவோம், நேரத்தை தான் கொடுக்க மாட்டோம். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபித்த மனிதனாக தாவீதை நம்ம பழைய ஏற்பாட்லேயே பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அவர் தாவீது பண்ணுவாருங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் தாவீதை பின்பற்றது கிடையாது. இயேசுநாதர் டெய்லி 3 நேரம் பண்ணாராங்களே எல்லாம் சொல்லலை. நாங்கள் தாவீதை பின்பற்ற, அவர் பழைய ஏற்பாட்டாளு, அவர் அதிகாலையிலே போய் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணார். நாம் எப்போ பண்ணுறோம்? அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், நாம் மிட் நைட்டில் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் நேரம் கிடைச்சது, எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டு செய்யலாம் செஞ்சு முடித்தா டைம் இப்போ தான் கிடையாது, மிட் நைட். தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடணும். இன்றைக்கி 1 மணி நேரம் தினமும் நீங்கள் குறைந்தபட்சம், நான் சொல்கிறது இதை வச்சு நீங்கள் 1 மணி நேரம் நினச்சிடாதீங்க, 1 மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு செய்யறவளாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா கனவு காணாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சம்பந்தம் ஒரு நாளும் வராது. நான் சொல்கிற சாபம் இல்லை, விவரத்தை சொல்கிறேன். ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர்களாக நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்களை சொல்லிக்கொள்ளாதிருங்கள் என்றால், ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர் ஒரு தேவ உறவு தேவரால் மறுபடியும் பிரதமர் இருக்க வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ். பக்திமானாக இருப்பான், அதனால தான் முடியல. நீ மறுபடியும் பிரதமராக இருந்தால் உனக்கு ஒரு உறவின் உணர்வு இருக்கும். ஒரு மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் வந்து 24 மணி நேரம் என்னை பாதுகாத்துக்கணும்னா நீ ஒரு மணி நேரம் அவரை தேட மாட்டேன். அவர் 24 மணி நேரம் ஒன்றை என்ன செய்யணும், கண்ணின் கண்மணி போல் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். கண்ணின் கண்மணி போல் போகையிலும் வருகையிலும். ஆமாம், உனக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறதுக்கு வந்தார் அவர். இரவும் பகலும் கண்ணுறங்காமல், கண்ணுறங்காதென்னையே கருத்துடன் காப்பவரே. நான் தூங்கிடுவேன். எனக்கு ஜபம், அதாவது எனக்கு ஜபிக்கிற நேரம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜபத்திலே தூங்கிடுவேன். ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களால் இயல. நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல, நியாயப்பிரமாணம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிங்க. நான் உங்கள் அனுபவத்தை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 hour உங்களுக்கு தேவ சமூக செலவிட முடியலையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற என்னால் நம்பவே முடியலை. ஐ எம் ஸோ சாரி. பக்தி இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ உறவில் இல்லை. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் ஏன் பண்ண டைமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? டைமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேவ உறவின் வழியாக தான் ஆசீர்வாதம் வருது. அதுதான் ட்ராக். அதில் தான் சமாதானம் வரும், அதில் தான் சந்தோஷம் வரும், அதில் தான் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தேவ உறவுடையவர்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சும்மா சுய முயற்சி அல்ல, ஆண்டவரை அறிய அறிய அறிய உங்கள் மனம் மாறும். தேவனை அறிய அறிய அறிய உங்கள் சுபாவம் மாறும். தேவனை அறிய அறிய உங்கள் வார்த்தை மாறும். தேவனை அறிய அறிய உங்களுடைய வழிகள் மாறும். மாறுகிற எதனால்? உங்களுடைய சுய முயற்சினால் அல்ல, செல்ஃப் எண்டவர்னால் அல்ல. பிகாஸ் யூ ஆர் நோயிங் காட் மோர் அண்ட் மோர். அவர் அறிய அறிய அறிய உங்கள் ஆத்மா பலமடைகிறது. உங்களுடைய கண்களுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகள் தெரிகிறது. நீங்கள் நடக்கிறீங்க. ஆக இந்த 3 காரியங்கள். 1, விசுவாசத்தினாலே மாறுங்கள். தேவ உறவினால் மாறுங்க. தேவனை அறிகிற அறிவினால் மாறுங்கள். அங்கே தான் மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவனை அறியுங்கள். நான் சொல்லுது நிறைய இன்ஃபர்மேஷன் அறிகிறல, பர்சனலி யூ மஸ்ட் நோ காட். அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிட்டே இருக்கும். தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கணிசமாக நேரங்களை செலவிட்டு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு முடியாதெல்லாம் கூட நீ சொல்லிட்டீங்கன்னா அதே போதுங்க, அதே உங்களை முடியும்படி ஆக்கும். இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியலை, பேச முடியலை, நடக்க முடியலை, சிந்திக்க முடியலை, என் மனசை வைக்க முடியலை, 10 முறை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. முடியலை முடியலை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி உங்கள் அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது. இவர் சொல்கிற முடியலாம் பிரசங்கம் நம்ம வாழ முடியுமா பிரதர்? 4 முறை சொல்லி பாருங்கள், அவங்க கொஞ்சோண்டு வாழ்றது நீங்கள் கெடுத்துருவீங்க. என்ன பிரதர் அவர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர்? 4 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் என்னை குட்டிச்சுவராக்கிடுவீங்க. ஆண்டவிட்ட போய் சொல்லுங்கள், என்னால் வாழ முடியலை, நிச்சயம் என்ன செய்வீங்க, வாழுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும்.
2: அன்பானவர்களே, ஜீவன் நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

என் தேவையெல்லாம் நீரே, என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு போதும்.

உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் ரெண்டு கிட்னியும் இழந்து போனவன், டாக்டர்லால் கைவிடப்பட்டவன். 2003 வருஷம் கோயம்புத்தூர் இருக்கிறதான ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டலில் மரித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 வருஷம் மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்த ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமா தான் பேசுவேன். ஆமென், ரொம்ப சத்தம். அது என்னன்னு தெரியல, பறக்கும் போதே மைக்கு உள்ள போயிருச்சான்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? என் ஊழியத்துல உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்துல கரண்ட் போயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு, வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயர், இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம், எங்கே வருவோம், ஆலயத்துக்கே வருவோம். ஆமென் சொல்லலாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் போ, பிரதர் போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சாமே. ஏன் சத்தமா பேசுறேன்னா, ஏன் சத்தமா பேசுறேன்னா, எனக்கு காதுல ஒரு ஆப்ரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமே, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துல இருந்து சதையை எடுத்து தான் என் காதுல வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடியே கண்டிஷன் வீக் தான். ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்லிக்கிறாங்க சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மை நாளை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ண, என்ன தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அது சபைக்கு வந்தா எப்படி பாடணும், எப்படி பாடணும்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரும் அறியாத நம்மளை, ஆமென் சொல்லலாமா? ரத்தத்துல தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னார் 9 முடிக்கணும்னு சொன்னார். ஆனா காலையிலயா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா? காலையிலையா? யாரு பெத்த மகராசனோ நீ பேசிக்கிட்டு, நான் போயிருவேன், கிளம்பிடக்கூடாது. ஆமே, ஏன்னா என் டைம் இன்னும் அமெரிக்கா டைம்ல தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா? டைம் எத்தனை மணி? எத்தனை மணி? 9:00 அதுல கண்ணு தெரியாதோ? 10:11:30 10:30 தெரியுதா? அமெரிக்கா டைம்ல ஓடிட்டு இருக்குது. அப்ப நான் 9:00 நாளை காலை தான் வரும். உங்க வசதி எப்படி? கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வரதை நிப்பாட்டிருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒழுங்கா சபைக்கு வரணும். ஆமென். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் உமைக்ரான்லாம் பெத்து அது பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்காவில் சூப்பராக சுத்திட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்துல வரவே மாட்டேன்னு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என்கிட்ட தான் வருது,
மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா, எங்க வந்தா தான் வருது? அளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழிலே சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு கிடக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறீங்கன்றத வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின், நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐஸ் வச்சா பட்டு சாரி வரும். ஆமென் சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டவர் இடத்துல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் பேசுனா கேட்கறதுக்கு காது இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு வரம் இருக்குது பிரதர், தானா கை மேல போயிருச்சு. அவர் அல்லேலூயா சொல்லலாம். ஆடுற மாட்ட, பாடுற மாட்ட, படுக்க போடுற மாட்ட, படுக்க போட்டு மல்லாக்க போடுற மாட்ட, மல்லாக்க போட்டு கடக்கவும் எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகளெல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமேன். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான், மற்றவெல்லாம் வெள்ளைக்காரன் தான். ஆமேன் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனார்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது, எல்லாம் சொன்னாங்க. போய் மூணே மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லாமா? கத்த நல்லவர். எப்படி நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சு? Do you have any background? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்ல பினான்சியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சொல்றேன், அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒன்னே ஒன்றுதான் பதில் இருக்கும், எங்க இடத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த மூணு ஊழியக்காரன் கேளு பாரு, எங்க இடத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னு இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருன்னா மாட்டாரு தான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்த பார்த்தேன்னா ஒன்னும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? தப்புவிக்காமல் போனாலும். ஆமென் சொல்லலாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். போன வாரம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதனோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாரா? எதை சாய்ச்சு? தலையை சாய்த்து. ஏன்? இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம், ஏன் தெரியுமா தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு? நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால
அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்கால இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவிலேயே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை உங்க கூட இருப்பாரு, உங்க கூட வழி வருவாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. ஏதோ உங்ககிட்ட ரெண்டு வார்த்தையை உசுப்பேத்திட்டு போறக்கீங்க, நான் வரல, அது என்னோட வேலையும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? என் பாக்கெட்ல என் பேங்க்ல இருக்குது வெறும் 40,000 ரூபா. ஆமே. அப்புறம் எப்படி சார் 25 லட்சம் ரூபா கடனை வாங்கினீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 8,50,000 ரூபா தரேன்னா அது 1.5 லட்சம் ரூபா அவனே எடுத்துக்கிட்டான். பாக்கி 6 லட்சத்து சில்லற கொடுத்தான். அந்த 6 லட்சமும் இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,40,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,80,000 ரூபா எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே, 25 லட்சம் ரூபா கேட்கணும் என்கிட்ட, இதுக்கு மேல நெகி ஆமென், என்கிட்ட ஒன்னும் இல்லை ஆமென் சொல்லாமா? ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் முழு குடும்பம் அமெரிக்காவில் போய் இறங்கிச்சோம். சொல்ல மாட்டீங்களோ, என்ன பொறாமையாக பார்க்குறீங்க? ஆமே, ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இவனை எல்லாம் கொண்டு போய் ஒரு அழலியா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த ஆலயத்தில் வந்தால் இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமே, நம்ம இந்த பாட்டை கூட எப்படி பாடுவோம், நீ அழ வேண்டாம், எப்படி பாடுவோம், அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு, கண்ணீர் எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர், துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுவுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி பார்க்கறேன், 25 லட்சம் ரூபா எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்தில் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட பொய் கிடையாது. எப்படி 25 லட்சம் ரூபா சந்திச்சிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி? தெரியல. கடனை வாங்கினீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர், நடத்த வேண்டியவர். நம்ம மாத்திரம் அவரை சந்தோஷப்படுத்த படிச்சுட்டோம், அவரை மாத்திரம் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தரையும் அல்ல, கர்த்தரை மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான், கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமே, 3 நாள் ஒரே கதை தான். ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு, எந்திரிச்சு போற கேப்பல கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவருடைய வார்த்தை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிருவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான், அப்பமோ
மீனும் கொண்டு வந்தான், அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென் சொல்லாமா? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 99% இல்ல 100% ஒப்பு கொடுத்துச்சா, தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடங்கோட்டு, காங்கயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட் எல்லாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு இவர ஹானர்னு போய் நின்றுருப்பேன். ஒரு யானர்னு போட்டனா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5,000 ரூபா 6,000 ரூபா ஒரு நாளைக்குள்ள சம்பாதிச்சிடலாம். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாருங்க. ஆமென் சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1,000 வழி இருக்குது, ஆனா வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆமென். அவரை மாறி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேப்ப மாரியா, அவரை மாறி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யா? அந்த பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுவீங்க, என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர். ஆமென். ஆமென். எதுக்கு அமெரிக்கால போனாலும் இந்தியாவுக்கு வந்துடும் தெரியுமா? இந்த வெயில் காலத்துல அங்க ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி போன் பண்ணி சொல்றா, நீ என்ன அங்க போய் வேத்துக்கிட்டே கிடக்குற? ஆமென். அது வேற போற பக்கமெல்லாம் இந்த யூடியூப்ல எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்களா? அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து வேத்து நிக்கிற? இங்க குளிரான குளிரு, அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு போட்டு ஏன் வந்திருக்கிறோம்? எப்படி ஆகல ஆண்டவருடைய அன்பை சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க நாங்க அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லதான் இல்லதான், அதுக்காக எங்க நாட்டை விட்டுற முடியுமா? ஓட்டு போடுவோம் இல்ல நாங்களும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? உதவி சொல்லுங்க, சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டே இருக்கு, தாமரை மல்லாந்தே தீரும், மல்லாந்தே தீரும். எங்க மல்லார போது தெரியல. ஆமேன். தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமே பாசு சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துடக்கூடாது. முதல் ஓட்டை கிறிஸ்தவ ஓட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த இவிஎம் மிஷின் மேல என் கைப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமேன். ஆமேன். ஆமேன். கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார், மாற பண்ண போகிறார். நடக்கும், நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஆண்டவர் தான், அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில முதல் பூத்துக்கு முதல் ஆள் யாரு தான்? எங்க கறி கிடைக்கா? எங்க ஓட்டு பெட்டிக்கு போய் போட்டுட்டு வந்து எதுக்கு போட்டுறீங்க? இந்த சீட்டை யார்கிட்ட கொண்டு காட்டிடணும்? ஐயா நான் இவங்களுக்கு தான் போட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சீட்டையே கொண்டு வந்தேன்னு வடிவேல் கதையில வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல சோம் பண்ணி, ஆண்டவரே எங்க முழு தேசத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ஆமென் சொல்லாமா? எனக்கு ஒண்ணு தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆளுகிறவர், ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இனி சபைகள் பெருகும், என்னன்னா, இந்த சூட்டு காலத்துல பாம்பெல்லாம் குளிரை தேடி சூடு இடமா இடமா இருக்கு ஜன்னல் வழியா வந்துருதான்.
எட்டி பார்த்த எனக்கு கொடுத்ததே ஜன்னலு. ஆமென். நான் பார்த்தேன் பக்கத்துல இடம் காலியா தான் இருந்துச்சு. பக்கத்துல இடம் காலியா தான் இருக்குது. நம்ம கண்ணு பட்டா பட்டா நமக்கு தான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா சொல்லுங்க. கண்ணு பட்டா பட்டா எனக்கு தான். ஆமென் சொல்லாமா? சபை பெருகும், சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சபை பெருகும். அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. உங்களுடைய சபை வளர்ச்சிய ஒரு ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த இந்த இந்த சபை வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதே செபமையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறதே வருகிறதே. I declare in the name of Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah. I prophesy over the nation of God. Hallelujah. நிறைவேறட்டும். உடைய வார்த்தை நிறைவேறட்டும். Hallelujah. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரே, மாட்டாரே. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரே. ஆமென். 2005 வருஷம் சொன்னாரு, சூழல் எனக்கு சாதகமா இல்ல, சூழல் எனக்கு சாதகமா இல்ல. வறுமை, கொடுமையான வறுமை. என்னுடைய மூத்த மகள் 8 அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துல வெக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் வெக்கப்படுறதே கிடையாது. 8 ஒரே ட்ரெஸ் தான். There is only one dress for 8 ஒரே ட்ரெஸ். 8 ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான், வீட்டில் இருந்தா அந்த ட்ரெஸ் தான், சர்ச்சுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான். வறுமை. ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 சார், 8 ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா. என் சபை விசுவாசி நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் MD இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தோம், என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் உன் தேவையை ஒரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து. ஆமென் சொல்லாமா? 8 ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலர்ல ஜிகினா போட்டு அந்த அந்த அந்த ட்ரெஸ் மட்டும் நான் இதுவரைக்கும் மறக்கல, இதுவரைக்கும் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், 8 கொடுக்கிற ட்ரெஸ், 8 கொடுக்கிற ட்ரெஸ் அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? நம்முடைய ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்துல இன்னி ஒரு ஆள் பிறக்கணும். ஆமே. சப்ப மேட்டர் சார். எது நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு சப்ப மேட்டர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேத என்னது சொல்லுது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். தொடருதா? தொடருதா இல்லை கடனா தொடருதா? என்ன தொடருது? வியாதியா தொடருதா, கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்ல சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென்.
பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஆசையாய் ஆலயத்துக்கு வரும்போது

தேவனுடைய காரியத்துல ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா இருந்தா நன்மையும் கிருபையும் வாம் பின்னாடி வாம் பின்னாடி வாம் பின்னாடி அது ஃபாலோ பண்ணும் பண்ணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு சாட்சியெல்லாம் எங்கேயும் போடாங்க, உங்க முன்னாடி நின்றுட்டு நான் சொல்றேன், ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வேலை அவருக்கு. ஆனால் என்னென்னா மேட்ரு என்னென்னா, நம்ம அவர்கிட்ட சரியாக வர்றது இல்லை. ஆமென் ஆமென். ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்லிட்டுருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான் ஏதாவது, யாரை சொல்லிட்டுருக்கிறேன்? பொதுவாக சொல்கிறேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டுருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்கிறேன் அவங்கள சொல்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் நினச்சிக்கிங்க யாரை சொல்லிட்டுருக்குறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான். ஏ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டுருக்குறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல், ரிசல்ட் நார்மல். ஆனால் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகல. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரல. டாக்டர் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்க ரெண்டு கிட்னியும் போயிடும், ரெண்டு கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்ப திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்ப சவுதி தேசத்துல இருக்கிறா, நான் கோயம்புத்தூர்ல தனியா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, மீறி மீறி போனா இனி ஒரு 7-8 தாங்கும், அதனால உங்க மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை, 2 நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிரு, யாரோ பாபு டேனியல், ஆமா என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியல், பாபு டேனியல், ஆமா அவங்ககிட்ட சொல்லி, அவங்ககிட்ட சொல்லிரு அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேக்குறா, என்னடி நீயும் டாக்டர் குசு குசு குசு அந்த பேஷண்ட் பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, என் வயசு சின்னது தாண்டி, ரெண்டு கிட்னியும் முடிஞ்சிருச்சு, 7 வாழ போறான், அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கை குழந்தை இருக்குதாமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் தான் நான். ராத்திரியோடு ராத்திரியாக என் மகளை பார்க்கணும், 1.5 நான் சொன்னால 8 ஒரே ட்ரெஸ் தான் போட்டானே, அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக என்னுடைய சொந்த ஊர் கேரளா பக்கத்தில் இருக்குதான ஒரு சின்ன ஊர் கிராமம், அங்கே புறப்பட்டு ராத்திரி ராத்திரியாக போகிறேன். போயிட்டு என்னுடைய மகளை பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 1 ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு, சாக போகிறேன். என் மனைவி தூரதேசத்துலேருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்து எங்கள் பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ளே கட்ட மாட்டாங்க, அதனால் நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டுருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம், கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்கிறேன். 18 என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர் பெருசாக எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்கில் தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல,
இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன், யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்க அப்பா தான் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு, மூங்கில் தெரியும்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில அப்படின்னு நான் நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டதுனால என்னுடைய சுய நிலைவுல சரியான ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்க நிக்கிறோம், எங்க ஒன்று போறோம், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யார் தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துலதான் ஆணி போட்டதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துலதான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டார்னா போதும். ஆமென். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமயத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்று புள்ளியை வைக்க போகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய் சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடர் அங்கேயும் இங்கேயும் அலசடிக்கும், வலி உயிர போகும் என்றையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும். இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வசனம் எனக்காக வேகமாய் வாசிக்கலாம்.

எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17ஆம் தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமே. வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறா, பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமென். அவ்வளவு தாகம். ஆமென்னு சொல்லாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சமுத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம சொல்லுங்க. ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா, எனக்கு ஒரு வரம் இருக்குதுமா? ஒரு வரம் இருக்குதுமா? Praise God. Hallelujah. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமென்னு சொல்லாமா? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி வாக்கு தத்தம் கொடுக்கறதுல வேற உலகத்துல யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஆமென். நேத்துக்கு போய் உக்காந்தா ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. ஆமென். அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜபத்துல போய் உக்காந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமென்னு சொல்லாமா? ஒன்னா வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆமென்.

ஆமே. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுனா சரி அவ சந்தோஷப்பட்டுமேனு செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதலே தெரியும். ஆமேன்னு சொல்லாமா? ஏன்னா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். என்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே என் சுதகம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமேன். இந்த உலகத்துல நான் கண்ணு மூடுகிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்ல. ஹலோ, நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபாதான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துல இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல 2009 வருஷம் திடீர்னு எனக்கு ஒரு பலவீனம், டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்திருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுமா பண்ணாங்க, கிட்னி. ஆமீன் சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதுலேயே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்போ பயம் கொடுக்க, பயம் வர்றது யார் தான், யாருனால வருது பயம்? சபைக்கு வந்தா தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? ஒண்ணு ரெண்டு தூங்குது, அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, சத்தமோ சொல்லி தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்க, இனி நீ தூங்கி பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்பு இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனா இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கு போய் சொன்ன பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா ஆகும், வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பு. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் ரெண்டு மூணு வெள்ளையா இருக்கும். ஆமே, காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமேன் சொல்லலாமா? ஒரு அல்ல சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்ப அப்புன்னு அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின், அந்த கலாமின், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்கிறோமா? மாறிக்கவே மாறிக்க மாட்டோம். ஆமே, போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்த அந்த அம்மாவுக்கு மூக்கில் ரெண்டு பஞ்சை மட்டும் சொருகிட்டோம்னா, என்னென்னமோ மேக்கப் பண்ணுறோம் ஆனாலும் அது அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஆனால் தேவ பிரசன்னத்தில் மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்கள் முகத்தில் ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன், டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதியிருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பாக இருந்தாலும் என்ன விவரம், என்ன சொல்லுது பைபிள், கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமென் சொல்லுங்களேன். அழகு வருமா, அழகு வருமா? தேவ சமூகத்துல மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமென், ஆமென். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா ஒரு நடையே வித்தியாசமாயிரணும். ஆமென். என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமா. ஹலோ, என பைபிள் சொல்லுது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா தம்பி? கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை கிடைச்சிச்சு, இந்த புலம்பல நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும்போது நம்பிக்கை பெருகணும், நம்பிக்கை உடைய சிறைகள். ஆமென் சொல்லலாமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்கம் வரும்போது.

போராட்டம் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது, அவமானம் வரும் பொழுது, ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, ரொம்ப பிடிச்ச பகுதி. ஸ்தேவான கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுலுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில் இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படி கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆமென், ஆமென். அவன் சச் எ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். யாரு? ஸ்தேவான், ஸ்டீஃபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லு. அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுவோம், எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா, திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்துணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர், நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிபடுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த ஸ்தேவானை கல்லெறிந்து அடிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்படுகிற தருவாயில. எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவன் தெரியுமா? நம்ம எப்ப நிறைவேன் தெரியுமா? ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை மூணாவது அடிய அந்த அவரு ஸ்பீடா அடிச்சாருன்னா நமக்கு என்ன இறங்கும், என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க திரும்பணும்? எங்க, எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு மூன்று புருஷர்களை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க, யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் 5:13 நினைக்கிறேன், 6:13 நினைக்கிறேன், இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைபிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமேன் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வர்றாங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சு ஆகணும். வாசிங்க, தானியேலின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. முட்டுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத்து நேச்சாரு மூன்று புருஷர்களை எங்க சிறைபிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்காங்க? யூதையாவில இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ தந்திரமா இந்த மூன்று புருஷர்களை நல்லா கவனியுங்க, நல்லா கவனியுங்க, சிறைப்பிடித்து எங்க கொண்டு வந்துட்டான்? ஏசப்பட்ட கொண்டு வந்துட்டானா? பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டான். ஆமீன் சொல்லாமா? இப்ப நான் அமெரிக்கால இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மூன்று புருஷர்கள் யூதேயா என்கிறதான இடத்துல இருந்து எங்க வந்துட்டாங்க? இப்ப முதல்ல இவங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தா, சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு யூதையான்னு போட்டா லெட்டர் எங்க போயிடும்? அங்க. இப்ப லெட்டர் எங்க போடணும்? இப்ப லெட்டர் எங்க போடணும்? உன விளங்குனா விளங்குற மாதிரி பேசுங்க. நான் அமெரிக்காவில் இருந்தா லெட்டர் எங்க போடணும்? நான் கோபம் கோபமா வரும் எனக்கு. ஆமென். அலலோயா. அமெரிக்காவில் இருந்தா அமெரிக்காவில் லெட்டர் போட்டா அங்க வரும். ஆமென் சொல்லாமா? இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்க போடணும்? நான் அங்க தானே இருக்கிறேன் சொல்லி அங்க போடக்கூடாது, இங்கதான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த மூன்று புருஷர்களுக்கும் லெட்டர் எங்க போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்ப இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. அல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம். அந்த நாட்களில உன்னைய எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா எடை கண்டு எடுக்க விடாத பிடிக்கு அவன் முதல்ல மாத்துறத எத ஹலோ எதைய அட்ரஸ் மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாத்துமா? எங்க வீட்டு அட்ரஸையும் நாங்க மாத்தலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்க எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துருதுன்னு அப்பப்ப பாத்துக்கிறேன், நீங்களும் அங்கேயே பாக்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஆமா. இப்ப லெட்டர் போட்டா ஆண்டவர் எங்கதான் போடுவாரு? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்துல இருந்தா என்ன கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது?
ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்குன்னா நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அதனால அவன் அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிக்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸ மாத்துறதுக்குனே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா காதுல வந்து ஓதுவான்? உனக்கு பிரச்சனை இருக்கும் போது, உனக்கு போராட்டம் இருக்கும் போது உன் காதுல வந்து சொல்லுவான், ஆட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் ஜாதிச்ச இந்த ஒரு வாரம், ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சிருக்கிறாங்களாமா, என்ன வச்சிருக்கிறாங்களாம், காது குத்துறான். ஒரு அல்லே சொல்லுங்களேன், அல்லேலூயா. காது குத்து வச்சிருக்கிறான், அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம், கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ, நாங்க ஜெபம் பண்ணுவோம், என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு மூணு நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா, போயிட்டு வரட்டும். ஆமென் சொல்லாமா? உன் அட்ரஸ் மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். நம்பிக்கையுடைய சிறைகளை திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. முதல்ல என்ன மாறிச்சு? அட்ரஸ். அடுத்த வசந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. நாலாவது வசந்த வாசிங்க. அந்த மூன்று புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். முதல்ல அட்ரஸ் மாறுது சார், சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது? இந்த சபைக்கு வேண்டாம், போக வேண்டாம், ஊழியத்துக்கு போக வேண்டாம், அங்க சுத்தலாம், எட்டு மணிக்கு ஜபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ. ஆமே. இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா? ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா? இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சார் சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டார். அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. ஆமென். அட்ரஸ் மாத்துவான், ஜப நேரத்தை திருடுவான், உன் போராட்டத்தையும் அவன் முன்னாடி நிறுத்துவான். ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்ன தெரியுமா? இன்றைக்கு இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாழிகளை, என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். நான் தேவனை பத்தி சொன்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற நேரத்துல, கல்லறிந்து படுகிற நேரத்துல வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவ குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார். பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்கிறது, அவர் எழுந்து நின்று, எழுந்து நின்று அந்த தேவனை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துல வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும், செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். ரெண்டாவது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷைய பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு வந்தாச்சு,
இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்துல வேண்டி கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படிச்சு முடித்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்றவங்களாம் பிடிக்கும் தானே, கதை சொன்னா நல்லா கேட்போம். ஆமே, வேலைக்கு போனேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல சம்பாத்தியம், சின்ன வயசுல ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க, எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல. அதனால சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்கெல்லாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணால் பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம், ஆமே, எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். ஹலலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? ஹலலூயா. எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் உயிர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹலலூயா. ஆனால் ஒரு துரதிருஷ்டம் தெரியுமா, நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாஸ் சொல்லியிருப்பார், இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரு, உங்களுக்காக ரத்தமே சொன்னாரா. சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ இயேசுக்காக உயிரையே எப்படி எப்படி சொன்னாங்க வெளியிருக்கும் போது, இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வந்து போட்டு கதை வடைச்சு போட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ இயேசுவுக்காக, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாராம். ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும் போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே, ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன்ல ஒருத்தன் கூட நீ ஊழியக்காரனா இல்ல, வசதியாக தான் இருக்கிறான், இதே பல்லடத்தில் இருக்கிறான், இதே பல்லடத்தில் இருக்கிறான். நான் போன வாரம் பாச இவங்க சபையில் பேசிட்டு வரும்போது பல்லடத்தில் அவரை மீட் பண்ணேன். என்னன்னு மீட் பண்ணால், இந்த பல்லடத்துக்கே பில்டிங் கான்ட்ராக்ட் அவரு தானாமா, என் கூட படித்தவன். ஆனால் நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஆரியாஸ் ஹோட்டலாக அந்த ஹோட்டலில் உட்காந்து காஃபி குடிக்கும் போது நான் கேட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறியே, என் முன்னாடி குப்பு குப்பு குப்புன்னு விட்றான், போக வண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லேயே வரல, ஆனால் ட்ரெயின் ஓடிட்டுருக்குது. அவன் என்கிட்ட கேட்குறேன், நீ இழுப்பியா? நான் சொன்ன இழுத்துருக்குறேன், அந்த புகை உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்குது. ஆமாம், அது கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டா பக்கத்தில் இருக்கவனை பற்றிக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. போன்ற நிம்மதி இருக்காடான்னு, நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கும், உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன அப்படின்னா, டே உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, உனக்கு தெரியுமா, டே பல்லடத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டர்லேயும் மைதா மாவு போட்டான், கோதுமை மாவு போட்டான், அந்த மாவு போட்டான், இந்த மாவு போட்டான், நீ சொல்கிற ஆத்துமாவை ஒருத்தனை இது வரைக்கும் போடலை, நாளைக்கு ரேஷன் கார்டில் போய் கேட்பேன், அவ்வளவு அறிவு. ஆமாம், அவன் சொல்கிறான், எல்லாம் சம்பாதிச்சேன், குடித்தே அழித்தேன், நிம்மதியே இல்லைடா. எதுக்குடா குடிக்கிற? நிம்மதிக்காக. ஆமாம், நிம்மதிக்காக குடிக்கிறானாம். ஆமென் சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேர், ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், கத்தரை நல்லா வச்சுருக்கிறாரு. பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுருக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளையாக மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பார். அப்போ நான் சொன்னேன், எப்படி திருமணம் வச்சுருக்கிறாரு, எப்படி திருமணம் வச்சுருக்கிறாரு, இந்த கோயம்புத்தூரில் மாருதி 800 ஒரு வண்டி இருக்கு நம்ம ஊரில், தெரியுமா? அந்த மாருதி 800 4வது ஓனர் நான், நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கு அப்படி ஒரு வல்லமை. என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது, நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வர மாட்டேன், அடம் பிடிக்கும், அப்படிப்பட்ட காரு. ஆமென்னு சொல்லுங்களேன். அந்த நிலைமையிலையோ என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர், அட்வொகேட்ன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென்னு சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், டே பிஎம்டபிள்யூவில் எத்தனை பேராக ஏறுவீங்கன்னு, 4 பேர் ஏறுவோன்னா,
மாருதி ஐட்டன்ல நாலு பேர் இல்லை ஆறு பேர் கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டியவனெலாம் ஏற்றி, பின்னாடி சீட்டு டயரு எல்லா இடத்துல முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம். அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமீன் சொல்லாமா? நம்ம மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லாமா? அப்படி இருந்தால் நம்ம பாஷை மாறாது. ஆமீன் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில் வார்த்தை மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஆமீன். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா. இன்னைக்கு அமெரிக்காவில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும் போது 8000 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்கா ரங்கா ரோசஸா விளாண்டுட்டு இருப்போம். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் என் வீட்டு ஓனரும், அவர் இப்படி வரமா நான் இப்படி ஓடுவேன், அவர் இப்படி வரமா ரிங்கா ரிங்கா ரோ. என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தால் மட்டும் நீங்கள் ரிங்கா ரிங்கா நீங்கள் ஒரு ரோசா விளாண்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கர்த்தரை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமேன்னு சொல்லாமா? ஜனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமே கிறுக்கு பிடிக்கணும். என்னடா இவன், நம்ம கடங்காரன், நம் கடங்காரன் உனக்காக ஜெபம் பண்ணும். ஆமேன்னு சொல்லாமா? கடன் கொடுத்தவன் இதுவரைக்கும் உன்னை வந்து தொந்தரவு பண்ணியிருப்பான். இன்னைக்கு நீ கத்துற இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து போறு. ஆமேன்னு சொல்லாமா? இப்படித்தான் பாஸ்டர் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம். ஆமேன். கடனை வாங்க சொல்றீங்களே பாஸ்டர். ஆமேன். நம்ம அது ரைமிங்கா சொல்லணும் தெரியுமா? கடனை உடனே எப்படி வாங்கணுமா? அது லேட் பண்ணிடாத, இன்னைக்கே வாங்கு. கடனை உடனே வாங்கிரு, லேட் பண்ணா கூட கொடுக்க மாட்டான். ஆமேன் சொல்லாமா? கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர், சர்வத்தையும் உருவாக்குனவர், ஹல்லேலூயா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன். அப்படி சொல்லி ஜெபமென்ட் போங்க. இதுக்கு மேல கடன்காரன் உன் வீட்டுக்கு வரமாட்டான். ஒரு அல்லையா சொல்லாமா? அவன் டெய்லி உனக்காக ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் ஒழுங்கா வட்டி தந்துட்டோம். ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. வார்த்தையை மாத்துறது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இங்க வந்து அன்னி பாச ரபரப சபல பரபல பல எல்லாம் சரிதான். கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அம்மா, அது இந்த பொம்பளைங்களுக்கு இருக்குது. வாய் நம்ம மட்டும் என்னவா? ஒரு அழகே சொல்லுங்க. வாய எல்லாம் காவலோடு என்ன செஞ்சுக்கோ, காட்டிக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எப்பையும் கர்த்தரை துதிக்கிற துதியிலேயே இரு. என் ஆண்டவரனை வாளாய் வைக்காதபடிக்கு தலையாய் உயர்த்துவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வர வர விருத்தியாவேன் என்கிற விசுவாச வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்திலிருந்து சொல்லிப்பார், சொல்லிப்பார். முதல்ல விலாசமா இருந்துச்சு, ரெண்டாவது லாங்குவேஜ் மாறிச்சு, மூணாவது என்ன மாறுது? வாசிங்க வேகமா. எட்டாவது வசனம் வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி எங்க தீர்மானம் பண்ணா? இருதயத்துல தீர்மானம் பண்ணா. முதல்ல என்ன மாறுனுச்சு? கேட்ட தூக்குதலை கேட்ட கூட சொல்லணும். சிறையிருப்பின் காலத்துல சாத்ராக்கு மேஷாக்கு யாபத்து நோக்கி என்ன மாறுச்சு? ரெண்டாவது, மூணாவது உணவு பழக்கம். ஆமேன் சொல்லுங்களேன். உணவு பழக்கம் அமெரிக்கால கண்ட கண்ட சாப்பாடு கிடைக்கும். என்ன பார்த்தாலும் தெரியுதோ? ஹல்லேலூயா. எல்லா சோறும் கிடைக்கும். இது இல்லாம சோரே இல்லை. ஆமே. எங்களுக்கும் அங்க குளிர் அடிக்கும். குளிர் அடிக்கும் போதெல்லாம் ஒன்று ஊற்றிக்குவான். அதான் அந்த நாட்டுடைய பழக்கம். ஆனா தேவ வார்த்தையை பெற்றுட்டு போன நாங்க, தேவன் சொல்லி போன நாங்க இருதயத்தில் தீர்மானம் எடுத்தோம். என்ன வந்தாலும் இந்த உணவு பழக்கத்துக்கு என்ன அடிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ரெண்டாவது மகள் 10ஆம் கிளாஸ் படிக்கிறா அமெரிக்காவில், 10ஆம் கிளாஸ் படிக்கிறா.
கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், பேருக்காக புகழ்ச்சிக்காக எங்களை பிரபலப்படுத்தினதுக்காக அல்ல. பத்தாம் கிளாஸ் படிக்கிறா, காலையில 3 மணி நேரம் ஜபம், நெட்டும் முழங்கால தான் ஜபிப்பா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நெட்டும் முழங்கால் நின்றுதான் பைபிளை படிப்பா 3 மணி நேரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. ஏன் என் பிள்ளைகிட்ட கேட்பேன், ஏமா அவருடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்ப்பேன், காப்பு காய்ச்சிருக்கும், ஏமா ஏன் இப்படி ஜெபிக்கிற அப்பா, அமெரிக்கால எல்லா வசதியும் இருக்குது, ஆனா என் கூட படிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்யறது என்னால பார்க்க முடியலான்னு நான் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் அமெரிக்கால இருக்க போறேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சிடணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் மகள் ஜெபிக்க, ஊழியக்காரன் என்னாலேயே ஜெபிக்க முடியல. ஏன்னா அவன் ஸ்கூல்ல பாக்குற காரியம் அருவறுப்பு, பாவம், ஸ்கூல் கிளாஸ்லயும் அசிங்கம். இதை பார்த்து அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:4 சொல்லுகிறது, கர்த்தரே உன்னுடைய அரண். வாசிங்க வேகமா வேகமா வேகமா. சங்கீதம் 31:4 நினைக்கிறேன், வாசிங்க. விடும் தேவரீரே எனக்கு அரண். நமக்கு அரண் யாரு? தேவன் தான். ஆமென் சொல்லாமா? உனக்கு மறைவா வியாதி இருக்கலாம், உனக்கு மறைவா மனுஷர்கள் 1000 காரியங்களை செய்யலாம், உனக்கு மறைவாய் திட்டம் பண்ணலாம். நான் சொல்றேன், திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு உன்னுடைய விலாசத்தை மாத்துவான், உன்னுடைய லாங்குவேஜ மாத்துவான், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாத்துவான். ஆமென். 4வது என்னத்தை மாத்தினான்? இவங்க நான் இவங்க 3 பேருக்கும் பேரை மாத்திட்டான். சாத்ராக், மேஷ், ஆபேத்நேகோன்னு சொல்லி பேரை மாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் இந்த இந்த 3 புருஷரை விட்டுட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல. ஆனா கடைசியா ஒன்னு மாத்த வரும்போது புரிஞ்சுக்கிட்டான். எதிரிமை மாத்த வந்தாங்க, பொச்சலைய வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே நம்மால் என்னாயிட்டான், முடிச்சுக்கிட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? பிசாசுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் அவன் வைக்க வேண்டிய ஆப்பு எதிர்தேமா வைப்பான், எதில் வைப்பான் தெரியுமா? கர்த்தரை தேட விடாம அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அந்த தேட விடாததுக்கு பேர் தான் இந்த ஃபோனில், அதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாலிப பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, இந்த போன்ல அதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாட்ஸ் சொல்லுங்க, எல்லா பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குறதுக்கு என்னதான் பேரு? ஆப்பு சார். ஹலோ, விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. உன் நேரத்தை எது அதிகமா இன்னைக்கு திருடிட்டு இருக்கு தெரியுமா? போன். காலையில எந்திரிச்சா போனு, வைஃப் இல்லாம கூட இருந்தா வைஃபை இல்லாம இருக்கிறது இல்ல. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார் நம்பிக்கை இருக்குதா? உன் வியாதியை மாற்றுவார் நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்தா உன் சிறை இருப்பான காலத்திலையும் நீ திரும்ப வேண்டிய, வர வேண்டிய, உட்கார வேண்டிய தேவ சமூகத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து பாரு பாரு. எதை மாற்றினாலும் உன் ஆராதனை பழக்கத்தை மாற்றம் மட்டும் விடக்கூடாது. ஆமேன், ஆமேன். ஒரு நாள் வரும், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சாய்வார், ஒரு நாள் சாய்வார். என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாயல, ரொம்ப நாள் சாயல, ஆனாலும் கர்த்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, என்னுடைய அட்ரஸும் மாத்துறதுக்கு ஏகப்பட்ட காரியம் நடந்துச்சு.
பேரை மாத்துறதுக்கு, என் பேரை வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவோ பிசாசு திட்டம் பண்ணினான். நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலேயே போகும். ஆமென். உருவாக்கப்படும், உருவாக்கப்படும். வேதமே அப்படித்தான் சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும். ஆனா வாய்க்காது சார், வாய்க்கவே வாய்க்காது. தேவ ஜனத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஜெயம் உங்க பக்கம்தான், ஜெயம் உங்க பக்கம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரணுக்கு திரும்புங்க, ஆரணுக்கு திரும்புங்க.

நம்பிக்கையுடைய சிறைகளை ஆரணிக்க திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய மனுஷனாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியா இருக்கிறதா, வியாதியா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, இந்த ஆராதனை வேளையில ஐயா பிரதர் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதை போல எங்கேயா நகர முடியாதபடிக்கு ஒருவேளை கடனில் சிக்கியிருக்கலாம், வியாதியில சிக்கியிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சிறையில நீங்க மாட்டியிருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், திரும்ப வேண்டிய இடத்திற்கு வர வேண்டிய இடத்துக்கு ஆண்டவரே உங்களை தவிர வேற எனக்கு யாரு இல்லை, யாரு இல்லை ஆண்டவரே. வாழ்க்கையை அப்படியே தரேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே ஐயா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பினா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். என்னுடைய காரியங்களை மாற்றுவதற்கு, என்னுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாற்றுவதற்கு, சின்ன சின்ன காரியத்தை, நான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் ஒன்று நடக்கும். நான் ஆராதிக்கவே முடியாத அளவுக்கு சத்துரு எழும்பிடும். அதனால நான் முதலையே சுதாரிச்சு இனி உம்மிடத்துல திரும்புவேன், உம்மிடத்துல திரும்புவேன். எல்லாரும் கண்களை மூடு, ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறேன். யாரும் சத்தம் போடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில நான் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியா திரும்பாம போயிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரும் என்ன கம்பல் பண்றது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. இனி ஜெப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்கா வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துருவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல உண்மையா இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.

என்னிடம் சொல்லு, என்னுடன் பாடும் நீர் மட்டும் பாடுவோம்.

நகைத்தாலும் வாங்கு சொன்னவர்கள் மாறினாலும் உன்னை விட்டு ஒரு போது பிரியாமல் இரவும் பகலும் எல்லா நிமிடமும் எல்லா இடங்களிலும் உன்னோடு கூட இருந்து ஓடி நடத்துகிறார்.

0: ദൈവത്തെ നമ്മെ വിട്ട് പിരിയാത്ത നല്ല സഖിയായ യേശു കർത്താവിന് കരങ്ങളെ അടിച്ച് ഹായ്.
1: முதல் ஆராதனைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I praise God the first service of the month June.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Thank you Lord.
2: Thank you Lord.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
2: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்து இருக்காங்க.
2: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: It is joy.
1: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
2: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
2: Each and every week
1: Alleluia.
2: You should come and sit here.
1: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: Children you say
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
2: I will come each and every
1: week. அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க.
2: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
2: Will you come?
1: வர மாட்டீங்களா?
2: Won't you come?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
2: Will you come or not?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
2: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்க எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க.
2: Those who want to come please rise up.
1: கையையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே ஏஞ்சிங்க.
2: Please rise up.
1: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
2: Will you come?
1: சரி. அப்ப உட்காருங்க.
2: Please sit.
1: வருவோம்.
2: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
2: Then we go and sit.
1: அப்படின்றவங்க ஏஞ்சி நில்லுங்க.
2: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்னு சொல்றவங்க எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க.
2: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காருன்னு சொல்றவங்க எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க.
2: Rise up when I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
2: Will you sit at the front?
1: Hallelujah. சரி உட்காருங்க.
2: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
2: when you sing
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
2: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
2: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியது இல்ல.
2: If you will raise,
1: Alleluia.
2: You not stand.
1: Praise the Lord.
2: Praise the Lord.
1: சரி நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்தி காண்பீங்க.
2: Lift up your hands, I want to learn the word of God.
1: Amen.
2: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்தி காண்பீங்க.
2: I love Jesus.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா?
2: Whether they have said who is the Lord Jesus, have you learnt?
1: Aamava illaya?
2: Is it right or wrong?
1: Therinjikittingala?
2: Did you learn?
1: Therinjikittan solranga kaiya uyerthi kaatunga.
2: You can raise your hands. I have learnt.
1: Yes, yaarum therinjikittom.
2: I know who is Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: Praise the Lord.
2: Praise the Lord.
1: Hallelujah. Yesu uyarama irundara kullama irundara?
2: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
2: He is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
2: He is fair or black?
1: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
2: Yes.
1: Very good.
2: Loving.
1: அப்புறம் அவ்வளவுதானா?
2: That's all.
1: சரி பரவாயில்ல.
2: குட்.
1: இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
2: We cannot learn in one day about Jesus.
1: எல்லாம் அவரை பற்றி படிச்சிட்டே இருக்கலாம்.
2: Throughout
1: Hallelujah.
2: Life we can learn.
1: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
2: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
2: You become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
2: Then you will become old.
1: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
2: After becoming old you can learn Jesus.
1: Amen.
2: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
2: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
2: Dear children of God.
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம்.
2: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்யறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
2: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களெல்லாம் கொண்டு கூட்டணும்.
2: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறையா விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
2: And the believers don't send the children for Sunday school.
1: எப்ப வருவாங்க எங்க கிட்டன்னு கேட்டீங்களா?
2: When they come.
1: Sunday school அனுப்ப மாட்டாங்க.
2: They don't send to Sunday school.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
2: When it is grown up.
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது
2: when they resist parents
1: அப்பா என்கிட்ட வருவாங்க
2: then they come to me
1: இது அடங்க மாட்டேன்யா வாலு
2: and we could not be controlled
1: a
2: lot of missives
1: ஜெபம் பண்ணுங்க
2: please pray for him
1: அப்பதான் வருவாங்க
2: when they come
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah
2: hallelujah
1: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களா
2: if you send them at the hallelujah. time of children
1: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்ல
2: need not struggle at all
1: hallelujah
2: hallelujah
1: சரி அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை
2: பேரண்ட்ஸ் ஆர் நாட் சென்டிங் யுவர் சில்ட்ரன் ஃபார் திஸ் சண்டே கிளாஸ் ஆர் சம்மர் டைம்
1: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்
2: you have to print the notice
1: banners போடணும்
2: put the banner
1: அதெல்லாம் இருக்கு
2: it is there
1: தினமும் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும்
2: you have to give food to them
1: prize வாங்கி கொடுக்கணும்
2: you have to get prize
1: அதோட மட்டும் இல்ல
2: not only that
1: teachersங்க டெடிகேட்டடா இருக்கணும்
2: teachers should be dedicated
1: 8 மணிக்கு இங்க வரணும்
2: you have to come at 8 o'clock
1: 6 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு வர முடியும்
2: you have to wake up at 6 o'clock
1: hallelujah
2: come
1: hallelujah
2: hallelujah
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
2: பிரைஸ் பி அன்டு காட்
1: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ
2: they eat breakfast
1: வருவாங்க
2: they just come
1: அப்புறம் வேகாத வெயில திரும்பி போணும்
2: they have to go back at the
1: teachers எல்லாம் கஷ்டம்தான்
2: tough to the teachers
1: ஹalleluya amen
2: amen
1: ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டாலும்
2: though they suffer
1: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்
2: right time to gain the children
1: ஹalleluya அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
2: dear children of god
1: ஆனால் நாங்க நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது
2: we announced about the children ministry
1: எல்லாரும் காணிக்க கொடுங்க
2: to give offering
1: அப்படினா இந்த முறை பாத்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மட்டும் தான்
2: only few have given offering to the children ministry
1: காணிக்க கொடுக்கல
2: many did not give
1: சரி அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம் கலந்து கொண்டு இருக்கலாம் கலந்து கொள்ளலை
2: you would have participated in the children ministry
1: hallelujah அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா
2: why such
1: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா
2: many believers think
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே
2: this is children ministry
1: இது சிறுவர் ஊழியம் தானே
2: children ministry
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல
2: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்
2: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்
2: ஐ வில் கம் அண்ட்
1: ஹalleluya
2: வெரி ஸ்ட்ராங்
1: ஃபேட் ஃபுட் சாப்பிடணும் சொல்லுங்க
2: ஹவ் டு ஈட்
1: என்ன ஆகாரம்
2: வாட் ஃபுட்
1: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்
2: ஃபேட் ஒன்
1: ஹalleluya
2: ஹalleluya
1: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்
2: if it is brief not enough I should
1: நான் நல்லா சாப்பிடணும்
2: I should eat well
1: நான் ஆத்மால புஷ்டியா இருக்கணும்
2: I have to be strong in my soul
1: சிறு பிள்ளைகளை பற்றியோ
2: about children
1: வாலிபர்களை பற்றியோ
2: about young men
1: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது
2: I don't bother
1: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
2: dear children of god
1: ஆகவே தான் பிரியமானவர்களே
2: yes dear
1: ஆண்டவர் சொன்னார்
2: the lord said
1: பெரியவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா
2: for the elders
1: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
2: மத்தேயு
1: 18 அதிகாரத்தில்
2: 18
1: வாசித்து பாருங்க முதலாவது வருஷத்துலேருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக அவங்களுக்கு என்ன கேள்வி
2: Who is greatest in the kingdom of heaven?
1: எங்களுக்கு பொசிஷன் வேணும்
2: We want to have good position
1: hallelujah
2: hallelujah
1: இங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல
2: people don't take responsibility in the church
1: அதே ஒரு secretary post கொடுத்தா
2: if you give a secretary post

0: அப்பதான் நாங்க வருவோம்.
1: Then only we come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாய் போடுறீங்களா? அது கூட வேண்டாங்க.
1: I don't need that.
0: சேர் போடுறீங்களா?
1: Do you put chair?
0: சரி, சேரை துடைக்கிறீங்களா?
1: Do you wipe the chair?
0: அதெல்லாம் கஷ்டம்.
1: It is difficult.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
1: They hear.
0: என்ன கேக்குறாங்க?
1: What did they ask?
0: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
1: Who will be greater?
0: Hallelujah. அப்பப்போ பாத்துக்குவாங்க.
1: They just check.
0: நான் பெரியவனா, இவர் பெரியவரா?
1: Am I great or he is great?
0: இவர் பெரியவரா? யார் பெரியவங்க இதுல?
1: Who is greater?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you listening?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு பாட்டில் குடுமாந்து. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களான்னா கவனிக்க மாட்டீங்க. ஏன்ச்சு நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தி நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take, this is the candle.
0: மெழுகுவத்தி. இதை நான் பத்த வச்சிடுறேன். இது எரியுது.
1: Just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: இது முன்னாலே பத்த வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த வச்சிருக்கேன்.
1: Only quarter that now just I given.
0: போய் இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி.
1: It is
0: gone. இருக்கும் இல்லையா?
1: It will be very small.
0: எத்தனை பேர் தெரிது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம left or right? உங்களுக்கு right. இதுவா? இது பெருசா இருக்கா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. Hallelujah.
1: Hallelujah.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார், பெருசு போதுபாருன்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு
1: சொல்லுவாங்க.
0: வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான்
1: இருக்குது இன்னும்.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: இதான்
0: சிறுசு.
1: ஸ்மால் ஒன்.
0: இதான் நீங்க.
1: தட் இஸ் யூ.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: But you say that is greater one.
0: ஓ, நல்லா தெரிஞ்சீங்க. உட்கார்.
1: Please sit down.
0: ஓ, சிறு பிள்ளைகள்.
1: Children.
0: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
1: Who is important?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: Children are important or not?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனா இருப்பான்.
1: Who will be greater?
0: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உட்காருங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
1: Third verse.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்.
1: கிரேட்டர் ஆர் வாட்
0: எவர் இட் இஸ். முதல்ல உள்ள வர்றதுக்கு வழிய பாரு.
1: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனான்னு பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல.
1: தேர் இஸ் எ குவெஸ்டின்.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
0: என்ன டிக்கெட்?
1: வாட் டிக்கெட்?
0: மனம் திரும்பி.
1: ரிபென்ட்.
0: எப்படி? மனம் திரும்பி.
1: பீ கன்வெர்ட்டட்.
0: யால போற மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Become as little children.
0: யாரோ யாரோ போல மாறணும்.
1: How to become?
0: Do, do, do, do. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you, Lord.
1: Thank you, Lord.
0: ஒரு குட்டி பையன் இங்க ஓடி வாப்பாங்களாம் யாராவது?
1: Any small boy, please come.
0: அட, இங்க இங்க இங்க வாப்பா.
1: Come here.
0: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா? சரி, வேற குட்டி பசங்க யாராவது வாங்க.
1: எனி ஸ்மால் பாய்.
0: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்.
1: ஸ்மால் பாய், யூ கேன் கம்.
0: பெரியவனா கிரியப்பா?
1: யூ ஆர் பிக் ஒன்.
0: நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
1: இன்னும்
0: குட்டி பையன் யாராவது இருக்கானா?
1: எனி ஸ்மால் ஒன்.
0: நீ சின்ன பிள்ளையா?
1: ஆர் யூ ஸ்மால்?
0: வா வா. நீதான் கீழ்படி.

0: You are obeying.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
0: How to become?
1: யார் மாதிரி?
0: How to become?
1: இவர் கூட பெரிய பையன் தான்.
0: அவர் சொன்ன
1: உடனே என்ன பண்ணாரு?
0: But immediately.
1: சொல்லுங்க.
0: He responded.
1: கீழ்ப்படிந்தார்.
0: He obeyed.
1: சொன்ன உடனே என்ன பண்ணாரு? Hallelujah. ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
0: Go and sit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
0: Immediately.
1: கீழ்ப்படிறார்.
0: He obeyed.
1: Amen.
0: Amen.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போல ஏன் சொன்னாருன்னா,
0: as little children,
1: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது,
0: it's not holy.
1: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
0: why the Lord is giving importance.
1: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
0: in Genesis,
1: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
0: Even from childhood the heart
1: யாரு?
0: Is so evil.
1: என்ன சொல்லுவோம் வாய் இப்படி மூடிட்டு
0: சிரிக்கலாம்
1: போய் பேசுறது
0: டெல்லிங் லை
1: ரொம்ப இருக்கும்
0: லாட்
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்
0: ஃப்ரம் ஸ்மால்
1: ஒல்லாததா
0: ஈவில்
1: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்
0: we are saved
1: அப்படி நீங்க சொல்லலாம்
0: you may be saving
1: சிறிய புள்ளைங்க ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லலாம்
0: you may say children are nothing
1: அதான் சொல்றாருனா
0: what the lord says
1: அதுங்களுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது
0: they have everything inside
1: ஆனாலும் அந்த சிறு பிள்ளைங்க
0: the children
1: சிறிய வயதிலேயே
0: from small childhood
1: என்ன செய்யணும் என்ன அறிந்து கொள்ள சின்ன வயது இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா
0: do you listen
1: கவனிக்கிறீங்களா புரியுதானே பேசுறது
0: do you understand
1: இப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது மா நான் சர்ச்சுக்கு போனோம்
0: ஐ வாண்ட் டு கோ டு சர்ச்
1: பைபிள் தூக்கிக்கிச்சு
0: தே டேக் தி பைபிள்
1: நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றான்
0: இஃப் தி பாய் சேஸ் ஐ வாண்ட்
1: டு கோ டு சர்ச் என்ன சொல்வாங்க
0: வாட் தே சே
1: ஆமா இவர் சர்ச்சுக்கு போறார் பெரிய இவர்னா கிறிஸ்தவனா விசுவாசியா
0: ஆர் யூ எ கிறிஸ்டியன் ஆர்
1: பிலீவர் என்னடா அங்க வேலை
0: வாட் இஸ் தி ஜாப் யூ ஹேவ் தேர்
1: நீ சின்ன பையன்
0: ஒரு ஸ்மால் பாய்
1: அப்படிதானே சொல்வாங்க
0: தே சே லைக் தட்
1: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன் சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்
0: ஓல்ட் பீப்பிள் மீன்ஸ் ஓகே
1: அப்படிதானே சொல்லுவாங்க
0: தே சே லைக் தட்
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு
0: வாட் தி லார்ட் சேஸ்
1: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா
0: வாட் தி லார்ட் இஸ் கன்சர்ன் அபௌட் children
1: ஹalleluya
0: ஹalleluya
1: 14வது வசனத்தை பாருங்க
0: 14
1: இவ்விதமாக இந்த சிறியரில் கவனிங்க
0: லிசன்
1: இந்த சிறியரில்
0: one of these
1: ஒருவன் கூட ஒருத்தர் கூட
0: should not perish
1: என்ன செய்ய கூடாது கெட்டு போக கூடாது
0: ஹalleluya perish
1: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது
0: nobody should
1: இதான் ஆண்டவருக்கு ஆசை ஹalleluya
0: it is the lord's liking
1: அது ஒன்னு தானே நினைக்காதீங்க
0: don't think it is just one
1: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்
0: The Lord is saying about the last
1: sheep. ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
0: Even a single one should not be perished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப சின்ன வயசுலயே
0: from childhood
1: கெட்டு போதா இல்லையா?
0: Whether it is spoiled or not. Hallelujah.
1: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Even from the little they
1: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துவாங்க சில பேர்.
0: Even they right
1: at the
0: time of little
1: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது?
0: From
1: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு
0: there are chances to be perished
1: அதனால தான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது கெட்டு போக கூடாது
0: not even a one child should be perished
1: ஆனா இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்றாங்க சின்ன பிள்ளைங்க பாவம் செய்றாங்கன்னு வெச்சீங்களே
0: about
1: the பெரியவங்க செய்ற பாவத்துக்கும் சின்னவங்க செய்ற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்
0: what's the difference between the sin of children or elder
1: பெரியவங்க பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா இன்னும் உள்ளெல்லாம் போல
0: பிள்ளை
1: நெஞ்சில் என்ன இருக்குது மதியனம் சும்மா ஒட்டின்னு இருக்குது அவ்வளோதான்
0: the foolishness is upon it
1: தட்டு தான் ஈஸி சுலபமாக போயிடும்
0: easily it
1: what,
0: can
1: what
0: be removed. It is just upon it.
1: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
0: For elderly people
1: அது ஒட்டினல்ல.
0: Not to just touch it. It is entered.
1: வேர்
0: rooted.
1: அது ரொம்ப கஷ்டம்.
0: Difficult.
1: ஆனால் தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளை நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அது அகற்றிடு.
0: You just remove it when it is upon the child.
1: சின்ன வயசுலயே
0: even from childhood
1: நீ என்ன விதைய போடுறியோ
0: whatever seed you put
1: நீ என்னெல்லாம் செய்றியோ
0: whatever you do
1: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
0: The children are looking.
1: அவங்க வளரும் பொழுது
0: when they grow up
1: அத தான் பின்பற்றுவாங்க.
0: They will follow.
1: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
0: They don't know anything else.
1: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம் தப்பு இருக்கலாம்.
0: It may be mistake, maybe foolishness.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா?
0: What they have.
1: மத்தேயு 18ல
0: Matthew 18
1: என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை பாருங்க.
0: 4
1: மத்தேயு 10 இந்த பிள்ளையை போல
0: like that child
1: என்னங்க
0: those who humble
1: போதும் ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் முதல் குறிப்பு
0: என்னன்னு
1: இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது
0: like a child
1: என்னது அல்லேலூயா
0: but not like little child
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
0: The children are sitting on the floor.
1: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களே.
0: If you ask the elder to come and sit here
1: இப்படி பாப்பாங்க இப்படி பாப்பாங்க நீ போறியா நான் போறனா.
0: They see left side and right
1: side. எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
0: Then they come.
1: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில இமிடியேட்லி மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
0: நோ பிரைட் அட் ஆல்
1: தாழ்மை
0: ஹம்பிள்னஸ்
1: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு.
0: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
1: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்
0: மேபி சேவ்ட்
1: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்
0: டு பாப்டிசம்
1: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்
0: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்
1: எல்லாம் பெற்றிருப்பான்
0: ரிசீவ் எவ்ரிதிங்
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
0: பட்
1: தாழ்மை இருக்காது.
0: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: தாழ்மை இருக்காது.
0: நோ ஹம்பிள்னஸ்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்?
0: வாட் எல்ஸ்
1: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்?
0: தென் பிரைட்
1: பெருமை
0: தென் பிரைட்
1: என்ன பெருமை?
0: வாட் பிரைட் இட் இஸ்
1: நான் யார் தெரியுமா?
0: வார்
1: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா?
0: ஹவ் மச் ஐ எர்ன்
1: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
0: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ
1: எங்க குடும்பம் பத்தி தெரியுமா?
0: யூ நோ அபௌட் மை ஃபேமிலி அபௌட் மை பிளேஸ்
1: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: அபௌட் மை நேம்
1: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான்.
0: கீப் ஆன்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
0: Look at the children and ask.
1: யார் பா?
0: Who are you?
1: எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
0: I know my dad and mom.
1: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரோம்.
0: Wherever my dad and mom call
1: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
0: They lean upon them.
1: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
0: They don't say I know everything.
1: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
0: They have to lean.
1: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
0: They lean upon the parents.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா
0: what the lord is expecting
1: உங்களுக்கு எல்லா அறிவும் இருந்தாலும் புத்தி இருந்தாலும்
0: you may have knowledge
1: உங்களுக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்
0: you may have all knowledge
1: ஆண்டவர் என்ன விரும்புறாரு
0: what the lord is interested in
1: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்
0: those who lean upon
1: hallelujah நேசரின் மார்பிலே யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ
0: who were lean upon his bosom
1: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ
0: who were lean upon the bosom
1: அப்பா hallelujah
0: father
1: என்னால் நிக்க முடியாது ஆண்டவரே.
0: I cannot stand.
1: நான் மேல சாஞ்சிக்கிறேன்
0: ஆண்டவரே. I lean upon you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னால் நடக்க முடியாது ஆண்டவரே.
0: I cannot walk.
1: உம்மேல நான் சாஞ்சிக்கொள்றேன்.
0: I lean upon you.
1: இத செய்யணுமா?
0: Do you want to do this?
1: என்னால் முடியாது ஆண்டவரே.
0: I can't do that.
1: நான் மேல சாய்ந்து
0: கொள்றேன். I lean upon you.
1: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது.
0: You have to lean upon
1: Hallelujah.
0: God all the time.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது
0: when you lean upon the Lord.
1: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல.
0: Not only obedience.
1: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
0: The Lord's will be fulfilled.
1: ஏ
0: why
1: எதுக்கு
0: how
1: அப்படிங்கற கேள்வி எல்லாம் கேட்காது.
0: They will not ask any questions.
1: வேதத்துல ஒரு சிறு புள்ள இருந்தான்.
0: There was a child in the Bible.
1: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு.
0: The Isaac Abraham's
1: அவன் சிறு புள்ள
0: small child.
1: அவனை கூப்பிட்டு கொண்டு
0: Father took him.
1: அவங்க அப்பா போறாரு.
0: The father is going.
1: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
0: The Lord said to sacrifice.
1: பலியிடக்காக போறாரு.
0: He is going to sacrifice.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 3 நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு
0: 3 days
1: மோரியா மலை மேல போன பிறகு
0: went to Moriah mountain.
1: அவருக்கு எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு
0: he put everything.
1: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு
0: took the fire.
1: கட்டைய பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
0: taking the firewood upon the child.
1: அந்த கட்டையின் மேல் அவனை கடத்தி
0: and putting him on the firewood.
1: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக் என்ன கேட்டாரு.
0: That Isaac asking.
1: அப்பா
0: Father,
1: எல்லாம் கொண்டாண்டிங்க.
0: He brought everything.
1: ஆடு எங்க இருக்கு?
0: Where is the lamb?
1: அவன் வந்து பெருமையா கேக்கல.
0: Not with
1: சந்தேகமா கேக்கல.
0: Not with doubt.
1: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே.
0: No cunning and he just asked.
1: ஆபிரகாம் என்ன சொல்றார்? நீதான்பா.
0: What Abraham?
1: உன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல.
0: He didn't say I'm going to sacrifice.
1: என்ன சொல்றாரு?
0: What did he say?
1: நீ படுத்துக்கப்பா.
0: You just lie down.
1: அதெல்லாம் யார் பாத்துவாரு?
0: Who will look after?
1: சொல்லுங்க. அவர் பாத்துவார்.
0: He will look after.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
0: Before we got saved.
1: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்.
0: I'll look after you.
1: நான் பாத்துக்கறேன்.
0: I will look after.
1: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்லுவோம்?
0: After the salvation.
1: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்.
0: Not he will.
1: Hallelujah. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
0: Before salvation I
1: will look after. ஒரு கை பாத்துக்கறேன்.
0: Come out and see.
1: இப்போ என்ன சொல்றோம்?
0: Now
1: அவர் பாத்துவார்.
0: He will look after that.
1: என்னங்கயா?
0: So
1: அமைதியா இருக்கீங்களே?
0: Keeping quiet.
1: அவர் பாத்துவாரயா?
0: He will look after it.
1: அவருக்கு தெரியும்.
0: He knows.
1: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
0: Abraham believed.
1: அப்போ இவரை கடத்தி
0: he just
1: கத்தி கூட எடுத்துட்டாரு.
0: Yes, took the knife.
1: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல. அமைதியா.
0: He asked why dad.
1: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
0: Isaac knew.
1: என் அப்பா.
0: My father.
1: என் தகப்பன்.
0: My father.
1: என்னை நேசிக்கிறார்.
0: He loves me.
1: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்.
0: He knows what he
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
0: the faith of the small
1: நம்பிக்கை,
0: child the hope
1: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
0: The heavenly father looking at that.
1: ஆபிரகாமை பார்க்கிறார்.
0: Look Abraham.
1: ஈசாக்கை பார்க்கிறார்.
0: Look Isaac.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே,
0: dear children of God.
1: அவருக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்.
0: The Lord made a
1: Hallelujah. யெகோவாயிரே.
0: யெகோவாயிரே.
1: யெகோவாயிரே.
0: யெகோவாயிரே.
1: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்.
0: It will be looked after in the mountain.
1: Amen. அருமையான தேவனுடைய சனமே,
0: dear children of God.
1: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க.
0: Look at the small children.
1: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். Hallelujah. கூப்பிட்டவன வெக்கப்படுறது இல்ல.
0: They have humbleness, no shame.
1: ஆண்டவர் கூப்பிட்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
0: The Lord brought them.
1: அமைதியா போய் உட்காருதுங்க.
0: It is sitting on the bosom.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
0: They love the Lord Jesus.
1: Hallelujah. ஓடி வராங்க.
0: They come running.
1: Hallelujah. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த குடும்பங்களிலிருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
0: Through vacation Bible school they come and delivered from the idol worship.
1: They
0: become believer and
1: children. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
0: That is joy.
1: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க.
0: The children are going to become the servant of God.
1: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
0: They are going to shake the world.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ.
0: How the Lord is honoring.
1: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
0: the children ministry is
1: Hallelujah.
0: going
1: to happen. அப்படினு சொல்லும் பொழுது
0: when it is
1: Hallelujah.
0: said
1: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
0: when the offering is
1: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
0: ஈவினிங் we are going to have the meeting
1: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
0: Not even a single believer.
1: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
0: Many years I looked at
1: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார் நாமெல்லாம் இருக்க மாட்டோம்.
0: They say big believer in the church they don't
1: come. சிறுபுள்ள கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
0: What is our job there?
1: அற்பமா நினைக்கிறது.
0: They just consider it as simple.
1: 10th வசனம் என்ன சொல்லுது?
0: 10th verse
1: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
0: Do not despise not one of little children.
1: ஜாக்கிரதை.
0: Be careful.
1: அற்பமா நினைக்கிறியா?
0: Do you despise them?
1: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா?
0: Do you despise the ministry?
1: ஜெபம் பண்ணியதுக்காக
0: did you pray
1: காணிக்கை கொடுத்தியதுக்காக
0: did you give offering
1: வந்து கலந்து கொண்டியா
0: did you participate
1: ஏதாவது செய்தியா
0: did you do anything
1: காரணம் நீ அற்பமா நினைக்கிற.
0: பிகாஸ் யூ டிஸ்பைஸ்.
1: ஜாக்கிரதை,
0: கேர்ஃபுல்.
1: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க? வந்து அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
0: for each and every child,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: ஒரு தேவதூதன் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: ரெண்டு தேவதூதர்கள் இருப்பாங்க.
0: There will be two angels.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அவங்க சொல்வாங்க.
0: They will say,
1: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
0: What is your name?
1: தம்பி, உன் பேர் என்ன? ஏந்திர, உன் பேர் என்ன? நம்ம சத்தமா ஐசக்கா?
0: ஐசக்.
1: இப்போ ஐசக் பற்றி தானே பேசினுக்கிறேன். எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா. உன்னை பற்றி தான் பேசி.
0: அல்லேலூயா. யூ
1: ஐசக் தானே? சாப்பிட்டேக்கா? இல்லை, சத்தமே வரலையா? அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: சரி, ஐசக்,
0: ஐசக்.
1: ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
0: அண்ட் தே வுட் ஹேவ் விசிட்டட் ஹெவன்.
1: ஆண்டவர் பார்த்துட்டு என்னப்பா,
0: வாட் இஸ்
1: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான், சர்ச்சுக்கு போயிருக்கிறான்.
0: ஐசக் வென்ட் டு த சர்ச்.
1: அப்படியா?
0: இஸ் இட் சோ?
1: சர்ச்சுக்கு போயிருக்கிறானா?
0: டிட் ஹி டு?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ஜாய்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: உட்கார்ப்பா, நீ உன் பேர் சொல்லுப்பா. ம், சொல்லு. யாராவது சொல்லுங்க. உங்க பேரு என்னம்மா?
0: சாம்.
1: சத்தமா சொல்லுமா? சாமா, சாமா.
0: Hallelujah. Hallelujah.
1: ஏனா தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
0: Angels will give the information.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அடுத்து உங்க பேர்
0: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க இப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க, மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க, பின்னால் இதே தான் செய்துக்கிறீங்க.
0: You are doing your Hallelujah.
1: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
0: Take the Bible.
1: Hallelujah. Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: கவனிக்கிறீங்க? ஓகே.
0: Sit down.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
0: Each and every
1: உங்களுக்கு யாரு?
0: One, there is angel.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
0: For the world people there is security, policemen.
1: ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர்.
0: பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்
1: காந்தி பாம்பு வெடிச்சு சாகும்போது,
0: when he died,
1: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
0: All policemen, everyone.
1: காப்பாத்த முடிஞ்சதா?
0: Did they protect?
1: காப்பாத்த முடியல.
0: No.
1: Security la enna aachu?
0: What happened to the security?
1: Endha security um odavadu.
0: It is not at all useful.
1: Ungalku aandavar namak vechirukra security yaro todave mudiyadhu.
0: Nobody can touch our security at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்படி தேவ தூதர்கள் உன் கூட இருக்காங்க.
0: The angels are with you.
1: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
0: They give the report.
1: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போய் இருந்தோம் ஐயா.
0: I went to the children ministry.
1: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
0: The boy was participating.
1: அவங்க அப்பா வரவே இல்லை, அவங்க அம்மா வரல.
0: Father, mother did not come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர், சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
0: Brothers or sisters, Hallelujah. They don't come.
1: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
0: In heaven they keep reporting.
1: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
0: They I asked to put the attendance.
1: அது சும்மா பேருக்கு தான்.
0: Just for the name sake.
1: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
0: In heaven the Lord will look at the register.
1: நீ அற்பமா நினைச்சியா இல்லையான்னு.
0: Did you despise or
1: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
0: The angels go and meet the Lord.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஒன்னு. ரெண்டாவது,
0: secondly,
1: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறன் எவனோ,
0: whoever hinders,
1: இந்த சிறியரில்
0: whoever hinder,
1: ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ,
0: whoever offend,
1: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
0: whoever it is,
1: எவனோ,
0: whoever it is,
1: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்லை
0: where to look at this,
1: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
0: deep of the ocean,
1: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
0: Hallelujah. Put him down.
1: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் சொன்னீங்க.
0: You said the Lord loves you so much. எந்திரக்கல்ல
1: போட்டு அழுத்த சொல்றாரு.
0: He's putting the
1: Hallelujah.
0: Weight and put him in the
1: அன்புள்ள ஆண்டவர் தான்.
0: He is loving God.
1: நல்ல ஆண்டவர் தான்.
0: He is good God.
1: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
0: When you come against him this is the situation. You have to be careful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
0: He is mighty God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இடர்ல உண்டாக்குறதுனா என்னங்க?
0: What is offending?
1: அந்த புள்ளங்க எப்பதா ரெண்டு பேர் வராங்க.
0: போறாங்க
1: பாஸ்ட் எட்டு தான் சொல்லுவாரு.
0: பாஸ்ட் will say
1: ஆனா நம்ம என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: 11 மணிக்கு போனா
0: we got 11 enough.
1: ஏன்னா நிறைய பேர் மெதுவா தான் வராங்க.
0: They come late.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்க ஏன் அப்படி லேட்டா வராங்கன்னா
0: why they come late?
1: பாஸ்டர் அம்மா பாடுற பாட்டை என்னத்துக்கு நம்ம கேட்கணும்?
0: Why should we listen to pastor அம்மா song?
1: சூப்பரையா பாடுற பாட்டை என்னத்துக்கு கேட்கணும்?
0: Why should we listen to elder song?
1: இனியன் பிரதர் பண்ற ஜெபத்தை நம்ம ஏன் கேட்கணும்?
0: Why should we listen to the prayer of Inian?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேரா
0: இருக்கிற
1: அந்த தெய்வீக சுபாவம்
0: the divine nature of little
1: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்
0: why did the lord choose the children
1: hallelujah
0: hallelujah
1: பெற்றோர்கள் புதிதா கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றெடுத்தவங்க குழந்தைகளை வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க
0: just understand
1: ஒரே தீர்மானம்
0: one determination
1: என் பிள்ளை நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அது டாக்டருக்கு படிக்க வைப்பேன் இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன் அதை படிக்க வைப்பேன் இதெல்லாம் விட்டுருங்க
0: if I have a child I'll doctor
1: ஒரே தீர்மானம் எடுங்க
0: have the determination
1: என்ன எடுங்க
0: what determination
1: நான் அதுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுப்பேன்
0: I will teach God
1: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்
0: I'll send to the church
1: hallelujah
0: hallelujah
1: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்
0: have to have the determination
1: பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து
0: have to make him
1: அப்பொழுது அவன் முதிர் வயதில என்ன செய்திருப்பான்
0: ஏனென்றால்
1: கர்த்தர் என்ன சொல்கிறார்
0: what the lord says
1: சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்
0: small become very strong
1: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க
0: how they become
1: பலத்த ஜாதியா மாற போறாங்க
0: they become very strong
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தரை கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்றாராம்
0: those who fear the lord small or
1: hallelujah
0: the lord bless them
1: ஆசீர்வதிக்கிறார்
0: the lord bless them
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: ஆம் பிரியமானவர்களே
0: yes dear children of
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ
1: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்
0: is very caring about the children
1: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க
0: small incident
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ
1: ஊழியம் செய்த நாட்களில
0: when he was doing ministry
1: hallelujah
0: hallelujah
1: ஒருத்தர் வந்து சொல்றாரு
0: one man came and said
1: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு
0: the leader of the place
1: ஐயா
0: sir
1: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா
0: my little child died
1: hallelujah
0: died
1: மரிச்சிட்டார்
0: she died
1: hallelujah
0: hallelujah
1: நீர் வந்து
0: please come
1: அவள் மேல் உமது கையை வையும்
0: keep your hand upon it
1: அப்பொழுது
0: then
1: பிழைப்பா
0: she will live
1: மத்தேயு 9:18
0: Matthew 9:18
1: அப்போ இயேசு அங்க போறார்
0: Jesus went there.
1: நல்லா கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: ஒரு சிறு பிள்ளை
0: small child
1: மரிச்சு போச்சு, செத்து போச்சு.
0: Died.
1: பணமா கிடக்குது.
0: Is dead.
1: அத நம்ம அந்த ஊர் வழக்கத்துப்படி தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கறாங்க.
0: Just they blow the trumpet.
1: அழுவங்க எல்லாம் மார்ல அடிச்சிட்டு அழுவாங்க.
0: They are weeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேரா ஆண்டவர் போறாரு.
0: Lord Jesus went there.
1: நிறுத்துங்கப்பா.
0: Stop it.
1: ஊதாதீங்க.
0: Don't blow.
1: அழாதீங்க.
0: Don't weep.
1: ஏங்க?
0: Why?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு
0: the lord says
1: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க சிறு பெண்
0: the little girl
1: மரிக்கவில்லை.
0: Did not die.
1: என்ன சொல்றாரு?
0: Did not die.
1: சிறு பெண்,
0: the little girl,
1: என்ன செய்யல? மரிக்க
0: did not die.
1: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
0: This died then only they came.
1: ஏன் அப்படி சொன்னாரு?
0: Why did the Lord Jesus say?
1: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து பைத்தியமாயிரு.
0: They all laughed.
1: எல்லாம் கேலி பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க.
0: They ridiculed him.
1: செத்து போய் கிடக்குது, இது வந்து சாகலன்னு வந்து சொல்றாரு.
0: Already died but he is saying hallelujah.
1: ஆம்,
0: yes,
1: மரிக்கவில்லை.
0: Not yet died.
1: அவர் நேரா போனாரு.
0: He went straight.
1: சரி, யார் யார் விசுவாசிகளை நீங்க வெளியே நில்லுங்கயான்னு சொல்லி எல்லாம் நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா மாத்திரம் கூப்பிட்டு.
0: Only parents
1: called inside. ஏன்னா மற்றவங்க எல்லாம் என்னன்னா வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க.
0: They have come to look around.
1: அப்பா அம்மாவு மாத்திரம் தான் அந்த பிள்ளை எப்படியா ஏஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தான் வாஞ்ச.
0: Only the parents are having concern.
1: அவங்க கூப்பிட்டுட்டாங்க. உள்ள போனாரு.
0: He went inside.
1: Hallelujah. தூங்கி இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்வாரு? Hallelujah.
0: When the person is sleeping.
1: பேரை விட்டு கூப்பிடுவாரு.
0: They call by name.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: என்ன சொன்னாரு?
0: What did he say?
1: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்துல
0: 25
1: அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
0: எழுந்தார். Hallelujah. Arose.
1: உடனே எழுந்தார்.
0: Immediately arose.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: சிறு பெண்ணு தான்,
0: little girl,
1: செத்து தான் கிடக்குற உலகத்தின் பார்வையில.
0: ஆல்ரெடி டைட்.
1: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக அதை கண்டுக்கணும்னா,
0: if you want to look at the spiritual, the mystery.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
0: Though we sleep, our heart is open.
1: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
0: little girl died before the world,
1: உள்ளத்திலே
0: in the deep of her heart,
1: ஒரு விசுவாசம்,
0: the faith,
1: நான் எழுந்திருக்க போறேன்.
0: I will rise up.
1: என் இயேசு வருவார்.
0: Jesus will come.
1: என்னை எழுப்புவார்.
0: He will arise me.
1: Hallelujah. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்றார்.
0: When Jesus came in, he said,
1: இவன் சாகல.
0: She did not die. அவ
1: தூங்கிட்டு தான் இருக்கா.
0: She is sleeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
0: How many of you listen?
1: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
0: Don't get fear about the world.
1: உங்களுக்கு என்ன வேணும்?
0: What you supposed to
1: விசுவாசம்
0: have?
1: விசுவாசம் வேணும்.
0: You should have faith.
1: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
0: The sickness cannot do anything.
1: என் இயேசு வருவார்.
0: My Jesus will come.
1: என் கையை பிடிப்பார்.
0: He will hold my
1: hand. எழுந்திருப்பேன்.
0: I will rise up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
0: The faith for the little child.
1: அந்த ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
0: Immediately he came.
1: அவரே வந்தார்.
0: He himself came.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: கர்த்தருக்கு தெரியும்.
0: The Lord knows.
1: அந்த சிறு பெண்,
0: the little girl,
1: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
0: Maybe very ordinary girl.
1: வேதத்தில் ஒரு பெண் இருந்தாள்.
0: There was a girl.
1: அங்கே நாகமான் சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி.
0: Norman, big leader.
1: அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
0: The servant,
1: சிறு பெண்ணு தான்.
0: Small girl.
1: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
0: Second Kings and 5,
1: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
0: What the Bible says about her.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவளுக்கு ஒரு செய்தி.
0: There was a news.
1: சொல்றா, என்ன சொல்றா?
0: What was it?
1: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்,
0: the leprosy for my
1: எங்க
0: master,
1: எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
0: Will not be healed anywhere.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
0: Hallelujah. இஸ்ரேல்
1: அங்க போனா சுகமாயிடும்.
0: If he goes there it will be healed.
1: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
0: That's all.
1: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
0: Even the master went.
1: சுகமாய் திரும்பி வருகிறார்.
0: He got healed and
1: யார் பேச்சு கேட்டுக்கிட்டு?
0: By hearing.
1: ஒரு சிறு அடிமை பெண்,
0: small servant girl.
1: சிறு பிள்ளையா இருக்கலாம்.
0: You may be small.
1: நீ சொல்றதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World may not accept.
1: சிறு பிள்ளைங்க சொல்றதை அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World will not accept the little.
1: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
0: Peter is coming.
1: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
0: He delivered from the prison.
1: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: They were all praying inside.
1: வந்து கதவை தட்டறார்.
0: He is knocking the door.
1: அப்போ அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
0: ரோதை, small little girl coming.
1: அவ பாருங்க, அப்படியே காது வச்சு கேக்குறா.
0: She is hearing.
1: அவளுக்கு தெரியுது யார் வந்திருக்கிறது.
0: She knew.
1: பேதுரு
0: பீட்டர் ஹஸ் கம்
1: ஊழியக்காரன் வந்துட்டாரு
0: செவன்ட் ஆஃப் காட்
1: அப்போஸ்தல வந்துட்டாரு
0: அப்போஸ்தல் கம்
1: ஓடி போய் சொல்றா
0: சி ரன் அண்ட் டோ
1: வந்துட்டாரு
0: ஹஸ் கம்
1: ஊழியக்காரன் வந்துட்டாரு
0: செவன்ட் ஆஃப் காட்
1: சுகமாகி வந்து விட்டார்
0: சோ
1: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க
0: வாட் ஆர் தே செட்
1: நீ வளர்றப்போ
0: யூ ஆர் ஃபூலிஷ்
1: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்வாங்க நீ வளர்ற
0: யூ ஆர் ஜஸ்ட்
1: அப்படி தான் சொல்வாங்க
0: தே ஜஸ்ட் சே
1: நீங்க போய் சொல்லணும்
0: யூ ஹட் டு கோ அண்ட் சே
1: எத்தனை பேர் சொல்ல போறீங்க
0: ஹவ் many of you will say
1: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க
0: ஹவ் many of you will say about Jesus
1: அப்பா அம்மா சொல்றீங்களா
0: the parents
1: சொல்லும்போது என்ன சொல்வாங்க
0: வாட் தே சே
1: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க
0: டோன்ட் ப்ளாப்
1: ஆனாலும் பயப்படாத
0: டோன்ட் கெட் ஃபியர்
1: சொல்லு
0: சே தட்
1: நீ வந்து பார்
0: கம் அண்ட் see
1: ஒரு முறை வந்து பார்
0: கம் அண்ட் see
1: அம்மா கூட்டி வா
0: bring your mom
1: கூட்டு அப்பா கூட்டு வா
0: bring your dad
1: சகோதரர்களை கூட்டி வாங்க
0: bring your brothers
1: சகோதரிகளை கூட்டி வாங்க
0: bring your sisters
1: வந்து பாருங்க
0: come and see
1: தைரியமா கூட்டிட்டு வாங்க
0: we bold
1: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்
0: the lord will do
1: miracles hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: வேதத்தில் அதனால தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
0: that's why the lord has chosen children
1: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
0: to make them
1: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்
0: the lord has chosen the little one
1: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா
0: ஜெரேமியா பிக் ப்ராஃபிட்
1: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்
0: he was a small boy
1: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்
0: ஜெரேமியா 1 the lord said
1: பேசுப்பா
0: come on you speak
1: நீ போய் பேசு
0: go and speak
1: அப்ப எரேமியா சொல்றாரு
0: ஜெரேமியா said
1: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்
0: how can i
1: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே
0: i'm a small child
1: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே
0: small
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு
0: the lord said
1: சிறு பிள்ளை என்று சொல்லாதே
0: டோன்ட் சே ஐ அம் எ லிட்டில்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: நீ சிறு பிள்ளை தான்
0: ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் லிட்டில்
1: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல
0: யூ ஆர் நாட் லிட்டில் டு சே தி காஸ்பல் யூ ஹேவ் டு ப்ரே
1: சிறு பிள்ளை தான்
0: யூ ஆர் லிட்டில்
1: நீ ஜெபிக்கலாம்
0: பட் யூ கேன் ப்ரே
1: நீ சிறு பிள்ளை தான்
0: யூ ஆர் லிட்டில்
1: நீ வேதத்தை வாசிக்கலாம்
0: யூ கேன் ரீட் தி பைபிள்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: சிறு பிள்ளைகளே
0: children
1: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல
0: The Lord did not reject you because
1: Jeremiah tirkas elupinar
0: The Lord raised Jeremiah
1: Abraham nudiya வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்
0: The Lord did miracle through Isaac
1: Alleluia.
0: in Abraham's life
1: ஆம் இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
0: இருக்கிறார் Today is unchanging his promise
1: சிறு பிள்ளைகளே
0: children
1: நாம் என்ன நினைக்கிறோம் அற்பமா நினைக்கிறோம்
0: we
1: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க பசங்க எல்லாம் தூர போங்க அப்படி சொல்றாங்க
0: come on you go away
1: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா
0: what did the lord say
1: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை
0: பண்ணாதீங்க
1: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா
0: how long the lord has spoken
1: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்
0: the lord will prophesy even
1: சிறு பிள்ளையின் மூலமா சில வார்த்தைகள் வெளிப்படும்
0: some words will come
1: நீங்க அதை உடனே நம்புங்க
0: you believe that
1: கர்த்தர் செய்வார்
0: the lord will do it
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இன்றைக்கு அநேகர்
0: many people
1: hallelujah
0: hallelujah
1: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்
0: they just stop
1: hallelujah ஆனால் கர்த்தர் சொல்கிறார்
0: தடை
1: பண்ணாதீங்க
0: don't stop them
1: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்
0: the important the ministry
1: கர்த்தருடைய வருகை மிக சமீபமா
0: the lord's coming is very soon
1: hallelujah
0: hallelujah
1: நீங்க நினைக்கிறீங்களா
0: are you thinking
1: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்
0: yeah
1: சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா
0: they don't have anything
1: ஆண்டவர் வரும்பொழுது
0: and the lord comes
1: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரம் இல்ல
0: not only big one
1: சின்னவர்களுக்கு
0: தான் even for small
1: எங்க வாசிக்கிறீங்க
0: where we read
1: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்
0: revelation
1: hallelujah வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க hallelujah ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god's name
1: hallelujah 11 அதிகாரம்
0: 11
1: 18வது வசனம் யாராவது வாசிங்க
0: 18
1: வெளிப்படுத்தல் 11 18 ஜாதிகள் கோபித்தார்கள் உம்முடைய கோபம் மூண்டது மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோ பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர் அல்லேலூயா
0: he gives reward to everyone
1: யாருக்கு பலன் அளிக்கிறவர்
0: for whom
1: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
0: ஸ்மால்
1: பெரியோர்
0: அண்ட் கிரேட்
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஆமென்
0: ஆமென்
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்
0: the lord keeps reward for this small
1: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்
0: the lord is coming with that reward
1: ஆமென்
0: ஹalleluya
1: ஆனால் தான் விசுவ சபன் சொல்லும்போது நான் வந்து அநேக சபைகள போய் இருக்கிறேன்
0: i went to many churches
1: இங்க மெசேஜ் தொடங்கன உடனே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டினு ஒரு தனியா போய்டுவாங்க தூர போய்டுவாங்க
0: when the message starts they go out separately
1: அதுல ஒரு 20 10 விசுவாசிங்க பிள்ளைங்க கூட்டி அப்படி போய்டுவாங்க
0: 10 believers they take them separately
1: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க
0: they will not listen to the message
1: சின்ன பிள்ளைங்களும் கேட்காது
0: even the small children
1: அத நம்மளுடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல
0: i don't permit it in our church
1: நான் என்ன சொல்றேன்
0: what i say
1: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல
0: not only for the big one
1: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி
0: even for the small one
1: கர்த்தர் பேசுவாரு
0: lord will talk to them
1: நாம நினைக்கிறோம் அவருக்கு உங்களுக்கு புரியாதுன்னு
0: we think that they don't understand
1: hallelujah
0: hallelujah
1: அவங்களுக்கு புரியதோ புரியலையோ
0: whether they understand or not
1: நான் போடுகிற வசனங்கள்
0: the word of god
1: வார்த்தைகள்
0: the words
1: hallelujah
0: hallelujah
1: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது
0: it is penetrating their heart
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: அதனால தான் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: 2 தீமோத்தேயு புத்தகத்துல
0: 2 தீமோத்தேயு
1: 3 அதிகாரம்
0: 3rd chapter
1: 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது
0: 15
1: 2 தீமோத்தேயு 3:15ல என்ன வாசிக்கிறோம்
0: 2 தீமோத்தேயு 3 and 15
1: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்
0: from a child
1: அல்லேலூயா
0: from childhood
1: நீங்க சொல்லலாம் தைரியமா
0: you can say boldly
1: சிறு பிள்ளைகளே
0: children
1: நீங்க சொல்லலாம்
0: you can say
1: வளர்ந்த பிறகு சொல்லலாம்
0: when you grew up
1: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்
0: from my childhood I hear the word of god what a blessing
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது
0: டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனிஸ்
1: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு
0: டூயிங் எவ்ரிதிங் ராங்
1: இந்த உலகத்துல என்ன நாட்டோடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு
0: ஆல் விகட் திங்ஸ்
1: சாவ போற நேரத்துல
0: அட் தி டைம் ஆஃப் டெத்
1: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது
0: ஐ வாண்ட் டு கோ டு ஹெவன்
1: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க
0: ப்ளீஸ் கிவ் பேப்டிசம்
1: ஐ இயேசு ஏற்றுக்கொள்றேன்
0: ஐ அக்செப்ட் ஜீசஸ்
1: நான் இயேசு ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்
0: அப்படினு
1: அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க
0: many they are dreaming like that
1: hallelujah
0: hallelujah
1: ஆனா உங்களுக்கு தெரியாது
0: they don't know
1: சிறுவயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து
0: from childhood they listen
1: சிறுவயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்
0: from childhood they love the lord
1: பரலோகத்தில் வரும்பொழுது
0: when they come to heaven
1: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது
0: the reward will be bigger
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்
0: the important is the children ministry
1: சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்
0: from childhood we have to teach them pray
1: ஜெப வீரர்களாக மாறி விட வேண்டும்
0: they have to become prayer warriors
1: hallelujah amen
0: amen
1: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்
0: the child kneel down for the problem
1: பிரச்சனை சால்வ் ஆயிடும்
0: the problems will be solved
1: amen
0: amen
1: hallelujah
0: hallelujah
1: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்
0: Jesus listen to the small
1: பதில் கொடுக்கிறார்
0: he answers them
1: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்
0: makes the praise
1: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்
0: he is there in our midst
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்
0: the lord honors
1: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது
0: don't think it is simple
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: இங்க
1: உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
0: each small
1: தேவ தூதர்கள் இருக்கிறார்
0: the lord is
1: angels are there
0: god is looking at them
1: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது
0: lots of blessings for them
1: இந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: போவதில்லை
0: should not become vain
1: hallelujah
0: hallelujah
1: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்
0: certainly there is a reward
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believe
1: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா
0: shall we all rise
1: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்
0: all children
1: hallelujah hallelujah எல்லாரும் எடுமே நில்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்
0: the lord is speaking to you
1: விசுவாசியே
0: ஓ பிலீவர்
1: கர்த்தருடைய பிள்ளையே
0: child of god
1: நீ சபையில வந்து
0: come to church
1: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்
0: don't understand the
1: truth சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்
0: we don't obey the truth
1: hallelujah நீ காணப்படுவது உடைய ஆத்மாவுக்கு கேடு
0: it is wrong for your soul
1: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
0: coming to god
1: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
0: obeying to the spirit of the lord
1: உடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது
0: when you do his will
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்
0: then the lord bless you
1: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
0: the children ministry
1: ஆண்டவருக்கு போவதில்லை
0: not ending today
1: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது
0: every week it will
1: வர போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது
0: coming days
1: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்
0: lord will change it
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: இது உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்
0: there may be education
1: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது
0: it makes just
1: ஆனால் வேதாகம கல்வி
0: but bible
1: அது அறிவாளியாக அல்ல
0: not only
1: ஞானவானாய் மாற்றுகிறது
0: makes them wise
1: ஞானவான்களாய் மாறுவீர்கள்
0: it makes them wise
1: கர்த்தருக்கு சித்தமானால்
0: if it is god's will
1: சிறுவர் வேதாகம கல்வியை
0: we have small children
1: தொடங்குவார்
0: the lord will start
1: அநேக சிறு பிள்ளைகள்
0: many children
1: சின்ன வயதிலிருந்தே
0: from children
1: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்
0: they understand
1: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்
0: they will read the bible
1: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார் எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க
0: hallelujah
1: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க
0: உள்ளத்தின்
1: ஆழத்திலிருந்து விடுதலை விடுதலை
0: ரட்சிப்பு
1: உண்டாகட்டும் உண்டாகட்டும் கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும் இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக சிறு வயது முதல் சிறு வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக அல்லேலூயா முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை அல்லேலூயா கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும் ஸ்தோத்திரம் பண்ணும் ஷபரபரபரபரபா உரகபரபலபரபா உரகபரபலபரபா உரியந்தரபரபலபா அல்லேலூயா பரலோக பிதாவே இந்த செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும்
0: those who listen to this message
1: கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா
0: Lord make them holy
1: வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும்
0: let them obey
1: மனம் திரும்பட்டும்
0: let them repent
1: ரட்சிக்கப்படட்டும்
0: let them be saved
1: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்
0: let them be saved
1: மாய்மாலங்கள் நீங்கட்டும்
0: let the hypocrisy
1: ஆண்டவரே பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்
0: Lord you
1: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து
0: Lord deliver
1: ரட்சித்து பரிசுத்தமாக்கி
0: from sin
1: உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவரே தொடர்ந்து சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஆமென்
2: அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார் அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள் அப்படி நாம் செய்வது பாவம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும் அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார் அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல் சூழ்நிலையை அறியாமல் தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய

இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜபத்தோட்டத்தில் என்னோடு கூட இருந்து ஊழியம் செய்கின்ற எனது அண்ணன் மகன் சேகருக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த நாட்களில் புதிய புதிய பாடல்களை கொடுத்து கர்த்தர் சேகரையும் அவன் மனைவி சுதாவையும் ஆசீர்வதிக்கிறதை நான் கண்கூடாய் பார்க்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் இது எழுப்புதலின் நேரம், யோசுவாவின் காலம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியுவரை என்ற ஒரு சப்தம் ராகத்தோடு கேட்டு சேகர் எழுந்தான். அதுதான் நீங்கள் கேட்கும் முதல் பாடல். ஆம், நாம் நமது தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கும் நாட்களில் இருக்கின்றோம். துதியால் நமது தேசத்தின் தடை சுவர்கள் தகர்க்கப்படுவது நிச்சயம். அடுத்து, உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், நீ பயப்படாதே என்ற வாக்குறுதியின்படி அமைந்த பாடல் நோயின் பிடியில் உள்ளவர்களை விடுவித்து தேற்றும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தங்கச்சி சுதா பாடிய ஆராதனை பாடல் ஆண்டவருடைய சமூகத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும். மன்றாட வந்தேன் என்ற பாடல் தேசத்திற்காக உங்களை மன்றாட வைக்கும். எல்லா பாடல்களுமே அருமையிலும் அருமை, கேட்க மட்டுமல்ல உங்களை பாட வைக்கும். கேளுங்கள், பாடுங்கள், விடுதலை பெறுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அன்று தாவீதுக்கு பாடல்களை கொடுத்து இந்த நாள் வரை கோடி கோடி மக்களை ஆசீர்வதிக்கிறீரே. அதுபோல தம்பி சேகருக்கும் சுதாவுக்கும் எத்தனையோ பாடல்களை கொடுத்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. உன் மீது கொண்ட நேசத்தில் என் பிள்ளைகள் வளர்வார்களாக. ராஜா, உடலிலே விடுதலை உண்டாகட்டும். துதி அபிஷேக நதியில் என் ஜனங்கள் நீந்துவார்களாக. தகப்பனே, பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நன்றி அப்பா. இன்னும் அதிக அதிக பாடல்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.